0: நீங்கள் கொடுக்கிறீர்கள், தேவன் தருகிறாரா என்ற தலைப்பில் சகோதரன் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இப்பொழுது நாம் பார்க்க போகிற செய்தி என்னவென்று சொன்னால், தேவனுக்காக நாம நிறைய காரியங்களை செய்கிறோம். லாட் ஆஃப் திங்ஸ் வி ஆர் டூயிங் ஃபார் காட். அதே நேரத்தில் வாட் டஸ் காட் டூ ஃபார் அஸ், நமக்காக என்ன செய்கிறார்? நாம ஒன்று செய்தால் இன்னொருத்தரும் ஏதாவது ஒன்று நமக்கு செய்யணும், அப்படி தானே? ஒன் சைடாகவே இருக்கக்கூடாது. தேவனுக்காக நாம் நிறைய காரியங்களை செய்கிறோம், ஆனால் தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? அதுபோல தேவனை நாம் கனப்படுத்துகிறோம், நல்லது, ஆனால் அவர் நம்மை கனப்படுத்துகிறாரா? ஏங்க, நான் ஒருத்தருக்கு ஒரு மரியாதை கொடுத்தா அவர் எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? நான் ஒருவரை வாழ்த்தினா அவர் என்ன வாழ்த்தணும்? நான் ஒருவரை எல்லார் மத்தியிலையும் ரொம்ப கிரேட்டாக சொன்னால் அவரும் என்ன பலனத்தில் என்ன செய்யணும் சொல்லணும், ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்ல? சரி, அதுபோல் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன், அவர் எனக்கு செய்கிறாரா? அவர் எனக்கு செய்கிறாரா? சரி, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் மட்டும் செய்வதல்ல, இல்லைன்னா நான் மட்டும் செய்கிறதில்ல, அவரும் செய்கிறார், நானும் செய்கிறேன், நானும் செய்கிறேன், அவரும் செய்கிறார். இப்போ நாம் முக்கியமாக பார்க்குற காரியம் என்னன்னு சொன்னால், நாம் ஆண்டவருக்கு கொடுக்குறோம், வி ஆர் கிவிங் டு காட், பட் வாட் அஸ் காட் கிவ் டு அஸ், நாம் கொடுக்குறோம். குறிப்பாக நமக்கு கொடுக்குறோன்னு சொன்னோடனே காணிக்கை தானே ஞாபகம் வருது இல்லையா? நம்ம காணிக்கை கொடுக்குறோம், நிறைய கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் அபரிமிதமான அளவிற்கு காணிக்கைகளை கொடுக்கிறார்கள், திருச்சபைகளுக்கு கொடுக்கிறார்கள், ஊழியர்களுக்கு கொடுக்கிறார்கள், சுவிசேஷங்களுக்கு கொடுக்கிறார்கள், மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆண்டவருக்கு கொடுக்குறோம், ஆனால் ஆண்டவர் நமக்கு தராரா? அது ரொம்ப முக்கியம்ல. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஆண்டவருக்கு நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு கொடுக்குறார், அதனால தான் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் கொஞ்சம் பேர் ஏதோ நாம் ஆவிக்குள்ள இருக்கிறோம் கொடுக்குறோம். ஒரு முறை ஒரு சகோதரி எனக்கு அவர்களுடைய நிலைமைக்கு அப்பால காணிக்கை கொடுத்ததை நான் உணர்ந்தேன். அப்படி தான் கேட்டேன், சகோதரியே நீங்கள் இருக்கிற லெவலுக்கு இது அதிகமாக இல்லை அப்படி சொன்ன பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ முடியுதோ முடியலையோ எங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, நாங்கள் அதை என்ன செய்யணும், அவங்க இறந்து போயிட்டாங்க, மரித்து போய்விட்டார்கள், எங்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது அதனால் செய்கிறோம். அநேகர் இந்த கடமையின் அடிப்படையிலே செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறது, அது ஒரு நல்ல எண்ணம், ஆனால் அநேகர் கடமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் கடமையாக செய்கிறாரா திருப்பி? When I do something, God must also do something for me. எனக்கும் அவர் என்ன செய்யணும்? எதற்கு சொல்லுனா பலன் பெற்றவளாக இருங்கள். நீங்கள் தேவனுக்கு எதையாகலும் செய்தால் அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர் ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் பொழுது நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிற, அவரை கனப்படுத்தி கொண்டே இருக்கிற, இல்லை என்றால் அவருக்கு ஊழியர் செய்து கொண்டே இருக்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லாதவைகள். ஆண்டவருடன் நம்ம பெற வேண்டும். கொடுப்பதென்று சொல்லுகிற பொழுது பெரும்பாலும் காணிக்கை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இன்னொரு காரியங்களை கொடுக்கும், ஆராதனை கொடுக்குறோம், நம்முடைய நேரங்களை கொடுக்குறோம், நம்முடைய உழைப்பை கொடுக்குறோம், நம்முடைய அறிவை கொடுக்குறோம். டிஃப்ரெண்ட் வேஸ் வி ஆர் கிவிங் சம்திங் டு காட். ஆனால் இவைகளுக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார்? சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் 5000 ரூபா ஆண்டவருக்கு கொடுக்குறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு 50000 ரூபா தரார், அப்படி தானே? 5000 ரூபா கொடுத்தா 50000 தரேன். சிலர் சொல்லுவாங்க, இந்த ஜெப கட்டடத்தை கட்டுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் 10000 ரூபா கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு 10 லட்ச ரூபாயில் வீடு கொடுத்தார். கொடுப்பதற்காக தேவன் திருப்பி தருவதாக சொல்லுகின்ற பல காரியங்கள் பெரும்பாலும் இவர்கள் என்ன கொடுக்கலாம் அதுதான் அவர்களுக்கு கிடைக்குது. இப்போ ஆண்டவருக்கு நான் ஒரு 50000 ரூபா காணிக்க கொடுத்தேன், என்ன ஆச்சரியம் பாருங்கள், 2 மாதத்துக்குள்ளாக எனக்கு 5 லட்ச ரூபாய் ஒரு பெரிய ஆதாயம் கிடைத்தது. சரி, இது என்னுடைய சாட்சி. இன்னொருதும் பாருங்கள், ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறான், அவன் ஒரு 50000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான், அவனும் 2-3 மாதம் வரை சொல்கிறான், என்ன அதிசயம் பாருங்கள், எனக்கு 5 லட்ச ரூபாய் லாபம் கிடைத்தது. ஏங்க, பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண தானே செய்கிறோம் இல்லையா? இன்வெஸ்ட் பண்ணி என்ன செய்யணும், அதுக்கு நம்ம ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ராஃபிட் கிடைச்சோன்னு என்ன பண்ணுறோம், நான் ஒரு 50000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு கிடையாது 5 லட்ச ரூபாய் கிடைக்குது. பக்திமான் என்ன சொல்லுகிறான்னா, 50000 ரூபாய் காணிக்க கொடுத்தேன், எனக்கு 5 லட்சம் கிடைக்குது. இங்கே நடக்கிறது என்ன, பெரும்பாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒற்றுமை இருக்குது. என்ன, இதுவும் ஒரு விதத்தில் ஒரு பிஸ்னஸ் போல இருக்குது, அதுவும் ஒரு பிஸ்னஸ் போல இருக்குல்ல. இங்கே 5000 கொடுத்தா 50000 கிடைக்குது, இல்லை 50000 கொடுத்தா 5 லட்சம் கிடைக்குது. வியாபாரத்துலேயும் 5000 போட்டால் 50000 கிடைக்குது, 50000 போட்டால் 5 லட்சம் கிடைக்கும். கிட்டத்தட்ட நான் என்ன கொடுக்குறேன்னா அது எனக்கு அதிகரித்து கிடைக்கிறது. புரிகிற நல்லா புரிஞ்சும். ஆனால் நாம் என்ன கொடுக்குறோமோ அதுவே நமக்கு திரும்பி வர்றதில்ல. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருக்கு நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்களே, உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்னா, இந்த பாருங்கள் இவ்வளோ பெரிய வீடு யார் கொடுத்தது, ஆண்டர் கொடுத்தது, இங்கே பாருங்கள் அந்த கார், இந்த கார் இதெல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. நம்ம நடத்துகிறோம் பாருங்கள் தொழிற்கூடம், அது யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் பாருங்கள், இதெல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. அதனால தாங்க நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நல்ல விஷயம் இதை நான் தவறுன்னு சொல்லுவதை நீ புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறத பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த லெவல், இப்போ ஆண்டவருக்கு இவர்கள் கொடுக்கிறார்கள் நல்ல காரியம், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததாக சொல்லுங்கள். என்ன? இவங்க பணத்தை கொடுத்தாங்க, அவர் வீட்டு கொடுத்தார். இவங்க காணிக்கை கொடுத்தாங்க, அவர் கார் கொடுத்தார். அப்போ ஏறக்குறைய காசினாலே பெரும்படியானவைகளை தான் அவரும் திருப்பி கொடுக்குறார், அப்படிதானே? ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய காலங்களில் பண்ட மாற்று முறை உண்டு. பண்ட மாற்று முறைன்னு சொன்னால் இந்த காலத்து மாதிரி கரன்சி கிடையாது. பழைய காலங்களில் ஏன்சியன் டைமில் கரன்சி கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவரவர்களிடத்தில் இருக்கிறதை கொடுத்துட்டு அவரவர்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வார்கள். இப்போ உதாரணமாக ஒருத்தர் புளிய மரம் வைத்து புளி அதை கொண்டு மார்க்கெட்டுக்கு வரார், அவருக்கு கருப்பு கட்டி வேணும். அப்போ இன்னொருத்தவன் என்ன செய்கிறான், பனைமரம் நட்டு கருப்பு கட்டியை செஞ்சு கொண்டு வரான். இவர் என்ன பண்ணுறார், புளியை இங்கே புளியை கொடுத்து கருப்பு கட்டியை வாங்குறார். ஒருத்தன் என்ன செய்கிறான், நெல் விதைத்து அந்த நெல்லை கொண்டு வரான். அவனுக்கு என்ன வேணும், தேங்காய் இல்லைன்னா மளிகை சாமான் இதை மாதிரி வேணும். இவனிடத்தில் இல்லாத ஒரு பொருள், இவனால் உருவாக்க முடியாத ஒரு பொருள், இவனால் வந்து என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. இவன் வந்து புளிய மரம் தான் நட முடியும், இவனுக்கு நெல் மரம் நட தெரியாது, சரியா? யோசிக்கிற நெல் மரம்னு ஒரு மரம் இருக்கா? அப்போ தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுக்கும் பொழுது அவன் அதே போல் இன்னொன்று எதிர்பார்க்கல, தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை எதிர்ப்பு. நல்லா கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? நம்ம காடுக்கு கொடுக்குறோம், நான் ஒன்றை அவனிடத்தில் கொடுக்கும் பொழுது என்னிடத்தில் இல்லாத ஒன்றை என்ன செய்யணும், அவர் தரணும். இப்போ ஒருத்தங்க அஞ்சு கத்திரிக்காய் நடுறாங்க, கத்திரிக்காய் நட்டு ஒரு கூட நிறைய கத்திரிக்காய் கொண்டு வராங்க மார்க்கெட்டில், கூட நிறைய கத்திரிக்காய் கொண்டு வந்து கொடுத்துட்டு திரும்பி போகிறவங்கள ஒரு பத்து கூட நிறைய கத்திரிக்காய் கொண்டு போகிறாங்க. ஊரில் கேட்குறாங்க, ஒரு கூடை கத்திரிக்காய் கொண்டு போனி என்னாச்சுது? பாரு, ஒரு கூடை கத்திரிக்காய் கொண்டு போனேன், பத்து கூடை கத்திரிக்காய் எனக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ என்ன நடந்திருக்கிறது? இவங்ககிட்ட இருக்கிறதா மல்டிப்ளையாக இருக்குது இல்லையா? ஆனால் இவங்களுக்கு தேவையானது அரிசி, இவங்களுக்கு தேவையானது மளிகை ஜாமான், இவங்களுக்கு தேவையானது பருப்பு, அதெல்லாம் இல்லை, வெள்ளம் இல்லை. இந்த கத்திரிக்காயை கொடுத்து அந்த கத்திரிக்கை தான் வந்திருக்கு. அதுபோல் பல நேரங்களில் கடவுள் தந்ததாக நாம் சொல்லுவதெல்லாம் பெரும்பாலும் நம்மாலும் முடிந்தவைகள் தான். இன்றைக்கி ஆண்டவருக்கு கொடுத்தேன், அவர் என்ன திருப்பி கொடுத்தார். இன்னொருதான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம்ப்பா. நீ கடவுள்கிட்ட கொடுத்த, நான் என்ன கொடுத்தேன், ஒரு பிஸ்னஸில் கொடுத்தேன், ஒரு வியாபாரத்தில் கொடுத்தேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணேன், அது எனக்கு என்ன வந்துச்சு, லாபம் கொடுத்தது, அப்படி தானே? அப்போது நம்ம தேவன் நமக்கு தந்தவைகளாக நாம் காண்பிக்கிறவைகள் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டியவைகள் தானா? ஒரு குறிப்பிட்ட ஏழையினுடைய வீட்டில் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்காக அவர் அழைப்புதல் கொடுக்கும் பொழுது பல வசதியானவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்தார். அவன் பாருங்கள், அந்த வசதியானவர்களுக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்ட பொழுது அவர் என்ன பண்ணான்னா, அந்த மணமகனுக்கு ஒரு தங்க நாணயம் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணார். உடனே அவங்க மனைவி கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா, ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்குறவள்ள அவங்க நம்ம வீட்டு திருமணத்துக்கு வந்திருக்கிறான், அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா, 100 ரூபீஸ் கொடுத்தாங்க. நீங்கள் ஏன் வந்து ஒரு பவுன் கொடுக்குறீங்க, போன போது 100 ரூபாய் 200 ரூபா கொடுங்க, ஏன் ஒரு பவுன்? அப்போ அவர் சொன்னார், அவனுடைய பொருளாதார நிலைமை 100 ரூபா தான் கொடுக்க முடியும், என்னுடைய பொருளாதார நிலைமை 1 பவுன் கொடுக்க முடியும். அவன் லெவலுக்கு கொடுத்தான், நான் ஏன் லெவலுக்கு கொடுக்கணும்? இப்போ நம்ம எவ்வளோ கொடுக்குறோங்கிற முக்கியம் இல்லை, லெவல் ரொம்ப முக்கியம். அவன் லெவல் 100 ரூபா தான் தர முடியும், அவன் தந்துட்டான். நம்ம லெவல் 1 பவுன் கொடுக்குற லெவல். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதனால் நீங்கள் அடுத்த முறை மொய் எழுதுறவளை இதில் கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுங்க, தந்ததையே திருப்பி கொடுக்காதுங்க, உங்கள் லெவலுக்கு கொடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் கொடுங்க, பாரம்பரியமாக கொடுக்காதீங்க, சரியா? எல்லாத்துலேயும் இந்த லாவை பின்பற்றணும். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், தேவன் நமக்கு தந்ததாக சொல்லுகிற பொழுது என் லெவலுக்கு நான் கொடுத்தேன், அவர் லெவலுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஒருத்தர் பாரிஸ்லேருந்து வந்தார், இன்னொருத்தரும் பாரிஸ்லேருந்து வந்தார். ஒருத்தர் பாரிஸ்னால் சென்னை பாரிஸ்லேருந்து வந்தார். சென்னை பாரிஸ்லேருந்து வந்தவர் என்ன பண்ணார், அடையார் ஆனந்த பவன்லேருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்தார். ஃப்ரான்ஸ் பாரிஸ் வந்தவர் அவரும் அங்கே தான் வாங்கிட்டு வந்தார். ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. ஐயா வந்து ஒருத்தர் சென்னை பாரிஸ் வந்து வர, இன்னொருத்தர் என்ன எங்கேருந்து வந்தார், ஃப்ரான்ஸ் பாரிஸ். ரெண்டு பேருடைய ஸ்வீட்டு எதுவாக இருக்குது, ரெண்டு பேரும் நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஆனாலும் சென்னை பாரிஸ்லேருந்து வந்தார், அவர் கொடுத்த நியாயம். ஏன்னா அவர் இதுக்கு அவரால் செஞ்சபோது அடையார் ஆனந்த பவனில் வாங்கணும், இல்லை கிருஷ்ணா பவனில் வாங்கணும், நல்ல ஸ்வீட் வாங்கணும். ஆனால் இவர் எங்கேருந்து வந்தார், ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தார்ல, அவர் எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கணும், அங்கேருந்து நல்ல கவு பிராண்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, நல்ல ஸ்விஸ் சாக்லேட், அது வாங்கிட்டு வந்தால் தான் அவர் லெவல், அப்படி தானே? ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவரும் சென்னையிலேருந்து வந்தவரும் ஒரே மாதிரி ஐட்டத்தை வாங்கிட்டு வந்தோம், சரி கிடையாது, அப்படி தானே? அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்களாம் நிறைய நிறைய சாக்லேட்லாம் கொடுத்துங்க, ரொம்ப சந்தோஷம். பெரும்பாலும் ஒரு மாட்டுக்கு மாட்டுப்படம் போட்டிருப்பாங்க, ஒரு பசுப்படம். நான் ஃப்ரான்ஸுக்கு ஸ்விஸ்ஸுக்கெல்லாம் போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு, அட பாவிங்களே, இவ்வளவு சாக்லேட்டை வச்சுட்டா இதை வாங்கிட்டு வந்தீங்க, அங்கே போனால் சூப்பர் சூப்பர் சாக்லேட்லாம் இருக்குது, அவ்வளவு சூப்பர் ஐட்டம் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு இந்த மாட்டுப்படம் போட்டு அந்த பசுப்படம் போட்டது மட்டும்தானே வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்திய லெவல், நம்ம பாண்டிச்சேரிக்கு இது போதும் அப்படிதானே. அப்படிங்கிற நான் என்ன சொல்ல வரீங்கன்னா, நாம் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவர் லெவலுக்கு அவர் என்ன கொடுக்குறார், அதுதான் ஆண்டவருக்கு நாம் என்ன கொடுக்குறோமோ சொல்ல போனால் அது அவருக்கு ரொம்ப கட்டாயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவருடைய லெவலில் இருந்து நமக்கு என்ன தர்றாரோ அது நமக்கு ரொம்ப கட்டாயம். எனவே தேவனுக்கு நாம் கொடுத்தால், அவர் எனக்கு வீட்டை கொடுத்தார், வசதியை கொடுத்தார், வேலையை கொடுத்தார், இல்லைன்ற வசதியை கொடுத்தார், அந்தஸ்தை கொடுத்தார், இதுவல்ல. இதையெல்லாம் மனுஷனோ முயற்சிகளினாலும் திறமைகளினாலும் தங்களுக்கு இருக்க நல்ல பின்னணிகளாலும் பெற முடிகிறது. சமீபத்தில் கூட ஒரு எபிசோட நான் அதை பேசியிருந்தேன். ஒருத்தர் இந்த மாதிரி சாட்சி சொன்னார், கடவுளுக்கு நான் ஏன் நிறைய கொடுக்குறேன்னா, எனக்கு ஆண்டவர் நிறைய வசதியை கொடுத்துக்க, நிறைய வருமானத்தை கொடுத்துக்க, நிறைய வீட்டை கொடுத்துக்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கடவுளுக்கு கொடுத்ததுனால கொடுத்து கொண்டே இருக்கிற, அவர் இதெல்லாம் கொடுத்துருவார். எங்கள் அப்பாவுக்கு நான் நாலு காசு கொடுக்குறதில்ல, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வீடு கொடுத்தார். எங்கள் அப்பா நல்ல தொழில் தூங்கி கொடுத்தார். எங்கள் அப்பா என்ன நல்லா படிக்க வச்சார். எங்கள் அப்பா தான் எனக்கு நிறைய ஃபர்னிச்சர் வாங்கி கொடுத்தார். நான் ஒரு 10 பைசா கொடுக்குறது கிடையாது. ஆனால் உங்கள் கடவுள் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புரியுதா உங்களுக்கு, நிறைய கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனால் எங்கள் அப்பா ஹியூமன் பீயிங், அவர் என்ன பண்ணலை, எனக்கு கொடுத்த எதுக்குமே என்ன செய்யலை, அவர் எதுவும் வேண்டான்டார், நீ எல்லாம் வச்சுக்கேன்டார். அப்போது ஏன் சொன்னால், நம்ம வந்து சரியாக ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை புரிஞ்சிக்கல. நாம் வந்து தேவனுக்கு என்ன பரவின, ஆண்டவர் என்ன கொடுக்குற, மூன்று முக்கியமான காரியங்களை ஆண்டவர் வேதம் என்ன சொல்கிறது, தேவன் தம்முடைய உறவியரான குமாரனை நமக்காக தந்தருளினார். அந்த குமாரனை நாம் பெற்றுக்கொண்டோம். அதற்கு பதிலீடாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காகவும் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் வி கிவ் சம்திங். புரிகிறதா? இது எதுக்கு, இதற்கு பதிலீடாக ஆண்டவர் ஒன்று செய்ய வேண்டும் என்றல்ல, ஆண்டவர் நமக்கு செய்ததுக்கு பதிலீடாக ஒரு சந்தோஷம் இல்லையா. இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு 5 லட்சம் ரூபா உதவி செய்கிறாரு, நாம் அவருக்கு அந்த மாதிரி திருப்பி செய்ய முடியாது. ஆனால் அவர் 5 லட்சம் உதவி செய்கிற பொழுது, ரொம்ப நன்றி பிரதர், நன்றி பிரதர் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா, இதை தான் நம்ம செய்கிறோம் காணிக்கல் அப்படி தானே. ஆனால் நன்றி சொல்கிறவள்ளையே ஏற்கனவே ஒரு முறை நன்றி சொன்னவள்ள 5 லட்சம் ரூபா கொடுத்தாரு. இப்போ மறுபடியும் நன்றி சொல்லியிருக்கோம், என்ன வரும் அப்படி எதிர்பார்த்துருந்தா நம்ம என்ன நம்ம பண்ணுறது என்னது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் வியாபாரம் செய்வதற்குத்தான் பாஸ்டர்களாலே கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுப்பே அவ்வளவுக்கு கூட கொடுப்பார். என்ன கொடுப்பார், எதை கொடுப்பார், வியாபாரமும் கொடுக்கிறதே, பெற்றோர்களும் கொடுக்கிறார்களே, கடவுள் என்ன கொடுப்பார். நீ காசு கொடுத்தா உனக்கு நிறைய காசு கொடுத்தா அவர் பண்றது வியாபாரம் இல்லவா, உன் காசு அவருக்கு தேவையில்லை. அவர் கொடுத்ததுக்கு நாம பதிலிட என்ன பண்றோம், இன் ஆர்டர் டு எக்ஸ்பிரஸ் அவர் ஜாய், இன் ஆர்டர் எக்ஸ்பிரஸ் அவர் தேங்க்ஃபுல்னஸ், அவர் கிராட்டிடியூட், we have to be grateful to God. அத வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனாலும் இந்த அடியனுக்கு கொடுத்த நிலைமையில நான் என்ன செய்யறேன், உம்முடைய ஊழியத்துக்கு உம்முடைய ஊழியக்காலுக்கு என்ன செய்யறேன், ஏற்றுக்கொள். இது என்ன, ஜஸ்ட் டோக்கன் தான். இதை வாங்கி தான் ஆண்டவர் அரிசி வாங்கி குழம்பு வாங்கி சாப்பிடணுங்கிறது தேவை கிடையாது. புரிகிறதா? அப்போ ஆண்டவரத்தில் நம்ம பெற வேண்டியது, தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரனை கொடுத்தார். எந்த மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு நாம் உதவி கொடுத்தாலும் சரி, எந்த கோயிலை கட்டி கொடுத்தாலும் சரி, எந்த ஊழியங்களுக்கு தாங்கினாலும் சரி, இவையெல்லாம் மிக மிக மிக மிக நல்ல செயல்கள். ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு என்ன கிடைத்ததுன்னு சொல்லுகிற பொழுது, நீங்கள் வீட்டை காட்டக்கூடாது, உங்கள் வேலையை காட்டக்கூடாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரெண்டாவது லைனில் வரட்டும், செகண்ட் லைன் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ். நீங்கள் சொல்ல வேண்டியது நியாயமானு சொன்னால், என்னை ஆண்டவர் ரட்சித்தார், அல்லேலூயா, விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ஆண்டவர் என்னை கழுவி சுத்திகரித்தார், பாவியாக இருந்தேன் பரிசுத்தவனாக மாறியிருக்கிறேன், கெட்ட சுபாவங்களோடு வாழ்ந்தேன் நல்ல சுபாவங்களோடு வாழ்ந்தேன், பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து அலைந்து கொண்டிருந்தேன், அடுத்தவனுடைய சம்பாத்தியங்களை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள ஆசையிருந்தேன், இன்றைக்கு என் நிலம் அப்படி இல்லை, நான் ஆண்டவரை சார்ந்து நன்றாக வாழுகிறேன், ஒழுங்காக வாழுகிறேன், உண்மையாக வாழுகிறேன், நம்பிக்கையோடு வாழுகிறேன். ஆல் தீஸ் திங்ஸ் ஹவ் கம் ஃப்ரம் மை காட், தட்ஸ் வை ஐ ஆம் கிவிங். அல்லேலூயா, இதான் சாட்சி. அல்லேலூயா, கொடுத்த இதெல்லாம் மிஷினரி ஸ்தாபனம் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயாவுக்கு ஆண்டவருக்குள் செய்த நன்மைகள் அநேகம். என்ன நன்மை பட்டியல் போட்டால் இதுதான், காசு பணம் வீடு, இதெல்லாம் நான் வந்து குறைவாக சொல்லணும்னு நினைக்க போகிறீங்க. ஆண்டவர் உண்மையிலேயே அது நமக்கு தர்றார், அதுவும் ஆசிரம். ஆனால் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் என்ன, தேவன் தம்முடைய உறவரான குமாரனை நமக்கு தந்தான், இதைத்தான் ஒருத்தர் சொல்லணும். கர்த்தருக்கு ஏன் நான் கொடுக்குறேன்னா, நான் திருப்பி கொடுக்க முடியாத ஒன்றை ஆண்டவர் கொடுத்துருக்கோம், அந்த தேவகுமாரன். அவரால் என்ன வருகிறது, த சால்வேஷன். கர்த்தரால் முதலாவது நம்ம கொடுக்கப்பட்டது என்ன, சால்வேஷனை காசு கொடுத்து வாங்க முடியுமா, முடியாது. எவரே 2:4 சொல்லுங்க, இவ்வளவு பெரிதாக ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவளாக இருப்பீங்கன்னு சொன்னால், ஆமாம் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக ஒரு வாழ்க்கை மாற்றம், த சேஞ்ச் இன் மை லைஃப், த டிரான்ஸ்ஃபர்மேஷன். என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறாருங்க ஆண்டவர், எனக்கு வசதியாக்கி இருக்கிறாரா, பெரிய லெவலில் கொண்டு, அது வேற விஷயம். ஒருவரும் மாற்றமில்லை. எங்கள் அம்மா அப்பா எவ்வளவோ கெஞ்சினாங்க, எவ்வளோ அழுதாங்க, எவ்வளோ மண்டாடினாங்க, என்னிடத்தில் இருக்கிற ஒரு பழக்கத்தை மாற்றுறதுக்கு, என்னிடத்துல ஒரு சுபாவத்தை மாற்றுறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. பாசத்தோடு எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. கர்த்தர் தான் மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் மாற்றினார். சுபாவங்களை அவர் தான் மாற்றினார். எனவே சேஞ்ச் இன் லைஃப், லைஃப் சேஞ்ச், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன். மூன்றாவதாக, ஆண்டவர் ஏதோ தூரத்தில் இருந்துட்டு பிச்சை போடுறவரில் அங்கே உட்காந்துக்கிட்டு உனக்கு என்ன வேணும், காசு வேணுமா வாங்கிட்டு போ, ட்ரெஸ் வேணுமா வாங்கிட்டு போ, வீடு வேணுமா வாங்கிட்டு போ, வசதி வேணுமா வாங்கிட்டு போ, பிரச்சனையில் கஷ்டப்படுறே உனக்கு விடுதலையை வாங்கிட்டு போ. தூரம் இல்லை, அந்த தேவன் என்னோடு வந்தார். அல்லேலூயா. தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் தம்முடைய நல்ல ஐக்கியத்தை எனக்கு கொடுத்தார். காட் கிவ்ஸ் வித் அ குட் ஃபெலோஷிப். நல்ல ஐக்கியத்தை கொடுக்கிறார் சார். நான் அவரோடு வாழ்கிறேன், அவர் என்னோடு வாழ்கிறார். நான் அவரோடு பேசுகிறேன், அவர் என்னோடு பேசுகிறார். என் மனதில் இருக்கிறத அவரிடத்தில் சொல்கிறேன், அவர் என் மனதில் வைக்க வேண்டியவளை என்னோடு சொல்லுகிறார். அதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. உலகத்திலே நான் மந்திரியோடு பேச முடிகிறதா, எம்எல்ஏயோடு பேச முடிகிறதா, எம்பியோடு பேச முடிகிறதா, ஐஏஎஸ் ஆஃபீஸோடு பேச முடிகிறதா, கலெக்டரோடு பேச முடிகிறதா, இல்லைன்னா ஒரு பெரிய பிஷப்போடு பேச முடியாது. தட்ஸ் நாட் த மேட்டர். பட் ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக் டு மை காட். ஐ எம் ஏபிள் டு ஷேர் வித் மை காட். ஆண்டவரோடு பேச முடிகிறது. அல்லேலூயா. என்னுடைய அவசரமான ஒரு கஷ்டத்தில் உறவினரை கூப்பிட்டு பேச முடிகிறதா, நண்பரை கூப்பிட்டு பேச முடிகிறதா, இல்லை ஊரில் வசதியாக இருக்கிற ஒரு கூப்பிட்டு பேச முடியும் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ஹோப் இருக்கிறது, எந்த இரவிலோ எந்த பகலிலோ எந்த நெருக்கடியிலோ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன அவரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் எனக்கு தந்திருக்கிறார். ஸோ ஐ என்ஜாய் காட்ஸ் ஃபெலோஷிப். தட்ஸ் த ரீசன் ஐ எம் கிவிங். நான் ஏன் காணிக்க கொடுக்குறேன்னு தெரியுமா? அவருடைய கை செலவுக்கு இல்லை. ஏன் காணிக்க கொடுக்குறேன்னு தெரியுமா? நான் கொடுக்கலனா ஊழியமெல்லாம் படுத்துகிறோம். இல்லை, நான் கொடுக்காம இருந்தாலும் ஊழியத்தை கர்த்தர் நடத்துவார். பட்டணத்தில் உள்ளவன் காசு கொடுக்காம இருந்தாலும் நகை கிராமத்தில் உள்ளவன் உண்மையாக அழைக்கப்பட்டிருந்தால் அந்த கிராமத்திலே வைத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஊழியத்திற்கு அழைத்தவனை ஆதரிப்பதற்கு கர்த்தருக்கு முடியும். நான் கொடுக்கிறது எனக்கு கிடைத்த ப்ரிவிலேஜ், எனக்கு கிடைத்ததான ஒரு அந்தஸ்து. அல்லேலூயா. நான் மினிஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணுறேன், புரிகிறதா? ஏன்னா ஆண்டவர் தம்மையே எனக்கு கொடுத்தபடினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், என் வாழ்க்கை மாறியிருக்கிறது, நான் தேவ உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் ஐயா நான் கொடுக்கறது காரணம். நான் ஏன் ஆராதனை கொடுக்குறேன் இதான் காரணம். நான் ஏன் காணிக்கை கொடுக்குறேன் இதான் காரணம். நான் ஏன் சர்வீஸை கொடுக்குறேன் இதுதான் காரணம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக வேலூர் பகுதியில் ஒரு திருச்சபைக்கு சென்றிருந்த பொழுது அந்த திருச்சபையுடைய செயலாளர் கூடுகை முடிந்தபிறகு என்னிடத்தில் வந்து பேசி கொண்டிருந்தார்கள். எனக்கு இந்த கடவுள் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் என்னுடைய குடும்பத்திலே நடந்த நிறைய நிகழ்வுகள் சந்தோஷமானவைகள் அல்ல, அதனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அப்படியா நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கேன்னு கேட்டால், அது வந்து எனக்கு சில திறமைகள் இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிற கெப்பாசிட்டி இருக்குது, அதனால் திருச்சபையார் அதை விரும்புகிறார்கள், அதையே நம்ம வீணாக்கணும் கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவடத்தில் அவர் எதையுமே பெறவில்லை, ஆனால் அந்த திருச்சபைக்காக இவரிடத்தில் இருக்கிற திறமைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுவல்ல, ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் பெறாமல் யாருமே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் ரூல். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு கொடுத்தவைகளை நீ பெறாத பட்சத்திலே உன்னிடத்தில் இருக்கிற காசோ பணமோ அவருக்கு தேவை அல்ல. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிடுவோன்னா, நீ 5000 கொடுத்த அவனை 50000 கொடுத்துருவோம். ஏன்னா அது அவருடைய லெவல். நீ ஊழியத்துக்குன்னு கொடுத்துருக்குற, மிஷனரி ஸ்தாபனத்துக்குன்னு கொடுத்துருக்குற, கோயிலுக்கு கொடுத்துருக்குற, கொடுத்துக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னு நீ சாட்சி சொல்லிடக்கூடாது. அப்படி தானே? ஆண்டவருக்கு இவ்வளோ கொடுத்தேன், ஆண்டவர் என்ன பேங்க்ரப்ட் ஆகி விட்டார், நீ சொல்லக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறாரு, 5000 கொடுத்தியா வாங்கி 50000 இப்படி கொடுக்குறாரா என்னங்க எனக்கு தெரியாதுங்க. ஐ எம் நாட் ஷியூர். ஒருவேளை அப்படி இருந்தாலும் அந்த லெவல் மட்டும்தான். நீ 5000 கொடுத்தியாப்போ வாங்கிட்டு போ, 50000 வாங்கிட்டு போ. நீ 50000 கொடுத்தியா 500000 வாங்கிட்டு போ. நீ 10 மிஷினரியை தாங்குறியா, நீ வா 20 பேருக்கு சப்போர்ட் பண்ணுற நான் உனக்கு தரேன். மானிட்டர் லெவலில் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, ரீபே பண்ணுறாரு இல்லையா, கொடுக்குறார். ஆனால் தேட்ஸ் நாட் த திங் காட் வாண்ட்ஸ் டு கிவ். ரட்சிப்பு, தேவ உறவு, வாழ்க்கை மாற்றம், இவைகளை பெற்றவர்கள் தான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்றால் காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று தான் மல்கிய தீர்க்கதரிசி புஸ்தகம் 1:10-12 வாசிக்கிறோம். உங்கள் கைகளில் இருக்கிற காணிக்கை, ரட்சிக்கப்படாதவர்களாகி உங்கள் கைகளில் இருக்கிற காணிக்கை, மனம் திரும்பாதவர்களாகி உங்கள் கைகளில் இருக்கிற காணிக்கை, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதவர்களாகி உங்கள் கையில் இருக்கிற காணிக்கை, கர்த்தருக்கென்று வாழாதவர்களாகி உங்களுடைய காணிக்கை, கர்த்தரால் வாழ்க்கை மாற்றம் பெறாதவர்களாகிய உங்களுடைய காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல. உங்களை நான் அங்கீகரியாமல் இருக்கும் பொழுது உங்கள் காணிக்கையை நான் அங்கீகரிக்க மாட்டேன். இதைத்தான் மல்கிய தீர்க்கதரிசி புஸ்தகம் 1:10 சொல்லுகிறது. நாமோ எப்பொழுதும் 3:10 சொல்லுகிறோம், வானத்தை திறந்து கொடுப்பார். அப்படிதான். அதுக்கு முன்னால் அவருடைய அங்கலாய்ப்பில் சொல்கிறார், நீ சரியா இல்லை, உன் காணிக்கை வாங்க மாட்டான்ப்பா, உன்னை நான் சுத்திகரிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா. ஒரு நீதியை நான் சுத்திகரணும், புடமுடுகளோ புடமுடி, எதுக்கு காணிக்கை கொடுக்குற ஒரு தகுதி உணவு உண்டாகிறதுக்கு. ஆம் அருமையானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து பெறாமல் கொடுக்கக்கூடாது. ஆனால் சரி, கொடுக்காமல் இருந்துடாப்பா, நம்ம காணிக்க நம்மளே வச்சோம், இல்லை கர்த்தர்லேருந்து வாங்காமல் இருந்தாலும் உங்களுக்கு தண்டனை உண்டு. ஏன் வசனம் என்ன சொல்லுது, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை தேவன் கொடுத்த, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கூட கவலையற்றவளாக இருந்தா யூ ஆர் கோயிங் டு மீட் த பனிஷ்மெண்ட். ஆண்டவர்கிட்ட வாங்காமல் இருந்த பனிஷ்மெண்ட். அல்லேலூயா. ஆம், கொடுக்குங்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அதை காண்பியுங்கள். ஆண்டவரிடத்தில் அவருடைய லெவலில் அவர் என்ன தருகிறார் அதை வாங்குங்க, உங்கள் லெவலுக்கு கொடுங்க. இரண்டாவதாக, நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இல்லையா, வி ஆர் வர்ஷிப்பிங் காட், வி ஆர் கிவிங் ஆனர் டு காட், வி ஆர் கிவிங் ரெஸ்பெக்ட் டு காட், வி கிவ் ஆர் ரெவரன்ஸ் டு காட். தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை வழிபடுகிறோம், தேவனை மகிழப்படுத்துகிறோம். ஆனால் அருமையான சகோதரி சகோதரி, ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், அவரை நான் பலர் நடுவிலே கனப்படுத்துகிறேன், அவர் என்னை பலர் நடுவிலே கனப்படுத்துகிறாரா? என்னை அவர் கனப்படுத்த வேண்டும் இல்லையா? வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிகள் 1 சாமுவேல் 2 30வது வசனம்.
2: ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: என்னை கனம் பண்ணுகிறவர்களை, those who are honoring me, I will also honor them. நல்லா புரிஞ்சீங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது நம்ம விட்டுரும். ஆறு ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த பாரு நீ என்ன கனம் பண்ணா உன்னை நான் கனம் பண்ணுவேன். அப்போ நம்முடைய வாழ்க்கை தேவனால் கனம் பண்ணப்பட வேண்டும் இல்லையா? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை கனம் பண்ணணும். நான் ஒரு கனவீனமானவனாக, ஒரு அற்பமானவனாக வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு தேவன் தருகிற சூழல்கள் ஒருவேளை 1 Corinthians 4:11-12 வசனங்கள் சொல்லுகிறது போல பவுலுக்கு நேர்ந்த போல் இருக்கலாம். ஆனாலும் அதற்காக கனமற்றவள் அல்ல. தேவன் நம்மை கனப்படுத்தி இருக்கிறார். எப்படி கனப்படுத்தி இருக்கிறார்? இன்றைக்கு நம்ம ஒரு வேத பகுதி வாசித்தோம் பாருங்க. யாரை பாக்கியவான் சொல்லுகிறார்? பணம் உள்ளவனையா, படித்தவனையா, அறிவாளியையா, ஞானியையா, அந்தஸ்துள்ளவனையா, அதிகாரம் உள்ளவனையா? இல்லை, யாரை பார்த்து பாக்கியவன் சொன்னார்? ஆவியிலே எளிமையுள்ளவர்களாகி நீங்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்களாகி நீங்கள் பாக்கியவான்கள், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாகி நீங்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகும் முடிவுகளாகி நீங்கள் பாக்கியவான்கள், இரக்கம் செய்கிறவர்களாகி நீங்கள் பாக்கியவான்கள், சமாதானம் செய்கிற நீங்கள் பாக்கியவான்கள், உங்கள் மேலே பொல்லாத காரியங்கள் இல்லாத காரியங்களை சொல்லுகிறார்களா நீங்கள் பாக்கியவர்கள். யாரை பாக்கி? ஹூ ஆர் த பிளஸ்ட் பீப்புள்? ஆண்டவராலே வாழ்க்கை மாற்றம் செய்யப்பட்டு, ஆண்டவராலே மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டு, தெய்வீக சுபாவங்களை உடையவர்கள் ஆண்டவர்கள் பாக்கியவர்கள். தே ஆர் த ஆனர்ட் பீப்புள். ஆண்டவர் இப்படி ஆனர் பண்றாரு. ஒரு வசனத்தை இன்னும் வாசிக்கலாம். லேவியராகவும் 26:13
3: நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
1: உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன். நீங்க இனிமே அடிமைகளை போல அல்ல, அப்படி தலை தொங்க போட்டுட்டு அல்ல, நிமிர்ந்து நடக்கணும். அந்த காலம் சொல்லணும், தமிழன் என்று சொல்லடா தலையும் நிமிர்ந்து நல்லடா. அது அர்த்தம் வேற விதமாக போயிடுச்சு, அதை நம்ம விவரிக்க போக வேணாம். ஆனால் தமிழன் நிமிர்ந்து நிற்கிறான்னு நிற்கலையோ, கிறிஸ்தவன் நிமிர்ந்து நிற்கணும். ஏன் நம்மை தலை நிமிர்ந்து? ஏன்னா தமிழன நிமிர்ந்து நிற்க சொல்லியிருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிமிர்ந்து நிற்க வைக்கிறார். அப்போது அவர் நம்மை நிமிர்ந்து நிற்க வைக்கிறவர். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், நீங்கள் அவரை கனப்படுத்து, நீங்கள் ஆராதிகள், உங்கள் லெவல், உங்களால் பாட்டு பாட முடியும், உங்களால் ஆராதனை செய்ய முடியும், உங்களால் 4 பேர் மத்தியில் அவரை பெரியவர் வல்லவர் நல்லவர் அவ்வளோதான் உங்களால் சொல்ல முடியும். ஆனால் அதே தேவன் என்னையும் கனப்படுத்த வேண்டும். ஒருவேளை எனக்கு இல்லாமல் இருக்கலாம், 1000 பல ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு இப்பொழுது கூட அந்த வெரி ஸ்பாட் கூட ஞாபகம் இருக்குது. இதே மணிக்கூண்டு பக்கத்தில் வரவில்லை, நான் ஒரு சைக்கிளில் வந்து கொண்டிருக்கும் பொழுது சற்று முன்பு தான் ஒருவர் என்ன பார்த்து சொன்னார், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் பொறுமையாக காத்துட்ருங்க, ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு. இந்த மணிக்கூண்டு பக்கம் நான் கிராஸ் பண்ணி வரவில்லை, என் மனசு சொல்லுது அவர் என்னமோ சொல்கிறார், அந்த ஆள் கர்த்தர் உன்னை பின்னாட்களிலே உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஐயா, என்னை ஆண்டவர் ஏற்கனவே ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். நான் ஒரு பழைய சைக்கிளில் போகிறதுனால நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்து ஆசீர்வதிக்கப்படலைன்னு. ஒரு சாதாரண சட்டையை போட்டுட்டு போகிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட நினைக்கிறேன், இல்லைங்க. ஆல்ரெடி காட் ஹஸ் பிளஸ்ட் மீ, காட் ஹஸ் ஆனர்ட் மீ. என்னிடத்தில் இருக்கிற பண்பெல்லாம் என்ன ஆண்டவரால் வந்தது. எனக்கு இப்போ ஆவியில் எளிமை இருக்குது. ஐ கேன் சே ஐ ஹவ் ஹம்பிள்னஸ் இன் மை ஹார்ட். நான் சொல்ல முடியும், ஆண்டவர் ஆனர் பண்ணியிருக்கிறார், என்னை சமாதானம் உள்ளவனாக மாற்றியிருக்கிறார், சந்தோஷம் உள்ளவனாக மாற்றியிருக்கிறார், இருதயத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும்ங்கிற விழிப்புணர்வு உள்ளவனாக மாற்றியிருக்கிறார், எனக்கு நீதி மேலே ஒரு பெரிய பசிதாகத்தை உருவாக்கிறார். ஆல்ரெடி ஐ ஹவ் பீன் ஆர்டர்ட் பை காட். என் பழைய சட்டையை பார்த்துட்டு, என்னுடைய பழைய சைக்கிளை பார்த்துட்டு, என்னுடைய எளிமையான கோலத்தை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க நான் என்னமோ இன்றைக்கி மட்டமாக இருக்கிறதாகவும் இனிதான் நான் ஆசீர்வதிக்கப்படுவோம். இல்லை, பணமும் காசும் நாளைக்கு வரும், அந்தஸ்து வரும், வீடு வரும், அதுவல்ல என்னுடைய ஆனர். என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் பொய் சொல்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. பத்து காசு சம்பாதிக்கிறதுக்கோ 10 ரூபாய் போறதுக்கோ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருபோதும் நான் போய் சொன்னதே கிடையாது. இவர்கிட்ட போய் ஒரு போய் சொன்னா எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் சொன்னது கிடையாது. தலையில முருந்து நிற்க வைக்கிற தேவன் அவர் சொல்லியிருக்க, தம்பி நீ போய் சொல்லி புழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, உன்னை வாழ வைக்கிறதுக்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். அல்லேலூயா. நீ யாருக்கிட்டையுமே போய் சொல்லாத, போய் சொல்லி தான் நீ சாப்பிடணும்னா பற்றி கிட நேரம் வரும்போது நான் என்ன செய்வேன், 4 பேருக்கு நீ சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு உன்னை உயர்த்துவேன். தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிற தேவன். எந்த மனுஷனை நீ சார்ந்திருக்க தேவையில்லை. யார் உனக்கு நல்லது செய்தாங்களோ 4 முறை நன்றி சொல்லு. வாழ்க்கைக்கு மறக்காத அவர்கள் செய்த நல்லதை. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே முத்தியால்பேட்டையில், இதே சோலை நகரில் 7 ரூபாய் கொடுத்த ஒரு குடும்பத்தை இந்தளவு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 7 ரூபாய் 10 மணிக்கு பிறகு கொடுக்கப்பட்டு அந்த 7 ரூபாயில் அரிசி வாங்கப்பட்டு காய்கறி வாங்கப்பட்டு அந்த இரவில் சமைச்சு சாப்பிட்டு ஆண்டவரே இந்த முருங்கைக்காயை வாங்கிறதுக்கு இந்த சகோதரி கொடுத்த காணிக்க, இந்த அரிசியை வாங்கிறதுக்கு இந்த சகோதரி கொடுத்த காணிக்க, இந்த 7 ரூபாய் அவங்க அந்த எளிய குடும்பம் தரலன்னா இன்னைக்கு இரவில் நான் பட்டினியாக தான் இருந்திருப்பேன் ஆண்டவரே. அன்றைக்கு நான் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வைத்து ஜெப பண்ணேன், இன்றைக்கும் நினைவுக்கு இருக்கிறது. ஆனாலும் எந்த ஒருவரையும் நான் சார்ந்து நின்றதில்லை. 7 ரூபாய் கொடுத்த காலம் இருந்தது, 70 ரூபாய் கொடுத்த காலம் இருந்தது, 7000 கொடுத்த காலம் இருந்து, 1,000,000 கொடுத்த காலம் இருந்து, இன்று வரையிலும் ஒரு முறை பெற்ற உதவியை இன்னொரு முறை பெற வேண்டும் என்பதற்காக நான் ஒரு மனிதனிடத்திலும் போய் அவர்களை சார்ந்திருந்ததே இல்லை. அவர்களுடைய காணிக்கை தொடர்ந்து பெறும் விதமாக நான் அவர்களுக்கு பிரியமாக பேசினதும் இல்லை. ஏன்னா என்னை ஆண்டவர் தலைநிமிர வைத்திருக்கிறார், என்னை அவர் தாங்குகிறான்னு, யார் மூலமாக அவர் தாங்குகிறார், அவர்களை அவர் ஆனர் பண்ணுவார். நான் அவர்களை பிரியப்படுத்தி வாழ்ந்தால் அவரிடத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைக்காது. நான் நன்றி உடையவனாக இருப்பேன், நீங்கள் 10 ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு நன்றி உண்டு. ஆனாலும் யாரை நான் சார்ந்திருக்க மாட்டேன். அதனால் சிலருக்கு விசனம் வந்ததும் உண்டு, இவருக்கு ரொம்ப திமுறன்று சொன்னதும் உண்டு. யாரையெல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்களெல்லாம் நம்மகிட்ட வந்து காரியம் சாதிச்சுட்டு போகிறாங்க, எவ்வளோ பெரிய ஆட்களெல்லாம் வந்து நம்மளது உதவி பெற்று போகிறாங்க, இவன் திமிரில் இருக்கிறான். திமிரில் இருக்கல சார், ஆண்டவர் என்னை தலையில் மருந்து நிற்க வைத்திருக்கார். தம்பி நீ ஒருத்தங்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம், ஒருத்தங்கிட்டே போய் உன்னுடைய அற்பணமே சொல்ல வேண்டாம், வயிற்றில் பசி இருந்தால் அடக்கிக்கோ, நான் உனக்கு சாப்பாடு தர்றது வரைக்கும் பற்றியாயிரு. ஆனால் ஒருத்தங்கிட்டே சொல்லாத, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் சார் அது. அதனால் தலையில் மருந்து நிற்க வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவரை நான் கனப்படுத்தினால் என்னை ஆண்டவர் கனப்படுத்த வேண்டும். கனப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சுபாவங்களிலே, நடத்தைகளிலே, ஒழுங்குகளிலே, எந்த மனிதனை சார்ந்திருக்காத வாழ்க்கையிலே, உலகத்துக்கு ஏற்றபடி போக முடியாத போகாத ஒரு நிலைமையில் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஆம், நாம் தேவனை கனப்படுத்தினா அவர் அவருடைய லெவலில் இருந்தார். தாவீதிட்ட போய் சொன்னார், தாவீதே நீ ஆடுகளுக்கு பின்னால் நடந்தவன் உனக்கு நல்லவே தெரியும், உன்னை போய் அழைச்சிட்டு வந்து ராஜாவாக்கி என்ன செய்தும் தெரியுமா? வாசிங்கள் 1:4-17 வாசிங்கள்.
3: நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்.
1: நீ ஆடுகளுக்கு பின்னால் நடந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மேய்ப்பன், ஒரு இடையன். ஆனா நான் உன்னிடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன், உலகத்துல பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன். அப்போ யோசுவை குறித்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவன் என்ன செய்தார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன், லெட் த பீப்புள் நோ தட் அப்படின்னு ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்திக்கிறான். ஆம், அருமையிலே யோசேப்பை உயர்த்தி காட்டியிருக்கிறார், கனப்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாமை கனப்படுத்தி இருக்கிறார், தாவீதை கனப்படுத்தியிருக்கிறார், மோசையை கனப்படுத்திருக்கிறார், யோசுவை கனப்படுத்திருக்கிறார். இவனையெல்லாம் கனப்படுத்தின தேவன், நான் அவரை கனப்படுத்துகிற பொழுது அவரும் என்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு நான் மட்டும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் மட்டும் பாடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய நிலைமையோ ஒரு கனமும் இல்லையே. ஆனால் ஒரு வசனம் சொன்னால், என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன். நீ என்னதான் ஆராதனை, ஏலிட்ட தான் சொன்னார், தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஏலி இடத்துல தான் சொன்னார், என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை. அவன் என்ன கனவீனப்படுத்தினாங்க? ஒன்றும் இல்லை. அவன் ஆராதித்து கொண்டிருந்தான், பலியிட்டு கொண்டிருந்தான், வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினாலே என்னை கனம் பண்ணுவதை கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். நாம் ஏன் இவ்வளவு ஆராதித்தும், இவ்வளவு துதித்தும், இவ்வளவு ஸ்தோத்தரித்தும், இவ்வளவெல்லாம் ஆன்மீகமாக இருந்தும் நாம் கனவீனத்துக்குள் வாழ்கிறோம்? ஒருவேளை ஆண்டவரை கனப்படுத்த வேண்டிய விதமாக கனப்படுத்த தவறிவிட்டோமோ, வார்த்தையின்படி, வசனத்தின்படி, அவர் விரும்பின வாழ்க்கை முறையின்படி கனப்படுத்த தவறிவிட்டோமோ, சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நாம் கொடுக்கிறோம், அவரும் கொடுக்க வேண்டும். நான் கனப்படுத்துகிறேன், அவரையும் என்னை கனப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, என்னை அவர் ஊழியம் செய்வதற்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கும் அவர் ஊழியம் செய்யணும், அப்படி தானே? அது என்னங்க பிரதர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நாம் அற்புதூசியும் குப்பைகள், நாம் வந்து அவருக்கு ஊழியம் செய்யணும், அவர் நமக்கு ஊழியம் செய்கிறதா? இல்லைங்க, உங்களுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம், அவரே செய்கிறேன்னு சொல்லிட்டாரே. வாசியுங்கள். மார்க்கு 10 அத்தியாயத்தினுடைய 45 வசனத்தை வாசியுங்கள், சீக்கிரமா வாசியுங்கள்.
2: அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்.
1: பாருங்கள், அவரே சொல்றேன், ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார்? ஒரு வேலை செய்யறதுக்கு. அந்த வேலை யாருக்கு செய்ய வந்தார்? தேவ தூதர்களுக்கு அல்ல, நமக்குத்தான். அப்போ நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேன், ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு வழியில, ஒரு முழு நேர ஊழியக்காரனோ, அரை நேர ஊழியக்காரனோ, இல்ல ஏதாவது in some way I am serving my God. ஆனால் does God serve me? எனக்கு அவர் ஊழியம் செய்யறாரா? இப்போ பாருங்க, ஒரு பெரிய வசதியானவர் இருக்கிறார். அந்த வசதியானவனுக்கு ஒரு சாதாரண வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரனுடைய வேலை என்னன்னு சொன்னா, அவருடைய பூந்தோட்டத்தை எல்லாத்தையும் சரியா வைக்கிறது, சுத்தம் பண்றது, இந்த மாதிரிப்பட்ட வேலை. ஒரு நாள் அவர் என்ன சொல்றாரு, தப்பாரு, என்னுடைய இன்னொரு ஏரியாவில் இருக்கிற வீட்டை சுற்றிலும் பூந்தோட்டம் எல்லாம் வைக்கணும், வா நீ வந்து எனக்கு வேலை செய் அப்படி சொல்லி அவனுக்கு அந்த வேலையை சொல்றாரு. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ இவன் என்ன வேலை செய்யணும்? அவருக்கு ஒரு ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம்? அவருடைய பூந்தோட்டத்தை சீராக்கணும். இப்போ இவர் இவனை என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஆடி காரில் அழைச்சிட்டு போகிறார். நல்லா கவனிங்க, ஆடி காரில் அழைச்சிட்டு போகிறார். எதுக்கு? அவங்ககிட்ட ஒரு சர்வீஸை வாங்குறதுக்கு. அவங்ககிட்ட ஒரு சர்வீஸை வாங்குறதுக்கு இப்போ இவர் என்ன செய்கிறார்? அவருக்கு ஊழியம் செய்கிறாரா இல்லையா? இவனை என்ன செய்ய, ஆடி காரில் டிரைவர் வேலை பார்க்குறாரு அவர். நல்லா புரிஞ்சிங்க, அவர் முதலாளியாக இருந்தாலும் இவங்ககிட்ட ஒரு சர்வீஸை வாங்குறதுக்கு அவர் ஒரு சர்வீஸை கொடுக்குறார் இல்லையா? கொடுக்குறாரா இல்லையா? ஆமாம். நாம் ஃப்ளைட்டில் போனால் நமக்கு பைலட் சர்வீஸ் கொடுக்குறார். அதுக்காக நம்மோட ஒரு குறைஞ்சவரா? இல்லை, அப்படி தானே. நான் போனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத, நான் போனேன்னு சொன்ன அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற வேலை செய்கிற பொம்பளைங்களாம் எனக்கு வந்து வடங்க சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வழக்கம் சொல்கிறீங்களே, சொல்லலையே. நான் ஃப்ளைட்டில் ஏறணும்னு என்னை வந்து கும்பிடுவாங்க. என்ன பிரதர் கதை சொல்கிறீங்க? யார் போகிறால தான் கும்பிடுறாங்க? அவங்க கும்பிடுறாங்க, அதுக்காக நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி நான் தெருவில் போகிறவங்களெல்லாம் கும்பிட மாட்டாங்க. வாங்க வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆனால் இன் சம் வே தே ஆர் சர்விங் மீ இல்லையா? அதே போல தான் ஆண்டவர் நமக்கு சர்வீஸ் கொடுக்குறாருங்க. அநேகர் அவருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவர் அவங்களுக்கு ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை. ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஊழியம் செய்யதாங்க வந்தார். அவர் செய்ய வந்த முதல் ஊழியம் என்ன தெரியுமா? நம்மளை பாவ சேற்றிலிருந்து ரட்சிக்கிறதுக்கு வந்தார், ரட்சிக்கிற வேலையை செய்யறது. இரண்டாவதாக யோவான் 10:11 வாசிக்கும்போது, நானே நல்ல மேய்ப்பன், என்ன வேலை செய்ய வந்தார்? மேய்க்கிற வேலையை செய்ய வந்தார் இல்லையா? நம்மளை மேய்க்கிற வேலை. நம்ம குடும்பங்களே எல்லாரும் சலிச்சு போய்டும், இதை யாரும் மேய்க்க முடியாது, அப்படி தானே? அப்படி சலிச்சு போயிட்டான். ஆனால் சொல்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன், தன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனா மேய்க்கிற, நம்மளெல்லாம் ஆடுகளாக மேய்க்கிற வேலை, வழி நடத்துகிற வேலையை செய்கிறதுக்கு வந்தார். அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் மும்பையில் நான் இருக்கிறவர்கள என்ன வாத்தியார் ஐயா வாத்தியாருன்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா நான் டியூஷன் எடுத்தேன் பிழைக்கிறதுக்காக. இப்போ ஆண்டவரும் நமக்கு வாத்தியார் ஐயா தான், அப்படி தானே? வாசிங்கள் யோவான் 13:13 வாசிங்கள், வாத்தியாரையா வேலை பார்க்கிறார் பாருங்க.
4: நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான்.
1: பாத்தீங்களா, ஆண்டவர்னா பெரிய லார்டு, அதிகாரம். அப்படியே போதகர்னா போதிக்கிறது. அப்போ வாத்தியார் வேலை செய்யறார். அனுதின வாழ்க்கையில அவர் நமக்கு சர்வ் பண்ணுங்க. என்ன சர்வ் பண்ணோம்? முதல்ல ரட்சிக்கிற வேலை செஞ்சாரு, டெய்லி நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிற வேலையை அவர் செய்யறாரு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எனக்கு போதிக்கிற வேலையை செய்கிறாரு, எனக்கு சமாதானத்தை தக்க வைக்கிற வேலை செய்கிற. வருத்தப்படும் பாரம் சுமக்கிறவனே ஏங்கிட்டவா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், இளைப்பாறை தருகிறேன். அப்போ சமாதானம் கொடுக்குற வேலை, என்னை பாதுகாக்கிற வேலை, என்னை பாவத்தில் விழாமல் பாதுகாக்கிற வேலை, இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் யார் பண்ணுறா? ஆனால் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவங்க விழுந்து விழுந்து ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் வழி நடத்தப்படவில்லை, போதிக்கப்படவில்லை, சத்தியம் தெரியல, சமாதானம் இல்லை. இரவும் பகலும் ஊழியம் பண்றோம், ஊழியம் பண்றவங்களுக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாமலே ஊழியம், சந்தோஷம் இல்லாமல் ஊழியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணா உங்களுக்கு சமாதானம் இருக்கும், இளைப்பாதல் தருவார். பாவத்தில் விழுந்து விழுந்தே ஊழியம், ஒரு பக்கம் பாவம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் ஊழியம் இல்லை. ஆண்டவர் உங்களை வலுவாமல் பாதுகாக்கிற வேலையை செய்கிறார். எனவே அவர் சர்வீஸ் கொடுக்கிறார், நாம் அவருக்கு ஊழியம் செய்வது போல அவரும் நமக்கு ஊழியம் செய்கிறார். ஆம் அருமையானவர்களே, நாம் மட்டும் ஊழியத்துக்கு அழைக்கப்படவில்லை, அவர்தான் முதலாவது நமக்கு ஊழியம் செய்வதற்கு அனுப்பப்பட்டு வந்தார். அல்லேலூயா. எனவே அவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை நாம் சரியாக செய்யும் பொழுது அவர் நமக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தையும் சரியாக செய்வார். எனவே கொடுப்போம், அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் அதையும் பார்ப்போம். அவரை நாம் மரியாதை, அதாவது அவருக்கு மரியாதை செலுத்தும், அவரும் நமக்கு ஜனங்கள் நடுவிலே மரியாதை ஏற்படுத்தி தருகிறாரா என்பதை பார்ப்போம். மூன்றாவதாக, அவருக்கு நாம் ஊழியம் செய்வோம், அவரும் நமக்கு ஊழியம் செய்கிறார் என்பதை பார்ப்போம். எனவே அவர் கொடுப்பதை முதலாவது பெறுவோம், இரண்டாவதாக அவர் நமக்கு தருகிற கனத்தை அவர் தருகிற விதத்தில் பெற்றுக்கொண்டு வாழ்வோம். மூன்றாவதாக, அவருக்கு நாமும் ஊழியம் செய்வோம், அவரையும் நம்முடைய வாழ்விலே நமக்கு ஊழியம் செய்ய அனுமதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.

இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தாரல்லவா, நன்றின்னு சொல்லுங்க. உள்ளத்துல இருந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறதப்பா, நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. நீ செய்ததை நினைக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை நினைக்கிறோம். நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா, எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்களை வழி நடத்துகிறவரே.

மனதார நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தை நாளத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். இதுவரை சுமந்தீர், இனிமேலும் சுமப்பீர். இதுவரை போஷித்தீர், இனிமேலும் போஷிப்பீர். இதுவரை உயர்த்தினீர், இனிமேலும் உயர்த்துவீர். இதுவரை பாதுகாத்தீர், இனிமேலும் பாதுகாப்பீர். இதுவரை தப்பு வைத்தீர், இனிமேலும் தப்பு வைப்பீர். தேங்க்யூ ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஃபாதர். உள்ளமெல்லாம் முருகுதையா உந்த நன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்த நன்பை. எத்தனை பேர் சொல்லுவீங்க,

நம்மை நினைக்குது. என் உள்ளம் உருகுது ஆண்டவரே, உங்க அன்பை நினைக்க இல்லை, உம்முடைய அன்பை நினைக்க இல்லை. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில்

Thank you, Father. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிற உணர்வை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர், அதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. கைவிடாத எங்கள் நல்ல மேய்ப்பரே, கல்வாரி நாயகனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 68வது சங்கீதத்தின் 9வது வசனம், சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இழைத்து போயிருக்கிற, களைத்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, ஆமென், உருகுலைந்து இருக்கிற அவருடைய சுதந்திரத்தை அவர் திடப்படுத்த விரும்புகிறார். அவருடைய ஜனமே அவருடைய சுதந்திரம். 1 பேதுரு 2 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நாம் அவருடைய ஜனங்கள் அல்லாதிருந்தோம், இப்பொழுதோ நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இப்பொழுதோ நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தேவன் நம்மை தம்முடைய ஜனமாக்கி இருக்கிறார், அவருடைய சுதந்திரமாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், தொடர்ந்து ஓட வைப்பார். கர்த்தர் திடப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாய் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் 34:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். ஆமென். இயேசு என் பரிகாரி,

ஏன் முறிவை கட்டுகிறா தெரியுமா? நீ குணமாக வேண்டியது அவசியம். ஏன் குணமாக வேண்டியது அவசியம்? நீ இன்னும் ஓட வேண்டும். நீ இன்னும் தம்முடைய ஜனத்தோடு சேர்ந்து ஓட வேண்டும். தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த மேய்ப்பனால் நீ இன்னும் வழி நடத்தப்பட வேண்டும். நல்ல மேய்ப்பனவர் இழைத்து போயிருக்கிற தம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்துவார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். தேடி திரும்பி தேடி கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவரின் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி நீர் இழைத்து போற உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினே. ஹாலலூயா. கரம் பிடித்தனை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். ஹாலலூயா. கரை திரை இல்லா வாழ்வழித்து பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாயினை நடத்தி செல்லும். அழகான ஒரு பாடல், இந்த பாடலை நம்ம பாடி

துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய அன்பை நினைத்து உம்மை போற்ற உயர்த்த உம்முடைய நல்ல வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இழைத்து போவன் உம்முடைய சுதந்திரத்தை நீர் திடப்படுத்துகிறவர். ஆண்டவரே இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்படி திடப்படுத்தப்படுவார்களாக, இழந்த நன்மைகளை ஆண்டவர் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக, இழந்த ஸ்தானத்துக்கு கதை திரும்ப அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே காயப்பட்டு ஆண்டவர் வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய காயங்களை கர்த்தர் கட்டுவீராக. கர்த்தர் ஆற்றி தேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செபிக்கிறோம். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குவீராக, கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக, இன்னுமோடு கிட்டி சேர கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி அணுகாதபடி கர்த்தாவே இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக.

0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
1: ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும், எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே. எம் பாத்திரம்

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 7:12 வாசிப்போம். ஆதலால் மனுஷர், உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். அன்பாவிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய காரியத்தை இங்கே கூறுவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7:12, மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, அடுத்த மனுஷன் நமக்கு என்னென்னலாம் செய்யணும்னு நாம் விரும்புகிறோமோ அதையே மற்றவங்களுக்கு அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். அப்ப நியாயப்பிரமாணம் என்றால் நாம் 10 கட்டளை, மோசேக்கு ஆண்டு கொடுத்த 10 கட்டளை தான் நாம் ஞாபகத்துவது. அப்ப தீர்க்க தரிசனங்கள், மோசே சொன்ன தீர்க்க தரிசனங்களும் மற்ற எல்லோ நிறைய தீர்க்க தரிசிகள் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனத்தையும் ஒரு காரியத்துல அடக்குகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன அடங்குது அப்படின்னாக்கா, அடுத்த மனுஷர்கள் எனக்கு அல்லது உங்களுக்கு எதை செய்ய நாம் விரும்புகிறோமோ அதை திரும்ப அவர்களுக்கு நாம் செய்வதே எல்லா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் அடங்கி போச்சு அப்படின்றார். அப்ப இதுல என்ன ஆண்டவர் கூறுகிற கருத்து என்னன்னு ஆழமாக நான் உற்று நோக்கினேன். அன்பாவிலே, அப்பொழுது இந்த மத்தேயு முழு அதிகாரத்தையும் இந்த மத்தேயு சுவிசேஷத்தை நான் வாசித்து வரும் வரையில, மத்தேயு 22 இப்படியாக இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சந்திக்கும்படியா வருகிறான். போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமாய் என்று கேட்கிறான். முதன்மையான கற்பனை எது என்று கேட்கிறான். அதற்கு இயேசு அவனுக்கு அழகாக பதில் சொல்கிறார். என்ன பதில் என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2 கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. இதே வார்த்தை தான் அங்கு சொன்னார். மத்தேயு 7, நீ எதை அடுத்தவங்களுக்கு, உனக்கு அடுத்தவங்க என்ன செய்யணும்னு விரும்புறியோ அதை நீ அவங்களுக்கு செஞ்சனா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் இதுதான் அப்படின்றார். அன்பாவிலே, அப்ப என்னதான் இந்த 2 வசனங்களுக்கும் இந்த 2 அதிகாரத்தில் உள்ள 2 காரியங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதை நாம் பார்த்தேன். என்னவென்றால், இந்த முதலாம் பிரதான கற்பனை என்று ஆண்டவர் எதை சொல்கிறார் என்றால், உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை அன்பு கூற வேண்டுமா. தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அன்பு கூறு. இதுல தான் நாம ரொம்ப ரொம்ப குறைந்து போகிறவர்களாக இருக்கிறோம். உண்மையிலே இந்த 2 காரியமும் கஷ்டமா இருக்கிறதுனால ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே இது என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னது, இதுதான் முதலாவது பிரதான கற்பனைன்னு வச்சிருக்கிறேன், இதற்கு ஒப்பாய் இருக்கிற அப்படின்னு சொன்னார். ஒப்பு என்றால், ஒப்பாய் இருக்கிறது என்றால் ஈக்குவலன், இதற்கு சமமாய் இருக்கிற 2வது கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அவன் அன்பு கூறுவாயாக என்பது. அப்ப 2 கற்பனையும் சமமாக இருக்கிறது. அப்பதான் ஒரு போர்டு எடுத்து 2 எழுதி ஈக்குவல் போட்டேன். அப்ப நீ ஆண்டிடத்துல உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனசோடும் அன்பு கூறுவது போல, நீ உன்னை நேசிக்கிறது போல, இல்ல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவது சமமா இருக்கு. ஒன்னு இதை செய், இல்லைன்னா இதை செய். இதை செஞ்சா இதை செய்ததுக்கு சமம், அல்லது அதை செய்தால் இதை செய்ததுக்கு சமம். ரெண்டுமே சமமாக இருக்கிறது. இந்த 2 கற்பனையும் தான் எல்லா தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணங்களும் அடங்கியிருக்கு. இந்த 2 கற்பனையில் அடங்கியிருக்கு. நீ தனித்தனியாக பிடிச்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. எதையாவது ஒன்று செய்தாலே போதும் என்று சொல்கிறதை நான் என்னுடைய சிற்றறிவுக்கு உணர்ந்தேன். அன்பாலே, அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசே மூலமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த 10 கட்டளையும் 10 நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் புதிய ஏற்பாடு பக்தர்களுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு கற்பனையில கொண்டு வந்து நிறுத்துவதை என் கண் முன்பாக பார்த்த. அப்ப இதை தான் இதனுடைய சாராம்சத்தை தான், உன்னை நேசிப்பது போல் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற சத்தியத்தை மத்தேயு 7:12 இப்படி சொல்கிறார், உங்களுக்கு மனுஷர்கள் எவைகளை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளையே அவர்களுக்கு செய்யுங்கள். அப்ப மற்ற மனுஷன் நம்மளை அடிக்கணும்னு நினைப்பானா? நினைப்போமா? நிச்சயமா அடிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அப்போ அடுத்தவங்கள அடிக்காத. அடுத்த மனுஷன் நம்மகிட்ட பொய் சொல்லணும்னு நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோம். அதே போல நீ பொய் சொல்லாத. அடுத்த மனுஷன் நம்ம பொருளை இச்சிக்கணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். அதே போல அடுத்தவங்க பொருளை இச்சிக்காது. அடுத்த மனுஷன் நம்மளை விபச்சாரத்திலேயோ அல்லது மற்ற நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். நீ அடுத்தவனை விபச்சாரம் பண்ண, அடுத்தவங்களுடைய காரியங்களை நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காரியமும் நாம என்ன நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு விரும்புகிறோம், அடுத்தவங்களுக்கு நீ மரியாதை கொடு. என்னை யாரும் அசிங்கப்படுத்த கூடாது, என்னை அவமானப்படுத்த கூடாதுன்னு நினைப்போம். நீ அடுத்தவங்களை அசிங்கப்படுத்த அவமானப்படுத்தாத. இப்படி ஒன்றை வைத்து நீ அடுத்தவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை நீ அடுத்தவர்களுக்கு செய்வதே முழு நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் அடங்கிடுச்சு. ஒரே இந்த ஹோல் புத்தகத்தையும் இதில் கொண்டு வந்து நிறுத்திடுறேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு முத்தான சத்தியங்கள் இந்த மத்தேயு 7:12 அடங்குவதை நான் பார்க்கிறேன். அப்ப அடுத்தவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை அடுத்தவர்களுக்கு நாம் செய்வது, இது ஈஸியான ஒரு வழி. அன்பு கூற முடியலன்னு நம்ம சொல்றோம், நிச்சயமாக அதில் மிகவும் நாம் குறைவுபட்டவர்களாக தான் இருக்கிறோம். புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாக இருக்கிற அநேகர் இன்றையில் நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எளிமையான வழியை ஒன்று சொல்கிறார், நீ என்ன அடுத்தவன் உனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் நீ அதை செஞ்சுட்டு போ, நியாயப்பிரமாணத்தை நீ நிறைவேற்றிட்ட, தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிட்டேன். அன்பான இந்த காரியத்தை பார்த்து உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஆண்டவர் இதை தான் சொல்கிறார். யோவானில் கூட ஆண்டவர் வலியுறுத்துவதை நாம் பார்க்குறோம். யோவான் எழுதின புஸ்தக சுவிசேஷ புஸ்தகம் 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 34:35 வாசித்தால் தெரியும், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள், அதனால் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்றார். இன்னைக்கு ஆண்டவருடைய சீஷர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அவர் சொன்ன இந்த புதிய கட்டளையை ஆண்டவர் சொல்றார். பாருங்க, நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருங்கள், 34 நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். அப்ப இந்த பழைய ஏற்பாடு காலத்திலே சொல்லப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமும் ஆண்டவர் புதிய கட்டளையாக இன்னைக்கு புதிய ஏற்பாடு பக்தர்களுக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பாங்களே, இந்த அடுத்தவர்கள் நமக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறோமோ அதை அடுத்தவர்களுக்கு நாம் செய்யும்போது எல்லாமே அடங்கி போச்சுன்றார். அதுதான் உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிற அந்த சத்தியத்தினுடைய ஆழமான காரியத்தை 12 ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சின்ன சிம்பிளான வார்த்தைக்கு இந்த சத்தியத்துக்கு நாம் அழகாக ப்ராக்டிக்கலாக கீழ்ப்படிவோம். ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய மனசில் ஏற்றி கொண்டு அதை நிறுத்தி கொண்டு அதன்படி செய்வோம். நாம் அடுத்தவங்க நமக்கு என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை அடுத்தவங்களும் நம்ம செய்யணுன்ற ஒரு சின்ன ஒரு கான்செப்டை நம்ம மனசில் இருத்திக்கிட்டு அதன்படி செய்ய ஆரம்பித்தாலே நம்ம எல்லா கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் ஆண்டுடைய நியாயப்பிரமாணம் திருதரிசு நம்ம கீழ்ப்படுகிறதா அர்த்தமாக இருக்கிறது. அன்மாதிரி இதை கேட்கிற நீ அதன்படியும் நானும் செய்து ஆண்டுடைய ஆதீனத்திலே புதிய ஏற்பாடு பக்தர்களாக இருப்போம். கட்டாயம் நம்மளை ஆண்டவர் ஆசிரியப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த சத்திய வசனத்துக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி. இதை ஆழமாக இன்னும் நாங்கள் தியானித்து அதை புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் ஒவ்வொருவரும் செய்து ஆண்டவரே அடுத்தவர்களுக்கு நாங்கள் அதை செய்து அடுத்தவர்களை நேசித்து உம்முடைய பிரதான கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீர் கொடுத்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்ற கிறிஸ்தவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும், கரம் பிடித்து வழி நடத்தும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜீவனில் தகப்பனே. ஆமென். God bless you and family. Thank you.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எபேசியர்களின் நிருபம் 5:1-2 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மை குறித்த பரலோக விருப்பம், பரலோக விருப்பம் என்று சொல்லும்போது அது பிதாவின் விருப்பம். நம்மை குறித்த அவருடைய விருப்பம் என்ன? நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக. பிதாவாகிய தேவனுடைய நேசகுமாரன் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி பிதாவுக்கு நேசகுமாரனாய் இருந்தாரோ வாழ்ந்தாரோ அதே போல பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் அவருக்கு நேச பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும், வாழ வேண்டும் என பரலோக பிதா நம்மேல் பிரியமாயிருக்கிறார், விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அதற்காகவே கிறிஸ்துவை நமக்கு தந்தருளினார், நமக்காய் வாழ்ந்தார். எப்படி வாழ வேண்டும், பிதாவை பிரியப்படுத்த என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கிற அடிச்சுவடை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். நானும் நீங்களும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இனி பிரியமான பிள்ளைகளாய் நான் நீங்களும் காணப்பட வேண்டும் என பரலோக பிதா விருப்பம் கொண்டு இந்த பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து, இதை பின்பற்றி, இதை கை கொண்டு இதிலே நடக்கும்போது நாமும் யாராய் மாறுவோம் தெரியுமா? பிரியமான பிள்ளைகளாய், பிரியமான பிள்ளைகளாய். அப்படி பிரியமான பிள்ளைகளாய் நம்மை மாற்றி அவருடைய விருப்பம் என்ன? எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் அருகே சில்ல பிள்ளையாய் அமர்ந்திருக்கிறாரோ அப்படியே ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. நம்மை தம்மோடு வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். ஆமேன். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை குறித்த பரலோக திட்டத்தை பார்த்தீர்களா? பரலோக விருப்பத்தை பார்த்தீர்களா? பிதாவின் விருப்பத்தை பார்த்தீர்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் இந்த வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஏன் இதில் தியானமாக இருக்க வேண்டும் என்று இப்பொழுது புரிகிறதா? பிரியமான பிள்ளைகளைப் போல நம்மை தேவன் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் பார்க்க விரும்பவில்லை. கீழ்ப்படியாத பிள்ளைங்க தான் கோபாக்கினையின் பிள்ளைகள். அப்படி தேவன் நம்மை பார்க்க விரும்பாமல் கிறிஸ்துவை பிதா எப்படி பார்த்தார்? பிரியமான பிள்ளை, நேசகுமாரன் என்று அப்படி நம்மை அவர் பார்க்க விரும்புகிறார். அப்படி என்றால் பரலோகத்தில் நமக்கு தேவன் எப்படிப்பட்ட ஸ்தானத்தை வைத்திருக்கிறார் பாருங்கள். இயேசுவை நம்புங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது அந்த சாயல், அந்த வாசனை தான் நம்மில் வெளிப்படும். அது பிதாவுக்கு உகந்ததாய் காணப்படும். அப்பா விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைங்க தான் பிரியமான பிள்ளைங்க, நேச பிள்ளைங்க. நேச பிள்ளைகளாய் காணப்படுவோம், பிதாவை சந்தோஷப்படுத்துவோம். ஜபிக்கலாமா? தகப்பனே நன்றி. உங்க விருப்பத்தை இந்த நாளில் எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் அல்ல, பிரியமான பிள்ளைகளாய் அப்பா உமக்கு உகந்த வாசனை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கிருபைச்சி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். யாத்ராகமம் 20:11. மிகுந்த கலை நுட்பத்துடன் மண்பாண்டங்களை செய்யும் குயவன் ஒருவர் தன் நண்பனிடம் இவ்வாறு கூறினார். நான் எவ்வகையான பாண்டத்தை செய்யப் போகிறேன் என்பது நான் எவ்வளவு களைப்பாயிருக்கிறேன் அல்லது எவ்வளவு ஓய்வு எடுத்திருக்கிறேன் என்பதை பொறுத்தே அமையும். நான் மிகுந்த பணிச்சுமையினால் அதிகமாக களைப்படைந்திருந்தால் மிகவும் கலை நுட்பத்துடன் செய்யப்பட வேண்டிய மண்பாண்டங்களை செய்ய மாட்டேன். மிகவும் சாதாரணமான பயன்பாட்டிற்கு உகந்த மண்பாண்டங்களை மட்டுமே செய்வேன். ஏனெனில் மிகுந்த களைப்போடு நான் இருக்கும்போது மிகவும் நுட்பமாக அழகாக என்னால் யோசித்து செய்ய இயலாது. ஆனால் நான் போதிய ஓய்வு எடுத்து என் சரீரமும் மனமும் புத்துணர்ச்சியோடு இருக்கும்போது மிகுந்த வேலைப்பாட்டுடன் கூடிய பாத்திரங்களை நுட்பமாக செய்ய ஆரம்பிப்பேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நமக்கு நம் வேலைகளை திறமையாக செய்ய ஓய்வு மிகவும் அவசியம். இடைவேளை இல்லாமல் நாம் தொடர்ச்சியாக வேலை செய்யும் போது நம்முடைய வேலை தரமானதாக இருக்காது. மனிதர்களில் பெரும்பாலானோர் நல்ல ஓய்வுக்கு பின்புதான் திறமையாக வேலை செய்கிறார்கள். ஓய்வே இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்வோமானால் அது மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு போய்விடும். டிரைவர் ஒருவர் தூங்காமல் வாகனத்தை ஓட்டிக்கொண்டே இருந்தால் பெரிய விபத்தை ஏற்படுத்தி விடுவார். ஓய்வு என்பதை தேவையற்ற ஒன்று என்றோ சோம்பேறித்தனத்தின் அடையாளம் என்றோ நாம் நினைக்கக்கூடாது. நமது சரீரத்திற்கு தேவையான ஓய்வு அவசியம். ஆகவேதான் தேவன் ஓய்வின் முக்கியத்துவத்தை வேதாகமத்திலே குறிப்பிட்டுள்ளார். தேவன் மனிதர்களுக்கு ஆறு நாள் வேலைக்கு பின்பு ஒரு நாள் ஓய்வு என்பதை ஆலோசனையாக சொல்லாமல் கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். அந்த நாளில் நாம் போதுமான ஓய்வு எடுப்பதும் குடும்பத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதும் நம் சரீரத்திற்கும் ஆவி ஆத்மாவிற்கும் மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். வரப்போகும் வாரம் முழுவதிலும் வேலை செய்ய தேவையான ஆற்றலை அது நமக்கு கொடுக்கும். இயேசு கிறிஸ்து ஒருமுறை தன்னுடைய சீஷர்களோடு படகிலே பிரயாணம் மேற்கொண்டார். அந்நேரம் அவர் மிகவும் களைப்படைந்திருந்தபடியால் அந்த பிரயாண நேரத்தை ஓய்வெடுக்க பயன்படுத்தி கொண்டார். படகிலே தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் ஆறு நாளைக்குள்ளே சர்வத்தையும் சிருஷ்டித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, போதுமான இளைப்பாறுதல் நமக்கு மிகவும் அவசியம். சரிவர நாம் தூங்கவில்லையானால் பலவித உடல்நலக்கேடும் மனநலக்கேடும் ஏற்படும். நம்முடைய வேலைகளை நாம் சரியாகவும் திறமையாகவும் செய்ய முடியாது. ஆகவே தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறபடி நாம் ஓய்வெடுக்க வேண்டும். அந்த நாளில் நாம் நம் தேவனை தேட வேண்டும். அவரில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆறு நாளைக்கு வேலை செய்வதற்கு தேவையான பலனை தேவன் நமக்கு தருவார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 24 வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக்கடவோம். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எல்லாவற்றிலும் மகிழ்ந்து களிகூறுகிற நாளாக கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். எவற்றுக்கெல்லாம் காத்திருந்தீர்களோ அவற்றிலெல்லாம் நல்ல பதிலை பெற்றுக்கொள்கிற நாளாய் ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக சமாதானத்தை தருகிறார். லூக்காவின் புஸ்தகம் 19 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனாக எண்ணப்பட்ட சகேயு என்ற மனுஷன் இயேசுவை காண வாஞ்சையோடு காத்திருத்தவனை இயேசு அழைத்து அவனுடைய மனக்கண்களை திறக்கும்படி செய்து இரட்சிப்பை கொடுத்து எல்லா பாவசாப கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்கி சகேயுவின் வீட்டில் தங்கியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வீட்டிற்கு இன்றைக்கு இரட்சிப்பு வந்தது என்று ஆசிர்வதிக்கிறதையும் வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் சமாதானம் குறைந்து காணப்படுகிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கு இயேசு கடந்து வந்து சீக்கிரமாய் அவற்றிலிருந்து விடுதலையை தருகிறார். இன்றைக்கு உங்கள் வீடுகளிலே இரட்சிப்பாகிய இயேசு வருகிறார், தேவைகளை சந்திக்கிறார், சமாதானம் சந்தோஷம் இவற்றினால் நிரப்பி உங்களை ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக சரீர சுகத்தை தருகிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 3 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே பிறவி சப்பானியாகிய ஒருவன் தேவாலயத்தில் தினந்தோறும் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறதையும், தேவாலயத்திற்குள்ளே செல்ல இருக்கும் பேதுருவிடம் யோவானிடம் பிச்சை கேட்க, அவர்கள் எங்களிடம் பொன்னும் வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை பெற்றுக்கொள் என்று கூறி நடக்கும்படி ஜெபிக்க, அவனும் குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் அநேகர் நீண்ட நாட்களாய் மனதளவிலும் சரீரத்திலும் பலவீனப்பட்டும் வியாதியினால் சோர்வடைந்து நித்தமும் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்து விடுதலைக்காக சுகத்திற்காக காத்திருப்பீர்களானால், இன்றைய நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். உங்களில் எந்த பகுதியில் பலவீனம் இருக்கிறதோ இன்றைக்கு அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு பிறவி சப்பானி எப்படி எழுந்து குதித்து நின்று நடந்து தேவனை துதித்தானோ அப்படியே கர்த்தர் உங்களையும் களிகூரும்படி செய்து அற்புதங்களை காண செய்கிற நாளாய் உண்டு பண்ணியுள்ளார். மூன்றாவதாக சந்தோஷத்தை தருகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48 அதிகாரத்தை வாசிக்கையில், யாக்கோபு தன் மகன் யோசேப்பு பிரிந்து சென்று 130 வருடங்கள் துக்கமாய் வாழ்ந்து வந்திருந்தான். அவன் உயிரோடு எகிப்து தேசத்திலே அதிபதியாய் இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட யாக்கோபு சொல்லும் பொழுது, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று கூறுகிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நீண்ட நாள் தடைகளை எதிர்பார்த்தும் வராமல் இருந்தவைகளை கர்த்தர் இன்றைக்கு அவைகளை இரட்டத்தனையாய் திருப்பி தருகிறார். அது உங்களின் சரீர சுகமோ, வர தடைப்பட்ட பொருளாதார தேவையோ, திருமண தடைகளோ, உறவுகளின் பிரிவுகளோ, ஊழியத்தில் சோர்வுகளோ, விசா காரியங்கள், இன்னும் நீங்கள் எவையெல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்தீர்களோ அவைகளையெல்லாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற நாளாயும் களிகூர்ந்து மகிழ்ந்து இருக்கும்படியும் ஆசிர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களின் வாழ்க்கையில் சமாதானத்தை சந்தோஷத்தை சரீர சுகத்தை இழந்து காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார், இரட்சிப்பார். இன்றைய நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அதிலே களிகூர்ந்து மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம். இந்த மூன்று நாட்களும் உங்களோடு கூட நான் தேவ சமூகத்தை தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, முன்னேறுவதில் எதிரிகள் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் பேசும்படியாக என்னோடு கூட இடைபெற்றார். மிஷினரி பெருவுளா என்று ஏன் ஐயா அழைக்கிறீர்கள் என்று கேட்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேசத்திலே ஆங்காங்கே இருக்கும் போது, ஏன் ஐயா இதை ஒரு மிஷினரி பெருவுளா என்று சொல்லி அறியப்படாத இடங்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிறதற்கு சபை துரிதப்பட வேண்டும் என்று சொல்வதற்கான ஒரு கூட்டத்தை ஏன் ஐயா நடத்துகிறீர்கள் என்று எண்ணத்தில் சிலர் கேட்கலாம். அதற்கு ஏற்ற காலமா இது என்றும் சிலர் தங்களுடைய இருதயத்திலே நினைக்கலாம். இந்த நேரத்தில் ஜனங்களை, நம்பிக்கை இழந்திருக்கிற ஜனங்களை, வியாபாரத்தில் நஷ்டம், பொருளாதாரம் தங்கி தேங்கி இருக்கிறது, அநேகருடைய காரியங்கள், அநேகருடைய வாழ்வின் காரியங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, அநேகருடைய சுகம் கெட்டு போயிருக்கிறது, அநேகர் தங்களுடைய காரியத்தில் என்ன செய்வது என்று குழம்பி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானுடைய வேலை திடீர் திடீரென்று உயர் நிலையில இருக்கிறவர்களுக்கும் பறிபோகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னமும் முன்னேறி சென்று இந்த தேசத்துக்கு தேவனுடைய செய்தியை அறிவி என்று சொல்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்துகிறது புத்தியீனம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கலாம். சபையாக, தனி மனிதனாக, குடும்பமாக முன்னேற வேண்டிய அளவுக்கு முன்னேறக்கூடாதபடி தடுத்து நிற்கிற அநேக சக்திகள் உங்கள் முன்னதாக, என் முன்னதாக நிற்பதை புரிந்து கொள்வதற்குரிய காரியங்களை நம்முடைய இதயங்கள் ஏற்க மறுக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முன்னேறுவதின் எதிரிகள் என்கிற தலைப்பைத்தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசும்படியாக, விசேஷமாக கோவை பட்டணத்தில் பேசும்படியாக என்னோடு கூட இடைப்பட்டார். நான் உங்களுக்கு சொன்னேன், 70 செய்திகளை கொடுத்திருக்கிறேன், அத்தனையும் யூடியூபில் இருக்கிறது. சமயம் வாய்க்குமானால் நீங்கள் அதை கேளுங்கள், அது உங்களை நிச்சயமாக தட்டி எழுப்பும். ஒருவேளை நான் கர்நாடகாவில் பேசின, ஆங்கிலத்தில் பேசி கனடாவில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசின கிட்டத்தட்ட 15 செய்திகள் மாத்திரம் உங்களுக்கு யூடியூபில் இப்பொழுது அவைலபிளாக இருக்காது. ஆனால் பின்னதாக நாங்கள் சில டைட்டில்ஸ் இதை கொடுத்து, தமிழ் டைட்டில்ஸை கொடுத்து அதை வெளியிட ஆயத்தப்படுகிறார்கள் என்னுடைய மீடியா துறையினர். அதையும் நீங்கள் கேட்டால் நலமாயிருக்கும். விசேஷமாக ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் அந்த கூட்டத்தில் அவர்கள் எழுதியிருந்தார்கள், மிஷன் இம்பாசிபிள் என்று எழுதி ஐயம் வருகிற இடத்துல ஒரு சிலுவையை போட்டு பாசிபிள் என்று எழுதியிருந்தார்கள். மிஷன் இஸ் பாசிபிள். எத்தனை பேர் சொல்றீங்க மிஷன் முடியும்? என்னையே தட்டி எழுப்பினது அந்த தலைப்பு. ஆகையினாலே நான் 4 நாட்கள் 15 தடவை அவர்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆண்டவர்களோடு கூட இடைபடுவார் இந்த தலைப்பின் கீழே என்று நான் பூரணமாக விசுவாசிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல வேண்டும். ஆண்டவர் சபையை பார்த்து அது சிறியதாய், பலனற்றதாய், பணமற்றதாய், வாய்ப்புகளற்றதாய், பயந்து நடுங்கி சந்தேகப்பட்டவர்களாய் இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்களும் நானும் அடிக்கடி யூஸ் பண்ணுகிறவைகள் தான். வாசிக்கலாம். இது தெரிந்தாலும் கூட என்னோடு கூட சேர்ந்து திருப்பி வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19 20 வசனத்தை வாசிக்கலாம்.
1: நீங்கள் புறப்பட்டு போய்,
0: நீங்கள் புறப்பட்டு போய்
1: சகல ஜாதிகளையும்
0: சீஷராக்கி,
1: சகல ஜாதி
0: பாவாதிகளையும் சீஷராக்கி
1: பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும்
0: அவர்கள்
1: கை கொள்ளும்படி
0: அவர்களுக்கு
1: உபதேசம் பண்ணுங்கள்
0: இதோ இதோ
1: உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும்
0: நான்
1: உங்களுடனே கூட இருக்கிறேன்
0: என்றார் என்றுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் முடிவடைகிறது. இதைத்தான் வேத பண்டிதர்கள் கிரேட் கமிஷன் என்று சொல்லுகிறார்கள், பெரிய கட்டளையாம். எனக்கு முன்னதாக சாட்சி கொடுத்த விஜய் சர்மா இங்கே அநேக காரியங்களை நேரமின்மையால் அவர் சொல்லவில்லை, நான் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திவிட விரும்புகிறேன். இவர் தன்னுடைய கல்லூரி படிப்பின் நாட்களிலேயே கல்லுடைக்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை உண்டாக்கி அதன் மூலம் அவர்களை போஷிக்க வேண்டும் என்று 100 பிள்ளைகளை நாங்கள் விலைக்கு வாங்கினோம். நீங்கள் கேட்கலாம், என்னையா விலைக்கு வாங்கினீர்களா? ஆமையா, அவர்கள் அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள், குடும்பமாக விற்கப்பட்டிருந்தார்கள். சொற்ப தொகையை ஒரு மனிதனிடத்தில் கடனாய் வாங்கினதினால் அவன் ஒரு கல் குவாரியை வைத்திருந்ததினால் அவனுக்கு கையளித்து கொடுத்தார்கள். 5 வயதிலிருந்தே கல் உடைப்பார்கள் முழு குடும்பமும். அது ஒரு பெரிய கதை, என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன், நீ இல்லாவிடில் என்கிற புஸ்தகத்தில் நீங்கள் சிலர் வாசித்திருக்கலாம். அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டிய பணி உண்டானதினால அந்த மாஃபியாக்கள் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னதினால நாங்கள் பணம் கொடுத்து அவர்களை வாங்க வேண்டியிருந்தது. லிசன் சார், அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, சோறு போட வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக 2 ட்ரக்குகளை செய்வது, அதிலே அவருடைய தாய் தகப்பன் உடைக்கிற கல்லை எடுத்துக்கொண்டு போய் மார்க்கெட்டிலே விற்று அதில் வருகிற பணத்தை இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை செய்ததினால் அந்த 2 ட்ரக்கையும் செய்வதற்குத்தான் சகோதரன் வந்தார். கவனிங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு நாங்கள் கிறிஸ்துவை காண்பித்துக் கொடுக்கத்தான் விரும்பவில்லை, போதிக்கவில்லை. கிறிஸ்தவத்தை எதிர்த்து இன்றைக்கு ஒரு புதிய ஏற்பாட்டை ஒரு கையிலே கொடுத்தால் கூட அடிக்க வருகிற ஒரு பகுதியில் நின்று பேசுகிறேன் என்று எனக்கு தெரியும். நன்றி, கவனியுங்கள் என் சகோதரா, காதுகளை திறந்து கேட்டுப்பா, நான் சொல்லுகிற சத்தம் உனக்கு கேட்குமானால் நலமாயிருக்கும். ஏனையா இதை கொடுக்கிறோம்? அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு இங்கே வருகிறேன், அப்பொழுது புரியும். கயா பட்டணத்தில், புத்தனுக்கு ஞானம் பிறந்த பட்டணத்தில் கூட்டங்களை நடத்துவதற்கு காந்தி மைதானத்தினுடைய பெர்மிஷனுக்காக என்னுடைய 3 மிஷினரிகள் அங்கே போனார்கள். அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு விரோதமாக கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள் போராட்டம் பண்ணினதினால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தயங்கினார்கள். ஆகையினாலே நான் அவர்களை பார்த்து சொன்னேன், போங்கள் டிஎஸ்பியை போய் பாருங்கள், அவரிடத்தில் பேசுங்கள் என்று சொல்லி நான் போகவில்லை, என்னோடு கூட பணி செய்கிறவர்களை நான் அனுப்பி வைத்தேன். ஒருவர் பெயர் பாலேஸ்வர், அவர் பஜரங் தல் செக்ரட்டரியாக இருந்தவர். இன்னொருவர் பெயர் லக்ஷ்மண், அவர் நக்சல்பாரிகளின் கூட்டத்திலே துப்பாக்கி ஏந்தி சென்றவர். இன்னொரு பேர் விக்டர், விக்டர் பாஸ்டருடைய பிள்ளை, ஆனால் ரயிலிலே கொள்ளையடிக்கிறவர். நல்லா கவனிங்க, சிலர் சொல்லுவாங்க கிறிஸ்துவ பெயர் வச்ச மாறி இருந்தான். இவர்களை குறித்து விவரமாக பேச விரும்பவில்லை. இவர்கள் போய் டிஎஸ்பி ஆபீஸில் நின்ன போது அந்த டிஎஸ்பி கேட்டிருக்க, ஐயா வந்தீர்கள்? அப்ப சொன்ன, ஐயா நாங்கள் கூட்டம் நடத்த போறோம். உன் பேர் என்ன? பாலேஸ்வர். ஐ, இன்னொருத்தர் லக்ஷ்மண். என்னடா செய்துகிட்டு இருந்தீங்க, என்னடா நீங்களே கூட்டம் நடத்துறதுக்கு, கிறிஸ்தவ கூட்டம் நடத்துறதுக்கு வந்திருக்கீங்களேன்னு கேட்ட போது அவர் சொன்னார்கள், ஐயா வேத புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அதை நாங்கள் படித்தோம், துப்பாக்கி தூக்கி போட்டு இப்போ இதை பிரசங்கம் பண்ணுறியா, அடிக்கிறத கம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ இயேசுவை உயர்த்துகிறோம், ட்ரெயின்ல இருக்கிறவங்க பொருள்லாம் பத்திரமா போயிட்டு இருக்கையா? அவர் எந்திரிச்சு நின்று விட்டார். இன்ஸ்பெக்டர்லாம் கூப்பிட்டார். மூணு இன்ஸ்பெக்டர் உண்டியான கயா பட்டணம் பெரிய பட்டணம், வாங்கடா வாங்கடா. எவனாவது புஸ்தகம் படிச்சேன்னு வார்த்தையில மார்க் இருக்கனா, இந்த புஸ்தகம் அதை செய்யணும்னா நம்மளே நின்று கூட்டம் நடத்தணும்டா, வாங்கடான்னு 200 போலீஸாரும் பாமெல்லாம் வைக்கிறதுக்கு வச்சிருந்தனால பாமெல்லாம் செக் பண்றதுக்கு அந்த ஸ்குவாடும் ஆமா அனுப்பித்தான் வச்சாங்க. ஏன்னா இந்த புஸ்தகம் தொட்டவனை மாத்தித்தான ஆகும். நாங்க ஒன்னும் ஏசு ஏற்றுக்கொள்ளு மரம் மாதிரி உனக்கு ஒரு 1000 ரூபா தர்றோம், 10000 ரூபா தர்றோம் இன்னைக்கு புளியிட்டு திரிகிறாங்களே புழு மூட்டைகள். நாங்க இயேசுவை காண்பிச்சோம், எங்க கையில இருக்கிற புஸ்தகம் இழுத்துச்சு, இயேசு பிரசங்கிக்கப்பட்டார். பயங்கர அவர் பாவ வாழ்க்கையை சொல்லல, பயங்கரமான பாவ வாழ்க்கை அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்களோ எங்க ஆட்கள். ஏன்னா மறுபடியும் பாவம் செய்யறவங்க போய் செய்யதான் பார்க்கணும்னு துந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் சாஃப்டாவே சொல்ல சொல்லியிருக்கோம். அந்த நிலையில தான்யா இந்த சத்திய வேதம் மாற்றிட்டு அப்ப ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துட்டு. இதுதான் வட இந்தியாவில் நடக்கிறது. இன்னைக்கு 25 வருஷம் ஆச்சு, ஒரு ஆளுக்கு இயேசு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டோம், நாங்க பரிசுத்தவான்கள் யார்ட்டையும் பேசுறது இல்லை டே, எங்களை உங்களை பார்த்தாலே தெரியறது இல்லை. பார்த்த அந்த ஆள் இயேசுக்கு ஏற்றுக்கொண்டான். ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துட்டு நாங்க சொன்னோம், நீ முதல்ல அபிஷேகம் பெரு, அது இல்லாம என்னத்த ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னதுனால அன்றைக்கே கேட்டு பெற்றுக்கொண்டோம். எந்த காத்திருப்பு கூட்டம் போல வீட்டிலேயே காத்திருந்தா ஆண்டவர் ஊத்தி கொண்டிருக்கிறா. அவரே சொன்னதை கேட்டீங்க. படித்த பிறகு பெரிய கதை, இவர் வாழ்க்கை மாற்றப்பட்டதை பார்த்துதான் ஓடிப்போன மனைவி திரும்ப வந்துட்டா. சாத்தான் பார்த்தான், நீ திரும்ப வந்துட்டல, உனக்கு கேன்சர் தர்றேன்னா, ஆண்டவருடைய பலத்துல நாமத்துல நான் அவளை பார்க்கவும் இல்லை ஜபிக்கவும் இல்லை. எங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் வர்றதில்லை. ஏன்னா அங்கெல்லாம் சூப்பர் ஸ்டார்லாம் பணம் இருக்க இடம் போவாங்க, எங்கள் ஊரில் இல்லை. அவரும் அவருடைய மனைவியுமே ஜபித்து கேன்சர்லேருந்து சம்பூர்ணமாக விடுதலை பெற்றிருக்காங்க. அவங்க தான் மொங்கேரில் வேலை செய்கிறாங்க, மொங்கேரில் வேலை செய்கிறாங்க. வில்லியம் கேரி கல்கத்தாவிலிருந்து கங்கை நதி வழியாகவே அன்றைக்கும் படகு விட்டார்கள், இப்பொழுதும் படகு விட ஆரம்பித்திருக்கார்கள். வசதிகள் இல்லாத இடத்துல வந்து இறங்கி ஹிந்தி வேதாமத்தை மொழிபெயர்க்க வேண்டும்ங்கிற வெறியோடு கூட பணிபுரிந்த அந்த அந்த இடத்துல இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கதவும் இல்லை ஜன்னலும் இல்லை. கோ கம் அண்ட் சி. அதை பார்த்த நாங்கள் அழுதோம். அதனால் இங்கே வச்சிருவோம். இங்கே ஒரு ஆலயத்தையும் கட்டி ஒரு பார்சனேஜையும் கட்டி அந்த பகுதிகளில் கிறிஸ்துவை அறிவித்து வருகிறோம். ஒரு பெரிய அலலியா போடலாமா? ஆமா ஆமா. அல்லது மரியோஸ் சொன்னாரு, அங்க போனது மாத்திரம் இல்லை, ஜெம்சனுடைய அர்த்தமே கோ இவாஞ்சலிஸ் எவாஞ்சலைஸ் மேக் டிசைபிள் செந்தம், அவங்களையே அவங்க ஆட்களை அதை செய்யறதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் விஜய் சர்மா அங்கே இருக்கிறார். நீங்க அதை புரிஞ்சுக்கொடணுங்கிறதுக்கு உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு கொண்டு வந்தோம். இது திராட்சை கொலையினுடைய ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். தேங்க்யூ, நல்லா கவனிங்க. அப்ப இப்படி சொன்ன ஆண்டவர் இவங்க கிட்ட ஒன்னும் கொடுக்கல. லிசன், 12 பேர்ல ஒன்னு போய் சேர்ந்துச்சு. பணத்தின் மேல கண்ணை வைத்த யூதாஸ் நன்று கொண்டு நின்று செத்தான். இருக்கிறது 11 பேர். இவங்க பயங்கர பயந்தாங்கொள்ளிகள். ஆண்டவரை பணிந்து கொண்டான்னு அங்கே போட்டிருக்கு, வாசிக்கலாம். அந்த வசனத்தை கூட வாசித்திரலாம். மத்தேயு 28:16-17 வாசிக்கலாம்.
1: 11 சீஷர்களும்
0: கலிலேயாவிலே
1: இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு
0: போனார்கள்.
1: அங்கே அவர்கள் அவரை கண்டு,
0: அங்கே உயிர் தெழுந்த இயேசுவை கண்டு
1: பணிந்து கொண்டார்கள்.
0: சிலரோ
1: சந்தேகப்பட்டார்கள்.
0: கையில சோறு வாங்கி தின்னாம். அவர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியா வச்சிருந்தாரு. உங்ககிட்ட ஏதாவது மீன் இருக்கான்னு கேட்டாரு. இவனுங்க மீனையும் பிடிச்சானுங்க. ஆனாலும் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சிருக்கேன், தின்னு கொளுத்தானே வழிய. சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் உங்களை சொல்லலை. அந்த 11 பேர் தான் சொன்னாங்க, தின்னு கொளுத்தான ஒழிய நம்ப மாட்டேங்கிறான். சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒழுப்பி சொல்லுங்க. அவங்க அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அது அவங்கள அவங்களுக்கு பழிச்சிட்டு போட்டோம். அவ சாப்பிட்ட பிறதான் சொல்றாரு, அப்பா உலகம் எங்கும் போங்க. ஒருத்தன் ஒருத்தன் மூளையை பார்க்குறான், நமக்கு சோறு கிடைக்கலன்னா கடலுக்கு போனோம், இவர் என்னடா உலகம் முழுவதும் போறாரு, இவர் பாலஸ்தீனா விட்டு வெளியே போல நம்மளை எல்லா ஊருக்கும் போய் சொல்றாரு. நல்லா கவனிங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, எங்கேயாவது கொஞ்சம் காசியாவது பேங்க்ல எங்களை போட்டு வச்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எவ்வளவு பேங்க் பேலன்ஸ். அவர் சொல்வாரு, யூதாஸ் நான்கு கொண்டு நின்று செத்தான், ட்ரெஷரர் போய் சேர்ந்துட்டார்ப்பா. அவங்களுக்கு எப்படி ஐயா தைரியம் வந்தது, எங்க ஐயா தைரியம் வந்தது, எப்படி ஐயா இன்றைக்கு நீயும் நானும் கர்த்தரே தெய்வம் என்று பாடுவதற்கு நமக்கு தைரியம் வந்திருக்கிறது. நல்ல கவனிங்க கவனிங்க. அப்ப அவங்களாலேயே முடிந்தது என்றால், அந்த கூட்டத்தில் இருந்த 11 ஆளிலே ஒருவனாய தோமா சந்தேக பர்வழி கையில இருந்த துவாரத்தில் நான் கைய போட்டு பார்த்தான் தாண்டா விசுவாசம் சொன்ன தோமா இந்த மண்ணை தேடி வந்து உனக்கும் எனக்கும் கிறிஸ்துவை அறிவித்தது உண்மை என்றால், இன்றைக்கு உனக்கு வசதி உண்டு, என் கையில மைக்கும் உண்டு, என்னை கூட்டிட்டு போறதுக்கு நண்பருடைய காரும் உண்டு, என்னை தங்க வைப்பதற்கு நல்ல ஏசி ஓட்டலும் உண்டு, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆயிரங்கள் உண்டு. பக்கத்தில் இருக்குங்க, பக்கத்தில் இருக்க முகத்தை பார்த்துக்கலங்க, கையை தொட்டுறாதீங்க, ஷாக் அடிச்சிட போகுது. முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு யாராவது இருக்கிறாங்களா? அப்ப இவங்களுக்கு சொன்ன அதை அவர்கள் தலைமேற்கொண்டு சுவிசேஷத்தை இந்து நாடு என்று அன்றைக்கே இந்து தேசம் என்று அழைக்கப்பட்ட தேசத்திற்கு தோமா என்கிற சந்தேக பேர் வெளியே வந்து தன்னையே தந்தது உண்மை என்றால், இன்றைக்கு சபைக்கு சக்தி உண்டு. 8 பில்லியன் என்று சொல்லுகிறார்கள் உலகத்தின் ஜனத்தொகையில், 8 பில்லியன், 800 கோடி, 800 கோடியில 300 கோடிக்கு, கவனிங்கள், 800 கோடியில 300 கோடிக்கு அவன் ரோமன் கத்தலிக்கனா இருக்கலாம், அல்லது ஆங்கிலிக்கன் சபையை சேர்ந்தவனா இருக்கலாம், அல்லது பெந்தகோஸ்தேக்காரனா இருக்கலாம், எப்படியோ ஏஸ் என்கிற வார்த்தை வாயிலே போடப்பட்டிருக்கிறது. அந்த 11 பீப்புள் கேன் கோ அண்ட் ஷேக் தி ஹோல் வேர்ல்ட், வை நாட் யூ, வை நாட் யூ. அன்னைக்கு சாதகமான அரசாங்கமா இருந்துச்சு, நோ, இயேசுவை சிலுவையில் அறைய கொடுத்த அந்த அரசாங்கம். நீரோவை குறித்து சரித்திரம் சொல்கிறது, இயேசுவை சொன்னவர்களை மிருகங்களுக்கு இரையாக்கிற அந்த அரசாங்கம் இருந்தது. There was no government support as you enjoy in Tamil Nadu. நமக்கு ஓட்டு போட்டு கொண்டுட்டோம், அவர் வந்துட்டார் நமக்கு பாதுகாப்பையா அப்படின்னு தெழுகிற தமிழகமே. There was an adverse government on the top. உலகம் முழுவதையும் பயமுறுத்தி தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்து நசுக்கக்கூடிய ஒரு பெரிய அரசாங்கம் இருந்தது. But that couldn't stop them. அவருடைய முன்னேற்றத்தை அது நிறுத்த முடியவில்லை. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவர் நவீனப்படுத்தலாமா? பணம் இல்லாம மாற்ற முடியவில்லை, இதயத்திலே கோழைத்தன்மை இருந்தது, ஆனால் அது மாற்ற முடியவில்லை. அதனாலதான் கடல் கடந்து நம்மையும் தேடி ஒரு சீசன் 11 பேர்ல ஒரு ஆளே இங்க வந்தார். தோமா இங்க வருவதற்கு முன்னதாக அரபிய கண்ட்ரிகளிலே அவர் வாழ்ந்தார் என்றும், இன்றைக்கும் ஓமன்ல போனீர்கள் என்றால் சஹார் என்று சொல்லப்படுகிற இடத்துல தோமையனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆலயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஓமனில் பணி செய்தவர்கள் இங்கே இருக்கலாம். ஐ பிரீச் இன் தட் சர்ச், அந்த சபையில் நான் பேசியிருக்கிறேன். அப்பொழுது என்ன சொன்னார்கள்? தோமையர் அந்த நாட்களிலே மத்திய தரைக்கடல் வழியாக ஆப்பிரிக்காவை சுற்றி தங்களுக்கு உணவுப் பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வர வேண்டிய இடத்துல கப்பல் பழுதாகிவிட்டது. ஏனென்றால் இன்றைக்கு மோட்டர் போட் கிடையாது, பாயெல்லாம் கிழிந்து போயிருந்தது. கொள்ளையர்கள் இருந்த அந்த பகுதிகளில் தப்பித்து வர வேண்டியிருந்தது. இன்றைக்கும் பைரட்ஸ் கடல் கொள்ளைக்காரர்கள் நிறைந்திருக்கிற பகுதி. சோமாலியாவை பாருங்கள், எத்தியோப்பியாவின் அருகில் இருக்கிற அந்த பகுதியில் இன்றைக்கும் கடல் கொள்ளைக்காரர்கள் உண்டு. நீங்கள் கேட்கலாம், எப்படி ஐயா உங்களுக்கு தெரியும் என்று. ஏமன் நாட்டுக்கு, ஓமன் நாட்டுக்கல்ல, ஏமன் நாட்டுக்கு பிரசங்கம்படியாக போயிருந்தேன். அங்கே இருக்கிற சில கிறிஸ்தவர்களையாவது தைரியப்படுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அங்கே ராத்திரி வேளையில் 11 மணியிலிருந்து 1 மணி வரை ஆராதிக்கிற ஒரு சின்ன கருப்பர் கூட்டத்தை பார்த்தேன். டெய்லி காது கொடுத்து கேளுங்க. நான் கேட்டேன், எதுக்கு இவங்க 11 மணிக்கு வராங்க? இவங்கெல்லாம் துப்புரவு தொழிலாளிகள். இவங்கெல்லாம் வேலை செய்து சாயங்காலம் நகரத்தை சுத்தப்படுத்திட்டு அவங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் வேகமாக போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு தான் வர முடியும். எவ்ரிடே 2 hours worshiping the Lord, தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று சொன்னேன். நான் அவங்களோடு கூட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு தங்கச்சி, அவளுக்கு மிஞ்சி போனால் 23 வயசு இருக்கும். நான் அவளை கேட்டேன், எம்மா அவன் பேர் என்னன்னு கேட்டேன். அவள் சொன்னா எமிலின்னு சொன்னான். இது என்ன கேட்ட பார்மா இருக்குன்னுட்டு, நீ எதுக்கும் அங்கே வந்தேன்னு கேட்டேன். ஐயா எங்கள் ஊரில் சோறு இல்லையா, எங்கள் குடும்பத்துக்கு நாதி இல்லையா, அதனால் ஏதாவது வேலை தேடினு கள்ள தோணியில் தான் வந்தேன். இங்கே எனக்கு கிடைச்ச வேலை துப்புரவு தொழில். என்ன படிச்சிருக்கிறேன்? எம்எஸ்சி. ஹலோ, ஐ எம் நாட் ஜோக்கிங் ஹியர். எம்எஸ்சி படிச்சிருக்கா, ஊரில் சோறு கிடைக்கலன்னு இங்கே வந்திருக்கா, எப்படியோ கடலை தாண்டி வந்திருக்கிறான், ஏமன்ல வந்திருக்கிறான், கிடைச்ச வேலை துப்புரவு தொழிலாளி வேலை. ஆனால் தினந்தோறும் ராத்திரி 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் தெய்வ சமூகத்தில் நிற்பதற்கு அவளுக்கு தெரியும். அந்த கடை கொள்ளற்காரர்களில் நான் சிலரை சந்தித்தேன். அவர்கள் மனம் திருப்பி இருக்கிறதை பார்த்தேன். ஆகினால் தான் தைரியமா சொல்கிறேன், அந்த கடற்கரையெல்லாம் தாண்டி தோமா போன படகு இந்த ஓமானிலே வந்து தங்க நேரிட்டது. இனி இந்தியாவுக்கு போக வேண்டும் என்றால் அதில் இருக்கிற விழுந்துவிட்ட ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்று சொல்லி கப்பலை கரையில் வைத்து அதை பழுது பார்த்து கொண்டிருந்த நேரத்திலேயே அவர் அங்கே ஒரு சபையையே உண்டாக்கி விட்டார். மறுபடியும் ரெஸ்ட் ஹவுஸ் இன்ஸ்பெக்ஷன், ரெஸ்ட் ஹவுஸ்ல தங்கினா கூட சபையை உண்டாக்கிடுவாயா? ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. This was the early church.

நல்ல கவனிங்க, நான் சொல்றது நல்ல கவனிங்க. தரிசனம் இல்லாத கூட்டர்களோடு கூட வழி நடந்து விடாதீர்கள். அந்த சின்ன குட்டி கூட்டம், 11 பேரை கொண்டிருந்த கூட்டம் இத்தனை தூரம் வர முடியுமானால், இன்றைக்கு பெரிய கூட்டமாக பெரும் திரளாக ஆயிரங்களை சபைக்குள்ளே அடக்கி வைத்து ஐஸ்வர்யவான்களையும் பணம் படைத்தவர்களையும் பிரபலமானவர்களையும் அடக்கி வைத்திருக்கிற இந்த சபைகள் இந்த தேசத்தை அசைத்திருக்க வேண்டுமே, அசைத்திருக்க வேண்டுமே. இதைத்தான் நான் ஆராய்ந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தடைப்பு முன்னேற்றத்தின் எதிரிகள். அவர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காக நான் வேதத்திற்குள்ளே பிரவேசித்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு கானானை சுதந்திரித்து போவதற்கு முன்பாக, அதுவும் யோர்தானுடைய ஓரத்திலே வந்த பின்னரும், 40 ஆண்டுகள் கீழ்ப்படியாமினால், அவிசுவாசத்தினால், ரிபல்லியன் அல்லது கலகத்தினால் அவர்கள் 40 நாளை 40 வருடமாக்கி விட்ட அந்த சூழ்நிலையிலேயும், சுத்தி சுத்தி வந்து 40 நாளா 40 வருஷம் ஆக்கிட்ட அந்த சூழ்நிலையில, யோர்தானுக்கு இக்கரையில் இருந்து யோர்தானு கடந்து பிரவேசிக்கும் வரை நடந்த காரியங்களை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கவனியுங்கள், this may be told to you, this may be preached to you, this may be expounded to you, but listen to me through my eyes. என்னுடைய பார்வையில் இதை பார்க்க முடியாது, நான் உங்களை கேட்கிறேன். இந்த கதைகள் நமக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம், தெரிந்தவர்கள் விளக்கம் பெறாமல் இருக்கலாம். இதை நான் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட நாளில் இருந்து அல்ல, எகிப்தை விட்ட நாளில் இருந்து அல்ல, மாறாக ஜஸ்ட் நெக்ஸ்ட் டோ த ப்ராமிஸ்ட் லேண்ட், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம், வாக்குத்தத்த தேசம் பார்க்கும் தூரத்தில் இருந்த போது நடந்ததை சொல்கிறேன். கவனிங்க, மோசே கீழ்ப்படியாமை நிமித்தமாக அந்த கானானுக்குள் பிரவேசிக்க கூடாதபடி தடுக்கப்பட்ட போது ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான், ஆண்டவரே கொஞ்சம் மனதிருங்க, கொஞ்சம் மனதிறங்குங்கள் என்று கேட்டபோது, நீ போமாட்ட, ஐ வில் ஷோ யூ. இந்த பக்கத்தில் ஒரு கொடுமுடியில் ஏற்றி வச்சு அந்த தேசம் முழுவதும் பார்க்கக்கூடிய அந்த தூசத்துருவத்தில் வந்தாச்சு. The whole crowd of 3 million people came to a place where they can see the promised land. நல்ல கவனிங்க, தாங்கள் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிற இச்சிக்கத்தக்க தேசம் என்று வேதம் சொல்கிறது. அந்த தேசத்தில் வந்தவங்க அதுக்கு பிறகு முன்னால் போமாட்டிக்கு, வண்டி போமாட்டிக்கு, போமாட்டிக்கு, தள்ளி தள்ளி விட்டாலும் போமாட்டிக்கு. ஏன்னு காரணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட போகிறேன். முடிஞ்சதுன்னா இந்த 3 நாளில் 8 பகுதிகளை காண்பிக்க விரும்புகிறேன் அட்லீஸ்ட். நல்ல கவனிங்க, இப்போ யோர்தானுடைய இந்த கரையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்க்கக்கூடிய அளவில் ஒரு 30 லட்சம் ஜனம் கூடியிருக்கிறது. அந்த நேரத்திலேருந்து வாசிக்கலாம் எண்ணாகமம் 32வது அதிகாரம், எண்ணாகமங்களின் புஸ்தகம் 32வது. நீங்கள் சொல்லுவீங்க இது பழைய ஏற்பாட்டு கதை, ஏன்னா இப்போ எல்லாருமே பழைய ஏற்பாடெல்லாம் எங்களுக்கு

0: தேவையில்லாம தூக்கி போட்டான். ஆனால் என் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை வாசித்துட்டு அதுக்கு பிறகு இதுக்கு வரலாம். ஒன்று குருந்தியார் 10வது அதிகாரம். இவங்களுக்கு பழைய ஏற்பாட்டு வேண்டாமா, ஆனால் பைபிள் வேணுமா? ஆபிரகாமை குறித்து பேசுவான், ஆனால் பழைய ஏற்பாட்டு வேண்டாங்கிறான். வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனம்.
1: இவைகள் எல்லாம்
0: திருஷ்டாந்தங்களாக
1: அவர்களுக்கு சம்பவித்தது,
0: இஸ்ரவேல் புத்திரருக்கு சம்பவித்தது,
1: உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு
0: எச்சரிப்பு உண்டாகும்படி
1: எழுதப்பட்டும் இருக்கிறது.
0: இஸ்ரவேல் புத்திரருக்கு சம்பவித்தவைகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் சம்பவிப்பதற்கு வாய்ப்புகளும் அதற்கேற்ற சூழ்நிலைகளும் உண்டு என்பதை அறிந்த பவுல் இந்த வசனத்தை தெளிவாக எழுதுகிறார். ஆகையினால்தான் பழைய ஏற்பாட்டு என்கிற நிழலை காட்டி, நிஜமாக நடக்கிறவைகளையும் காட்டி பொருத்தி உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இடைபெடுவார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது எண்ணாகமங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
1: ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது.
0: தான் வேதனை, நல்லா கவனிங்க. 12 கோத்திரம், இப்போ கூட ஒன்று சேர்த்து 13 ஆயிடுச்சு. ஏன்னா மனாசேயும் எப்ராயும் சேர்ந்து கொண்டார்கள். யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் பலித்ததினாலே யோசேப்புக்கு 2 பங்கு கிடைத்து விட்டதுனால 13 கோத்திரம் ஆகிவிட்டது. ஆனால் 1 கோத்திரத்திற்கு ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்தை மாத்திரம் கொடுத்து விட்டார். ஆகையினால் மீண்டும் 12 மாறுகிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணையை கொஞ்சம் முதலாவது வாசிக்கலாம். ஆனால் அதற்கு முன்னதாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது, ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்ங்கிறத நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்காக ஷார்ட்டா இருக்கிற ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை 2வது வசனத்திலே பார்க்கலாம்.
1: என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து,
0: வார்த்தைகளை கவனிங்க, இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள்
1: எல்லாரும் எழுந்து,
0: பக்கத்தில் சொல்லுங்க எல்லாரும், உங்களையும் சேர்த்துதான். ஆமா, எல்லாரும் எழுந்து
1: இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள்.
0: போதும், இதான் ஆண்டவர் வச்சிருக்க பிளான். This was the plan architect by God. நீங்க எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னல, ஆபிரகாமுக்கே சொன்னல, அந்த தேசத்துக்கு போங்க. அதனால தான் கோடு போடுகிற வழக்கம் இருந்ததுன்னா நீங்க எல்லாருங்கிறதெல்லாம் கோடு போடணும். ஆனா இப்போ 32வது அதிகாரம் எண்ணாகமம் 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும்
0: பார்த்தபோது
1: அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள்.
0: கோடு போடுறதுக்கு வழக்கம் இருந்தா கண்டார்கள், போடுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க, ஏவாளுக்கு பிடிச்ச பீடை தான் இவங்களையும் பிடிச்சிச்சு. சொல்லுங்க ஏவாள் அக்காளுக்கு என்ன பீடை பிடிச்சிருந்ததோ அதுதான் இவங்களுக்கும் பிடிச்சிச்சு. பக்கத்தில் உங்க கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை சொல்லலை, சொல்லி வச்சிருங்க, கண்டார்கள். நாகர்கோவில் பட்டணத்தில் இருந்தா அங்கே வர்றேன். அங்கே பெரிய பெரிய போர்டு வச்சுருந்தாங்க, என்ன தான் எழுதியிருக்கானே, நான் சில நேரங்கள் போகும்போது வாசிக்கிறேன், அதை இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கான். நாகர்கோவில் வாசிகளே, நான் கீழே என்னதான் எழுதியிருக்கான்னு கொஞ்சம் படிக்க பார்த்தேன். ஏன்னா பல இடங்கள் எழுதி நாகர்கோவில் வாசிகளேன்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கான். நாகர்கோவிலேருந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு எங்கள் ஸ்கூலுக்கு இன்டர்வியூக்கு வரும்போது நான் கேட்பேன், வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா, தமிழில் கேளுங்க அண்ணே, நல்ல கவனிங்க. We have gone down. நல்லா கவனிங்க. நம்ம எதையோ நினைச்சு என்னத்தையோ எல்லாம் இழந்துகிட்டு இருக்கோம். நமக்கு தெரியல, நம்மளை சுத்தி இருக்கிறது ஒண்ணும் தெரியல. இவர்கள் தங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். கண்ட உடனே என்ன நேர உடனே என்ன சொன்னார்கள்? இரண்டாவது வசனம், ஆகையால் ரூபன் புத்திரருக்கும்
1: காத் புத்திரரும் வந்து
0: மோசேயையும்
1: ஆசாரியனாகிய எலியாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி.
0: அப்ப பயங்கர ரெப்ரசன்டேஷன் தான், முழு கேபினட்டுக்குமே பேசுறான். ஆமா, கமிட்டி மெம்பர் ஒருத்தரையும் விடல, எல்லாரையும் நோக்கி.
1: கர்த்த
0: நாலாவது வசனம்,
1: உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு.
0: ஆமா, இதெல்லாம் தெரியாது இல்ல மோசைக்கு. ஆடு மேய்ச்சவனுக்கே பாடம் படிச்சு கொடுக்கறான். ஏய், உங்களை தானடா கட்டி 40 வருஷம் அந்த பாஸ்டர் போர் அடிச்சார். வேதம் சொல்லி சபைக்கு உள்ளே இருந்த மோசே, வெளியெல்லாம் இல்லை, அங்கே இருந்து ரிமோட் கண்ட்ரோல்லாம் சபை நடத்துவாங்க அமெரிக்காவில், இங்கே மாதிரி இல்லை, உள்ளே இருக்கிற மோசைக்கு சொல்கிறான், நம்ம அடியாருக்கு ஆடு மாடுகள் ஏராளமாய் உண்டு. அடுத்த வசனம்,
1: கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக, இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணி ஆட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள்.
0: நல்ல கவனிங்க, ஆண்டவர் தெரியாம சொல்லிட்டாரு அந்த பக்கம் போங்கடான்ட்டு. ஆண்டவர் தெரியாம சொல்லார் எல்லோரும் எழுந்து யோர்தானை கடந்து போகணும்ட்டு. உங்களுக்கு தெரியாதா, எனக்கு கொஞ்சம் வசதிகள் ஜாஸ்தி, எனக்கு கொஞ்சம் ஆடு மாடு ஜாஸ்தி, எனக்கு கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்கிற இடம் வேணும்ல, அதனால எங்களுக்கு கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க, எக்ஸப்ஷன், கொஞ்சம் கன்செஷன் கொடுங்க. நம்மளை மாதிரி தான், அதனால தான் அவங்க விற்கிற 120 ரூபா மக்கு 20 ரூபா தள்ளுபடி உடனே வாங்க. ஏன்னா தள்ளுபடின்னு சொன்னாலே நமக்கு உடனே வந்துடும். இவனுங்க தள்ளுபடி கேட்குறானுங்க, எங்களை எக்ஸாம் பண்ணிடும், எங்களுக்கு மட்டும் இது கொடுக்காதீங்க. நல்லா கவனிங்க, அந்த பக்கம் எங்களை போக சொல்லக்கூடாது. தெரியுதா மோசே, ஆரோனுக்கு பதிலாக வந்திருக்கிற எலியேசரே நீ போக சொல்லக்கூடாது, மூப்பர்களே கேளுங்கள், எங்களை அந்த பக்கம் போன் சொல்லக்கூடாது. தெரியுதா, பிகாஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் இங்கே மேட்சிலுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சண்டை போடாமலே இந்த இடம் கிடைக்குது. ஆசீர்வாதம் வேணும், பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்கள், உங்களை பற்றி தான் சொல்ல போகிறாங்க, சொல்லுங்கள் பக்கத்தில் கையப்பிடிச்சு சொல்லுங்கள், ஆசீர்வாதம் வேணும், ஆனால் பாடுபடாமலே வேணும். மற்றவெல்லாம் போய் சண்டை போட்டு அதை சொந்தமாக்கணுமா, இவர் இருக்கிறத அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருவாராம். ஒரு கஷ்டம் இல்லாமல், ஒரு தொந்தரவு இல்லாமல், ஒரு பிச்சல் புடுங்க இல்லாமல் ஆசீர்வாதம் வரணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லையோ சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் பேர் இருப்பீங்களே, நல்லா சுதாரிச்சிட்டிங்க. நான் என் மனைவி அடிக்கடி பாடுகிற ஒரு பாடலுடைய கவி இப்படி தான் இருக்கேன்,

உங்கள சிலருக்கு தெரியும், நான் இவ்வளவு துள்ளி துள்றேன், 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கோம், தைரியம் இருக்குது, பலம் இருக்குது. நான் என் மனைவிக்கு எனக்கு ஒரு டீ கூட போட்டு கொடுக்குறதுக்கு பலன் இல்லை. ஷீஸ் ஆல்மோஸ்ட் ஆன் த பேட். நல்லா கவனிங்க. ஆனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே நான் அங்கே இருக்கும்போது என் குடும்பத்தோடு என் பேரப்பிள்ளைகளோடு கூட சேர்ந்து எல்லாரும் கூட சேர்ந்து நாங்கள் ஆடி பாடி ஆண்டவரை ஆராதித்து வசனம் வாசித்து ஜபிக்கிறது வழக்கம். அன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. நானும் அவள் மட்டும் எங்கள் பெட்ரூமில் இருக்கிறோம். இப்போ எனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு என் பெட்ரூமில் தனியாக போட்டு பிள்ளைகளோடு கூட அவள் தங்கியிருக்கேன். என்னுடைய 2 திருமணமாகாத பிள்ளைகளோடு அவள் தங்கியிருக்கிறாள். அங்கே இருந்து கைப்பிடியாக என் கடைசி மகள் கூட்டி கொண்டு, 2 மகளும் கூட்டி கொண்டு எங்கள் ரூமில் வச்சுட்டாங்க. அந்த பக்கம் ஒரு சேரு, இந்த பக்கம் ஒரு சேரில் நான் உட்காந்துருக்கேன். எங்கள் பேர பிள்ளைங்களும் பிள்ளைகளும் வர்றது கொஞ்சம் லேட்டாச்சு. அப்போ நான் என் மனைவிட்ட கேட்குறேன், நம்ம ரெண்டும் சேர்ந்து ரொம்ப இன்பமாக பாடுற ஒரு பாட்டை பாடுவோமா அப்படின்னு கேட்குறேன். அவளுக்கு நிறைய பாட்டுகள் பிடிக்கும். இப்போ அவளுக்கு மூச்சு சரியாக அவளுக்கு எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கிறதுனால பாட மாட்டேங்கிறா. சாதாரணமாக 3 மணிக்கு 3.5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பாடுவா. அதை கேட்டு தான் நான் எந்திரிப்பது வழக்கம். ஆனால் இப்போ அவளால் பாட முடியல. அவ சொன்னா, டாடி பாடுறதுக்கு மூச்சு வாங்கிருமோன்னு இருக்குது. நான் சொன்னேன், யாரும் கேட்க போடலடி, நம்ம ரெண்டு தான் பாட போகிறோம், யார் கேட்டானே கேட்காட்டானே, அதனால் பாடுவோம். உனக்கு பிடிச்சமானது, உன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பாட்டு. நீ சில பாட்டில் பாடுவில்ல, பாடுக்கிறதுக்கு நீ ஒரு கவி மட்டும் சொல்லுமா, நம்ம ரெண்டும் சேர்ந்து பாடுவோம். நாங்கள் கையை பிடிக்கலை. அந்த பக்கம் அவ, இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கும்போது அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இதுதான் மறுபடியும் பாட விரும்புகிறேன்.

0: நானோடு என் கண்ணில் கண்ணீர், ஆனந்த கண்ணீர், துக்கத்தோடு வரல. எனக்கு ஒரு டீ போட்டு, பிளாக் டீ போட்டு கொடுக்க முடியாது அவளால். டீ போட்டதை எடுத்து கொடுக்க முடியாது. அவளுடைய கையில் பார்க்கின்சன் இருக்கனால கொட்டிடுவேன்னு பயந்து கொடுக்கவும் மாட்டா. பட் ஸ்டில் ஆஃப்டர் ரன்னிங் வித் மீ ஃபார் 48 இயர்ஸ், இந்த பைத்தியத்தோட ஓடணும்னா சாதாரண ஓட முடியாது. நான் ஊழியத்துக்கு போன 2 வருஷத்தில் அவளுக்கு பீகாரில் கொண்டு வந்து விட்டேன். 48 இயர்ஸ் முடிச்சிட்டோம் ஒன்னா. 49th இயர். ஆனால் பாட்டு, பிரியமான பாட்டு என்னென்னா, இன்பமான வாழ்க்கை வேண்டேன், இனிய செல்வம் சீரும் வேண்டேன், துன்பமற்ற சுகமும் வேண்டேன், நின் தொண்டு செய்யும் அடியேன். அவ அழலை, நான் தான் அழுவேன். குதிரைக்குட்டி மாதிரி துள்ளி ஊழியம் செய்த, நீ இப்போ படுக்கையில் ஆயிட்டடி அப்படின்னு சொல்லியும் மாத்திரம் இல்லை, இந்த சூழ்நிலையும் அர்ப்பணத்தில் தவறாமல் நிற்கிறாயே என்று நான் மகிழ்ந்தேன். என் மனைவிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இவங்களை பாருங்க, ஆடு மாடு நிறையா இருக்குது, சண்டை போடுறதுக்கும் ஒரு ஆள் இல்லை, நிலம் போல நிறையா இருக்குது, புல் நிறையா இருக்குது இங்கேயே. அதனால தான் வாசிக்கலாம், 6வது 7வது வசனம், 8வது வசனம், 6வது 7வது வசனம்.
1: அப்பொழுது மோசே
0: உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில், உங்கள் சகோதரர் யுத்தத்துக்கு போகையில்
1: நீங்கள் இங்கே இருப்பீர்களோ,
0: நீங்கள் இங்கே இருப்பீர்களோ,
1: கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு,
0: கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு
1: அவர்கள் போகாதபடிக்கு,
0: அவர்களும் போக கூடாதபடிக்கு,
1: அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன?
0: நீந்தாண்டா கெட்ட, நீந்தான் கெட்ட. வசதியான இருக்கிற இடத்துல உடனே புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், மருந்து தண்ணீர் நடத்திடுவார். நீந்தான் கெட்ட, போறதுக்கு துடிக்கிறவனையும் திடநட்டு போக பண்ணினோம். மோசைக்கு கோபமே வந்துட்டு, உங்க பிதாக்கள் இப்படிதான் செஞ்சானுங்கடா, காசு காசு காசு காசு காசு காசு இருக்கிற இடம் சொர்க்கம் ஆயிட்டு, நீ காசு காசுன்னு பேசி உன் ஜனத்தையும் காசு காசுன்னு பேச வச்சு போக வேண்டிய நிறுத்திட்டீங்க. The whole congregation is supposed to move, but you stop them, you stop them. தேவன் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு தனி மனிதனுக்கு அல்ல. I'm talking to the church. தமிழகத்தில் வரும்போதெல்லாம் நிறைய காரில் பின்னால் வசனத்தை பாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்னைக்கு என் சகோதரன் சொன்னான், அங்கிள் முன்னால் போகிற காரை பார்த்தீங்களா, அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதியிருக்காங்க. இன்னும் அறியலையா? அவன் தெரியாமல் பள்ளிப்படத்தின் மேலே தான் இவன் கார் மேலே எழுதிட்டான். நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது வசனம் எழுதணும். ஹலோ, கேட்கறதுக்கு அறியப்படாத, அவர்களுக்கு அறியப்படாத தேவனுக்குன்னு பலிபீடத்தில் எழுதியிருந்தான் ஐயா. அதை காரில் யாராவது எழுதிக்கிறவங்க இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் ரிமூவ் தட். நான் அறிந்த தேவனுக்கு என்று சொல். ஹலலூயா, நான் அறிந்திருக்கிற தேவன். நல்ல கவனிங்க, நான் கெடுகிறது மாத்திரமல்ல, இதைத்தான் என் ஆண்டவர் சொல்லு. என் ஆண்டவருடைய மார்பிலே தங்கின சீசன் எழுது, நான் இங்கே கை வைத்துக் கொள்ளுங்கள், வரலாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம், யோவான் எழுதின முதல் நிருபம் 2வது அதிகாரத்தில் அவன் சொல்கிறதை பாருங்கள், நமக்கு தெரிந்தது 15வது 16வது வசனம்.
1: உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும்,
0: உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும்
1: அன்பு கூறாதிருங்கள்,
0: அன்பு கூறாதிருங்கள்.
1: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தா,
0: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தா,
1: அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை,
0: அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை.
1: ஏனெனில்
0: ஏனெனில்
1: மாம்சத்தின் இச்சையும்,
0: மாம்சத்தின் இச்சையும்,
1: கண்களின் இச்சையும்,
0: கண்களின் இச்சையும்,
1: ஜீவனத்தின் பெருமையுமாகிய,
0: ஜீவனத்தின் பெருமையுமாகிய
1: உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம்,
0: உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம்
1: பிதாவினால் உண்டானவைகள் அல்ல,
0: பிதாவினால் உண்டானவைகள் அல்ல,
1: அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
0: நல்ல கவனிங்க, காத் ஜீவனத்தின் பெருமை நிறைய ஆடு மாடு இருக்குது. பச்சை பசேன் இருக்கு, கண்களின் இச்சை. இது உன்னை அழைத்த, உன்னை கூப்பிட்ட, உன்னை அரவணைத்த உன் பிதாவின் இடத்தில் உண்டானது அல்ல. நாகர்கோவில் பட்டணத்தில் மூணு நாள் நான் பேசினது அப்பா தேடுகிறாரே, அந்த யூடியூப்ல இருக்க கேட்டு பாருங்க தயவு செய்து. Who is your father? What he wants to do in the church? சபைக்குள்ள அந்த பிதா என்ன செய்வார், பிதாவின் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னுட்டு நான் மூணு நாள் பேசியிருக்கேன். அந்த செய்தியை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்ல, அறிவுக்காக சொல்றேன். Everybody was rejoicing on hearing the truth. என் பிதாவின் வீடு என்று சொன்னாரே, அந்த சபைக்குள்ள என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி ஐந்து காரியங்களை பேசியிருக்கிறேன். ரெண்டாவது நாளும் மூன்றாவது நாளும், முதல் நாளிலே பிதாவை அடையாளம் கண்டு காட்டி கொடுத்தேன். ரெண்டாவது நாளும் மூன்றாவது நாளும் பிதாவின் வீட்டில் என்ன நடக்க வேண்டும் என்று காட்டி கொடுத்தேன். உன் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. When you have more things, your heart lost the sight of your father and you lose the attention of your father and you lost, not only lose, you lost the purpose of your father. உனக்கு பொருட்கள் பெருகிட்டுனா, வசதி வாய்ப்புகள் ஏராளமாயிட்டுனா, இந்த உலகத்தில் இருக்கான அந்த பிதா அவனுடைய காரியம் உள்ளே வந்துடும். உன் கண்களை மறைச்சிடும். உனக்கே தெரியாது இதுதான் இருக்குதான்னு தெரியாது. அதுதான் காத்புத்திரருக்கு நேரிட்டது. அது உன்னையும் கெடுத்து உன் பிள்ளைகளையும் கெடுத்துரும். நான் போற இடத்துல இந்த நாட்களை சொல்றது, என் பிள்ளை எங்க பிள்ளைங்களுக்கு பீகார்லையும் சொல்றேன், முகேஷ் அம்பானி தன் பேர பிள்ளைங்க அமெரிக்காவில் இருந்து, அமெரிக்காவில் பிறந்ததுனால அமெரிக்கன் சிட்டிசனாவே பிறந்து, எட்டு பெரிய நர்ஸஸ் ஸ்பெஷல் நர்ஸஸோடும் நாலு டாக்டரோடும் ஸ்பெஷல் பிளேனில் மும்பையில் வந்து இறங்கின போது முகேஷ் அம்பானியும் அவங்க வீட்டுக்காரமாகவும் பேர பிள்ளைங்களை வரவேற்கிறதுக்கு 300 கிலோ தங்கம் கொண்டு போனாங்களாம். ஹலோ, கவனிங்க, பேர பிள்ளைங்க வந்துட்டாங்க. 300 கிலோ, அதாவது 1500 கோடி. அவங்க வீட்டு 26 மாடி வீட்டில் போய் ஹெலிகாப்டரில் இறங்கும் போது பிள்ளை அங்கேருந்து பார்க்கும்போது அவங்க அப்பாட்ட கேட்கும், அங்கே இன்னமும் சின்ன சின்னதாக தெரியுதே, அது என்னது? ஏன்னா வீட்டை சுற்றி குடிச அந்த பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா, உனக்கு நான் தங்கம் கொடுத்தேன், அவனுக்கு என்னத்தை கொடுத்தேன் சொல்ல முடியுமா? அம்பானினா எனக்கு என்ன? கவனியுங்கள், உன் பிள்ளைக்கு நீ கொடுக்கறத குறித்தும் எச்சரிக்கையார், உன் பேர பிள்ளைக்கு மாற்றுறத குறித்தும் எச்சரிக்கையார். நிறையா வச்சுருந்தீங்கன்னா வச்சிருங்க, கவனிங்கம்மா, கவனிங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உங்கள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. தேவனால் உண்டான, ஜெனரலைஸ் பண்ணல, யுவர் ஃபாதர்.
1: எஸ்,
0: தேவ ஜனமே, ஏன் இவங்க முன்னேற முடியல? மாடு ஆடை பார்த்தா நிறையா இருக்குது. ஐ எம் ரிச் மேன், ஐ நீட் அ ப்ரொட்டக்டிவ் பிளேஸ், செக்யூரிட்டி பிளேஸ். செக்யூர்டாக இருக்கிறதுல என் ஒய்ஃபும் பிள்ளைங்களும் விட்ட கூட கொஞ்சம் கொஞ்சம் டூர் அடிச்சுட்டு வந்துடலாம். இங்கே தான் ஒருத்தரும் சண்டை போட்டிருக்குல்ல, இங்கே தான் சண்டை போடாமலே எடுத்தாச்சு, கஷ்டப்படாமலே எடுத்துட்டேன். நேற்று ஒரு சகோதரன் தன்னுடைய காரியத்தை நோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தான். கன்னியாகுமரிக்கு போங்க, அவரை சந்திச்சிங்கன்னு சொல்லுவார். நான் பேரை சொல்லியே சொல்கிறேன். அவர் சொன்னார், அண்ணே நான் வந்து எங்கள் வீட்டில் கஷ்டம்னு சொல்லிட்டு 1.50 ரூபாய்க்கு நான் மண் சுமக்க போவேன், அதுலேயும் 1 வாரத்தை சம்பளத்தை சேர்த்து கொடுக்க மாட்டானுங்க, 5 ரூபா கொடுப்பான், மீதி எங்கடான்னு கேட்டால் இவ்வளோதான்டா வேலை செஞ்சால் செய்யணும்னு சொல்லிடுவான். வாரம் முழுவதும் எனக்கு 9 ரூபா கொடுக்கணும், 6 நாள் வேலை செஞ்சதுக்கு 5 ரூபா கொடுத்து காலால் உதச்சிருக்கான். நான் வீட்டுக்கு அழுதுகிட்டே வருவேன், என் வீட்டில் 9 பிள்ளைங்க, நான் தான் கடைசி. நல்லா கவனிங்க, அவர் தன்னுடைய எப்படியாக ஒரு படியிலிருந்து இன்னொரு படி, இன்னொரு படியிலிருந்து இன்னொரு படி, இன்னொரு படியிலிருந்து இன்னொரு படி வந்து இன்றைக்கு கன்னியாகுமரியில் ஒரு 5 மாடி ஹோட்டலுக்கும் அவருடைய மகன் டாக்டராக்கி, மருமகளும் டாக்டராகி பிள்ளையை பேர பிள்ளையை ஆசீர்வதிக்க முடியும் என்கிட்ட கொண்டு வந்தாங்க. அவர் சொன்னார், அண்ணே ஆண்டவர் என்னுடைய கையின் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வச்சு, அதனால தான் நாங்கள் அங்கே கவர்னிங் போர்டு மீட்டிங் நடத்தினோம், அங்கே 25 பேர் தங்கினோம். அவர் சொன்னார், தங்குறதும் சாப்பாடும் உங்களை விட்டு கொண்டு விட்டுட்டு கொண்டு வர்றதும் எல்லாமே ஏன் செலவு தான், ஐ வில் நாட் சார்ஜ் யூ அட் ஆல். அதுக்கு காரணம் என்னென்ன தெரியுமாண்ணே, எனக்கு படுக்க பாய் கூட இல்லாமல் இருந்தது. மை ஹவுஸ் டின் ஹாவ் ஓலப்பாய் கூட கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு கையில் சரியாக பலன் இருந்தாலும் அவங்க நெய்யவும் முடியாது, அதை போடவும் முடியாது. எனக்கு படுக்கிறதுக்கு பாய் இல்லாமல் இருந்தது. இந்த தாழ்மை உள்ளவனை தூக்கி உயர வைத்து கொண்டு போயிருக்கிற ஆண்டவருக்கு என்னால் ஏன்றதை நான் செய்யலைன்னா யாருக்கு செய்வேனே. அதனால் இந்த ஹோட்டலில் நான் வாரம் 60 பேர் ஆயிலும் கூட்டி தேசத்துக்காக கதறேன், உங்களுக்காக கதறேன்னு சொல்லும்போது என்னை அறியாமல் என் கண்களில் கண்ணீர் வடிந்தது. மை டியர் பீப்புள் ஆஃப் காட், டு யூ என்ஜாய் வாட் காட் ஹஸ் கிவன் யூ, ஆர் யூ ஆர் திங்கிங் when others are in war, un sagodharargal yuddhathirku pogumbodhu neengal inge irpeergalo. innor kaaryam solren, mose paathu vaanjitha nagaram kaananukulla ponu, kaananukulla ponu, aandavare kaananukulla ponu. 120 years old Moses was pleading unto God because his heart was in Canaan. இருதயமே எங்க தான் இருக்கு, கானானுக்கு. ஆண்டவர் நீ பெண்மலை அடிச்ச போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஒரு தடவை, இன்னொரு தடவை ஆண்டவர பேசாதடா, இன்னும் ஒரே ஒரு தடவை

இந்த கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம். என்னை தத்தம் செய்கிறதுக்கு ஆயத்தமாக வந்திருக்கேன். எங்களை ஆயத்தப்படுத்திடுங்க பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார். இந்த ரெண்டு நாள் எங்களுக்கு காட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல எழுந்துட்டு இந்த கடைசி கவிய ஜபமாக பாடி இந்த நாள் கூட்டத்தை முடிக்கலாம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா நான் இன்னும் 7 பாயிண்ட் பேசணும். ஒரு பாயிண்டில் பாதி தான் பேசியிருக்கேன். நாளைக்கு மீதம் இருக்கிறது பேசணும். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி உயிரதயத்தின் ஆழத்தில்னு சொல்லுங்க. கர்த்தரின் சித்தம் பாய்க்க வேண்டியவர்களே, என் செல்வம் என்னை இழுத்து போட்டுறக்கூடாது. என் கண்களின் இச்சை என்னை முன்னேற முடியாதபடி எதிரியாய் மாறிடக்கூடாது. என் மாமிசத்தின் பெருமை என்னை முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிற எதிரியாக மாறிடக்கூடாது. ஒப்புக்கூடாது.

ஆராதனை வர்ஷிப்னு என்ன தெரியுமா? எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள் நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். ஏதோ ஏதோ நான் பாடுறதுனால சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேரா மெயின் சொல்றீங்க? ரெண்டு கரத ஜி மேஜர் சர்வ சிஸ்டி.

நான் பழைய பாடல் அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடும்பொழுது தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையே நிறைவேறும். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். நீதிமொழிகள் 15:31. மியூசியம் ஒன்றில் மிகவும் விலையேற பெற்ற பழங்காலத்து ராஜாக்கள் பயன்படுத்திய அவர்கள் உடைகள், சிங்காசனங்கள் போன்றவைகள் வைக்கப்பட்டிருந்தன. பார்வையாளர்கள் அவைகளை தொட்டு தொட்டு பார்த்ததில் அதன் அழகிற்கும் பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் இல்லாமல் போனது. எனவே அந்த அருங்காட்சியகத்தின் நிர்வாகிகள் டூ நாட் டச் என்று எழுதப்பட்ட எச்சரிப்பு பலகைகளை பார்வையாளர்கள் கண்களில் படும்படி பல இடங்களில் வைத்திருந்தனர். ஆனாலும் பார்வையாளர்கள் அந்த எச்சரிப்பு பலகைகளை மதிக்கவில்லை. இப்போதும் பொருட்களை தொட்டுத்தான் பார்த்தனர். இந்த பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்று நிர்வாகிகள் யோசிக்க ஆரம்பித்தனர். அப்பொழுது அந்த அருங்காட்சியகத்தில் வேலை செய்த ஊழியர் ஒருவர் ஒரு யோசனையை சொன்னார். அதன்படி இப்போதும் பல இடங்களில் எச்சரிப்பு பலகைகள் வைக்கப்பட்டன. ஆனால் இம்முறை அந்த பலகைகளில் எச்சரிக்கை, இங்கு காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை தொட்டால் உடனடியாக உங்கள் கைகளை கழுவிவிடவும் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்த பார்வையாளர்களில் ஒருவர் கூட அங்கு இருந்த பொருட்களை தொட முன்வரவில்லை. ஒரே இரவில் அருங்காட்சியகத்தின் தீர்க்க முடியாத பிரச்சினைக்கு தீர்வு வந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நமக்கும் தேவனிடத்திலிருந்து பல கட்டளைகளும் எச்சரிப்புகளும் வருகின்றன. அவைகளை உடனடியாக கேட்டு கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள் நன்றாய் இருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தொடர்ந்து மீறி நடப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்திலே குடியிருந்தார். ஜனங்கள் அவரை தேடிச் சென்றனர். அவர் ஜனங்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாதிருக்கிற மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று பிரசங்கித்தார். யோவான் ஸ்நானகனுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பிரியமானவர்களே, பயமுறுத்தப்பட்டால்தான் கீழ்ப்படிய வேண்டும் என்றில்லாமல் உடனடியாக தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு நடப்பது நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே தேவ கட்டளைகளை கேட்டவுடன் கீழ்ப்படிவோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை.

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் 11. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாப்பையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு இஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த இஸ்திரி வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த இஸ்திரி யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த இஸ்திரி கர்ப்பம் தரித்து தான் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாப்பின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாயிருக்கிறானா? ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டுக்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டுக்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவரின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடே சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்து கொண்டான். காலமே தாவீது யோவாப்புக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாப்போடே யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி தான் அனுப்புகிற ஆளை நோக்கி, நீ யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்த்த போது ராஜாவுக்கு கோபம் எழும்பி அவர், நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா?
எருப்பே தேசத்தின் குமாரன் அபிமேலேக்கை கொன்றது யார்? தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு எந்திர கல்லின் துண்டை அவன் மேல் போட்டதினால் அல்லவோ அவன் செத்தான். நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உன்னோடே சொன்னால், அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல்லென்றான். அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் பட்டணத்தில் சொல்லி அனுப்பின செய்திகளையெல்லாம் தாவீதுக்கு அறிவித்து தாவீதை பார்த்து, அந்த மனுஷர் கைமின்றி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில்வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகர்கள் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாப் பின்னத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பற்றிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடம் சொல் என்றான். தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவள் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். துக்கநாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது.

உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு யாராவது கேட்டா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம வித்தியாசத்தை காமிக்கிறோமா? அவங்க வீட்லேயும் சண்டை இருக்கு, நம்ம வீட்லேயும் இருக்கு பிரதர். எப்படியோ அவங்க சண்டை போட்டு குடிக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம்? சண்டை போட்டு குடிக்கிறோம். அவங்க வீட்லேயும் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், நாங்களும் பிள்ளைகளை வளர்க்குறோம். அந்த ஃபெல்லோஷிப் வித்தியாசம் வேண்டும் நமக்கு. அவங்க நம்மளை பார்த்து வரணும், ஓ எப்படி நீங்கள் வந்து குடும்பம் நடத்துகிறீங்க. ஸோ ஒரு குடும்பம் நடத்தும் பொழுது அந்த குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா பொருளாதாரம், எக்கனாமி, பொருளாதார வாழ்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் ஒரே மனதோடு இருக்கணும். பொருளாதார வாழ்க்கையில் ஒருத்தர் பண ஆசையோடு ஒருத்தர் பண ஆசை இல்லாமல் இருந்தால் பிரச்சனையாயிரும். அல்லது ரெண்டு பேருமே பண ஆசை பிடித்தவங்களா இருந்தா ரெண்டு குடும்பமும் நாசமாய் மாறிவிடும். ஒருத்தர் சோம்பேறியா இருந்தாருன்னா அந்த குடும்பம் அவ்வளவுதான், ரொம்ப ரிஸ்க், எப்பயுமே சண்டையாத்தான் இருக்கும். ஒருத்தர் ஊதாரியா இருந்தாருன்னு சொன்னா அப்படித்தான் இருக்கும். எப்பொழுதுமே வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஃபேமிலியா நீங்க எப்படி மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருப்போம்? இடரலா அல்லவா நம்ம இருப்போம். நிறைய வீடுகளிலே, வீட்டிலே வாக்குவாதம், சபையிலே அவர்கள் ஐக்கியமா இருக்கிறாங்க. வீட்டில் சண்டை, சபையில் ஐக்கியம். அப்பம் விட்டு ஆராதிக்கும் போது மாத்திரம் ஐக்கியம், வேற எல்லா இடத்துலையும் சண்டைகள் இருக்கு. பிரியமானவர்களே, நம்ம யாரையுமே ஆதாயப்படுத்த முடியாது, கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டேன். நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கிறோமோ, நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, தேவன் உங்கள் குடும்பத்தை எடுத்து அழகாக பயன்படுத்துவார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் ரட்சிக்கப்படாத மாமியாரை, ரட்சிக்கப்படாத மாமனாரை கூட எளிதாக கையாள முடியும். ஏனென்று கேட்டால், நீங்கள் அவங்களை விட ஞானத்தில் உயர்ந்தவங்களாக இருக்கிறீங்க. பிகாஸ் யூ ஆர் சேவ்டு ஒன். அல்லது ரட்சிக்கப்பட்ட நிலைமையில உங்கள் மாமியார் இருக்கிறாங்க, மாமனார் இருக்கிறாங்கன்னா இன்னும் ரொம்ப வசதி. நீங்கள் எல்லாம் எளிதாக என்ன செய்ய முடியும்? ஐக்கியமாக இருக்க முடியும் தானே? இன்னமும் நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் எப்படி இது? ஏன் நாம் இதை பேசுகிறோம்னு சொன்னால், தாவீதினுடைய பார்வையை பாருங்க. என்னுடைய வாழ்க்கையினால அவங்க என்ன செய்யக்கூடாது? இடறி போகக்கூடாது. சபையில், குடும்பத்தில், திருமணத்தில் என் வாழ்க்கையினால யாரும் இடறி போகக்கூடாது நம்ம ஏன் நினைக்கிறதே இல்லை. ரொம்ப முக்கியமான ஒன்று.

பிள்ளைகளை வளர்க்குதல்ல நிறைய நாம இடறக்கூடியவங்களா இருக்கிறோம். ஏன், ஊழியர்களுடைய பிள்ளைகளே இடறி போய் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் ஊழியனுக்குரிய தகுதியை குறித்து பேசும்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். பழைய உடன்படிக்கையில் அப்படி ஒரு ரெக்யர்மெண்ட் ஆண்டவர் வைக்கவே இல்லை. சாமுவேலுடைய பிள்ளைகள் அவரை போல இல்ல, ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளா இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் மோசையினுடைய பிள்ளைகளும் அந்த அளவுக்கு சரியானவர்களாக இல்லை. யோசுவாவைத்தான் தேவன் கொண்டு வந்தார். ஆனா அங்கெல்லாம் உன் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நேரடியா எந்த ஒரு கட்டளையையும் பார்க்க முடிவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்ட, அதாவது சபையின் காலத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தேவ ஊழியனை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கண்காணியானவன், குற்றம் சாட்டப்படாதவனாக, ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்லுகிறது, அவனுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனா இருக்க வேண்டும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ண வைக்க முடியும்னு தெரியுது. முடியாது என்று யாருமே சொல்ல முடியாது, முடியும். ஏன் முடியலன்னு சொன்னா, முடிய வேண்டிய வயதிலே நீங்கள் அதை விட்டு விட்டதுனால. அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு அற்புதமான வயது. அவங்க மனசு வெள்ளையா இருக்கிற ஒரு வயது. அந்த வயதுல நீங்கள் எதை திணித்தீர்களோ, எதை கண்டுக்காம விட்டுட்டீங்களோ, அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். சண்டேஸ் கிளாஸ்ல ஒரு கதையை சொல்லி கொடுப்பாங்க சிறு பிள்ளைகளுக்கு. ஆனா அந்த கதை, நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை இருக்கும்போது எனக்கெல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த கதை பார்த்தா சின்ன பிள்ளைகளுக்கு இல்ல, பேரண்ட்ஸுக்கு தான். அதை போய்கிட்டு இவங்க எங்க சொல்றதுன்னா, சண்டேஸ் கிளாஸ்ல போய் சொல்லி கொடுக்குறது. பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை, பேரண்ட்ஸுக்கு தான் தேவை. என்னன்னு கேட்டா, ஒரு பையனை கொண்டிருக்கிற ஒரு அம்மா, இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, அந்த பையனை ரொம்ப ஆசாசையாக வளர்த்துருக்காங்க. ஸோ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், முத நாள் ஒன்றாம் படிக்கும் போது ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் அங்கே பக்கத்தில் இருக்கிற யாருடைய பென்சிலையோ திருடிட்டு வந்துட்டான். இப்போ இந்த அம்மா பார்க்குது, பரவாயில்லை, நம்ம வீட்டில் ஒரு பென்சில் இல்லை. அந்த அம்மா துணி தைக்கிற அம்மா, நான் துணிக்கு வந்து அதை கோடு போடுவதற்கு நான் பயன்படுத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி கோடு போட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இவன் போய் என்ன பண்ணியிருக்கிறான், கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு இடத்துல சாப்பிட்ற அந்த டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வந்துட்டான். இந்த அம்மா பார்த்துருக்கு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒன்று இல்லை. இப்படி ஒவ்வொரு வருடமும் அவன் எதையோ ஒன்றை தூக்கிட்டு வர்றான். இந்த அம்மா எதையுமே பண்ணலை. இப்போ அந்த பையன் பெருசாக வளர்ந்துட்டான், மிகப்பெரிய திருடனாக மாறிட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த பையனை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் வச்சிருச்சு. ஒரு நாள் எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும்னு சொல்லி அனுப்புகிறான். இந்த அம்மா போகிறாங்க, அவன் அந்த கம்பிக்கு அந்த பக்கம் இருக்கிறான், இந்த அம்மா இந்த பக்கம் இருக்கிறாங்க. பக்கத்தில் இந்த அம்மாவை வர சொல்லுகிறான். இந்த அம்மா அழுகுது, ஏன்டா இப்படி தப்பு பண்ணிட்டு இப்படி போயிட்ட, பக்கத்தில் வர சொல்லுகிறான். பக்கத்தில் வந்த உடனே அந்த அம்மாவுடைய மூக்கை கடிச்சிட்டான், கடிச்சு துப்பிட்டான், ரத்தம் கொட்டுது. ஒரே வார்த்தை, நான் முத முத பென்சிலை திருடும்போது என்னை அடித்து இது தப்புன்னு நீ சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். தப்பு யாரு மேலே, அம்மா மேலையா பையன் மேலையா? ஒரு குறிப்பிட்ட வயதில் அரியா பருவத்தில் அவங்களுக்குள்ளாக மதியினம் ஒட்டி இருக்கும், எதை பார்த்தாலும் அட்ராக்ஷனாக இருக்கும். அவங்க தூக்கிட்டு வரும் பொழுது முழு பொறுப்பு பேரண்ட்ஸ் உடையது. அன்னைக்கு ஒரு பெரம்பை எடுத்து ஒரு அடி அடிக்கிறதுனால அந்த குழந்தை மரிக்காது, ஐயோ அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு ஓடி போக போகுதா? ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு நீங்க அதை விட்டது அந்த பையனை ஜெயிலில் கொண்டு வந்து விட்டுருக்கு. இன்னைக்கு பாருங்க, எல்லா கற்பழிப்பு குற்றம் பண்ணுகிறவன், குழந்தைகளை கொள்ளுகிறவன், திருடுகிறவன், பாம் வைக்கிறவன், என்னென்ன வேலை பண்றாங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய பேரண்ட்ஸ் சரியா வளர்க்காதனால வந்திருக்கிறவங்க. தன்னுடைய அப்பா அம்மா மாத்திரம் அவங்கள அந்த இடத்துல கண்டிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருப்பாங்களா? எங்க வீட்டிலே நான் பார்க்குறேன், எங்க தெருவிலே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த இவ்வளோ இவ்வளோ சின்ன சின்ன பசங்க, ஒரு 5 வயசு பையன், 6 வயசு பையன், 7 வயசு பையன், அவன் என்ன பண்ணுறான், கீழே கிடக்கிற அந்த சிகரெட்டு அந்த பீடி எடுத்து வச்சுக்கிட்டு தெரியாம அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு சிகரெட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒரு நாள் நான் போய் சொல்லிட்டு வந்தேன், டேய் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன், அவங்களுடைய கண்ணுலையும் சரி எதுலேயும் ஒரு துளி அளவு கூட பயம் இல்லை. உங்கள் அப்பாட்ட சொல்லவா அம்மாட்ட சொல்லவா, வேணாண்ணா அப்படிங்கிறானுங்க. அவ்வளவுதான், அவங்ககிட்ட பயமும் இல்லை ஒன்றும் இல்லை. நீ சொன்னாலும் சொல்லிக்கேங்கிற மாதிரி தான் அது இருக்கு. நம்ம வீட்டிலனா நாம பயந்து நடுங்குவோம், ஐயோ அப்படின்னு சொல்லி. யார் மேல தவறு? நீங்க எப்படி பிள்ளைகளை வளர்க்குறீங்களோ அது சபையில மற்ற எல்லாரும் பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, வீட்டில் நல்லா செல்லம் கொடுக்கறது, சபையில வந்து இவங்க சேட்டை பண்ணுவாங்க, அங்கே போட்டு அடிக்கிறது.
எல்லாரும் முன்னாடி, ஏன்னா இவங்களுக்கு மானம் போகுது. ஐயோ எல்லாரும் முன்னாடி அழுதுகிட்டு இருக்கிறானே, வெளிய இடத்துல கூட்டிட்டு போகும்போது அங்க அவங்க அழுவாங்க கத்துவாங்க, இவங்களுக்கு அவமானமா இருக்கும், அங்க போட்டு அடிக்கிறது. வீட்டுல நீங்க ஒன்ன சொல்லி தராம அது சபையிலையும் வராது, வெளியிலையும் வராது, எங்கேயுமே வராது. வீட்டுல சொல்லி கொடுங்க. நாம ஒண்ணு நம்மளுடைய பிள்ளைகளை அடிமையாக நடத்தவில்லை, அவங்களுக்கு நல்லா வாங்கி கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் நீங்கள் சொல்லுவதை கேட்கும்படிக்கு அதை வைங்க. அவங்க ஸ்கூல்ல எப்படி இருக்கிறாங்க, நிறைய நம்மளுடைய சபையில இருக்கிற பிள்ளைகள் ஸ்கூல்ல வாலிப பசங்க ரவுடின்னு பேர் வாங்கியிருக்கிறாங்க. தன்னுடைய படிக்கக்கூடிய வாத்தியார்களுக்கு பட்ட பெயரை வச்சு அவங்களை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள். நாம இங்க சபையில என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு கன்னத்தை காமிச்சா இன்னொரு கன்னத்தை அடி, இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிப்பார். இங்க இருக்கிற வாலிபன் என்ன பண்றான், இங்க கிட்டார் வாசித்துக்கிட்டு இருக்கிறான், கீபோர்டு வாசித்து கொண்டிருக்கிறான், பாடல் பாடுகிறான், அல்லேலூயா சொல்லுகிறான், ஆனால் காலேஜுக்கு போயிட்டா ரவுடியா மாறிடுறான். எவ்வளவு வெக்க கேடு. நிறைய இடங்கள்ல ஊழியர்களுடைய பிள்ளைகளே அப்படி இருக்கிறாங்க. இவங்க வேலைக்கு போற இடத்துலயே சரி, சில இடங்கள்ல நீ எல்லாம் கிறிஸ்தவனா அப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய சாட்சியா சொல்லுவாங்க, சில கிறிஸ்தவ பையங்க யார் இத்தனைக்கும் பாரம்பரிய சபையெல்லாம் இல்லை, நல்ல பெண்டிகாஸ்ட்னு சொல்றவங்க, ஏஜின்னு சொல்றவங்க, நாங்கள் வசனத்தோட இருக்கிறோம், டெய்லி கர்த்தரோட பேசுறேன், அவங்க அப்பா 1000 பேர் இருக்கிறார், 2000, அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள். இவங்க வந்து என்கிட்ட சில சமயம் சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் அவங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, ஆனா சபையில போய் எப்படி இருக்கிறாங்க, ஆராதனை வீரராய் திகழ்கிறார்கள், காலேஜுக்கு வந்தா எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப மோசங்க, எதையுமே செய்யறதில்லை, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதில்லை, எதுவுமே பண்றதில்லை. அவங்களுடைய டீச்சர் இவங்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, இவங்கெல்லாம் எப்படிங்க கிறிஸ்டியன்ஸ், பைபிள்லாம் வாசிக்க மாட்டானா, இவ்வளோ மோசமா இருக்கிறான், எதையுமே செய்ய மாட்டேங்கிறான். இப்படி இருக்கு பாத்தீங்களா. நாம நினைக்கிறோம் நம்மளுடைய பிள்ளைகள் இங்க ஏதோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க கல்லூரியில எப்படி இருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துல எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இல்லைன்னு சொன்னா அது மற்ற சபையில் இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கு இடரலை உண்டாக்கும். என்னையெல்லாம் சின்ன பிள்ளைல சொல்லுவாங்க, டே அந்த வீட்டு பையன் கூட சேரவே சேராதுன்னு சொல்லி வளர்ப்பாங்க. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அக்கறம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அங்க போய் சேர்ந்தேன்னா அவன் இது ஒட்டிக்கணும். இன்னைக்கு நாம சபையிலே சில இடங்கள் இப்படி சொல்ல வேண்டிய சூழல்ல வந்துட்டோமோன்னு நினைக்கிறேன். சபைக்குள்ள அஜய்யோ அந்த பையன் கூட சேராத, இந்த பையன் கூட சேராதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரிய பெரிய சபைகள்ல பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவேதான் கிறிஸ்துவினுடைய சத்தியம் போய் சேர மாட்டேங்குது, ஜனங்களுக்கு நாம் இடரலா இருக்கிறோம். தயவு செய்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஏமி பியாட்ரிஸ் கார் மைக்கேல் அம்மையார் 1867 அயர்லாந்து நாட்டில் பெல்பாஸ்ட் என்ற இடத்தில் பிறந்தவர். 1892 சீன தேசத்தில் ஊழியம் செய்ய புறப்பட்டுச் சென்றார்கள். ஆனால் அவர்கள் உடல்நிலை அந்த இடத்திற்கு ஒத்துழைக்கவில்லை. எனவே 1893 ஜப்பான் தேசத்தில் பணி செய்ய புறப்பட்டு சென்றார்கள். 2 ஜப்பான் தேசத்தில் பணி செய்த பின்னர் மீண்டும் இங்கிலாந்து தேசத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். ஆனால் 1895 நவம்பர் மாதத்தில் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் பணி செய்யும்படியாக புறப்பட்டு வந்தார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல வாலிப பெண்களும் சிறு பெண்களும் பெற்றோர்களாலேயே தவறான பாதைக்கு தள்ளப்பட்டதைக் கண்ட அம்மா அந்த பிள்ளைகளை மீட்டு எடுத்து டோனாவூர் என்னும் இடத்தில் அவர்களுக்கென ஒரு இல்லத்தை அமைத்து அவர்களுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் கற்க கல்வியும் கொடுத்து பல 100 பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள். 1931 அவர்கள் கீழே விழுந்த காரணத்தால் அதன்பின் தொடர்ந்து நடக்க முடியாதவர்களாய் சக்கர நாற்காலியில் இருந்தும் பின்னர் படுக்கையிலிருந்தும் பல ஆண்டுகள் தன்னுடைய பணியை கருத்தோடு தொடர்ந்தார்கள். ஒருமுறை தனது தனிமை வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போய் கலக்கம் நிறைந்த நேரத்தில் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மெல்லிய குரல் அவர்களை திடனடையச் செய்தது. அது நாம் வேத புத்தகத்தில் பார்க்கிற யோபுவின் வார்த்தைகள்தான். யோபு தன்னுடைய பாடு நேரத்திலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று எழுதியிருக்கிறார். அவருடைய வழிகள் நேர்த்தியானவை, அவர் என் வழியை செம்மையாக்குவார் என்ற இந்த நம்பிக்கை அவர்களை நிரப்பியது. அன்று முதல் அவர்கள் முன்வரும் நாட்களை குறித்து கவலை கொண்டதே இல்லை. தனக்கு முன் இருக்கும் சில அடிகளை மட்டும் பார்த்து கர்த்தருக்குள் திருப்தியோடு வாழ்ந்தார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு முன் செல்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களை பலப்படுத்தியது. நமது வாழ்விலும் நாம் தனிமையிலும் பாடுகளிலும் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என் வழியை அறிவார் என்ற நிச்சயம் நம்பிக்கை நமக்கு மன திருப்தியையும் மன தைரியத்தையும் நிச்சயமாகவே கொடுக்கும். ஏனென்றால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நம் உள்ளங்கையில் வைத்திருக்கும் மொபைல் போன் மூலம் எத்தனையோ காரியங்களை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நம்மை உண்டாக்கிய கடவுளுக்கு நம் அனைவரை குறித்த எல்லா காரியங்களும் எப்பொழுதும் தெரியும் என்ற உண்மை இன்றும் நமக்கு தைரியம் கொடுக்கிறதில்லையா?

0: சகோதரன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்தி இந்த குடும்ப கூடுகைக்கு உங்களை அழைப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புவது, நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் இன்னும் போதுமான அழுத்தமும் போதுமான முக்கியத்துவமும் பெறாத ஒரு முக்கியமான செயல்பாட்டை குறித்து பேச விரும்புகிறேன். அதுதான் அவுட்ரீச். அவுட்ரீச் அதாவது வெளி உலக ஊழியம். வெளி உலக ஊழியம் அதாவது திருச்சபைக்கு உள்ளேயும் திருச்சபைக்கு வெளியேயும் இருக்கிற மக்களிடம் நாம் செல்லுதல். கோயிங் அவுட் டு த பீப்புள். பீப்புள் மீன்ஸ் போத் த இன்சைடர்ஸ் and outsiders of the church. என்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் சார்ந்து நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால், இந்தியாவை பொறுத்த அளவிலே எந்த ஒரு ஊழியத்திற்கும் நமக்கு இருக்கிற அளவு போதனைகள், டீச்சிங் மெட்டீரியல், கருத்துக்கள் நிறைந்த செறிவுள்ள சத்தியங்கள் கிடைத்ததில்லை என்று நான் சொல்லுவேன். அதை சொல்லும் பொழுது என்னுடைய நினைவுக்கு மோசே வருகிறார். உபாகமும் 4:8 இதை நாம் முன்பு ஒரு முறை தியானித்திருக்கிறோம். What great nation is there that has such statutes and righteous judgments as are in all this law which I set before you this day? இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கிடைத்திருக்கிற அளவிற்கு தேவனுடைய கட்டளைகளும் நியாய தீர்ப்புகளும் சத்தியங்களும் வேறே எந்த பெரிய மக்கள் இனத்திற்கு கிடைத்திருக்கிறது? வாட் கிரேட் நேஷன் ஹேஸ் காட் இட் என்று சொல்லுகிறார். இதை ஒருவேளை நான் பேரஃப்ரைஸ் பண்ணி நமக்கு சொல்ல வேண்டுமானால், ஸ்டான்லியான் பைபிள் இந்த மினிஸ்ட்ரிக்கு இதை நாம் வந்து மார்த்தட்டி கொள்ளவோ அல்லது நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ளவோ அல்ல, இது உண்மை. ஒரு தனிப்பட்ட ஊழியத்திற்கு இந்தியாவிலே நமக்கு கிடைத்த அளவு, நமக்கு இருக்கிற அளவு டீச்சிங் மெட்டீரியல்ஸ், போதிக்கும் கருத்துக்கள் அடங்கிய சாதனங்கள் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்று தைரியமாக சொல்லலாம். அப்படியானால் நம்மை தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? சமுதாயங்களுக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்களை கடத்துவதற்கான வாய்க்கால்களாக. We are called to be conduits or channels of these blessings into communities. Devan edarkaga Abrahamai aashirvadithar namellarkum mananamai therinda andha vasana pagudhi Aadiyagamum 12:2 naan unnai periya makkal enam aakkuven, naan unnai aashirvadippen, unadhu peyarai peridaakkuven, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதை சரியானபடி நாம் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு வியாக்கியானிக்க அல்லது மொழியாக்கம் செய்ய வேண்டுமானால், ஐ வில் பிளஸ் யூ இன் ஆர்டர் தட் யூ மே பி அ பிளஸிங் டு அதர்ஸ். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதுதானே யோசேப்பை குறித்தும் சொல்லப்பட்ட காரியம். அதே ஆதியாகமம் புத்தகம் 49:22 யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களுக்கும் தீர்க்க தரிசனமாய் கொடுத்த இறுதி வார்த்தைகள். 22 ஜோசப் இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் பாவ். யோசேப்பு கனிதரும் செடி, கிணற்றோரத்திலே நடப்பட்ட ஒரு செடி. அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். எனக்கு இது புரியவே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு அரேபிய தெருவிலே நான் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் திராட்சை செடியை நட்டியிருந்தார்கள் அவர்களுடைய காம்பவுண்ட் சுவருக்குள்ளே. அதை அந்த காம்பவுண்ட் சுவர் மேலே தான் அவர்கள் படர்த்தியிருந்தார்கள். அதிலே படர்கிற கொடிகளிலிருந்து திராட்சை கொத்துகள் வெளியே தொங்கின. நான் அப்பொழுது என்னை கூட்டிக் கொண்டு போன இடத்துல கேட்டேன், இதை வெளியே யாரும் பறித்து கொண்டு போக மாட்டார்களா என்று கேட்டேன். அவர் சொன்ன பதில், வெளியே போகிற வழிப்போக்கர் பறித்து சாப்பிடுவதற்காகத்தான் அப்படி சுவரிலே படர விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், அதைத்தான் இங்கே தீர்க்க தரிசனமாக யாக்கோபு சொல்கிறான், அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் அவை படரும். அப்படி மற்றவர்களுக்கு கனி தருகிற அளவிலே அந்த திராட்சை செடி இல்லை என்றால் அதை குறித்து ஓசியா தீர்க்க தரிசி புலம்புவதுதான் மெய்யாகும். ஓசியா 10:1 இஸ்ரவேல் தனக்குத்தானே கனி கொடுக்கிற பயனற்ற திராட்சை செடி. இஸ்ரேல் எம்டிஸ் இஸ் வைன், ஹீ பிரிங்ஸ் ஃபார் ஃப்ரூட் டு ஹிம்செல்ஃப். ஆசீர்வதிக்கப்படுகிறான், ஆசீர்வாதத்தை அவனே அனுபவிக்கிறான், அதோடு முடிந்து விடுகிறது. அவன் பயனற்ற திராட்சை செடி, அவனால் மற்றவர்களுக்கு பயன் இல்லை. சங்கீதம் 68 அடிக்கடி நாம் சொல்லுகிற ஒரு முக்கியமான வசனம், இந்த வசனத்தை நாம் இந்து அதிகமாக பகல் வேளையிலே நான் தியானித்து கொண்டிருந்தேன். சங்கீதம் 68:11 ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஆங்கிலத்திலே the Lord gave the word, great was the company of those who proclaimed it என்று இருக்கிறது. இதை நான் NIV வேதாகமத்திலே படித்தேன், ESV வேதாகமத்திலே படித்தேன், நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளிலே படித்தேன், ஜூயிஷ் பைபிளிலையும் படித்தேன். அதில் எப்படி இருக்கிறது தெரியுமா? The Lord gave the word, great was the company of women who proclaimed it. அதை பிரசித்தப்படுத்துகிற பெண்கள் கூட்டம் மிகுதி என்று அதிகமாக நாம் சார்ந்து கொள்ள தகுந்த மோர் ரிலேயபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்லே நாம் அதை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி நான் பேசிக்கொண்டு போகும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு வாசகத்தை நம்முடைய நினைவுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலிருந்து அதிகம் கேட்கப்படும் அல்லது எதிர்பார்க்கப்படும். To whom much is given, from him much shall be required or expected. நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம் எண்ணிலடங்காதவை. அவற்றில் 7 முக்கியமான ஆசீர்வாதங்களை மட்டும் நான் வரிசைப்படுத்தி அவை ஒவ்வொன்றும் ஏன் நமக்கு தரப்பட்டன என்று நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்க விரும்புகிறேன். முதலாவது நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பீஸ், சமாதானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்களை பார்த்து யோவான் 20:21 Then Jesus said to them again, Peace to you, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவ்வளோதானா, வீட்டுக்கு போங்களா? இல்லை. As the Father has sent me, so send I you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எதற்கு? இந்த சமாதானத்தை நீங்கள் சுமந்து செல்வதற்காக. எனவேதான் 70 நற்செய்தி பணிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பி வைத்த பொழுது அவர் சொன்னது, எந்த வீட்டிற்குள் நீங்கள் போன உடனே இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். ஏனென்றால் வீட்டுக்கு வீடு வாசல்படி என்பது போல எல்லா வீடுகளிலும் சமாதான குறைவு உண்டு, எல்லா வீடுகளிலும் சமாதானத்துக்கு அடுத்து பிரச்சனைகள் உண்டு. எனவேதான் சமாதானம் என்று எந்த வீட்டிற்குள் போனாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஷாலோம் என்கிற வார்த்தை அவர் பயன்படுத்தினார். எனவேதான் நம்முடைய கால்களிலே எப்பொழுதும் காஸ்பல் ஆஃப் பீஸ் என்கிற எவர்ரெடி பிராண்ட் ஷூஸ், அந்த ஷூஸுக்கு பேர் எவர்ரெடி பிராண்ட், அந்த ஷூஸை நீங்கள் எப்பொழுதும் அணிந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6:5 நான் வாசிக்கிறோம். எதற்காக நாம் சமாதானம் அடைந்தோம்? சமாதானம் அற்று சின்னா பின்னமாக கிடக்கிற இந்த உலகத்திற்கு சமாதானமாக நற்செய்தியை பறைசாற்றுவதற்காகவே. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், பிதா அனுப்பினது போல உங்களையும் நான் அனுப்புகிறேன். 2வது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் பவர், வல்லமை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் தம்முடைய சீடரோடு கூட சஞ்சரித்து இறையரசை குறித்த காரியங்களை அவர்களுக்கு விலாவாரியாக விவரித்து காண்பித்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக நிரூபித்த பின்னர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நிமிடம் வந்த பொழுது அவர்களை பார்த்து அவர் சொன்ன இறுதி வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெற்று பலம் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். வல்லமை எதற்கு? கத்துவதற்கா? குதிப்பதற்கா? ஆடுவதற்கா? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வல்லமை தரப்பட்ட முக்கியமான நோக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருக்க. ஆவியானவர் நம்ம எல்லாரையும் நிரப்பி இருக்கிறார் அல்லவா? நம்ம எல்லாரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா? எதற்காக? ஆனந்தமாய் நாம் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருப்பதற்காகவா? அது இரண்டாவது காரணம். முக்கிய காரணம், நாம் அவருக்கு சாட்சிகளாக புறப்பட்டு செல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நாசரேத்திலே ஏசாயா நிருபத்தை புத்தகத்தை திறந்து வாசித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எனக்கு கிடைத்த ஆவியின் அபிஷேகம், எனக்கு கிடைத்த ஆவியின் நிறைவு எதற்காக? இல்லாதோருக்கு, இறப்போருக்கு நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காகவே. எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் எல்லா காரியங்களிலும் தயக்கம் காட்டிய, எல்லா காரியங்களிலும் தைரியத்தை போதுமான அளவு வெளிக்காட்ட முடியாத தீமோத்தேயு என்ற வாலிபனுக்கு இப்படி எழுதினார். 2 தீமோத்தேயு 1:6 என்னுடைய கைகளை உன்மேல் வைத்த பொழுது உனக்கு உண்டான வரத்தை குறித்து நான் உனக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ. அது என்ன? God has not given us a spirit of fear, but of power and of love and of sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எதற்காக? Therefore, அப்படி கொடுத்திருக்கிறபடியால் நீ தேவனுடைய சாட்சியை குறித்து வெட்கப்படாதே, நான் சிறையில் இருக்கிறேன் என்று சொல்லி ஒதுங்கி விடாதே, என்னோடு உன்னை அடையாளப்படுத்திக்கொள். ஏன்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. சமாதானம் பெற்றுக்கொண்டது சமாதான தூதுவராக கிளம்பி செல்ல, வல்லமை பெற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக புறப்பட்டு செல்ல. மூன்றாவது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அவருடைய பிரசன்ஸ், த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம், இறை பிரசன்னம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஒலிவமலையிலே தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து, வானத்திலும் பூமியிலும் சகத அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள், பிரசங்கியுங்கள், திருமுழுக்கு கொடுங்கள், போதியுங்கள், இதோ உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன். முதல்ல இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம், இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் உங்களோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நாம் ஃப்ரேம் பண்ணி வீட்டிலே தொங்க போடுவோம். ஆனால் அது யாருக்கு சொன்னார்? உலகத்தின் எல்லை வரை போகிறவர்களுக்குத்தான் உலகத்தின் முடிவு வரை நான் இருப்பேன் என்று சொன்னார். வெளியே போகாதவங்களுக்கு, கொசு கூட இல்லாத இடத்திற்கு போகாதவர்களுக்கு எதற்காக ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை? பயங்கரமான இடங்கள், ஆபத்தான இடங்கள், வீட்டிற்கு திரும்புவோமோ என்று சந்தேகத்தோடு காலையிலே புறப்பட வேண்டிய இடங்கள், அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறவர்களுக்கு நீ எவ்வளவு தூரம் போனாலும் உலகத்தின் முடிவு வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 சீடரை தம்மோடு அழைத்து கொண்டு போய் மறுரூப மலையிலே அவர்களுக்கு முன்னாக மறுரூபமானார். அந்த காட்சி கண் கொள்ளாதது, கண் கூசும். அவ்விதமான ஒரு உடை, அவ்விதமான ஒரு தரிசனம், அவ்விதமான ஒரு சத்தம், அவ்விதமான விருந்தாளிகள், இதையெல்லாம் பார்த்தவுடனே பரவசப்பட்ட பேதுரு தான் என்ன பேசுகிறது என்று தெரியாமல் பேசினான். ஏன்னால் அது பரவசத்தினுடைய வெளிப்பாடு. என்ன சொன்னார்? ஆண்டவரே இங்கே இருந்துருவோம், நல்லா இருக்கு, உம்முடைய பிரசன்னம், ஹெவன்லி விஷன், ஹெவன்லி வாய்ஸ், ஹெவன்லி விசிட்டர்ஸ், என்ன வேணும், இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொன்னார். நாம் இங்கே இருப்பது நல்லது என்று சொன்னார். ஆண்டவர் அதற்கு பதில் சரியானபடி கொடுக்கவில்லை. ஆனால் அந்த வசன பகுதியிலே அந்த பதில் தொக்கி நிற்கிறது. நாம் இங்கே இருப்பது நமக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் மலையிலிருந்து நாம் கீழே இறங்கி போனால்தான் மக்களுக்கு நல்லது. அங்கே ஒரு தந்தை வலிப்பு நோயனால் பாதிக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய மகனை கொண்டு வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். யாராலும் அவனை குணமாக்க முடியவில்லை. நாம் போக வேண்டும், தேவையுள்ள இடத்திற்கு நாம் விரைய வேண்டுமே ஒழிய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அப்படியே லகித்து போய் அங்கேயே தங்கிவிடக்கூடாது, தூங்கிவிடக்கூடாது. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அழுத்தி சொன்னார். பிசாசு பிடித்த ஒருவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதமாக விடுதலை செய்தார். மார்க்கு 5 அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்திலே இனி தயவு செய்து எங்கே அனுப்பாதீங்க, மறுபடி பிசாசு என்ன பிடிச்சாலும் பிடிச்சிடும், உங்கள் சூட்கேஸை அல்லது உங்களுடைய பிரீஃப் கேஸை நான் தூக்கிட்டு வரேன், உங்க கூட இருக்கிறேன், உங்களுக்கு அட்டண்டராகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உங்களுடைய பிரசன்னத்திலே இருக்கிறேன்னா அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. கோ ஹோம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெல் தம் வாட் கிரேட் திங்ஸ் காட் ஹஸ் டன் ஃபார் யூ. நீ உன் வீட்டிற்கு போ, உன் இனத்தாரிடத்திற்கு போய் தேவன் உனக்கு இறங்கி செய்தவர்களை அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அவன் புறப்பட்டு போனான். வீட்டாருக்கு மட்டுமல்ல, வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா, டெக்கபோலி, டெக்கபோலின்னா டெக்கோபோலிஸ், அதாவது 10 நகர்கள் என்று போகிறோம், 10 cities. வீட்டுக்கு போய் சொன்ன சொல்லவேன் வீட்டெல்லாம் முடிச்சுட்டு தெருவெல்லாம் முடிச்சுட்டு 10 பட்டணங்களை அவன் நற்செய்தி மயமாக்கினான். ஆண்டவருடைய பிரசன்னம் நல்லது தான், நல்லா தான் இருக்கும் அதை அனுபவிப்பது. ஆனால் அவருடைய பிரசன்னம் நமக்கு கொடுக்கப்பட்டது அவருக்காக புறப்பட்டு செல்வதற்காகவே. 4வது நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். பரிசுத்தவான்கள் என்று அழைத்து விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹீ கால்ஸ் அஸ் ஹி செயின்ஸ் அண்ட் தென் ஹீ மேக்ஸ் அஸ் செயின்ட்லி. எதற்காக அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்? யோவான் 17:17-18 வசனங்கள், தம்முடைய பிதாவை நோக்கி அவர் ஏறெடுத்த பிரதான ஆசாரியத்துவ ஜபம். This is what we call the high priestly prayer of the Lord Jesus Christ, the longest prayer of Jesus ever recorded in the Gospels. பிதாவே, sanctify them by your truth. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அது என்ன? உம்முடைய வசனமே சத்தியம், your word is truth. சொல்லிவிட்டு அடுத்த வரியிலேயே சொல்லுகிறார், As you sent me into the world, I also send them into the world. நீர் என்னை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினீரே, அதற்காகத்தானே அவர்களை நான் பரிசுத்தமாக்க சொல்லுகிறேன். அசுத்தமான உலகு, கேடு நிறைந்த உலகு, துன்மார்க்கம் நிறைந்த உலகு, அதற்குள்ளே அவர்கள் போய் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தானே நான் அவர்களை பரிசுத்தமாக்கும்படி நான் கேட்கிறேன். அவர்களை நீர் என்னை அனுப்பினது போலவே நான் எப்படி நான் பரிசுத்தமான பாவமே நுழைய முடியாத ஒரு பரலோகத்திலிருந்து அசுத்த உலகிற்குள்ளே நான் வந்தேனோ அதே விதமாக இவர்களை அசுத்த உலகிற்குள்ளே நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும் ரொம்ப பரிசுத்தம், வண்டர்ஃபுல். பரிசுத்தமாக வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு விருப்பத்தை கொடுக்கிறவரே தேவன் தானே, அது மிகவும் சரியான காரியம். மோசேயை தேவன் பார்த்து, என்ன ஒரு அதிசயம், முட்செடி எரிகிறது ஆனால் அவிந்து போகவில்லையே, இட் இஸ் பர்னிங் பட் இட் இஸ் நாட் கன்சியூம்டு என்று சொன்ன உடனே கிட்டத்திலே போகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற காலணிகளை கழற்று என்று சொன்னார். அவன் கழற்றினான். என்ன சொன்னார் தெரியுமா? வா, நான் உன்னை அனுப்புவேன். எதற்காகப்பா பரிசுத்தம்? அசுத்த உலகிற்குள்ளே போய் இருக்கிற அழுக்கு சாக்கடைகளை நீக்குவதற்கானே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே விதமாக ஏசாயா ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறார். ஏற்கனவே அவர் 5 அத்தியாயங்களிலே ஏராளம் தீர்க்க தரிசனங்களை அவர் கொட்டிவிட்டார். அவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசி. 4 அரசர்களுடைய காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்த அவர் ஒரு ராஜரீக தீர்க்க தரிசி. ஹி வாஸ் அ ராயல் ப்ராஃபெட். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்தவுடனே அரிக்கேன் லைட்டில் நம்முடைய ஷர்ட்டில் இருக்க அழுக்கு தெரியாது, டியூப் லைட்லேயும் தெரியாது, சன்லைட்டில் போனால் தான் நம்ம ஷர்ட்டில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நெருங்க நெருங்கு தான் நாம் எவ்வளோ அசுத்தர் என்பதை நாம் உணர்வோம். ஏசாயா உணர்ந்தார். உணர்ந்த உடனே ஐயோ ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படி என்று சொன்னார். ஐ எம் ஃபினிஷ்ட், ஐ எம் அண்டன். இப்படியா நான் அசுத்தமாக இருக்கிறேன், நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேனே, எல்லாரும் விட நான் நல்லவே நினச்சேன், நான் ஊழியெல்லாம் செய்துட்டு இருந்தேனே, நான் இப்படியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அங்கே இருந்து அக்னி தழல் ஒரு குரட்டால் எடுக்கப்பட்டு அவருடைய உதடுகளை தொட்டது. இதோ உன்னுடைய பாவம் நீங்கியது, அக்கிரமம் நிவர்த்தியானது, இப்போ நீ வீட்டுக்கு போகலாம். இல்லை, யார் நமது காரியமாய் போவோம், யாரை நான் அனுப்புவேன், ஹூம் ஷால் ஐ சென்ட், ஹூ வில் கோ ஃபார் அஸ் என்கிற சத்தத்தையும் கேட்டேன். ஐ ஆல்சோ ஹேட்ன் இருக்கு. அந்த ஆல்சோ ஏன் வருது? சுத்தமாகிட்டே இருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலில் போய் ஆலயத்தில் போய் சபையில் போய் பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாத்திரமே இல்லாமல் போயிருப்பாரு. எதுக்கு போகணும்? ஆண்டவருக்காக புறப்பட்டு போகணும். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக்கிக்கணும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி உலகத்துக்குள்ளே போகணும். அதுக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எதற்காக நாம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம்? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2:21 எழுதுகிறார், ஒருவன் இவ்விதமான அசுத்தங்களிலிருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமானுடைய பயனுக்கு ஏற்ற அவருடைய பிரயோஜனத்திற்கு ஏற்ற சுத்தமான பாத்திரமாக இருப்பான். யூஸ்ஃபுல் வெசல் ஃபார் வாட்? ஃபார் த மாஸ்டர்ஸ் யூஸ். இதை சொல்லும் முன்னால் பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த வசன பகுதியில் ஒரு வீட்டில் தங்க பாத்திரம் இருக்கும், வெள்ளி பாத்திரம் இருக்கும், மரப்பாத்திரம் இருக்கும், அதே விதமாக களிமண் பாத்திரமும் இருக்கும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், சில கனத்துக்குரியவை சில கனவீனத்துக்கு. அதுக்கு அர்த்தம் வந்து இதெல்லாம் யூஸ்லெஸ்னு அர்த்தம் கிடையாது. கனத்துக்குரியவைன்னு சொன்னால் நம்ம அதை கொண்டு போய் சாப்பாட்டு மேசையில் வைப்போம். கனத்துக்குரிய இல்லைன்னு சொன்னால் மீன் சட்டி குழம்பையாக கொண்டு நம்ம மேசையில் வைப்போம். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் சட்டி வேணுமே மீன் குழம்பு செய்கிறதுக்கு, எல்லாம் வேணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவரால் பயன்படுத்தப்படும். இதுதான் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். எதற்காக சமாதானம்? சமாதானமற்ற உலகத்திற்கு சமாதானத்தை அறிவிக்க. எதற்காக வல்லமை? பலனற்று திடனற்று பாவத்திலே செத்து கொண்டிருக்கிற உலகத்திற்கு சாட்சிகளாக இருக்க. எதற்கு தேவ பிரசன்னத்திலே நாம் திளைத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய மகிமையை எங்கும் போய் அறிவிப்பதற்காக. எதற்காக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? அவருக்கு பயனுள்ள பாத்திரமாவதற்காக. 5வது ஆசீர்வாதம், அவர் நமக்கு கொடுத்த ஃபிசிக், PHYSIQE, அதாவது அவர் நமக்கு கொடுத்த நல்ல உடல், நல்ல சரீரம். சண்டே ஸ்கூல் கோரஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எனக்கு நல்ல ஞாபகம் வருது. 2 little hands to work for Jesus, 2 little legs to walk and go for Jesus, 1 little mouth to speak for Jesus. 2 சிறு கைகள், 2 சிறு கால்கள், 1 சிறு வாய். நல்லா படிச்சிருக்கிறோம். அதனால்தான் ஐயா ஏசாயா அழகாய் சொன்னார். அதைத்தானே பவுல் மிஷினரி சவால் விடும்பொழுது சொன்னார், இதோ உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று மலைகளின் மேல் அறிவித்து வருகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஹவு பியூட்டிஃபுல் ஆர் த ஃபீட் ஆஃப் ஹீம் ஹூ கம்ஸ் ஆன் த மவுண்டன்ஸ் ப்ரொக்ளைமிங் யுவர் காட் ரெயின்ஸ். அதான் பியூட்டிஃபுல் ஃபீட். நம்ம எவ்வளவுதான் காலை அலங்கரித்தாலும், ஹீல்ஸ் போட்டாலும் சரி, ஹீல்ஸ் போடாட்டாலும் சரி, அந்த கால் வந்து அலங்காரமான அழகான ஒரு பாதங்களாக மாற வேண்டுமானால் அது கிறிஸ்துவுக்காக நடக்க வேண்டும். சாது சுந்தர் சிங்கை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஹி வாஸ் அன் அப்பாசல் ஆஃப் பிளீடிங் ஃபீட். அவர் இமயமலைக்கு ஆங்காங்கே உள்ள ரிஷிகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டு சென்றார். அவருடைய காலணிகள் தேய்ந்து விட்டன, ஆனாலும் பனி பாறைகள் மீது அவர் நடந்து சென்றார். அவர் சென்ற பாதையை கண்டுபிடிக்க வேண்டுமானால் ஆங்காங்கே இரத்த கரைகளை பார்க்கலாமா? எனவே தான் ஹி வாஸ் கால்ட் அண்ட் அப்பாசல் ஆஃப் பிளீடிங் ஃபீட். லூயிஸ் பிரெய்லை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிறந்து 3 ஆண்டிலிருந்து கண் பார்வை இழந்தவர்கள், அவர்கள்தான் கண் தெரியாதவர்கள் தடவி தடவி வாசிப்பதற்கான பிரெயில் மொழியை கண்டுபிடித்தார்கள். ஃபேனி கிராஸ்பி தவறான ஒரு மருந்து கொடுக்கப்பட்டதால் பிறந்து 1 சில வாரங்களிலே பார்வை இழந்த ஒரு அருமையான சகோதரி, 90 வயது வரைக்கும் அதையும் தாண்டி அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவ உலகிற்கு 8000 பாமாலைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஹிம்ஸ். அதில் ஒன்று தான் Blessed assurance, Jesus is mine. Blessed assurance அவங்க பாடுறாங்க. கண் பார்வை இல்லை என்று சொல்லி மூடிக்கொண்டு அவர்கள் உட்கார்ந்திருக்கவில்லை. உலகை தட்டி எழுப்பும் பாடல்களை அவர்கள் ஏற்றினார்கள். தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பிறந்து வளர்ந்து அவர் வேலை செய்த அந்த ஊருக்கு நான் போய் வந்தேன். அது அமெரிக்காவிலே அவருடைய ஊருக்கு பெயர் எடிசன். அவர் பெயரே அந்த ஊருக்கு கொடுத்துருக்காங்க, அந்த சிட்டிக்கு எடிசன்னு பெயர். எனக்கு அங்கே போய் எப்படியாவது வந்து அவருடைய லெபாரட்டரியை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அவருடைய லெபாரட்டரியை பார்த்தேன். அப்பா, இந்த கிராமஃபோனை செய்கிறதுக்கு அவர் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து கடைசியில் எழுதியிருக்குது, தாமஸ் ஆல்வா எடிசன் வாஸ் ஹாஃப் டெப், அரை செவிடு, அரை செவிடானவர் கிராமஃபோனை கண்டுபிடித்தார். இன்றைக்கு நமக்கு சில எடுத்துக்காட்டுகள் வேணுமா? ஜோனி எரிக்சன், பிகாஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் இன் த ஸ்விம்மிங் எக்ஸசைஸ், ஷி பிகேம் அ குவாட்ரோப்ளெஜிக். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஷோல்டர் கீழே ஃபுல்லாக பேரலைசிஸ், ஷி வாஸ் பேரலைஸ்ட். ஆனாலும் உலகம் முழுவதும் சென்று இயேசுவுக்கு நற்செய்தியை அவர்கள் சான்று பகிர்ந்து வருகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் ரீசெண்டாக தெரியும், நிக், 2 கைகளும் கிடையாது, 2 காலும் கிடையாது. ஐயோ, அவன் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், என்ன அருமையான சந்தோஷத்தில் அப்படியே இந்த முயல் குதிக்கிற மாதிரி குதித்து குதித்து இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டங்களில் கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். நமக்கு என்ன அருமையான கை! நான் ஆண்டவரை அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஆண்டவரே 2 கையை கொடுத்தீங்க, 2 காலை கொடுத்தீங்க, 2 கண்ணை கொடுத்தீங்க, இது எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியமா? கை இல்லாமல் கால் இல்லாமல் பிறக்கிறது வந்து அவங்க அப்பா அம்மா செய்த பாவமா? கிடையாது, நான்சென்ஸ், கிடையவே கிடையாது. கிருபை, கிருபை, கிருபை. சிஎம்சி மருத்துவமனையில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, ஓஜி வார்டு வழியாக, கைனகாலஜி வார்டு வழியாக போகும் பொழுது, அந்த காரிடாரில் சில தாயார்கள் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு சிரித்து கொண்டு வருவார்கள். இன்னும் சில தாயார்கள் கண்ணீர் மல்க, கண்ணீர் சிந்தி கொண்டு வருவார்கள். நிறுத்தி கேட்பேன், என்னம்மான்னு சொல்லி, என் பிள்ளைக்கு 1 காது இல்லைங்க, என் பிள்ளைக்கு 1 காலு இல்லைங்க, என் பிள்ளைக்கு வந்து மலத்துவாரம் இல்லைங்க. அப்போ நான் நினச்சேன், இப்படி 1-6 அடி நல்ல ஒரு சரீர தோற்றம் இதை எனக்கு ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அப்போ முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும், பலம்னா அது என்னது, முழு சரீர சக்தியோடும் நான் அவரை சேவிக்க வேண்டும். அன்றெடுத்த தீர்மானத்தை இன்று வரை தேவனுடைய கிருபையினாலே நான் செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய சரீரத்தின் மிக முக்கியமான ஆரோக்கியமான ஆண்டுகளை முழுவதுமாக, த பெஸ்ட் இயர்ஸ் ஆஃப் மை லைஃப், பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ ஹவ் இன்வெஸ்டட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட், ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ். நம் ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி இருக்க வேண்டும். 2 கையை கொடுத்தார், 2 காலை கொடுத்தார், நல்ல கண்களை கொடுத்தார், நல்ல முகத்தோற்றத்தை கொடுத்தார், அத்தனையும் இயேசுவுக்கே. ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர், முற்றும் அர்ப்பணித்தேன் இயேசுவுக்கே. 6வது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், ப்ராஸ்பரிட்டி, வளமை, செழிப்பு. நெகேமியாவிலே ஒரு அருமையான வசனம் உண்டு.

அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. சென்ட் போர்ஷன்ஸ் டு தோஸ் ஃபார் ஹோம் நத்திங் இஸ் ப்ரிப்பேர்ட். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். கடவுளை அப்படி ஆசீர்வச்சிருக்காரா? ஆமாம். ஒரு நாளைக்கு 3 நேரமா 5 நேரமா சாப்பிட்றோமா? ஆமாம். நம்ம பிள்ளைகளுக்கு போதுமான அளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறோமா? ஆமாம். பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருக்கிறோமா? ஆமாம். 3 தலைமுறைக்கு இன்னும் வேணும்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமா? ஆமாம். எல்லாம் நல்லதுதான். ஆனால் இந்தியாவிலே 40% வெறு வயிற்றோடு படுக்கைக்கு செல்லுகிறார்கள். நமக்கு அது தெரியுமா? Do we know that 40% of Indians go to bed with an empty stomach? ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். 1 தலைமுறைக்கு சேர்த்து வைத்தால் போதாதா? 2 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுமா? 3 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுமா? தைரியமாய் பேசுகிறேன். எங்கள் அப்பா அம்மா இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் பேங்க் புக்கே கிடையாது. ஒன்றுமில்லாமையில் தான் நான் இருந்தேன். இன்றைக்கு ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பி கொண்டு இருக்கிறேன். இந்த சவாலை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாம் மரிக்கும் பொழுது அன்றைக்கு அலெக்சாண்டர் த கிரேட் 2 கையிடையும் வெளியே போய்விட்டு சொன்னான், என் கைகளை வெளியே போடுங்க காஃபினில். த கிரேட் அலெக்சாண்டர் பிராட் நத்திங் இன் டு த வேர்ல்டு அண்ட் ஹீஸ் கேரியிங் நத்திங் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. பிரிப்பு சபையினரை பார்த்து பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், பிரிப்பு சபையாரே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் என்னோடு நீங்கள் உடன்பட்டது போல வேறு எந்த சபையும் உடன்படவில்லை. நோ அதர் சர்ச் ஒர்க் வித் மீ, பார்ட்னர்ட் வித் மீ சோ மச் இன் கிவிங். அப்படி சொல்லிவிட்டு தான் என்ன சொன்னார், என் தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொன்னார். நம்ம தான் எப்பவுமே வசனத்தை நமக்கு வசதியாக எடுத்து போடுவோம். எங்கே பாரு வீடுகளில், என் தேவன் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார், குறைவுகளை நிறைவாக்குவார். அது யாருக்கு சொன்னார்? மிஷினரியினுடைய குறைகளை நிறைவாக்கிய பிலிப்பிய விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வாசகம். அதை நாம் எடுப்பதற்கு கொஞ்சம் தயங்க வேண்டும். அது எல்லாருக்கும் அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. நீங்கள் என்னுடைய தேவையை சந்தித்தீர்கள், கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். அதுதான் அவர் அங்கே கொடுக்கிற நியமனம். ஒரு பெண்மணி ஓராண்டு சம்பாத்தியத்திலே 300 வெள்ளிக்காசு, ஒரு நாளைக்கு 1 வெள்ளிக்காசு 50 சாபத்திலே போச்சுன்னு சொன்னால் 300 வெள்ளிக்காசு, 1 வருஷம் ஏழை. அதில் அவள் வந்து ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வாங்கியிருந்தா, அது அங்கே உள்ளே போனால் ஆண்டவரை பார்த்தா, நம்மளாக இருந்தால் இது என்ன பண்ணுவோம், இப்படி எடுத்துட்டு அப்படியே பாடி ஸ்ப்ரே அடிச்சிருப்போம். அது இந்த காலத்து வழக்கம். இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது தான் இந்த கிறிஸ்தவம் இந்த காலம். அவள் அப்படி செய்யலை, அது ஒரு குப்பி அப்படியே உடைச்சா. அந்த நாட்களில் இந்த மாதிரி சுற்றுற கார்க்கு கிடையாது, கேப் கிடையாது. உடைச்சா ஒரு தடவை உடைச்சா அவ்வளோதான். உடைச்சா ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றுனா வீடு முழுவதும் அந்த வாசனையால் நிறைந்தது. உடனே நம்ம ஆண்டவர், அவர் தான் மிஷினரி ஆண்டவர் ஆச்சே, உடனே அவருக்கு ஒரு துடிப்பு வந்துருச்சு. உடனே சொல்லிட்டாரு, இந்த சுவிசேஷம் உலகில் எங்கெங்கே அறிவிக்கப்படுமோ அங்கே இவள் செய்ததும் அறிவிக்கப்படும். இந்த வீட்டாவ நிரப்பினார்ல வாசனையால், அதே விதமாக கிறிஸ்துவின் வாசனையால், கிறிஸ்துவின் நற்கந்தத்தால் இந்த உலகம் முழுவதும் நிரம்பும். அப்பொழுது இவள் சொன்னது செய்ய நினைவு கூறப்படும் என்று சொன்னார். புரியுதா? எதுக்கு ஆண்டவர் நமக்கு ப்ராஸ்பரிட்டி கொடுக்கிறாருன்னு தெரியுதா பிரியமானவர்களே? நான் உங்களுக்கு மிஷினரி சவால் கொடுக்குறேன்னு நினைக்காதீர்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். தெரிந்து தான் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். திரும்ப உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். 7வது ஆசீர்வாதம், ப்ரிசெப்ட்ஸ், டீச்சிங்ஸ், சத்தியங்கள், கருத்துக்கள், படிப்பினைகள். ஆண்டவர் தன்னுடைய சீஷரிடத்தில் சொன்னார், நான் இருட்டிலே உங்களுக்கு சொல்லுகிறதே நீங்கள் வெளிச்சத்திலே கூரையின் மேல் பறைசாற்றுங்கள் என்று சொன்னார். What I tell you in the dark, you stand on the housetops and shout alone. மத்தேயு 10:27 இருக்கிறது. அடுத்த வசனமே சொல்லுகிறார், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாது. இப்போ தானே சொன்னார், நீங்கள் ஹவுஸ் டாப்பில் மேலே ஏறி கத்துங்கன்னு சொன்னார். அடுத்தாப்பில் உடனே வந்து மாட்டேரிடம், ஆமாம் கத்துனா மாட்டேரிடம் தான் வரும். உடம்பு தானே கொல்லுவாங்க, ஆவியை கொல்ல முடியாது, ஆத்மாவை கொல்ல முடியாது. ஆவி தன்னை தந்தரோடத்தில் போயிருமே. அடுத்தாப்புலே சொல்கிறார்,
அப்போ நாம் எதையெல்லாம் நம்முடைய ஜப அறையிலே உட்கார்

அந்த ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறோமோ அவை எல்லாவற்றையும் நம்முடைய வீட்டு கூரையிலிருந்து வெளியே போய் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சத்தியம். இந்த தலைமுறைக்கு கிடைத்திருக்கிற அளவு திருவசன வெளிச்சம், திருவசன சத்தியங்கள், திருவசன ஆராய்ச்சி நூல்கள் வேற எந்த தலைமுறைக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் மறந்து விட்டோம். உலகமெங்கும் போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், திருமுழுக்கு கொடுத்து சீடராக்குங்கள், ஃபுல் ஸ்டாப் இல்லை. நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும் அவர்களுக்கு போதியுங்கள். நம்ம நோட்டை நிறைய நரைச்சிக்கிட்டே இருக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நல்லது, நான் தானே நோட்டு எழுதுங்கன்னு சொன்னேன், எழுதுங்க. அது அங்கேயே இருக்கக்கூடாது, ஷெல்ஃபுக்கு போகக்கூடாது, அது அங்கேருந்து வெளியே போயிடணும். நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் எல்லோருக்கும் போதியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஏழு ஆசீர்வாதங்களை பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து பீஸ், அதாவது ஆண்டவருடைய சமாதானம். அடுத்தது பவர். மூணாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். நாலாவது பியூரிட்டி. அஞ்சாவது ஃபிசிக். ஆறாவது ப்ராஸ்பெரிட்டி. அண்ட் ஏழாவது ப்ரீசெப்ட்ஸ். இதையெல்லாம் இருந்தாலும் சாக்குப்போக்கு சொல்வதிலே நம்மை யாருமே மிஞ்ச முடியாது. கெட்டிக்காரன். வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். ஏன்ப்பா நீ வரல, நான் உன்னை கூப்பிட்ருக்கனே, ஏன் வரல? அது நான் புதுசாக ஒரு வயல் வாங்கினேன், அதை போய் பார்க்கணும். சரி, அடுத்தது நீ ஏன்ப்பா வர மாட்டேங்கிற? நான் ரெண்டு ஏர் மாடு வாங்கினேன், அதை ஓட்டி பார்க்கணும். இன்னொருத்தன், நான் வீட்டில் போய் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். என்னெல்லாம் எக்ஸ்கியூஸ் பாருங்கள். ஃபீல்டு, ஃப்ளாக்கு, ஃபேமிலி, ஃபார்மாலிட்டிஸு. ஏன் அப்பாவை அடக்கம் பண்ணுறது தப்பா? அதுக்காக ஒருத்தன் போகக்கூடாதா? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏய், செத்தவன் செத்தவங்களை அடக்கம் பண்ணிட்டோம், நீ வா சுவிசேஷப்ப. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்க அப்பா இன்னும் சாகலை. நான் பேக்ரவுண்டு ஒரிஜினலாக படித்து பார்த்தேன், இன்னும் சாகலை. ஐ பெரிய மை ஃபாதர்னா என்ன அர்த்தம்னா, அவர் சாக படுக்கையில் இருக்கிறாரு, அவருடைய மற்ற கடைசி காரியங்களை நான் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னார். அது ஒரு வருஷம் அவர் இழுக்கிறாரோ, பத்து வருஷம் இழுத்துக்கிட்டே கிடக்க போகிறாரோ. அதாவது ஆண்டவர் இப்போ அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டார். இன்றைக்கி நம்ம வீடு, நம்முடைய வாசல், நம்முடைய சொத்து, இதுதான் நமக்கு பெருசாக தருது. நம்முடைய வேலை, நம்முடைய பிள்ளைகள், இதுதான் நமக்கு பெருசாக தருது. பிரியமானவர்களே, இவ்விதமான சாக்குப்போக்குகளை சொல்லிக்கொண்டு எல்லாரையும் நான் முழுநேர ஊழியத்திற்கு போங்கன்னு சொல்லலை. எப்பொழுதெல்லாம் வெளியே போக முடியுமோ, எப்பொழுதெல்லாம் மக்களை சந்திக்க முடியுமோ, எந்த வகையிலெல்லாம் சத்தியங்களை கடத்த முடியுமோ, அந்த வகையிலெல்லாம் கடத்த வேண்டும் என்பது தான் இங்கே நமக்கு படிப்பினை. உடனே இன்னொரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம், நீங்கள் ஃபுல் டைம் மிஷினரிக்கு போகணும்னு சொல்கிறீங்களா? இல்லவே இல்லை. எபேசு சபையை பார்த்து பவுல் என்ன எழுதினார்? தூங்குகிற நீ விழித்துனார், அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார்னார். அவன் ஏற்கனவே எபேசு உள்ளவங்கெல்லாம் பிரசுதவாங்க தானே, முதல் லைன்லேயே இருக்குது. எபேசுவில் இருக்கிற பிரசுதவாங்களுக்கு எழுதுகிறதாக தானே எழுதுறாரு. அப்போ தூங்குகிற நீ விழித்து, அவர் பார்ட் இஸ் டு அவேக், காட்ஸ் பார்ட் இஸ் டு கிவ் அஸ் லைட். புரிஞ்சுதா? நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் செய்ய மாட்டார், ஆண்டவர் செய்ய வேண்டியதை நாம் செய்ய முடியாது. எனவே தான் அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்வேன், உங்களுக்கு அநேகருக்கு அதை மனதிலே மனப்பாடமாக பதிந்திருக்கும். வி கேனாட் டூ எனி திங் வித்தவுட் காட். காட் வில் நாட் டூ எனி திங் வித்தவுட் அஸ். தேவன் அன்றி நாம் எதையும் செய்ய முடியாது. நாம் அன்றி தேவன் எதையும் செய்ய மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான சத்தியம். ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? இந்த சாக்கு போக்கும் இந்த சோம்பேறித்தனமும் கூட பிறந்த சகோதரிகள். தீஸ் லேசினஸ் அண்ட் எக்ஸ்கியூசஸ் ஆர் ட்வின் சிஸ்டர்ஸ். ஏன் தெரியுமா? ஏன்பா ஊழியத்துக்கு போனா, ஐயோ வெளியிலே சிங்கம் இருக்கும், தெருவிலே சிங்கம் இருக்கும். சிங்கம் வந்து ஜூலே இல்லை இப்போ, அது என்னமோனு உள்ளே அடைச்சி வச்சுருக்கான். அதுக்கு பேர் சிங்கம் இல்லை, சிம்மம். அது என்ன சிங்கம் மாதிரியே பிஹேவ் பண்ணுது? வெளியே சிங்கம் இருக்குது அப்படிமா.
இப்படி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்போம், நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருப்போம். ஐயோ நான் தனியாக போகணுமா? பொம்பளை பிள்ளைங்க தனியாக கல்ஃபுக்கு போதுங்க, எதுக்கு? துட்டுக்கு. கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளைங்க வேலூரில் கிட்டத்தட்ட பாதி வீடுகள் கல்ஃபுக்கு போதுங்க. இங்கே பக்கத்தில் போய் ஒரு கிராமத்துக்கு போனோம், தனியாவா கல்ஃபுக்கு போகிறதில்ல தனியாக? அப்போ நமக்கு சோல்ஸ் பெருசா சில்வர் பெருசா? இதுதான் நம்ம கிறிஸ்தவத்தில் வந்து நாம் மாற்றி அமைக்க வேண்டிய முக்கியத்துவ வரிசை. வேதம் என்ன சொல்கிறது? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் தான் ஞானம் உள்ளவன். அது ஏன் ஞானம் உள்ளவன் வருது? ஏன் ஞானம் உள்ளவன் சொல்லி சொல்கிறோம்? அவன் தான் வந்து மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி செய்தியை சொல்லக்கூடிய அறிவும் யுக்தியும் புத்தியும் ஞானமும் உள்ளவன். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வானமண்டலங்களில் உள்ள நட்சத்திரங்களை போல் பிரகாசிப்பார்கள். எங்கள் அம்மாவுடைய கல்லறையிலையும் அப்பா கல்லறையிலையும் அதை எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க ஆத்துமாக்களை கடைசி வரைக்கும் ஆதாயம் பண்ணாங்க. அவங்க நட்சத்திரங்களாய் ஜொலிக்கிறார்கள், ஜொலிப்பார்கள். நாம் ஒவ்வொருவரும் எஸ்ஓபியில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்டாராக இருக்கணும். எப்படி ஸ்டார் ஆகணும்? சோல் வின்னர்ஸ் ஆர் ஸ்டார்ஸ். ஆத்மாதாயகர்கள் தான் நட்சத்திரங்கள். இந்த ஆத்மாதாயங்கிறது ஏதோ நாம் விருப்பு வெறுப்பை பொறுத்தவை அல்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னோடு இராதவன், மத்தேயு 12:30, எனக்கு விரோதியாக இருக்கிறான். என்ன இவர் கார்பெண்டரா பிரான் நேசரத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறாரு, அப்படி தான் பேசுவார் அவர். அவருக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான், என்னோடு இராதவன். சரி, உங்கள் குலன்னா இல்லை, உமக்கு விரோதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, உம்மோடு இல்லை அவ்வளோதான். இல்லைப்பா, நீ ஏன் கூட இல்லைன்னா நீ எனக்கு விரோதி. லைஃப் வித் ஜீசஸ். அதோடு விட்டாரா? என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். He who does not gather unto me, he scatters. பா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசியிருக்காரு. அதனால தானே இயேசு புரட்சியாளர். அதனால தானே இந்த மனிதன் பேசினது போல் எவரும் பேசினதில்லைன்னு சொன்னாங்க. அந்த இயேசுவை தானே நம்ம பின்பற்றுறோம். ஆத்மாதாயம் என்பது விருப்பு வெறுப்புக்கு அல்ல. என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். உன்னை பிடிச்சேன் இல்லை, நீ போய் மற்றவங்களை பிடி. ஆப்ஷனே கிடையாது. ஒன்று லவ், லைஃப் வித் ஜீசஸ், என்னோடு இராதவன். இன்னொன்று சேர்க்காதவன், லேபர் ஃபார் ஜீசஸ். இன்னொரு சாக்கு போக்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஐ ஆம் நாட் ஸ்ட்ராங் எனஃப், ஐ ஆம் நாட் போல்ட் எனஃப், ஐ ஆம் நாட் மெச்சூர் எனஃப், I am not experienced enough, I am not gifted enough to reach out to people. பிரியமானவர்களே, ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு செய்தி அனுப்பினார், வெளிப்படுத்தல் 2:3. அதில் ஒரு சபையினுடைய பெயர் என்ன தெரியுமா? ஃபிலடெல்ஃபியா சர்ச். ஃபிலடெல்ஃபியா, ஃபிலே அப்படின்னா பிரதர்லி லவ்னு அர்த்தம். லவ்வுக்கு நிறையா வேர்டு உண்டு, ஃபிலே, எரோஸ், இப்படி நிறையா உண்டு. இந்த ஃபிலடெல்ஃபியாங்கிறது பிரதர்லி லவ். அவங்ககிட்ட என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் சாட்சி சொன்னாய் அல்லவா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன் வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். நீ கொஞ்சம் பலம் தான் இருக்கு, உனக்கு கிஃப்ட் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, பேச்சுத்திறன் உனக்கு ஜாஸ்தி கிடையாது, நீ பலவீனமானவன், பலவீனமானவள், கரெக்டு. ஆனாலும் என் வசனத்துக்காக நீ நின்னால பாரு, உனக்கு நான் இன்னும் நிறைய திறந்த வாசலை நான் தாரேன். பிரியமானவர்களே, ஆத்மாதாயம் செய்ய நீங்கள் ஓரடி எடுத்து வைத்து பாருங்கள். நீங்கள் ஆச்சரியத்தக்க விதத்திலே, வியத்தகு வகையிலே அநேக கதவுகள் உங்களுக்கு முன்னால் திறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதன் தரிசனமானார். அவன் பயந்து கதிர்களையெல்லாம் மீதியானியருக்காக உள்ளே ஒழித்து வைக்க முயன்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை கூப்பிட்டு பலசாலியே வா என்று சொன்னார். நீ போ அப்படின்னாரு. என்ன, எப்படி நான் போகிறது? எனக்கு ஒன்றுமே இல்லையே, பலமே இல்லையே, என் கோத்திரம் கூட அது இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா?
உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஓம் பலத்தை ஏன் பார்க்கிறா? ஓம் பலவீனத்தை ஏன் பார்க்கிறா? உன்னுக்கு திறன் இல்லைன்னு ஏன் பார்க்கிறா? உனக்கு அனுபவம் குறைவுன்னு ஏன் பார்க்கிறா? நீ ஏன் இன்னும் போதுமான அளவு முதிர்ச்சி அடைய? நான் உன்னை அனுப்புகிறேன்ப்பா, நான் கூட இருப்பேன், நான் கூட நின்று உன்னை நான் பலப்படுத்துவேன்னு சொல்லி சொல்கிறார். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆத்மாதாயம் கடினமான வேலைதான், நற்செய்தி பணி கடினமான வேலைதான். ஆனால் ஆண்டவர் என்று சொல்கிறார், என் நுகம் மெதுவாயிருக்கும், என் சுமை இலகுவாயிருக்கும். நுகம் நுகம்தான், சுமை சுமைதான். ஆனால் ஆண்டவரோடு கூட அவர் அந்த யோக்கில் ஒரு பக்கம், நம்ம அந்த யோக்கில் ஒரு நுக பக்கம், அவர் அப்படி அழகாக நம்ம போகலாம். அதுதான் உண்மையான ரெஸ்ட்ஃபுல் டெஸ்டிஃபையிங் லைஃப். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் பலவான்களையும் சாதுரியவான்களையும் பேச்சுத்திறன் உள்ளவர்களையும் வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பலவீனரை தெரிந்து கொண்டார். யார் பலவீனர்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் உடன் பிறப்புகளாகிய சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன். பவுலே சொன்னார், பேதுருவும் சொன்னார், இந்த பெண்கள் வந்து பலவீனமான பாண்டம் சொன்னார். உங்களுக்கு பலம் கம்மி தான், ஆனால் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பலவீனரை நான் தெரிந்து கொண்டேன், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி. ஒரு நாளும் நினைக்காதீங்க ஆத்மாதாயம் அது ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுக்குற வரம்னு நினைக்காதீங்க. இவாஞ்சலிஸ்ட் ஆகிறது தான் வரம், சுவிசேஷகன் ஆகிறது தான் வரமே ஒழிய ஆத்மாதாயனாக இருப்பது வரம் அல்ல. அது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், வீடு தீப்பற்றி எரியுதுன்னு வச்சுக்கோமே, திடீர்னு ஒரு வீட்டை பார்க்குறோம் அது தீப்பற்றி எரியுது. எனக்கு இந்த தீயணைக்கிற வரம் இருக்குதா அப்படி நான் யோசிச்சுட்டேன். இப்போனா தீயணைக்கிற பயிற்சி நான் பெற்றிருக்கிறேன்னான்னு யோசிச்சுட்டேன், ஒன்றும் யோசிக்க மாட்டேன். பக்கெட் எடுத்து தண்ணியை ஊற்றுவேன், பக்கெட் எடுத்து மணலை தூவுவேன். வென் ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர் யூ டோன்ட் ஸ்டாண்ட் வித் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபோல்டட் வண்டரிங் வெதர் யூ ஆர் gifted for firefighting? No. You straight away go do what you can do. Now we are in an emergency. The world is ready to burn with the judgmental fire of God. The entire earth is about to be burned. This is an emergency time. This is an end time. Let's go and put off the fire. Let us go and save people from this burning. Nehemiah parkrom. எருசலேமினுடைய மதில்களை அவன் திரும்ப கெட்டுக்கிறான். யாரெல்லாம் அதில் கெட்டினாங்க தெரியுமா? நெகேமியா 3 பிறகு எடுத்து படித்து பாருங்கள். கோல்டு ஸ்மித், தங்க ஆசாரி, லேசாக அந்த ஒரு கண்ணாடியை போட்டுட்டு இப்படியே கொத்தும். அவன் போய் கொள்ளு வேலை செய்ய போயிட்டான், கொத்து வேலை செய்ய போயிட்டான். பெர்ஃப்யூமர்ஸ், தைலம் செய்கிறாங்களே, ரொம்ப ஃபைன் ஒர்க்கு, அவனும் அங்கே வேலை செய்ய போயிட்டான். கலெக்டர்ஸ், அரை ஜில்லாவுக்கு இருக்கிற கலெக்டர்ஸ்லாம் வேலை செய்ய போயிட்டாங்க, ஏன்னா இது எமர்ஜென்சி. ஆனால் நோபிள்ஸ், பிரபுக்கள், ஒயிட் காலர், அவங்க காலும் அழுக்க மாட்டாங்க, கையும் அழுக்காக்க மாட்டாங்க, ஷர்ட்டும் அழுக்காக்க மாட்டாங்க. ஒயிட் காலர் பீப்புள், அவர்கள் தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை என்று இருக்கிறது. அதைத்தான் மல்கியாவிலே ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் அன்று காட்டுவேன் என்று சொன்னார். நாம் எந்த பக்கத்தில் நம்ம இருக்க போகிறோம் இன்றைக்கு நாம் அதை தீர்மானிப்போம். எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 4 வட்டம். 1 வட்டம் உன் வீட்டிற்கு, உன் சிநேகிதரிடத்திற்கு போ. நம்ம ரிலேட்டிவ்ஸு, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்குது, எப்பா எத்தனை கல்யாணம், மாமாவுக்கு மாமாவுக்கு, அத்தைக்கு அக்காவுக்கு, பேரனுக்கு பேரன் பிறந்திருக்கான், எப்பா இதுக்கெல்லாம் கூட நம்ம போகிறோம். அது ரொம்ப பெருமை நமக்கு, இதுக்கு அதுக்கு அதுக்கு அதுக்கு சட்டிக்குள்ள பெட்டிக்குள்ள கோஹம் டி ஆஃப். அவங்க எல்லாருக்கும் போய், உங்கள் கையில் நல்ல புத்தகங்கள் இருக்குல்ல, கிறிஸ்டியன்ஸ் தானே, டெய்லி வாசிக்கிற அந்த பெற்றவருடைய ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேர் கையிலையும் நான் போய் கொடுக்க போகிறேன், எடுக்கலாமே. கோஹம் டு யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெல் தம் ஹவு மெனி கிரேட் லெசன்ஸ் யூ ஹவ் லேர்ன் ஃப்ரம் தட் புக். கோ டு தி ஸ்ட்ரீட்ஸ், தெருக்களில் போங்க. வர வேண்டியவங்களாம் வரமாட்டாங்க, தெருக்களுக்கும் சந்திகளுக்கும் போங்க. எல்லாரையும் கூட்டுவாங்க. என் வீட்டில் இன்னும் இடம் நிறையா இருக்குது. ஸ்ட்ரீட்ஸுக்கு போங்க, ட்ராக்ஸ் கொடுக்க போங்க. சும்மா அவங்க ஒருத்தன் உட்காந்துருப்போம், அவனுக்கு கொடுங்க. என்னங்க, எனக்கு சமாதானம் கிடச்சிருச்சுங்க, உங்களுக்கும் கிடைக்கும்.
மிஞ்சி போனால் என்ன செய்வான் ரோட்டில் போகிறவன்? அந்த பேப்பரை எடுத்து அப்படியே கசக்கி வந்தால் பேப்பர் இருந்தால் இதான் பேப்பர்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேப்பரை எடுத்து அப்படியே கசக்கி உங்கள் முகத்தில் எறிவான். யாராவது பேப்பர் பால் எரிஞ்சு செத்துருக்காங்களாங்க? மேக்சிமம் டிராக்டர் அப்படி தானே செய்வான், வேறு ஒன்றுமே அவன் செய்ய முடியாது. கர்த்தர் தான் அவங்களோட இருக்கிறாரு. மூணாவது, ஆண்டவர் சீடர்களை அழைத்து என்ன சொன்னார்? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு, அருகே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. கழுத குட்டி, அப்போ அது பெண்கள் தான் அர்த்தம். பெண்கள் தான் நிறைய இன்றைக்கு பாரம்பரியங்களில் கிடக்கிறாங்க. இந்தியாவில் 50%, திருச்சபையில் 50% பெண்கள் தான். பெண்கள் தான் பெண்களை ரீச் பண்ண முடியும். ஆண்கள் போனாங்கன்னா நிறைய கிராமத்தில் பெண்கள் நின்று பேசக்கூட மாட்டாங்க, பெண்கள் தான் போக முடியும். நம்ம தானே செய்யணும், போவோம். பெண் கழுதை அது, ஏன்னா கழுதையும் கழுதை குட்டின்னு இருக்கு, அப்போ அது பெண் கழுதை, அதை அவுத்துட்டு வாங்க. சண்டே கிளாஸ் மூலமாக தான் நிறைய மினிஸ்ட்ரி நடக்குது, சிறு பிள்ளைகள் மூலமாக தான் அநேக மிஷினரி ஒர்க் நடந்திருக்கு, அநேக எழுப்புதல்கள் உண்டாயிருக்கு. கடைசியில் கோ இன் டு ஆல் தி வேர்ல்டு. இந்த வட்டத்தை பாருங்கள், அழகு ஜாமெட்ரி. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள், கோ ஹோம் ரிலேட்டிவ்ஸ். செகண்ட் சர்க்கிள், கோ டு த ஸ்ட்ரீட்ஸ் நெய்பர்ஹுட். அடுத்த சர்க்கிள், கோ டு த வில்லேஜ், தட் இஸ் த ரூரல் இவாஞ்சலிசம். அடுத்த சர்க்கிள், கோ ஆல் ஓவர் தி வேர்ல்ட், அது ஃப்ரான்டியர். இது எப்படின்னா, ஒரு இந்த குளத்தில் ஒரு கழுதைக்கு போட்டிங்கன்னா அப்படியே ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவோம், அப்படியே வட்டம் வட்டம் வட்டம் வட்டம் வட்டம் போய் அது கடைசி வரைக்கும் அது போகும். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை அதிசயிக்க செய்வார், அதிசயங்களை அவர் உங்களுக்கு காணப்படுவார். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான சீக்ரெட் என்ன? போகணும். கோ, காஸ்பல்னாலே ஜிஓ எஸ்பிஇஎல், கோ அண்ட் ஸ்பெல், அதான் காஸ்பல். God, G-O-D, 2/3 of God is go தாங்க. போகாம ஒன்று நடக்காது. ஐயோ பேதுரு எத்தனை தடவை கடலுக்கு வராரு, ஐயோ யோவான் எத்தனை நேரம் கடலுக்கு மீன் பிடிக்க வராரு, ஒரு நாள் நம்மளே வந்து பேதுரு வீட்டுக்கு போவோம்னு சொல்லி எந்த மீனாவது வருவாங்க? மீன் வந்து மீனவனை தேடி வராதுங்க, மீனவன் தாங்க மீனை தேடி போகணும் எப்பவும். நம்ம கடவுள் என்ன சொன்னார்? போங்க போங்க போங்கன்னாரு. நம்ம சபையிலையும் நம்ம கூட்டங்களும் என்ன செய்கிறோம்? வாங்க வாங்க வாங்கங்கிறோம், எல்லாம் உள்டா தான். போங்கன்னாரு நம்ம வாங்கங்கிறோம், அது ஒன்றும் நடக்காது. நம்ம தான் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும். கோ அவுட் வேர் தி சின்னர்ஸ் ஆர், பாவிகள் இருக்கும் இடத்திற்கு புறப்பட்டு செல்லுங்கள். கோ வேர் தி ஃபிஷ் ஆர், மீன் எங்கே இருக்கு அங்கே போங்க நீங்கள், அது வராது உங்களை தேடி. கோ கோ கோ, இந்த பிரின்சிபிளில் தான் 5 ஆண்டுகள் நான் காரைக்குடியிலே பொறியியற் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது தினசரி ஜபம், வாராந்திர உபவாசம், வாராந்திர சுவிசேஷ பணி, அப்படி போகும்பொழுது தான் நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போனோம். இன்றைக்கி எனக்கு ராமேஸ்வரம் குறித்த ஒரு பெரிய பாரம், ஏன் தெரியுமா? தமிழகத்திலே அதிக வறண்ட, ஆன்மீக வாழ்விலும் அதிக வறண்ட மாவட்டம் அது. மாணவர் பருவத்திலே எனக்கு ராமேஸ்வரத்தை பற்றி ஒரு கிறுக்கு பிடித்தது, அந்த கிறுக்கு இன்னும் என்னை விட்டு போகவில்லை. ராமேஸ்வரம், அங்கே நீங்கள் அதிகமாக கேள்விப்பட மாட்டீங்க, திருச்சி மீட்டிங் வாங்க, தஞ்சாவூர் மீட்டிங் வாங்க, மதுரை மீட்டிங் வாங்க, மெட்ராஸ் மீட்டிங் கேட்க வேண்டாம். ராமேஸ்வரம் மீட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமநாதபுரம் மீட்டிங் கேட்குறீங்க? வராது, ஏன்னா அங்கே போனால் காசு நிறைய கலெக்ட் பண்ண முடியாது, அதனால் யாரும் அங்கே போக மாட்டாங்க. பட் அங்கேயும் ஆத்துமாக்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். இதை நாங்கள் செய்துகிட்டே இருந்தோம். குஷ்ரோகிட்ட போனோம், 5 வருஷம் பண்ணோம், 2 வருஷம் ஐஐடியில் பண்ணோம், அதான் பண்ணோம். என்னாச்சு? ஒரு பெரிய ஆலமரமான இயக்கம் உருவானது. அதை நினச்சிக்கிட்டா நான் போய் அந்த தினமும் மாலையில் பூஜைன்னு போனோம், அதை வச்சுக்கிட்டா வந்து அப்படியே ஒரு இது வச்சுக்கிட்டு ஒரு மெகாஃபோனை தகரத்தில் செய்து நான் தான் அதுக்கு பெயிண்ட் அடித்தேன், பெயிண்ட் அடித்து எழுதுனேன் அதில். அப்படியே வச்சுக்கிட்டு போய் கிராமத்தில் போய் கற்றுனேன், இன்ஜினியர் காலேஜிலேருந்து கிராமங்களில் போய் காலேஜஸ் டு வில்லேஜஸ். இன்றைக்கி அது என்னாச்சு? ஒரு பெரிய மிஷினரி இயக்கமாச்சு. அருமையான எஸ்ஓபி ஃபேமிலி, என்னுடைய உடன் பிறப்புகளே உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையை பிடிச்சிக்கிட்டு நான் இப்போ கேட்குறேன். எஸ்ஓபி ஃபேமிலி வந்து இந்த விளையாட்டுக்கு இல்லை, ரிட்டையர்ட் ஆகிட்டார் வேறு என்ன தெரிய, அந்த என்ன செய்யணும் தெரியாமல் இப்படி என்னத்தையும் பண்ணி கிடையவே கிடையாது. தேவனுடைய திட்டத்தில் தீர்க்கதரிசன வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டத்தில் எப்படி 1963-68-70 வரைக்கும் கல்லூரி வளாகத்தில் நடந்த ஒரு ஜபக்குழு மூலமாக ஒரு பெரிய இந்திய அளவிலான ஒரு இயக்கம் பிறந்ததோ, அதே விதமாக இந்த எஸ்ஓபி ஃபேமிலியில் உள்ள அத்தனை அங்கத்தினர்களும் தீவிர ஈடுபாடு கொள்வார்களானால்
திருச்சபை சரித்திரத்தில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய இயக்கம், நிறுவனம் அல்ல, ஒரு பெரிய இயக்கம் இந்த எளிய முயற்சியினால் உண்டாகும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒளிப்பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இதை காணுவதற்கு ஒருவேளை நான் இருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் நிச்சயமாக அதை கண்டு களிப்பீர்கள். நம்மை இந்த பாதையிலே நடத்தி செல்வதற்காக எப்படி பிரேயர் லீடர்னு சொல்லி ஜோன்ஸ் ராணியை நம்ம போட்டோமோ, அதே மாதிரி நம்முடைய அவுட்ரீச் லீடர் என்று திருப்பூரை சேர்ந்த என்னுடைய பிரேம் சகோதரனை நான் நியமித்திருக்கிறேன். சகோதரன் பிரேமையும் சகோதரன் பிரியதாசையும் ஜூன் 13 ஆண்டு நான் வேலூருக்கு அழைத்து பல மணி நேரங்கள் நான் செலவழித்தேன். என்னுடைய மகளும் என்னோடு கூட இருந்தாள். அதிலே அவர்கள் இருவருடைய உடன்பாட்டோடு தம்பி பிரேம் அவர்களை அவுட்ரீச் லீடர், வெளி உலக ஊழியத்திலே நமக்கு எப்படி ஜபத்திலே சகோதரி நடத்துகிறார்களோ அப்படியே இதை நம்ம நடத்துவதற்கு, நமக்கு ஆலோசனை கூறுவதற்கு, இதை ஒருங்கிணைப்பதற்கு அந்த சகோதரனை நாம் நியமித்திருக்கிறோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக நாங்கள் கூடி வர கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய இருதய பாரத்தை உங்களுடைய திருவசனத்தின் அடிப்படையிலே கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் ஒருவரோடு பகிர்ந்து கொண்டதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்கு முன்பதாக கர்த்தாவே ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூமி எங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னீர். அந்த வேலையை நாங்கள் துரிதப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. வந்த அத்தனை பேருக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வர முடியாத சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்ச்சியிலே இதற்கான தலைப்பு கிருபையின் ஆவி. அதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தை சக்கரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் ஜெருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரலோக பிதாவையும் அதே சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறதையும் பார்க்கிறோம். வெளிப்பாடு 4:21. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்களாக எரிந்து கொண்டு இருந்தார். வெளிப்பாடு 4:5. ஆவியானவர் ஒருவர் தான், ஆனால் 7 அக்கினி தீபங்களாக தன்னை வெளிப்படுத்துகிறார். மலை ஒன்றாயிருந்தாலும் அதிலே 7 பர்வதங்கள் இருக்கிறது போல 7 வெளிப்பாடுகளோடு அவர் விளங்குகிறார். அதற்காக மொத்தம் 7 ஆவியானவர் இருக்கிறார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. ஆண்டவருடைய எல்லா வழிபாடுகளுக்கும் தேவனுடைய கிருபையே முன் செல்லுகிறது. வேதத்தில் 2 இடங்களில், அதாவது சக்கரியா 12:10 இரண்டாவதாக எபிரேயர் 10:29 கிருபையின் ஆவியை குறித்து வாசித்து அறிகிறோம். கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் முன் செல்லுவது கர்த்தருடைய கிருபைதான். உங்களுக்கு ரட்சிப்பு அருள்வது கர்த்தருடைய கிருபை. பரிசுத்த ஆவியை தருவதும் அவருடைய கிருபையே. பரலோக சிங்காசனத்துக்கு உங்களை தகுதிப்படுத்துவதும் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் உங்களை மறுரூபமாக்குவதும் இந்த கிருபையே ஆகும். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். ஏசாயா 16:5. கர்த்தர் கம்பீரமாய் உட்கார்ந்திருக்கிற ஆசனத்துக்கு பெயர் கிருபாசனம் என்பதாகும். அதிலிருந்து கர்த்தர் தம்முடைய அளவற்ற கிருபையை பொழிந்து கொண்டு இருக்கிறார். தாவீது கர்த்தருடைய கிருபையை அதிகம் அதிகமாய் புகழ்ந்தார். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். சங்கீதம் 31:16. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடன் கிருபியை கேளுங்கள். கர்த்தருடைய கிருபியை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்தில் நடந்த தாவீதை அவ்வளவு உயர்த்தி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியது கர்த்தருடைய கிருபை அல்லவா? அந்த தேவன் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். கிருபையின் ஆவியினால் அபிஷேகம் பண்ணியும் இருக்கிறார். உங்கள் மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவார். இன்றைக்கும் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்திலே மற்ற யாருக்கும் கிடைக்காத கிருபையை உங்களுக்கு பாராட்டி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே உங்களை பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறார். எகிப்தின் பாவ வழக்கத்தில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் உங்களை விடுவித்து தம்முடைய ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். ஆகவே தேவ கிருபியை போற்றி புகழுங்கள். உங்களுடைய நினைவுக்காக, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. 1 Cor 15:10. இப்படியான ஆவிக்குரிய செய்திகளையும் பாடல்களையும் உயிர்ப்பிக்கும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு G-Fan FM எமது இணையதள முகவரி www.gfanfm.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.
3: ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்காள சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்தின்கும் ராஜா, கர்த்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். உன்னதமான தேவனை ஆராதிக்கும்படி தேவன் தந்த இந்த நல்ல தருணங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு ஆயத்தமாக வண்ணமா எல்லாரும் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு உங்களை தாழ்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி வரவேற்கலாம். ஹல்லேலூயா ஜீசஸ், தேங்க் யூ ஃபாதர். எஸ்

தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளிலும் இந்த வேளையிலே அப்பா இருக்கிற சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல அனுகூலத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்வளவேனும் சிறுகவும் நீர் எவ்வளவேனும் பெருகவும் வேணும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆவியிலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை செய். யார் யார் இந்த ஆராதனையில இணைந்து கொள்ள நீர் சித்தமாயிருக்கிறீர்களோ அவர்களை இணைந்து கொள்ள கிருபை செய்யும். அதற்கான அனுகூலங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் சீக்கிரம் மாற்றப் போகிறீர்கள் நன்றி. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க நீர் எங்களை பழக்குவிக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம். மகிமைப்படுவதாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹாலலூயா. தேங்க்

மகிமை மாட்சிமை நிறைந்தவர், பரிசுத்த தேவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை கூட. ஹல்லேலூயா. ராஜனுக்கு, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். அவே நாம் ஆராதிக்கிறவர், நம்மை என்றென்றும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.

ஒரு கூடாரத்திலிருந்து ரட்சிப்பின் சத்தம் வெளிப்படுவதாக, துதியின் சத்தம் எழுப்புவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், அவருடைய நாமத்துக்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக.

நிலைமையை மறந்து, சூழ்நிலையை மறந்து, நிலைமையை மறந்து அவரை பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. துதிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள்.

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Thank you Father. ஆராதனைக்குரியவரே நன்றி. Hallelujah. Jesus, Jesus, Jesus. Amen. Thank you Father. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்ப

உன்னை மீட்டு கொண்டவர் சொல்லுகிறார். உனக்கு மாத்திரமல்ல, உன் தலைமுறைக்கும் சேர்த்து சொல்லுகிறார், இன்றைய சூழலை குறித்து ஒரு நாள் கலங்காதே. உன் ஓட்டம் எங்கே முடிய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீ சந்திக்கிற பிரதிகூலங்கள் அல்ல, உன்னை துன்பப்படுத்துகிற சூழ்நிலைகளும் அல்ல, மனிதர்களும் அல்ல. தாயின் கற்பத்தில் தோன்றும் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொன்னவர். சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் இதற்கு பின்னாக ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். எனவேதான் சொல்கிறார், இனி சீஷர்களை பார்த்து சொன்னார், இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி ஒரு நாட்களை வைத்திருக்கிறார் மகிழும்படியான. எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், நாங்கள் துன்பத்தை கண்ட, வேதனை கண்ட, வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக எங்களை இன்பத்தை காண செய்யும். காரணம், துன்பத்துக்கு பதிலாக இன்பத்தையும், வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனையும், முச்சடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சத்தையும், புலம்பலுக்கு பதிலாய் களிப்பையும் கொடுக்க வல்லவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். நீதிமொழிகள் 15:31. மியூசியம் ஒன்றில் மிகவும் விலையேற பெற்ற பழங்காலத்து ராஜாக்கள் பயன்படுத்திய அவர்கள் உடைகள், சிங்காசனங்கள் போன்றவைகள் வைக்கப்பட்டிருந்தன. பார்வையாளர்கள் அவைகளை தொட்டு தொட்டு பார்த்ததில் அதன் அழகிற்கும் பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் இல்லாமல் போனது. எனவே அந்த அருங்காட்சியகத்தின் நிர்வாகிகள் டூ நாட் டச் என்று எழுதப்பட்ட எச்சரிப்பு பலகைகளை பார்வையாளர்கள் கண்களில் படும்படி பல இடங்களில் வைத்திருந்தனர். ஆனாலும் பார்வையாளர்கள் அந்த எச்சரிப்பு பலகைகளை மதிக்கவில்லை. இப்போதும் பொருட்களை தொட்டுத்தான் பார்த்தனர். இந்த பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்று நிர்வாகிகள் யோசிக்க ஆரம்பித்தனர். அப்பொழுது அந்த அருங்காட்சியகத்தில் வேலை செய்த ஊழியர் ஒருவர் ஒரு யோசனையை சொன்னார். அதன்படி இப்போதும் பல இடங்களில் எச்சரிப்பு பலகைகள் வைக்கப்பட்டன. ஆனால் இம்முறை அந்த பலகைகளில் எச்சரிக்கை, இங்கு காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை தொட்டால் உடனடியாக உங்கள் கைகளை கழுவிவிடவும் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்த பார்வையாளர்களில் ஒருவர் கூட அங்கு இருந்த பொருட்களை தொட முன்வரவில்லை. ஒரே இரவில் அருங்காட்சியகத்தின் தீர்க்க முடியாத பிரச்சினைக்கு தீர்வு வந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நமக்கும் தேவனிடத்திலிருந்து பல கட்டளைகளும் எச்சரிப்புகளும் வருகின்றன. அவைகளை உடனடியாக கேட்டு கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள் நன்றாயிருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தொடர்ந்து மீறி நடப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்திலே குடியிருந்தார். ஜனங்கள் அவரை தேடிச் சென்றனர். அவர் ஜனங்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாதிருக்கிற மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று பிரசங்கித்தார். யோவான் ஸ்நானகனுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பிரியமானவர்களே, பயமுறுத்தப்பட்டால்தான் கீழ்ப்படிய வேண்டும் என்றில்லாமல் உடனடியாக தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு நடப்பது நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே தேவ கட்டளைகளை கேட்டவுடன் கீழ்ப்படிவோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை.

ரெண்டு கொரிந்தியர் 12வது அதிகாரம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதியல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியினனாயினேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகாபிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3வது தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்படியாகட்டும், நான் உங்களுக்கு பாரமாயிருக்கவில்லை. ஆனாலும் உபாயமுள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா? தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்று விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும், மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் பேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோ என்றும்
பயந்திருக்கிறேன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு

முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு அடையாளம், அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இன்னைக்கு கள்ள தீர்க்க தரிசியினுடைய குணத்தை ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஒரு ஓனாய் போன்றவர், பட்சிக்கிற ஓனாய் போன்றவர், ஏமாற்றுகிறவர்கள், நம்மளை வஞ்சிப்பவர்கள். இன்னைக்கு எதையாவது ஒரு காரியத்தை சொல்லி, சத்தியம் இப்படியாக இருக்கிறது அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி, நீ அறிந்த சத்தியத்திலிருந்து உன்னை ஏமாற்றி அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்ப அவர்கள் உங்களை அவர்கள் வளைந்து கொள்வதுதான் இந்த கள்ள தீர்க்க தரிசிகளுடைய வேலையாக இருக்கிறது. இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் இப்போது அநேகம் ஏற்பட்டதுனால நாம் நிச்சயமாகவே அவர்களுக்கு எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏன்னா டிவியை திறந்த அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பயங்கரமான மெசேஜ்கள் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவங்களெல்லாம் எப்படி நாம் அடையாளம் கண்டுபிடிப்பது என்பது ஆண்டவர் ஒரு தெளிவாக ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அவர்களை எப்படி நீ அறியணும்னா, அவர்களுடைய கனிகள்னால தான் அவர்களை அறிய முடியும். நல்ல கனி கொடுத்தா அவங்க நல்ல ஊழியக்காரங்க, கெட்ட கனி கொடுத்தா அவங்க ஒரு கள்ள தீர்க்க தரிசிகள் என்று ஆண்டவர் அடையாளம் காண்பிக்கிறார். அவருடைய கனிகள்னாலே அவர்களை அறிவீர்கள். அதுதான் முக்கியமான பாயிண்ட். கள்ள தீர்க்க தரிசியும் நல்ல தீர்க்க தரிசியோ அல்லது நல்ல ஊழியக்காரன் கள்ள ஊழியக்காரனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அவருடைய கனிகள். கனிகள் என்றால் என்ன? அவருடைய ஆத்துமாக்கள், அவருடைய சபை மக்கள். இந்த சபை மக்களை பார்த்து அந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால இதே தான் இன்னைக்கு ஆண்டு கொடுத்த ஒரு அடையாளமாக இருக்குது. நல்ல ஊழியம் எது, கெட்ட ஊழியம் எது, நல்ல ஊழியக்காரர்கள் எது, கெட்ட ஊழியக்காரர்கள் எது, நல்ல தீர்க்கதரிசி யாரு, கெட்ட தீர்க்கதரிசி யார் என்பது அவருடைய கனிகள் மூலமாக தான் அவர்களை அடையாளம் காண முடியும் என்பதை ஆண்டவர் தீரமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். நான் ஊழியத்தில் ஆரம்பத்தில் நான் இன்வால்வாகி சபையை வைத்து கொண்டு நடத்தும் பொழுது அநேகர் என்னுடைய சபையை சார்ந்தவர்கள். நான் ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் சபையில் இருந்தேன். அந்த ப்ரோட்டஸ்டன்ட் சபையில் இருந்தவர்கள் என்னை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். இவர் பெந்தகோஸ்தே பாணியில் ஒரு சபையை நடத்துகிறார், ஊழியம் சரியில்லை, ஆச்சா போச்சா, நம்ம கொள்கைக்கு விரோதமாக அவர் போகிறாரு, அப்படி இப்படிலாம் சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. எது டாப்பில் இருந்தவங்க, எங்கள் சபையில் ஒரு மூப்பர்லாம் இருந்த ஒரு முக்கியஸ்தர்கள் அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். சென்னையிலே தலைமை ஸ்தாபனத்திலே பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசி கொண்டிருக்கும்போது அதிலே ஒருத்தவர் கலந்து கொண்டவர் பேசுகிறார், நீங்கள் பேசுறதெல்லாம் வந்து அவரை பார்க்காம, அவரை கேள்விப்படா, அதாவது அவரை அவருடைய ஊழியத்தை நீங்கள் பார்க்காம, அவருடைய ஊழியத்தில் இருக்கிற கனிகளை பார்க்காம நீங்கள் பேசுறீங்க, அது தவறு, காதால் கேள்விப்பட்டு பேசுவது தவறு அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணும்போது அந்த மற்ற நாலஞ்சு பேர் அவரை சண்டை போட ஆரம்பித்தான். நீ எதனால் சொல்கிற, நீ எப்படி சொல்கிற, அவர் நல்லவர், நல்லா ஊழியம் பண்ணுறாருன்னு எப்படி கேசவனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடும்போது அப்போ அவர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒரு நல்லவராக கெட்டவராக நான் இன்ன வரைக்கும் அவர் மூஞ்ச கூட நான் பார்த்தது கிடையாது. பட் அவரோடு நான் க்ளோஸ் பண்ணி அவரை நெருக்கமான முறையில் பழகினதும் கிடையாது. ஆனால் அவருடைய வேதம் சொல்கிறது ஒருத்தவர் நல்லவரா கெட்டவரா என்பதை எதனால் அறிய முடியும், அவருடைய கனிகள் மூலமாக அறிய முடியும் என்று வேதம் சொல்கிறது. நான் வேதத்தின் அடிப்படையிலே நான் சொல்கிறேன். ஏனென்றால் அவர் நல்லா ஊழியம் பண்ணுறாரு அப்படின்றத நான் வேதத்தின் அடிப்படையிலே சொல்கிறேன். எப்படி சொல்கிறாய் அப்படி என்று அவரை கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், அவர் சபையிலிருந்து ரெண்டு ஆத்துமாக்கள் என்னுடைய சபைக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ என்னுடைய கண்ட்ரோலில், அண்டர் த கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அப்போ அவருடைய ஜபங்கள், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள், அவருடைய ஆவிக்குரிய ஆத்ம பாரங்கள், அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன். அப்போ அது மிகவும் அருமையாக இருக்கிறது, மிகவும் பிரத்யோகமாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்ட பிறகு, அப்போ நிச்சயமாக இவர்கள் எந்த மரத்து கனி, கேசவன் அனுப்பின கனி. அப்போ கேசவனும் நல்லா ஊழியம் பண்ணிக்கிறாரு, நல்லா பயிற்சி கொடுத்துக்கிறாரு. அதனால்தான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே நல்லா கனி கொடுக்குற ஒரு ஜீவியத்தில் இருக்கிறாங்க, ஊழியத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. அப்போ கனி நல்லா இருக்கிறதுனால மரமும் நல்லா இருக்கும்னு நான் தெரிஞ்சிருக்கிறேன். கேசவனை நான் பர்சனலாகவோ அல்லது அவருடைய ஊழியத்தை போய் பார்த்தோ நான் தெரிஞ்சு எனக்கு தெரியாத அனுபவம் கிடையாது. பட் அவர் அனுப்பின கனி எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, என்னுடைய ஊழியத்தில் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை வைத்து அவருடைய ஊழியத்தையும் அவரையும் நான் நல்லவர் என்றும் நல்ல ஊழியக்காரர் என்றும் நான் கூறுகிறேன் என்று சொல்கிறார். எல்லாம் வாயடைத்து போனார்களாம். ஏனென்றால் அவர் பேசுவது லீகலாக ஆண்டுடைய ஆவிக்குரிய சட்டத்தின்படி ஒரு ஊழியக்காரனையோ

அல்லது தீர்க்கதரிசி நல்லவனையா கெட்டவனா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார்னா அவருடைய கனிகளினால் தான் அறிந்து கொள்ள முடியும். அதனால இன்றைக்கு நாம் ஒவ்வொரு ஊழியர்களில் நம்ம என்ன செய்கிறோம், நம்புகிறோம், அப்படியே ஏமாந்து போகிறோம். இது அப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிந்து நாம் அதன்படி அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், அங்கீகாரம் கொடுப்பதும் அங்கீகாரம் கொடுக்காமல் இருப்பதும் அவருடைய கனிகளை வைத்தான். சில பேர் யாருமே தெரியாது, மூஞ்சும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எங்கேயாவது யாரையாவது சொல்கிறத கேள்விப்பட்டு நம்ம டக்குன்னு என்ன செய்வாங்களோ நியாயம் தீர்க்கிறோம். யாரையும் நம்ம கெட்ட ஊழியக்காரன்னு சொல்ல தேவையில்லை, நல்ல ஊழியக்காரன்னு சொல்ல தேவையில்லை. ஆண்டவர் சொல்கிற அந்த காரியத்தின்படி அவர்கள் கனிகளினாலே அவர்கள் யார் என்பது தான் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அவங்க நல்ல ஊழியம் பண்ணாங்களா ஊழியம் பண்ணலையா என்பது அவள் கொடுக்குற நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். இது மாற்றி எதுவும் கொடுக்காது. நல்ல மரத்தில் வந்து ஒரு கெட்ட கனியோ அல்லது கெட்ட மரத்தில் போய் நல்ல கனியோ நிச்சயமாக வரவே வராது. அப்போ கனியை பார்த்து தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவர் நல்ல ஊழியம் கெட்ட ஊழியம் என்பதை அறிந்து கொள்கிறார். அப்போ இதை கேட்கிற நாம் இன்றைக்கி நல்ல தீர்க்கதரிசியா கெட்ட தீர்க்கதரிசியா என்பதை அவருடைய ஃப்ரூட்ஸ், அவருடைய நடக்கை, அவருடைய செயல்கள், அவரால் உருவாக்கப்பட்ட அநேக ஆத்துமாக்களுடைய செயல்கள், கிரியைகள், இதை பார்த்து தான் ஒரு ஊழியத்தையாக இருந்தாலும் ஒரு ஊழியக்காரியாக இருந்தாலும் நாம் நியாயம் தீர்க்க முடியும். அன்பால் இது ஆண்டுடைய அளவின்படி நியாயம் தீர்க்க முடியும். இது இல்லாதபடிக்கு நாம் வெறும் வாயால் கேள்விப்பட்டதை வைத்து யாரையும் நாம் குறை சொல்லவோ யாரையும் குற்றம் தீர்க்கவோ வேண்டாம். உண்மையிலேயே அந்த குற்றம் தீர்த்தவர்கள் எல்லாரும் வெக்கி நானும்படியாக ஆண்டவர் எங்கள் ஊழியத்தை ஆண்டவர் அபிவிருதமாய் ஆசீர்வதித்தார், இன்றைக்கும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக அநேகர் இன்னைக்கு அநேக இடத்துல சென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் கண்டுபிடிக்க ஒரு அருமையான வழியை கொடுத்துருக்கிறார். அந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நாம் ஒரு நல்ல கனி கொடுக்குற ஒரு ஜீவியமாய் மாறுவோம். நம்ம மூலியமாக அநேக நல்ல கனி கொடுக்குற கனிகளை நாம் உண்டாக்குவோம். ஆண்டவர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நல்ல கனி கொடுக்குற மரமாக மாறுவோம். மற்றவர்களை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொன்ன கனிகள் என்னவோ அந்த கனி நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து ஆண்டவருக்கென்று நாம் சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நாங்கள் உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் சொல்லியிருக்கிறீர். அந்த கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் இருக்கணும். அவர்களை கனிகளினாலே அவர்களை அறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். அதே போல நானும் நாங்களும் ஒரு நல்ல தீர்க்க தரிசியாய், நல்ல கனி கொடுக்கிறவர்களாய், நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் மாற என்னை எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ அன்பான்லே.

ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இவர்கள் விலகி போகலாம். வாக்கு பண்ணின தேவன் நம்மை விட்டு விலகவில்லை.

கிருபை செய்த ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவ

அறியந்தும் நம்மை நடத்துவார், அவர் நம்மை நடத்துவார், உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார், ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை, நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை, நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை, அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும், வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

ஏமி பியாட்ரிஸ் கார் மைக்கேல் அம்மையார் 1867 அயர்லாந்து நாட்டில் பெல்பாஸ்ட் என்ற இடத்தில் பிறந்தவர். 1892 சீன தேசத்தில் ஊழியம் செய்ய புறப்பட்டுச் சென்றார்கள். ஆனால் அவர்கள் உடல்நிலை அந்த இடத்திற்கு ஒத்துழைக்கவில்லை. எனவே 1893 ஜப்பான் தேசத்தில் பணி செய்ய புறப்பட்டு சென்றார்கள். 2 ஜப்பான் தேசத்தில் பணி செய்த பின்னர் மீண்டும் இங்கிலாந்து தேசத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். ஆனால் 1895 நவம்பர் மாதத்தில் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் பணி செய்யும்படியாக புறப்பட்டு வந்தார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல வாலிப பெண்களும் சிறு பெண்களும் பெற்றோர்களாலேயே தவறான பாதைக்கு தள்ளப்பட்டதைக் கண்ட அம்மா அந்த பிள்ளைகளை மீட்டு எடுத்து டோனாவூர் என்னும் இடத்தில் அவர்களுக்கென ஒரு இல்லத்தை அமைத்து அவர்களுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் கற்க கல்வியும் கொடுத்து பல 100 பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள். 1931 அவர்கள் கீழே விழுந்த காரணத்தால் அதன்பின் தொடர்ந்து நடக்க முடியாதவர்களாய் சக்கர நாற்காலியில் இருந்தும் பின்னர் படுக்கையிலிருந்தும் பல ஆண்டுகள் தன்னுடைய பணியை கருத்தோடு தொடர்ந்தார்கள். ஒருமுறை தனது தனிமை வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போய் கலக்கம் நிறைந்த நேரத்தில் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மெல்லிய குரல் அவர்களை திடனடையச் செய்தது. அது நாம் வேத புத்தகத்தில் பார்க்கிற யோபுவின் வார்த்தைகள்தான். யோபு தன்னுடைய பாடு நேரத்திலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று எழுதியிருக்கிறார். அவருடைய வழிகள் நேர்த்தியானவை, அவர் என் வழியை செம்மையாக்குவார் என்ற இந்த நம்பிக்கை அவர்களை நிரப்பியது. அன்று முதல் அவர்கள் முன்வரும் நாட்களை குறித்து கவலை கொண்டதே இல்லை. தனக்கு முன் இருக்கும் சில அடிகளை மட்டும் பார்த்து கர்த்தருக்குள் திருப்தியோடு வாழ்ந்தார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு முன் செல்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களை பலப்படுத்தியது. நமது வாழ்விலும் நாம் தனிமையிலும் பாடுகளிலும் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என் வழியை அறிவார் என்ற நிச்சயம் நம்பிக்கை நமக்கு மன திருப்தியையும் மன தைரியத்தையும் நிச்சயமாகவே கொடுக்கும். ஏனென்றால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நம் உள்ளங்கையில் வைத்திருக்கும் மொபைல் போன் மூலம் எத்தனையோ காரியங்களை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நம்மை உண்டாக்கிய கடவுளுக்கு நம் அனைவரை குறித்த எல்லா காரியங்களும் எப்பொழுதும் தெரியும் என்ற உண்மை இன்றும் நமக்கு தைரியம் கொடுக்கிறதில்லையா?

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அமைதியா ஆர்ப்பரிப்பா, சைலன்ஸ் ஆர் ஷவுட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 19 அத்தியாயம் 28-40. இவைகளை இயேசு சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தமது சீடரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே நீங்கள் நுழையும் போது மனிதரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டி அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் ஆடைகளை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் ஆடைகளை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீடர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீடரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. The voice of rejoicing is in the tents of the righteous. சத்தமாய் ஆராதிப்போரை பார்க்கும் போதெல்லாம் நாசரேத் என்கிற ஊரிலே உயர் ஆங்கிலிக்கன் பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்ட எனது மனதில் ஒரு கேள்வி எழும்பும். அமைதியாய் ஆராதிக்க முடியாதோ? அடிக்கடி இந்த கேள்வி எழும். ஆனால் 1962 ஆண்டு நான் ஆவியின் அபிஷேகம் பெற்ற பின்பும் ஆராதனை குறித்த வேத பகுதிகளை ஆராய்ந்த பின்னரும் சத்தத்தை உயர்த்தி கடவுளை துதிப்பது சரிதான் என்று நிச்சயமாகவே நான் அறிந்து கொண்டேன். பலத்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை, பூமி அதிர்விலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று என்று 1 ராஜாக்கள் 19:11-13 வரை வாசிக்கிறோமே, இந்த வசனத்தை தான் சத்தத்தை உயர்த்துவதற்கு எதிராக பேசுகிற அத்தனை பேரும் மேற்கோள் காட்டுவார்கள். அப்படியானால் பெந்தேகோஸ்தே என்று பலத்த காற்றோடும் அக்னிமயமான நாவுகளோடும் ஆவியானவர் இறங்கினாரே, அதற்கு விளக்கம் என்னவோ? அதற்கு சில நாட்களுக்கு பின்னர் சீடர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அப்போஸ்தலர் 4 அத்தியாயத்தில் வாசிக்கிறது போல் அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வாசிக்கிறோம். மட்டுமல்ல, ஏசாயா 6 அத்தியாயத்திலே ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அங்கே சேராபென்களின் துதியின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தன என்று நான் வாசிக்கிறோம். ஏசாயா 6:3-4. ஆர்ப்பரித்து ஆராதிப்பதை சட்டங்களும் சடங்குகளும் நிறைந்துள்ள சபையால் சகித்து கொள்ள முடியாததுதான். குருத்தோலை ஞாயிறந்து சீடர் எல்லாரும் மிகுந்த சத்தத்தோட கடவுளை புகழ்ந்தபோது அன்றைய மார்க்க தலைவர்கள் சிலர் இயேசுவிடம் சீடரை அதட்டும் என்று கேட்டார். இயேசுவோ, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் கூப்பிட்டு விடும் என்று அழகாய் பதில் சொன்னார். ஏன் தெரியுமா? நிசப்தம் அபூர்வம் என்னும் இடத்திலிருந்து வருகிறவர் அல்லவா அவர். உங்களுக்கு தெரியுமா, ஒரு வசனம் வெளிப்படுத்தல் 8:1 இருக்கிறது, அவர் 7 முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அப்போ அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதல் என்றால் அதை ஒரு செய்தியாக குறிப்பிட வேண்டுமானால் அங்கு எப்பொழுது பார்த்தாலும் ஆர்ப்பரிப்பு உண்டு என்பதுதான் நமக்கு தெளிவாகிறது அல்லவா? சங்கீத புத்தகம்தான் இசவேலரின் பாடல் புத்தகமாகும். கம்பீரமாய் பாடி தேவனை ஆராதிக்க அது திரும்ப திரும்ப மக்களை அழைக்கிறது.
சங்கீதம் 66:1 வாசித்து பாருங்கள், 81:1 வாசித்து பாருங்கள். எல்லாரும் கைகொட்டி கம்பீரமாய் கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள் என்று திரும்ப திரும்ப அழைப்பு வரும். எனவேதான் சங்கீதம் 89:15 நாம் வாசிக்கிறோம், கம்பீர சத்தத்தை அறியும் மக்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர்களை அது பாராட்டுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லவா, அரசன் சாலமோன் முடிசூட்டப்பட்ட பொழுது தரையும் தளங்களும் அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மக்கள் மகாபூரிப்பாய் ஆர்ப்பரித்தார்களாம். 1 ராஜாக்கள் 1 அத்தியாயத்தில் அதை வாசிக்கிறோம். நாம் ஆராதிக்கும் போது சாலமோனிலும் பெரியவரை அல்லவோ முடிசூட்டுகிறோம். ஃபேனி கிராஸ்பி அம்மையார் ஒரு அழகான பாடல் எழுதினார்கள், Praise him, Jesus, our blessed

அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று 46 சங்கீதத்தின் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன் கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று 47 சங்கீதத்தின் முதல் வசனமே சொல்லுகிறது. அப்படியானால் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அமைதி, ஆர்ப்பரிப்பு ஆகிய இரண்டுமே நமது உணர்வுகளின் வெளிப்பாடுகள். இரண்டுக்குமே அதனதின் இடம் உண்டு. வேதம் இரண்டையுமே பாராட்டுகிறது. அதனதின் இடங்களில் அவை இருக்க வேண்டும் என்று அது போதிக்கிறது. பெந்தேகோஸ்தையினர் அல்லாதோரும் ஒருவரை ஒருவர் கண்டனம் பண்ணாமல் உற்சாகப்படுத்த வேண்டும். இரு சாராரும் கூடுமானவரை சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதித்தால் அது பெந்தேகோஸ்தைக்காரர்களுக்கு சமதளத்தில் நிற்பதற்கு கால்களை கொடுக்கும். பெந்தேகோஸ்தை அல்லாதவருக்கு வானத்தில் பறக்க செட்டைகளை கொடுக்கும். ரெண்டும் தேவை. இப்படி இல்லை என்றால் நமக்கு மிஞ்சுவது மலட்டு கூச்சலும் மயான அமைதியுமாகத்தான் இருக்கும். எம்டி ஷவுட் அண்ட் டெட் சைலன்ஸ். ஒரு முக்கியமான சத்தியம், கடவுள் சத்தத்திலும் இருப்பார், நிசப்தத்திலும் இருப்பார். இப்படித்தான் இருப்பார் என்று நாம் அவருக்கு கோடு போட முடியாது. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. மகாபெரிய தேவனே, எங்கள் இருதயங்களிலே நீர் ஆவியானவரை கொடுத்து எங்கள் இருதயங்களுக்குள் இருக்கிற கட்டுகளையெல்லாம் நீர் விடுவித்து விடுதலையோடும் உற்சாகத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் ஆனந்தத்தோடும் மகிழ்வோடும் அதே வேளையிலே பணிவோடும் உம்மை துதிப்பதற்கு நீர் உம்முடைய வார்த்தைகள் மூலமாக கற்றுத்தருகிற நல்ல சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, சத்தம் போட கூச்சலிட ஒரு வேலை உண்டு, அமைதியாயிருக்க உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கவும் ஒரு வேலை உண்டு. அதனதன் காலங்களில் அதனதன் காரியத்தை சரியானபடி செய்ய கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்து நீர் எங்களை சமநிலை கிறிஸ்தவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு கிடைத்த நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, சடங்காச்சார சபைகளில் உள்ளவர்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டாதபடி, மற்றவர்கள் சடங்காச்சார சபையினருக்கு சத்துவமே இல்லை உயிரே இல்லை என்று சொல்லி பழிக்காதபடி, இரு சாராரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு உம்முடைய திருவார்த்தையின் சமன்பாட்டிலே வளர்ந்தோங்கி வர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.

மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:4-5 வசனங்களின் படி, நமக்காக சோதனைகளை சகித்து கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து எழுதி இசையமைக்கப்பட்ட இந்த பாடலை கேட்போமா?

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 61:7. உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனையும் சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் போராட்டங்கள், நிந்தைகள், வெக்கங்கள், பிறரின் தூஷண வார்த்தைகளினால் அவமானங்கள் போன்றவற்றால் சத்துரு உங்களின் சந்தோஷம், சமாதானம், சுதந்திரம், மகிழ்ச்சி, சுகம் இவற்றை பறித்து கொண்டதின் நிமித்தமாய் அநேகர் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே என்று எலியாவை போல் சோர்ந்து போயும், சிலர் எத்தனை காலம் இவற்றில் போராடுவது என்று பயந்து போய் யோனாவை போல் தெய்வ சமூகத்தை தேடாமலும், மற்றும் சில யோபுவை போல விடாமல் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீருடன் விடுதலைக்காக, சுகத்திற்காக, அற்புதங்களுக்காக காத்திருக்கிறவர்களும் உண்டு. இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தம் ஜனங்களை சந்திக்க வருகிறார், ஆறுதல் தருகிறார். சாமலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக துதியின் ஆடையும் தருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் நித்திய மகிழ்ச்சியையும் தந்து இன்று உங்களை ஆசிர்வதிக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே கணவனை இழந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் கணவனை இழந்ததோடு மட்டுமல்லாமல் கணவன் வாங்கிய கடனை அடைக்க முடியாததால் ஈடாக தன் 2 குமாரர்களையும் அடிமைகளாக கொடுக்க வேண்டிய நிலையிலும், மேலும் இவள் தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியானதினால் சமுதாயம் பேசிய ஏளனமான பேச்சுக்களை கேட்க சகியாமலும், வாழ்வதா சாவதா என்ற நிலையில் உதவுவார் ஒருவரும் இல்லாமையால் கண்ணீருடன் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற வேளையில்தாமே கர்த்தர் அவளின் கண்ணீருக்கு பதிலை தரும்படி எலியாவை அனுப்பி, 1 குடம் எண்ணெயை கொண்டு இரவல் வாங்கிய பாத்திரங்களில் போதும் என்கிற வரையில் அற்புதங்களை செய்து ஆசிர்வதிக்கிறதையும், அவளின் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக நிரம்பி வழிகிற ஆசிர்வாதத்தை தந்தும், இலச்சைக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சியை தந்தும் ஆசிர்வதிக்கிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் வெறுமை நிலைமைகளும், பற்றாக்குறைகளும், இழப்புகளும், நஷ்டங்கள், அவமானம், கடன், வியாதி, வறுமை, அடிமையாக்கப்படுகிற நிலை போன்றவைகளினால் சத்துருவானவன் கட்டி வைத்து அவற்றிலிருந்து மீண்டு வர முடியாமல், என்ன செய்வதென்று தெரியாமல், யாரும் அறியாமல் கண்ணீர் வடித்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்களை வெக்கப்படுத்தாதபடிக்கு இரட்டத்தனையான பலனை தரும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வந்து விசாரித்து உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தின் அளவின்படி உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விருப்பம் உள்ளவராய் கடந்து வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் வெறுமையாய் காணப்படுகின்ற பகுதிகளாகிய பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்த பாரத்தில், சரீரத்தில் காணப்படுகின்ற வியாதியின் நிமித்தமாய், மற்றும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விரும்புகிற காரியங்களில் பதில் கிடைக்காமல் காலதாமதம் ஆவதினாலும் சோர்ந்து போய் பலனற்று இனிமேல் முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு வெறுமையான பாத்திரங்களாய் காணப்பட்டும், சமுதாயத்திலும் உறவுகள், நண்பர்களின் தூஷண வார்த்தைகள், அவமானங்கள், நிந்தைகளினால் இலச்சையடைந்து காணப்படுகிற உங்களின் வெறுமையான சூழ்நிலை ஆகிய பாத்திரங்களை இன்றைக்கு கர்த்த போதும் என்கிற வரையில் நிரப்பும்படி சித்தம் கொண்டுள்ளார். ஆகவே இன்றைய நாளிலும் உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்தும், இலச்சைக்கு பதிலாக சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் தந்து நீங்கள் வாழ்கிற தேசத்தில் உங்களை சாட்சிகளாய் நிறுத்தி இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் வெக்கத்தோடும் இலச்சையோடும் சந்தோஷம் மகிழ்ச்சி அற்று போய் வெறுமையான பாத்திரங்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வெறுமையான நிலைகளை மாற்றி நிரம்பி வழிகிற ஆசிர்வாதத்துக்குள் நடத்தி செல்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே,
இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி நாளா இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் காணப்பட மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 17:22. ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும் ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாய் இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவை கொண்டு ஆவியானவர் அநேக காரியங்களை தம்முடைய ஜனத்துக்கு சொல்லுகிறார். அதிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பொழுது நம்முடைய ஆத்துமா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறது. நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். நம்முடைய ஆத்துமா பாவத்திலிருந்து அழிவு நின்று அக்கிரமத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த மீட்கப்பட்ட ஆத்மா இப்பொழுது எங்கேதான் இருக்கிறது? இந்த மண்பாண்டமாகிய நம்முடைய சரீரத்துக்குள்ளே தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை, விசுவாச ஓட்டம். இந்த விசுவாச கப்பலை சேதமாக்காதபடிக்கு நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நாம் செல்ல வேண்டியது அவசியம்.

போனால் அதற்குள்ளே என்ன விலையேறப்பட்ட பொருட்கள் இருந்தும் பிரயோஜனமே இல்லாமல் போய்விடும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தி கொண்டார்கள் என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதி எச்சரிக்கிறார். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க வாழ்கிறோம். அநேகரை பிரியப்படுத்த பார்த்து தேவனை விட்டு விலகுகிற எத்தனை பேர் இருக்கிறார்கள். நம்மை இரத்தத்தால் மீட்டிருக்கிறார். ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, ஒருத்தங்களை பிரியப்படுத்துவதற்காக நீங்கள் உங்களுக்கு நியமித்த பாதையை விட்டு விலகுவீர்களேயானால் உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நம்மை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே அன்பாய் உணர்த்தி எச்சரிக்கிறார். இந்த மண்பாண்டத்துக்குள்ளே மீட்கப்பட்ட ஆத்துமா இருக்கிறது. நம்முடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும்? இந்த கப்பல், இந்த வாழ்க்கை படகு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். அதற்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இயேசுவை நோக்கி. எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. கர்த்தர் ஒரு பாதையை நியமித்து நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா? யாருக்காகவும் அதை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். காரணம், அவர்கள் வெளிப்பிரகாரம்தான் அறிவார்கள். இந்த பூமியில் இருக்கிற உறவுகள் எல்லாம் மாம்சிகமான உறவுகள் மட்டுமே. ஆனால் நமக்குள்ளே கர்த்தர் என்ன தந்திருக்கிறார் தெரியுமா? மீட்பை தந்திருக்கிறார். எப்படி தந்திருக்கிறார்? தம்முடைய இரத்தத்தினாலே, தெய்வீக உறவு. இந்த பூமியிலே காண்கிறவைகள் எல்லாம் இங்கோடு முடிந்துவிடும். ஆனால் நித்தியத்திலே நாம் அவரை காணப்போகிறோம், அவரோடு வாழப்போகிறோம், அவரோடு இருக்க போகிறோம். எனவே யாருக்காகவும் எதற்காகவும் தேவனை விட்டு, இந்த வேதத்தை விட்டு விலகுகிற எந்த காரியத்துக்கும் தயவாக இடம் கொடாதிருங்கள். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படியே பாதுகாத்து நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். யாருக்காகவும் எதற்காகவும் உம்மை விட்டு, நீர் எங்களுக்கு நியமித்த பாதையை விட்டு விலகாதபடிக்கு காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. டொர்னாடோ டிம் என்ற விமானி தன்னுடைய அனுபவத்தை இவ்விதமாக கூறினார். விமானத்தை இரவு நேரத்தில் தரையிறக்குவது என்பது பகல் நேரத்தை விட மிகவும் வித்தியாசமானது, கடினமானது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவியின் துணையோடுதான் நான் விமானத்தை தரையிறக்குவேன். பகல் நேரத்தில் தரையிறங்கும் இடத்தை நன்றாக கண்களால் பார்க்க முடியும். ஏதாவது ஆபத்து நிறைந்த இடமா, தடைகள் ஏதேனும் இருக்கிறதா என்று என் சொந்த கண்களாலே பார்த்து விடுவேன். ஆனால் இரவு நேரத்தில் விமானத்தின் கீழே இருக்கும் பகுதிகள் இருட்டாக இருக்கும். எனவே விமான நிலையத்திலிருந்து நான் என் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்க பச்சை மற்றும் வெள்ளை நிற ஒளியை பயன்படுத்தி நான் எங்கு தரையிறங்க வேண்டுமென்று பாதுகாப்பாக என்னை வழிநடத்துவார்கள். அந்த ஒளியை பார்த்ததும் தான் எனக்கு சமாதானமாக இருக்கும். விமானம் ஓடு பாதையில் தரையிறங்கியதும் அந்த பாதையில் மட்டும் சரியாக விமானத்தை ஓட்டிச் செல்வதற்காக அந்த பாதையின் இரு பக்கங்களிலும் வரிசையாக விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். குழப்பத்தை தவிர்ப்பதற்காக விமான ஓடு பாதையின் விளக்கு நிறமும் டாக்ஸி பாதைகளின் விளக்கு நிறமும் வெவ்வேறாக இருக்கும். இரவு நேரத்தில் விளக்குகளின் வெளிச்சம் இல்லாமலும் விமான நிலையத்தின் வழிகாட்டுதல் இல்லாமலும் விமானத்தை தரையிறக்குவதை பற்றி யோசிக்கவே முடியாது என்று அவர் கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நமது வாழ்க்கையிலும் சில சமயங்களில் இருள் சூழ்ந்து விடுகிறது. எந்த பாதையில் பயணிப்பது என்று தெரியாதபடி கார் இருள் நம்மை மூடி போட்டு விடுகிறது. அந்த சமயங்களில் நாம் தேவனுடைய வழிநடத்துதலைத்தான் நாட வேண்டும். நமக்கு எந்த பாதையில் செல்வது என்று தெரியாவிட்டாலும் நம்மை ஆபத்தில்லாத சரியான பாதையில் சுகமாய் வழிநடத்த நம் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் காட்டும் பாதையில் நாம் நடந்தால் நமக்கு ஆபத்து இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இரவும் பகலும் வனாந்திரத்திலே பிரயாணம் செய்தார்கள். இரவிலே அவர்களை வழிநடத்த தேவன் அக்கினி ஸ்தம்பத்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த அக்கினி இரவு நேரத்தில் அவர்களை குளிர் தாக்காமல் பாதுகாத்தது. இரவில் வழிநடக்க அவர்களுக்கு வெளிச்சமும் தந்தது. இஸ்ரவேலர் எப்போது பயணம் செய்யாமல் பாளையம் இறங்க வேண்டும், எப்போது பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று தேவனே அவர்களை வழிநடத்தினார். தேவன் ஆபத்தும் யுத்தமும் நிறைந்த பாதைகளை அவர்களுக்கு தவிர்த்து சமாதானமான வேறு பாதையிலே நடத்தினார். அவர்களுக்கு எதிராய் வந்தவர்களை தேவனே விரட்டினார். தேவனே அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே வழிநடத்தினார். ஆனால் அந்த இஸ்ரவேலரிலும் அநேகர் தேவனுடைய வழிகளில் நடக்க மனமில்லாமல் முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே அவர்களுடைய பிணங்கள் வனாந்திரத்திலே விழுந்தன. ஆம் பிரியமானவர்களே, வனாந்திரமான இந்த உலகத்தில் நமக்கு தேவை தேவ வழிகாட்டுதல். நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போதும் நம் ஜெப நேரத்திலும் சபையில் போதகர் மூலமாகவும் தேவன் நம்மோடு பேசுவார், நம்மை உணர்த்துவார். நாம் அதற்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டும் பாதையில் நடந்தால் நாம் ஆபத்தில்லாமல் பத்திரமாய் பயணிக்கலாம். ஆகவே தேவன் காட்டும் வழிகளில் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:9-10 வசனங்களை நாம் மறுபடி வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3 verses 9 and 10.
1: நீதிமொழிகள் 3:9-10.
2: Proverbs 3 verses 9 and 10.
1: உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும்.
2: Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase, so your barns will be filled with plenty and your vats will overflow with new wine.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே கர்த்தரை கனம் பண்ணுகிறதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம்.
2: By the grace of God we are meditating about honoring the Lord.
1: நான்கு விதங்களில் நாம் கர்த்தரை கனம் பண்ண முடியும் என்று நாம் கற்றுக்கொண்டோம்.
2: We learned that we can honor the Lord in four ways.
1: முதலாவது,
2: First,
1: நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்பதினாலே நாம் அவரை கனம் பண்ணலாம்.
2: We can honor God by opening our mouths to praise him.
1: இரண்டாவது, நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதினாலே நாம் அவரை கனம் பண்ணலாம்.
2: Second, we can honor God by obeying his word.
1: மூன்றாவது, சீரான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்வதினாலே நாம் தேவனை கனம் பண்ணலாம்.
2: Third, we can honor God by living an orderly, disciplined life.
1: நான்காவது, நம்முடைய காணிக்கைகளை தேவனுக்கு செலுத்தி நாம் தேவனை கனம் பண்ணலாம்.
2: Fourth, we can honor God by our offerings.
1: கொடுத்தல் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு இன்றியமையாத பகுதி என்பதை நாம் வேதம் முழுவதும் வாசிக்க முடியும்.
2: We can read in the entire Bible that giving is an aspect which is inseparable from a Christian.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த கொடுத்தலில் உள்ள 7 முக்கிய சத்தியங்களை உங்களுக்கு நான் போதித்தேன்.
2: I also taught about the 7 truths about giving.
1: ABCD என்கிற வரிசையிலே உங்களுக்கு போதித்தேன்.
2: I listed down as ABCD.
1: முதலாவது, கொடுத்தல் என்பது ஒரு செயல் என்று சொல்வதை பார்க்கிலும் அது ஒரு மனநிலை என்பதை கவனித்தோம்.
2: First we saw giving is an attitude rather than an action.
1: இரண்டாவது, கொடுத்தல் என்பது ஒரு இழப்பு அல்ல, கொடுத்தல் என்பது ஒரு பாக்கியம் அல்லது அது ஒரு ஆசீர்வாதம்.
2: Second we saw giving is a blessing not a loss.
1: மூன்றாவது, கொடுத்தல் என்பது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த கட்டளை அல்லது பிரமாணம்.
2: And third, giving is a commandment or a law that the Lord has taught us.
1: நான்காவது, கொடுத்தல் என்பது அது ஒரு தெய்வீக குணநலன் அல்லது ஒரு தெய்வீக சுபாவம்.
2: Fourth, giving is a divine nature.
1: ஐந்தாவது, கொடுத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்தும் ஒரு காரியம்.
2: Giving is an expression of love.
1: ஆறாவது, கொடுத்தல் என்பது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் உண்மை தன்மையை வெளிப்படுத்தும் காரியம்.
2: 6. Giving is a sign of faithfulness.
1: 7. கொடுத்தல் என்பது ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனின் அடையாளம்.
2: 7. Giving is a sign of godliness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இவைகளை எல்லாம் கடந்த நாட்கள் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: These were the things that we read in the last days.
1: அது மாத்திரமல்ல,
2: and not only that,
1: நாம் ஒரு நாளில் ஆபேலினுடைய காணிக்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 3 பாடங்கள் என்று நாம் படித்தோம்.
2: And also one day we read about the lessons that we can learn from Abel's giving.
1: முதலாவது, அவன் எப்படி கொடுத்தான்?
2: First, how did he give?
1: வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளில், அதாவது முதல் காரியங்களை, முதல் பிறந்ததை அவன் தேவனுக்கென்று கொடுத்தான்.
2: He gave the first of all things that he had.
1: நாம் நம்முடைய முதல் காரியங்களை தேவனுக்கு கொடுக்க பழக வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம்.
2: We learned that we also should have a habit of giving our first to God.
1: இரண்டாவது, அவன் மந்தையினுடைய கொழுமையானவைகள் அல்லது கொழுப்பை தேவனுக்கு, உச்சிதமானதை தேவனுக்கு கொடுத்தான்.
2: Second, he gave the fat or the best thing to God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சிறந்ததை கர்த்தருக்கே கொடுக்க வேண்டும்.
2: So therefore we should also give our best only to God.
1: மூன்றாவது, அவன் விசுவாசத்தினாலே கொடுத்தான்.
2: Third, he gave by faith.
1: நாமும் நாம் ஏதோ ஒரு கடமைக்காக கொடுக்காமல் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கொடுக்க பழகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம்.
2: We also learned that we should give God by faith and not for namesake.
1: இந்த கொடுத்தலை குறித்து நாம் இன்னொரு முறை படிக்கும் பொழுது தொடர்ந்து நாம் படித்த காரியம், கொடுத்தலிலும் ஆவியானவருடைய நடத்தலின்படி நாம் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம்.
2: And again, when we learned about giving, we also learned that we should give by God's leading.
1: ஏன் ஆவியானவரால் நடத்தப்பட்டு நாம் கொடுக்க வேண்டும்?
2: Why should we give by being led by the Spirit?
1: முதலாவது, தேவன் என்ன செய்கிறார்னா நமக்குள்ளே ஒரு விருப்பத்தை உண்டாக்குகிறார்.
2: First, the Spirit of God gives a passion in us.
1: ஒரு வாஞ்சையை உண்டாக்குகிறார்.
2: He creates a passion in us.
1: அவர் என்ன நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கேற்ற ஒரு வாஞ்சையை நமக்குள்ளே உருவாக்குகிறார், அல்லது நமக்குள்ளே ஒரு விருப்பத்தை உண்டாக்குகிறார்.
2: The Lord gives a desire or a passion or creates a passion in us for the purpose for which he wants us to give.
1: அந்த விருப்பம் தான் செயலாக மாறுகிறது.
2: And that passion or desire will be shown as an action.
1: நாம் கொடுக்கும்போது நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றத்தக்கதாக கொடுக்க வேண்டும்.
2: When we give, it is not to fulfill our wish and desire, but to fulfill the purpose and will of God.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது, ஆவியானவர் கொடுத்தலில் ஏன் தேவை என்றால், ஆவியானவர் கொடுக்கும்படி ஏவுதல் தருகிறார்.
2: So why do we need a spirit-led giving? It's because the Spirit of God gives us a prompting.
1: எந்த நேரத்திலே யாருக்கு எவ்வளவு எப்படி எதற்காக என்று எல்லாவற்றையும் அறிந்தவர் நம்மை கரெக்டான நேரத்துல சரியான நேரத்துல அவர் ஏவுதல் தந்து நம்மை கொடுக்க பண்ணுகிறார்.
2: A God who knows where, how much, to whom and how in what way to give, the Lord gives a correctly a prompting in us to give towards that.
1: மூன்றாவது, ஆவியானவர் சில வேளையில வினோதமான விதங்களிலே கொடுக்க பண்ணுகிறார்.
2: Third, the Spirit of God gives us a peculiar leading.
1: அலங்கார வாசல்ல உட்கார்ந்தவனுக்கு அவன் கேட்டது ஏதாவது காசு கிடைக்குமா?
2: The one who was sitting near the beautiful gate, he asked for alms.
1: ஆனால் தேவனோ அன்றைக்கு தம்முடைய நாமம் அந்த இடத்திலே மகிமைப்படும்படி அவன் கேட்டதை அல்ல, அவன் கேளாத சுகத்தை தேவன் தரும்படி பேதுருவை தேவன் ஆவியானவர் ஏவுதல் தந்தார்.
2: But the Spirit of the Lord gave a leading to Peter, that he gave a healing to that beggar who never even asked for.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய கொடுத்தலும் வேதத்தின்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம்.
2: So we learned that our giving should also be going along with the word of God.
1: நாம் கொடுக்கும்போது நம்முடைய தேவனை நாம் கனம் பண்ணுகிறோம், அவரை மதிக்கிறோம்.
2: When we give, we honor the Lord and respect our God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஒருவன் தன்னுடைய விளைவின் முதற்பலனால் தன் பொருளால் கர்த்தரை கனம் பண்ணும்போது தன்னை கனம் பண்ணுகிறவர்களை தேவனும் கனம் பண்ணுகிறார்.
2: When a person honors the Lord with his possession and with the first fruits of all his increase, the Lord honors the one who honors him.
1: தேவன் ஒருவருக்கும் கடனாளியாய் இருக்க போகிறதே கிடையாது.
2: The Lord is not a debtor to anybody.
1: வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார்.
2: The Bible says give and it shall be given back to you.
1: எப்படி கொடுப்பார்னா, அமுக்கி கொளுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார்.
2: So he will give in such a way that he will press down, shake it together, that it may overflow in such a way.
1: செருக விதைக்கிறவன் செருக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்.
2: The one who sows a little will reap little, the one who sows great will reap great.
1: இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அவன் அதனுடைய பங்கை அடையாமற் போகான் என்று ஆண்டவர் சொன்னார்.
2: The Lord says everyone who gives a little what of water to a little shall not go without receiving its reward.
1: நாம் கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் மனிதன் மறந்து போனாலும் தேவன் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார்.
2: Though men may forget every small thing that we give, but God always remembers them.
1: நாம் கொடுத்ததையும் கொடுக்காததையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதற்கேற்ற பிரதிபலனை தேவன் நிச்சயமாய் தருவார்.
2: The Lord knows what we give and what we don't give, and the Lord will surely reward us for what we give.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதைதான் நாம் நேற்றைக்கு நாம் ஆரம்பித்தோம்.
2: That is what we started yesterday.
1: நாம் இப்படி முதற்பலனாலும் நம்முடைய பொருட்களாலும் கர்த்தரை கனம் பண்ணும்போது,
2: when we honor the Lord with our possession and the first fruits of our increase,
1: நீதிமொழிகள் 3:10 முதல் பகுதி நேற்றைக் கவனித்தோம்.
2: Proverbs 3:10 first part says,
1: அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்.
2: So your barns will be filled with plenty.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த களஞ்சியங்களை குறித்து நேற்றைக்கு நாம படித்தோம்.
2: Yesterday we learned about these barns.
1: களஞ்சியங்கள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால்,
2: barn signifies what?
1: ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது.
2: It means success.
1: அவன் விளைச்சல், அவன் பட்ட பிரயாசம், வயலிலே பட்ட பிரயாசம் விளைச்சலாக வந்து அது பூரணம் அடைந்து அது களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிறது.
2: So the labor and the toil that he did in his field that reaches its barn as a process of success.
1: களஞ்சியத்தில் தானியம் இருக்கிறது என்றால் அந்த விவசாயியினுடைய உழைப்பு வெற்றி பெற்றிருக்கிறது என்று அர்த்தம்.
2: If there are grains in the barns, it means the work of that farmer is successful.
1: அறுவடை காலத்தின் முடிவில் களஞ்சியம் காலியா இருக்கு என்று சொன்னா அந்த உழவன் அந்த காலம் முழுவதும் உழைத்த உழைப்பு தோல்வியில் முடிந்தது என்று அர்த்தம்.
2: If the barns are empty after the harvest time and if there is it means that whatever the farmer has toiled is of no use.
1: உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் தேவன் வந்து அவரை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் வெற்றி அடைய செய்கிறார்.
2: So what does it mean when barns will be filled? It means that whoever honors the Lord will make him successful.
1: இரண்டாவது நாம் கவனித்தோம்.
2: Second we saw,
1: இந்த களஞ்சியம் அப்படின்ற ஒரு காரியம் எப்பொழுது அதனுடைய பொருள் வெளிப்படுகிறது என்று சொன்னால், இந்த பயிர் விளைந்து அது களஞ்சியத்தில் வந்து சேர்ற வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பினால் அது சூழப்பட்டிருந்தது.
2: So second we saw it means safety where these grains right from the time of harvest until it reaches barns it has been covered by a kind of protection and safety.
1: நான் நேற்றைக்கு உங்களுக்கு விளக்கமாய் பேசினேன் எப்படி ஒரு செடியானது அல்லது ஒரு விதையானது விதைக்கப்பட்ட நாளிலிருந்து அது தானியமாக அல்லது ஆகாரமாக கோதுமையாக வந்து களஞ்சியத்தில் சேர்ற வரைக்கும் அது எவ்வளவு பெரிய ஆபத்துக்களை சந்திக்கிறது என்று நேற்றுக்கு நான் விளக்கமாக பேசினேன்.
2: Yesterday I spoke to you in detail like how right from the time when a seed is sowed until it is harvested and it reaches as a grain into the barn what are the dangers that he has to encounter.
1: களஞ்சியத்தில் தானியம் நிறைஞ்சிருக்கு அல்லது கோதுமை நிறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, வழிநடுக வந்த எத்தனையோ ஆபத்துக்கள் எத்தனையோ சவால்களை இந்த பயிர் தாண்டி உயிர் பிழைத்து வந்து தானியத்தில் சேர்ந்திருக்கு, சாரி களஞ்சியத்தில் சேர்ந்திருக்கு.
2: If your barns are filled with grains, it means that these grains have overcome all the problems and the struggles and dangers that came all its way from field to barn.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஒரு மனிதன் கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்கிறவனாக இருந்தால் அவனுடைய களஞ்சியங்களில் தேவனுடைய பாதுகாப்பு இருந்து கர்த்தர் அவன் ஆரம்பித்ததை வெற்றி அடைந்து அது பாதுகாக்கப்படவே தேவன் உதவி செய்வார்.
2: So if a person honors the Lord and gives accordingly then the Lord will give him safety for him to see a great harvest until it reaches its barn.
1: மூன்றாவது, களஞ்சியம் நிரம்பி வழிகிறது என்றால் அர்த்தம் என்னவென்றால் அது ஒருவனை கொடுக்கிற ஜீவ ஆதாரத்தை குறித்து சொல்கிறது.
2: So third what do you mean by barns will be filled? It means sustenance.
1: ஒருவேளை அந்த வயல்வெளி அல்லது அந்த தேசம் பஞ்சத்திலேயே மூழ்கி போனாலும் களஞ்சியம் நிரம்பி வழியுமானால் அந்த தேசம் பயப்பட வேண்டியதில்லை, அந்த மனிதன் கலங்க வேண்டியதில்லை.
2: No matter even if in case the entire nation or the fields are dried up in famine, but if the barns are full, then the nation and the men need not be afraid of anything.
1: தம்மை கனம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் தீங்கு நாளிலேயும் தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து மறைத்து வைத்து தேவன் அவர்களை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: Our God is a God who hides his people under his pavilion, under his refuge, even in times of evil, and take care of them.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எப்படி இஸ்ரவேல் தேசத்தை கானானிலே பஞ்சம் வந்தாலும் தேவன் அவர்களை எகிப்திலே கொண்டு போய் போஷித்து பராமரித்தாரோ அப்படி தேவன் பஞ்ச காலத்திலேயும் ஆபத்தின் காலங்களிலேயும் தேவன் அவருடைய கூடாரத்தில் மறைத்து அவருடைய களஞ்சியங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து நாம் அழிந்து போகாதபடி கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: Like how when people in Israel had a famine, the Lord took them to Egypt and provided them the sustenance. Similarly, the Lord will also give our posterity and save us even in times of famine and evil by hiding us under his pavilion.
1: இன்றைக்கு இந்த நீதிமொழிகள் 3:9-10 வசனங்களினுடைய இந்த பாடத்தை நான் இன்றைக்கு ஒரு நிறைவு செய்யணும்னு என் மனதில் தோன்றினது.
2: So today I had in my heart that I want to complete this lesson on Proverbs 3, 9 and 10.
1: ஆகவே ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி எவ்வளோ தூரம் என்ன படித்தோம் அப்படின்னு.
2: So I have given a summary as whatever we read so far.
1: இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது,
2: the last part of this verse says,
1: உன்னுடைய களஞ்சியங்கள் நிரம்புறது மாத்திரம் இல்ல, உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும்.
2: It's not only your barns will be filled with plenty, but your vats will overflow with new wine.
1: உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும்.
2: Your vats will overflow with new wine.
1: திராட்சை ரசம் என்று சொல்வது இஸ்ரவேல் தேசத்தினுடைய கலாச்சாரத்தில் அவங்க வாழ்க்கை முறையில் இன்றியமையாத ஒரு காரியம்.
2: So wine is a part of life of this Israelites and their culture.
1: ஏன் என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்திலே தண்ணீர் பற்றாக்குறை, இன்னும் சொல்ல போனால் சுத்தமான தண்ணீருடைய பற்றாக்குறையினால ஜனங்கள் தண்ணீரை பதிலாக அவங்க திராட்சை ரசத்தையே தண்ணீராய் குடித்தார்கள்.
2: இட்ஸ் பிகாஸ் டியூ டு வாட்டர் ஸ்கேர்சிட்டி, எஸ்பெஷலி வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இன் இஸ்ரேல், தீஸ் பீப்புள் ஹேட் வைன் டு ட்ரிங்க் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர்.
1: அது அவர்களுக்கு போஷாக்கை தந்தது, அவருடைய தாகத்தை தீர்த்தது, அது அவர்களை பலனுள்ளவர்களாய் வைத்துக் கொண்டது.
2: தட் கேவ் தெம் நரிஷ்மென்ட், தட் குவென்ச்ட் தேர் தர்ஸ்ட் அண்ட் மேட் தெம் ஸ்ட்ராங்.
1: இதை வந்து வளர்க்கிறது, தயார் பண்ணுறது, இதை வந்து சேமித்து வைக்கிறது ஒரு பெரிய கலையாக கருதப்படுறது.
2: ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் அண்ட் ஆர்ட் டு க்ரோ திஸ் அப், டு மேக் வைன் அண்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் வைன் ஆஃப் ஃப்ரம் தி கிரேப்ஸ்.
1: நீங்கள் வேதம் முழுவதும் இந்த திராட்சை செடிகளை பற்றி, திராட்சை தோட்டங்களை பற்றி நீங்கள் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் வாசித்துக்கிட்டே இருக்கலாம்.
2: ஸோ வென் யூ ரீட் த பைபிள், யூ கேன் ரீட் அபவுட் திஸ் வைன் அண்ட் வினியர்ட் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் டு தி எண்ட்.
1: நம்முடைய வாழ்க்கையில் இப்படி திராட்சை ரசத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது கிடையாது.
2: ஸோ இன் ஆர் லைஃப் வி டோன்ட் கிவ் ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு வைன்.
1: நம்ம இந்த திராட்சை ரசன்றது ஏதாவது ஒரு விசேஷத்தில் எப்பயாவது ஒரு முறை வீட்டில் போட்டு கொடுப்பாங்க.
2: So this wine is actually taken on special occasions or once in a while in our houses.
1: அங்க இஸ்ரவேல் தேசத்துல இது ஒரு சர்வ சாதாரணமான ஒரு காரியம்.
2: But in Israel it is a very ordinary easy thing.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவருடைய அநேக ஓமானங்கள்ல இந்த திராட்சை ரசத்தை பற்றி, திராட்சை செடியை பற்றி, திராட்சை தோட்டத்தை பற்றி அவர் அடிக்கடி பயன்படுத்துறத நீங்க பார்க்கலாம்.
2: Even in the parable that has been said by our Jesus Christ, you can see more parables associated with this wine, vineyard and wine.
1: இன்னும் சொல்ல போனா இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள்.
2: Jesus himself said, I am the vine, you are my branches.
1: என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்.
2: If you abide in me, you will bring forth fruits.
1: என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது.
2: You cannot do anything but through me.
1: இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓமானத்தெல்லாம் சொல்லும்போது ஜனங்களுக்கு இந்த திராட்சை கொடினா இப்படி இருக்கும், திராட்சை செடினா அப்படின்னு கற்பனை எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. இது அவர்களுடைய தொன்று தொட்ட வாழ்க்கை, எவ்ரிடே அதை அவங்க பாக்குறாங்க.
2: So when Jesus said parables associated with his vineyard and vine, people need not imagine how this wine and vineyard will look, because it is a part of their life, it is everyday life in their life.
1: இந்த திராட்சை செடி என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக பார்க்கப்பட்டது.
2: So this wine and vineyard is associated with blessing in their life.
1: இந்த திராட்சை செடி வந்து கனி இழந்து விட்டால் அது ஒரு பெரிய நஷ்டமாக பார்க்கப்பட்டது.
2: But if there is no wine in their fruits in the vineyard, it means a loss to them.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் நீங்க 128 சங்கீதத்தில் மனைவியை பற்றி எழுதும் பொழுது, உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள்னு பார்க்கிறோம்.
2: That's why when you read in 128 Psalm, we can read about your wife as, your wife shall be a fruitful vine by the sides of your house.
1: அது அர்த்தம் என்னன்னா, மனைவியினுடைய செழிப்பை, வீட்டினுடைய செழிப்பை எப்படி அவங்க பார்த்தாங்கன்னா, ஒரு திராட்சை கொடியை மாதிரி, அது பழுத்து தொங்குகிற ஒரு கனிதருகிற ஒரு திராட்சை கொடியை போல பார்த்தான்.
2: So they saw the prosperity of your house associated with the fruitful wine.
1: இந்த இடத்துல தமிழ்ல உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடுன்னு இருக்கு பாத்தீங்களா.
2: So here it says your vats will overflow with new wine.
1: இந்த vat அப்படின இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்பட்டது வந்து லிட்டரலாகவே அது வந்து ஒரு இந்த திராட்சை ரசத்தை தயார் செய்கிற இடம் என்று சொல்லலாம்.
2: So this vat is literally a place where they extract and make this wine.
1: அதாவது வேட் அப்படின்னு சொல்றது வந்து ரெண்டு லெவல்ல வந்து யூதர்கள் வந்து வைத்திருந்தாங்க.
2: Jews had this vats in two levels.
1: அதாவது மேல ஒரு வேட் அல்லது இந்த ஆலைன்னு சொல்றோம் பாருங்க, இது வந்து மேல வந்து ஒரு பெரிய பகுதி இருக்கும், அதுல வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த கிரேப்ஸை எடுத்துகிட்டு வந்து திராட்சை பழங்களை கொண்டு வந்து மேலே போடுவாங்க.
2: ஸோ தி அப்பர் பார்ட் ஆஃப் வேட் தே வில் பிரிங் ஆல் தி கிரேப்ஸ் அண்ட் தே ஜஸ்ட் புட் ஆல் தி கிரேப்ஸ் இன் தட் வேட்.
1: அது வந்து என்ன செய்யும்னா அங்கே வந்து இந்த திராட்சை பழங்கள் தானாகவே அது நசுங்கி அப்படியே ரசம் வடியும். அதே நேரத்தில் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காலால் போட்டு அதை மிதிப்பாங்க.
2: ஸோ ஹியர் தீஸ் வைன்ஸ் தீஸ் கிரேப்ஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்லி க்ரஷ் டவுன் அண்ட் ப்ரெஸ் அண்ட் தி எக்ஸ்ட்ராக்ட் வில் கம் டவுன். மீன் வைல் மென் வில் ஆல்சோ ஸ்டாம்ப் அண்ட் ட்ராட் அப் ஆன் தெம்.
1: அன்னைக்கு மிக்சி கிரைண்டர்லாம் கிடையாது.
2: தோஸ் டேஸ் தே டிட் நாட் ஹேவ் மிக்சி அண்ட் கிரைண்டர்.
1: எல்லாம் கை கால் தான்.
2: ஸோ இட் இஸ் ஒன்லி ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அட்
1: ஃபோ. அவங்க போட்டு அதை மிதிச்ச உடனே மேலேருந்து ரசம் வழிஞ்சு கீழே இன்னொரு வேட்டுக்கு வரும்.
2: ஸோ ஒன்ஸ் இட் ட்ரெட் அப் ஆன் தெம் திஸ் வைன் வில் ட்ராப் டவுன் டு அனதர் லெவல் ஆஃப் வேட்.
1: இந்த வேட்டுன்றது ஒரு பெரிய ஒரு களஞ்சி மாதிரி ஒரு இடம், ஒரு கல்லினால செஞ்சு வச்சிருப்பாங்க, நேச்சுரல் ஸ்டோன்ல இருப்பாங்க வச்சிருப்பாங்க.
2: இட் இஸ் லைக் a chamber that is made out of natural stone.
1: அப்படியே அந்த கல்லே செதுக்கி அதை அப்படியே வச்சிருப்பாங்க. மேலே ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு ஏரியா, அதுல ஒரு சின்ன ஒரு வழி பண்ணி அந்த ரசம் வடிறதுக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும். கீழே வந்தீங்கன்னா திருப்பி ஒரு ஏரியா இருக்கும், அதுலேயும் வந்து ரசத்தை வந்து சேமித்து வைக்கிற மாதிரி ஒரு கிடங்கு.
2: ஸோ இந்த அப்பர் பார்ட் ஆஃப் தி வேட் தே வில் ஹேவ் திஸ் பிளேஸ் வேர் தே தீஸ் கிரேப்ஸ் ஆர் புட் அண்ட் க்ரஷ் டவுன் அண்ட் தே வில் ஹேவ் அ சேனல் தட் ஃப்ளோஸ் டவுன் டு தி அனதர் சாம்பர் ஆஃப் வேட் வேர் தே ஸ்டோர் அப் திஸ் வைன்.
1: நான் கடந்த ரெண்டு முறை இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்றிருந்த பொழுது நாசரேத் வில்லேஜ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அதில் நாசரே தூரை அப்படியே அவங்க எடுத்துருக்காங்க, அதை தோண்டி எடுக்கிறாங்க. இயேசு வளர்ந்த அந்த அந்த ஊரை அதில் வந்து இந்த அந்த திராட்சரசம் செய்கிற இடத்த அப்படியே காமிக்கிறாங்க. அது அப்படியே இருந்த ஒரிஜினலாக இருந்த இடத்த காமிக்கிறாங்க.
2: ஸோ வென் ஐ ஹவ் பீன் டு இஸ்ரேல் ஃபார் பாஸ்ட் டூ டைம்ஸ் ஐ ஹவ் சீன் அ பிளேஸ் கால் நாசரேத் வில்லேஜ் வேர் தே ஷோ த பிளேசஸ் வேர் ஜீசஸ் லிவ் அண்ட் தேர் வி கேன் சீ அபவுட் திஸ் வேட் வேர் தே மேக் திஸ் வைன் ஆஸ் சச்.
1: அப்போது இந்த வசனத்தில் வந்து உன் ஆலைகள் திராட்சரசத்தினால் நிறைந்து வழியும் அல்லது உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா.
2: So here it says your vats will overflow with new wine.
1: அப்படின்னா அர்த்தம் என்னென்னா இது வந்து உன்னுடைய செழிப்பு, அந்த திராட்சை பழங்களினுடைய செழிப்பு, அதனுடைய விளைச்சல் குறையாம நிற்காம தொடர்ந்து விளைச்சல் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தமா காமிக்குது.
2: So it means that you will have a continuous prosperity which will overflow and bountiful and in abundance.
1: அதாவது தமிழ்ல வந்து வெறும் திராட்சை ரசம்னு போட்டிருக்கேன், ஆங்கிலத்துல வந்து புதிய திராட்சை ரசம்ன்ற வார்த்தை இருக்கு.
2: So in English there's a word mentioned as new wine.
1: அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து திராட்சை ரசம் வந்து எடுக்கப்பட்டு அதை வந்து சேமிச்சு வச்சு பதப்படுத்தி வைக்கிறது இல்லை. இது அர்த்தம் என்னன்னா உன்னுடைய அந்த களஞ்சியத்துல வந்து நிக்காம பலன் வந்துகிட்டே இருக்கிறதுனால நீ போட்டு போட்டு பழைய ரசம் இல்ல புது ரசத்தை நீ வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறன்னு அர்த்தம்.
2: So it means that it's not that you just extract wine once and keep it stored as a old wine, but it's not that way. You will get new wine every day every time because it will be overflowing with blessing and bountiful.
1: இந்த ஆசீர்வாதம் நில்லாத ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்.
2: So this is a never ending blessing.
1: நீங்க வேதத்துல அநேக வசனங்களை காண்பிக்க முடியும் அங்க இந்த திராட்சை ரசத்தை தேவனுடைய அங்கீகரிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அடையாளமாக நீங்க வாசிக்கலாம்.
2: So you can read about this grape this wine in the Bible in many places which is associated with blessing and approval of God.
1: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 7 அதிகாரம் 12 முதல் 13 வசனங்களை வாசித்தால்
2: If you read Deuteronomy chapter 7 verses 12 and 13
1: இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக் கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும்
2: Then it shall come to pass because you listen to these judgments and keep and do them that the Lord your God will keep you the covenant and the mercy which he swore to your fathers and he will love you and bless you and multiply you. He will also bless the fruit of your womb and the fruit of your land, your grain and your new wine and your oil, the increase of your cattle and the offspring of your flock in the land of which he swore to your fathers to give you.
1: அதாவது நீ கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீ நடந்தால் உன்னுடைய வாழ்க்கையில வந்து திராட்சை ரசம் குறையாம இருக்கும் அப்படின்றது ஒரு ஆசீர்வாதம்.
2: So it is a blessing to say that if you obey the word of God and do accordingly, then this wine will never end in your life.
1: எரேமியா 31:11 வாசிப்பீர்களானால்,
2: If you Jeremiah 31:11,
1: கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள்.
2: For the Lord has redeemed Jacob and ransomed him from the hand of one stronger than he. Therefore they shall come and sing in the height of Zion, steaming to the goodness of the Lord, for wheat and new wine and oil, for the young of the flock and the herd.
1: இங்கேயும் பார்க்குறீங்களா?
2: Here also you can see.
1: கர்த்தர் மீட்டு கொள்ளுகிறார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க சியோனின் உச்சியில கம்பீரித்து கர்த்தர் தர்ற திராட்சை ரசத்தை குடிக்கிறதுக்கு அவங்க ஓடி வருவாங்க, இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள்னு போட்டிருக்கு.
2: So here what is the sign that the Lord has redeemed them? It means that they shall come and sing in the height of Zion and they come running to drink the new wine and oil.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் ஆதியாகமம் 27:28 வாசிப்பீர்களானால்,
2: If you read Genesis 27:28,
1: அங்கே ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுவார், தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக.
2: Here when Isaac blesses Jacob, he says, therefore may God give you of the dew of heaven, of the fatness of the earth, and plenty of grain and wine.
1: அதே போல யாக்கோபு தன்னோட மகனாகிய யூதாவை ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் 49 அதிகாரத்துல இதே போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கலாம்.
2: Again when you read about Jacob's blessing on Judah, you can read a similar kind of blessing in Genesis 49.
1: ஆதியாகமம் 49:10-11 பாருங்க.
2: Genesis 49:10-11.
1: சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள்.
2: The scepter shall not depart from Judah, nor a lawgiver from between his feet, until Shiloh comes, and to him shall be the obedience of the people.
1: அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிக்கை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான், திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கிகளையும் தோய்ப்பான் அப்படின்னு போட்டு.
2: Binding his donkey to the vine and his donkey's colt to the choice wine, he washed his garments in wine and his clothes in the blood of grapes.
1: கவனிச்சீங்களா? இங்க
2: did you notice that
1: இந்த மாதிரி ஒரு நிறைவான ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கும் அப்படின்றதை வெளிப்படுத்துறதுக்கு இந்த திராட்சை பழம், திராட்சை ரசம், திராட்சை செடி போன்றவைகளை நீங்கள் வாசிக்கலாம்.
2: So you can read about this wine and a vineyard to show the abundance of blessing in his life.
1: இங்க கூட கர்த்தர் வந்து தன்னை கனம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்ப பலனா கொடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் ஆலைகளில் திராட்சை ரசம் ஓடும் சொல்றாரு.
2: So here also the Lord gives us a reward to the one who honors the Lord by saying that your wine will be overflowing in your vats.
1: வேதத்தில் உள்ள அநேக காரியங்கள் வந்து அடையாளங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு.
2: So there are many things that are given as signs in the Bible.
1: It has lot of symbolism. ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு.
2: So each thing has a symbol or a sign.
1: அதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு.
2: Each has a meaning.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த திராட்சை ரசத்துக்கு வேதத்துல ஒரு மூன்று அர்த்தங்கள் இருக்கு.
2: So there are three meanings for this wine in the Bible.
1: அநேகம் இருந்தாலும் மூன்றை மட்டும் கவனிக்கலாம்.
2: Though there are many, we can listen to only three.
1: கர்த்தர் வந்து தன்னை கனம் பண்ணுகிறவர்களுக்கு திராட்சை ரசம் வழிந்தோட பண்ணுவார்னும் போது இந்த மூன்று ஆசீர்வாதங்களை அனுபவிக்க பண்ணுவார்னு அர்த்தம்.
2: So when the Lord says that that your wine will be overflowing in your vats to the one who honors the Lord, it means that he will have these three things in his life.
1: முதலாவது,
2: First,
1: நீங்கள் 104 சங்கீதம் நீங்கள் 14:15 வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 104:14-15,
1: பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார்னு பார்க்கிறோம்.
2: He causes the grass to grow for the cattle and herb for the service of man, that he may bring forth food out of the earth, with wine that gladdens the heart of man, oil to make his face shine, and bread that sustains his heart.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது இந்த திராட்சை ரசத்திற்கான அடையாளம் என்னவென்றால், திராட்சை ரசம் மகிழ்ச்சிக்கு அடையாளமா இருக்கு.
2: First, this wine symbolizes rejoicing.
1: முதலாவது இது மகிழ்ச்சிக்கு அடையாளம்.
2: It symbolizes rejoicing.
1: நான் என்ன செய்வேன்னு சொன்னா, அவனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தினால் அவனை ஆதரிப்பேன்.
2: I will give him the wine that gladdens his heart.
1: அவனுக்கு நான் எதை கொடுப்பேன்னா, திராட்சை ரசம் கொடுப்பேன்னு சொல்லும் போது அவனுடைய ஆலைகள்லாம் திராட்சை ரசத்தினால் வழிந்து ஓடும் சொல்லும் பொழுது அவனுடைய மகிழ்ச்சியை நான் பெருக பண்ணுவேன், அவனுக்கு பூரணமாக்குவேன்.
2: So when he says that his vats will overflow with new wine, I will give him and make him give the wine that gladdens his heart, it means that I will make him to rejoice and make it perfect.
1: நான் சொல்லுவேன், உலகம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க முயற்சி செய்து.
2: The world is trying to give you a joy.
1: ஆனால் அது தற்காலிகமானது.
2: But that is a temporary one.
1: ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தரை கனம் பண்ணும்போது அதனால் வருகிற மகிழ்ச்சியை, தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி, அவனை விட்டு எடுத்து கொள்ளவே முடியாத ஒரு மகிழ்ச்சி.
2: But when a man honors the Lord, the joy that the Lord gives is something which cannot be taken away from him.
1: தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறதுன்னு வாசிக்கும்.
2: We read that eating and drinking is not the kingdom of God, but it is righteousness, a joy and faith in the Lord.
1: சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் என்பது வேதத்திலே மாற்றி மாற்றி ஒவ்வொன்றாய் பயன்படுத்தப்பட்டிருக்கு.
2: So this joy, happiness and gladness is actually used one after the other in the Bible.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தேவன் இந்த ஒரு குதுகலத்தை, ஒரு மகிழ்ச்சியை நித்திய மகிழ்ச்சியாக தம்முடைய ஜனங்களுக்கு தர்ற.
2: The Lord gives this joy as an eternal joy to
1: ஒருவனும்றித்துக்கொள்ளவே முடியாது.
2: No person can take it away from man.
1: நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும்.
2: An eternal joy shall be upon their head.
1: யாருக்கு இந்த பங்கு கிடைக்கிறது தெரியுமா?
2: Who will receive this portion?
1: கர்த்தரை வந்து கனம் பண்ணி கொடுக்கறாங்க பாருங்க. கன

0: honoring God, they gave all that they had with joy.
1: அதனால அவங்க பாருங்க சமாதானம் பெற்று வளர்ந்தாங்க பெருகினாங்க அவங்க ஒருவரோடு மகிழ்ச்சியாக அவங்க ஐக்கியம் கொண்டிருந்தாங்க.
0: So therefore they had peace with each other and they grew up in fellowship and they had fellowship a joy with each other.
1: நான் சொல்லுவேன் நீங்கள் உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து நீங்க கவனிப்பீங்களானா நீங்க கர்த்தரை வந்து கனம் பண்ணி கொடுப்பீர்களானா அவற்றிருந்து வாங்கினதை பார்க்கலாம் கொடுத்ததுல உண்டாகிற மகிழ்ச்சியை எந்த பொருளால நீங்க வாங்கவே முடியாது.
0: So truly if children of God honor the Lord by giving, you cannot get that joy of giving from anything else.
1: நான் சொல்லுவேன் சில பேர் வந்து உண்மையா கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்க பழகிட்டாங்கன்னா அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய மகிழ்ச்சி அவ்வளோ பெருசாக இருக்கும்.
0: ஸோ இஃப் ஐ டெல் யூ இஃப் பீப்புள் கெட் யூஸ் டு கிவ் த லார்ட் பை அண்ட் ஹானர் த லார்ட் பை கிவிங் தென் தேர் ஜாய் வில் பி அபண்டன்ஸ்.
1: அவங்க உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
0: தே வில் பி கிவ் கண்டினியூ டு கிவ் வில்லிங்லி அண்ட் வித் ஜாய்.
1: அந்த மகிழ்ச்சியை தர்றது வந்து வேற ஒன்றும் இல்லை கர்த்தரே தருகிறார்.
0: It is God alone who gives the joy to them.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: நாம் தேவனை கனம் பண்ணும்போது திராட்சை ரசமாகிய மகிழ்ச்சியை நமக்கு பங்காக கர்த்தர் தர்றார்.
0: So when we honor the Lord will give us a rejoicing as a wine.
1: இரண்டாவது இந்த திராட்சை ரசம் எதுக்கு அடையாளமா இருக்குது?
0: Second, what does this new wine signifies?
1: நீங்கள் லூக்கா 22 ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை வாசித்தால்
0: If you read Luke chapter 22 verses 19 and 20
1: அங்கே இயேசு வந்து எப்படி இந்த திருவிருந்தை நிறுவினார் என்று பார்க்கிறோம்.
0: So here you can see how Jesus established this communion.
1: 20 வசனம் பாருங்க.
0: Verse 20 says,
1: போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார்.
0: In the same way after the supper he took the cup saying, this cup is the new covenant in my blood which is poured out for you.
1: இங்கே இரண்டாவது முறை திராட்சை ரசத்தை பற்றி படிக்கிறோம்.
0: So here again we read about this wine the second time.
1: இந்த திராட்சை ரசம் முதலாவது சொன்னேன் மகிழ்ச்சிக்கு அடையாளமா இருக்கு.
0: First I told you wine symbolizes rejoicing.
1: இரண்டாவது திராட்சை ரசம் என்பது நல் உறவுக்கு அடையாளமா இருக்கு.
0: Second wine symbolizes relationship.
1: இந்த இடத்துல பார்ப்பீர்களானா தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இயேசு எதை பயன்படுத்தினார்னா திராட்சை ரசத்தை பயன்படுத்தினார்.
0: So here you can see Jesus used this wine to show the covenant that the Lord has made with us.
1: அத வந்து எதோட அவர் சம்பந்தப்படுத்துகிறார்னா தன்னுடைய இரத்தத்தோடு சம்பந்தப்படுத்துகிறார்.
0: He associated that with his blood.
1: உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லும்போது அவர் திராட்சை ரசத்தை எடுத்து வந்து வைத்தார்.
0: So when he said that this is the new covenant in my blood which is poured out for you, he brought wine and said with that.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: இந்த திராட்சை ரசம் உறவுக்கு அடையாளமா இருக்கு.
0: This wine symbolizes a relationship.
1: ஏசாயா 55:1 பார்ப்பீர்களானால்
0: If you read Isaiah 55:1
1: தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு.
0: Come all you who are thirsty, come to the waters, and you who have no money, come buy and eat. Come buy wine and milk without money and without cost.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: அப்போ இந்த திராட்சை ரசம் வந்து எதற்கு அடையாளமா இருக்குனா நமக்கும் தேவனுக்கும் உள்ள நெருங்கிய ஒரு உடன்படிக்கையின் உறவுக்கு அடையாளமா இருக்கு.
0: So therefore this wine symbolizes a close relationship of covenant with God and ourselves.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: ஒரு மனுஷன் பாருங்க கர்த்தரை கனம் பண்ணுவானானா
0: If a man honors God,
1: கர்த்தர் அவனோடு ஒரு நெருங்கிய உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே வருகிறார்.
0: The Lord comes to an intimate relationship of covenant with him.
1: பாருங்க எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி அதற்கு ரொம்ப அடிப்படையான ஒரு ஒரு ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கணம் அல்லது மரியாதை.
0: No matter whatever relationship it might be, the very foundation of it is honor or respect.
1: ஒருவரை ஒருவர் மதிக்கவில்லை கணம் பண்ணவில்லை என்றால் அங்க உறவு கிடையாது.
0: If a person doesn't respect or honor a person, then there is no relationship.
1: நம்முடைய தேவன் நம்மோடு ஐக்கியமா இருப்பதற்கு அவர் எதை வந்து அடையாளமா காட்டுறாருன்னா திராட்சை ரசத்தை காட்டுறாரு.
0: So the Lord shows this wine as a symbolize as a symbol for relationship.
1: நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்.
0: I have made a covenant with you.
1: நீ யாரோ ஒரு அந்நியன் கிடையாது.
0: You are not a stranger.
1: நீ எனக்கு தெரியாதவங்க கிடையாது.
0: You are not an unfamiliar person.
1: நான் உன்னோடு நெருங்கிய ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன்.
0: I have made a very close covenant with you.
1: நீ என்னோடு நெருங்கி வர முடியும்.
0: You can come more intimate with me.
1: ஆண்டவர் பாருங்க இது வந்து யாருக்கோ அல்ல உங்களோடு உங்களுக்கு

0: எனக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையின் இந்த இரத்தம் வந்து இந்த உடன்படிக்கையின் வந்து இந்த திராட்சை ரசத்துக்கு அடையாளமாய் நிறுத்துகிறது.
1: So here he says it is not for someone else but it is a new covenant in my blood which is poured out for you.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இயேசு சொன்னார், இதை வந்து பானம் பண்ணாதவனுக்கு என்னோடு எந்த ஐக்கியமும் இல்லைன்னு சொன்னார்.
1: Jesus also said the one who don't take part in this doesn't have any fellowship with me.
0: நான் சொல்லுவேன், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் தம்முடைய கிட்ட இழுத்து அவர்களோடு உடன்படிக்கையினுடைய ஐக்கியத்துல தேவன் நடக்கிறார்.
1: I tell you the one who honors the Lord will draw them near to him and have a relationship with this new covenant.
0: இந்த உலகத்துல எல்லா உறவுகளும் ஒரு நாள் முறிஞ்சிரும், உடைஞ்சிரும், அது இல்லாம போயிடும்.
1: So all the relationships in the world will break down, will be broken, will go away.
0: நான் சொல்லுவேன், எவ்வளவுதான் நீங்க ஒருத்தர நேசித்தாலும் ஒரு நாள் அந்த உறவு, அந்த அன்பு முறிந்து போகும்.
1: No matter how much you love a person, that will break up one day.
0: எவ்வளவுதான் உங்களோட இருக்கணும் நீங்க தவ இருந்தாலும் ஒரு நாள் உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க.
1: No matter how much you desire to be with that person, one day they will leave you.
0: ஆனால் இந்த உலகத்துல பிரியாத ஒரே ஒரு உறவு உண்டானால் அது நாம் தேவனோடு வைத்திருக்கிற உறவு தான்.
1: But one relationship that cannot be separated in this world is a relationship with God.
0: ஏனென்றால் இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.
1: Because Jesus said I will be with you until the end all the days of your life.
0: இந்த வார்த்தையை உலகத்துல எந்த மனுஷனும் நம்மள பார்த்து சொல்லவே முடியாது.
1: No person in this world can say these words to us.
0: நான் சொல்லுவேன், நம்மளுடைய பிரியமானவர்கள் கூட சொல்ல முடியாது.
1: Even our beloved ones cannot say this.
0: ஆனால் கர்த்தர் மாத்திரம் தான் அதை சொல்ல முடியும்.
1: But only God can say this.
0: இந்த நெருங்கிய உடன்படிக்கையின் உறவு யாருக்கு தெரியுமா?
1: So you know this is a close relationship with the new covenant is with whom?
0: கர்த்தரை கனம் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார்.
1: So he gives this relationship to the one who honors him.
0: திராட்சரசத்தை வழிந்தோட பண்ணுகிறார்.
1: He will make wine overflow in our vats.
0: அது என்ன திராட்சை ரசம்னா புதிய திராட்சை ரசம்.
1: So that is a new wine.
0: அது என்ன என்ன அர்த்தத்துல இருக்குன்னு சொன்னா,
1: what does it mean?
0: இந்த உறவு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டது.
1: So that this relationship is renewed each and every day.
0: இன்னைக்கோ ஒரு நாள் நான் வந்து உடன்படிக்கை பண்ண அத மறந்துட்டேன், அதை விட்டுட்டேன்னு இல்ல.
1: It's not that I made a covenant someday and I forgot it and I left it as such.
0: ஒவ்வொரு நாளும் அதை ருசிக்க பண்ணுகிறார் நம்முடைய தேவன்.
1: But the Lord makes us to renew and taste it each and every day.
0: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
1: Oh, taste and see that the Lord is good.
0: அவரோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் அதுல தேவன் தழைக்க பண்ணுகிறார்.
1: The Lord enables us to renew and grow up in this relationship each and every day.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: முதலாவது வந்து இந்த திராட்சை ரசம் என்பது நாம் கவனித்தோம், அது நமக்கு தேவன் தருகிற மகிழ்ச்சியை குறித்து பேசுகிறது.
1: First this wine symbolizes a rejoicing that the Lord gives us.
0: இரண்டாவது இந்த திராட்சை ரசம் நமக்கு தேவனோடு உள்ள உறவுக்கு இது அடையாளமாக இருக்கிறது, அன்பின் உறவு.
1: Second this wine symbolizes the relationship with God.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: மூன்றாவது, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களுக்கு தேவன் திராட்சை ரசத்தை நம்முடைய ஆலைகளில் வந்து வழிந்தோட பண்ணுகிறார் அப்படின்றதுக்கு இந்த திராட்சை ரசத்தின் மூன்றாவது அடையாளம் என்ன?
1: So what is the third thing that this wine symbolizes as it says that your vats will overflow with wine to the one who honors the Lord?
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 34 வசனம்.
1: Luke chapter 10 verse 34.
0: லூக்கா 10:34.
1: Luke 10:34.
0: அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான்.
1: He went to him and bandaged his wounds, pouring an oil and wine. Then he put the man on his own donkey, brought him to an inn and took care of him.
0: இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
1: We know this incident very well.
0: இது நல்ல சமாரியன் என்கிற ஒரு உவமானத்தை நாம வாசிக்கிறோம்.
1: So this is a parable of good Samaritan.
0: அங்கே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் போய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்ட வேளையிலே அவன் அருகே வந்த நல்ல சமாரியன் செய்த வேலையை குறித்து விளக்குகிறது.
1: So here you can read about a person who went down from Jerusalem with Jericho, who fell among thieves and who wounded him and departed leaving him half dead, where a Samaritan came and helped him and took this and did this job.
0: இந்த 34 வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் கிட்ட வருகிறான், காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் ஊற்றுகிறார்.
1: So here verse 34 says he went to him and bandaged his wounds, pouring on oil and wine.
0: அதுக்கப்புறமா தான் அவன் காயங்களை கட்டுகிறான்.
1: And only then he treated his wound.
0: அந்த காயங்களை பார்த்தீங்கன்னா அது இரத்தத்தினால் நிறைந்த காயங்களா இருக்கு.
1: So those wounds are filled with blood.
0: அந்த காயங்கள் கட்டப்படாவிட்டால், அதற்கு வேண்டிய மருத்துவம் செய்யப்படாவிட்டால், அந்த மனுஷன் இறந்து போவான்.
1: So if those wounds are not treated properly, that man will surely die.
0: அவனுடைய வேதனையே அவனை விழுங்கி போடும்.
1: So his pain himself will devour him.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த சமாரியன் என்ன செய்கிறானா, திராட்சை ரசத்தை அந்த அடிபட்ட பகுதி இருக்கு பாருங்க, காயங்கள் மேல ஊற்றுகிறான்.
1: But this Samaritan poured wine upon the wounds where he had those wounds.
0: எதற்காக என்று சொன்னா,
1: you know for what?
0: இந்த திராட்சை ரசம் என்ன செய்யும்னு சொன்னா, நொறுங்கி போனதை, உடைந்து போனதை, காயப்பட்டு போனதை மீண்டும் சீர்படுத்துற ஒரு குணநலன் இந்த திராட்சை ரசத்துக்கு உண்டு.
1: It's because this wine has a characteristic of restoring the broken one, the crushed or pressed down.
0: நான் சொல்லுவேன், உன்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் வழிந்து ஓடும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இந்த திராட்சரசம் ஒரு மனிதனை மீண்டும் உயிர்ப்பித்து, மீண்டும் கட்டி, மீண்டும் அவனை நிலைநிறுத்துகிற சுபாவம் உள்ளது.
1: So what does it mean that your vats will overflow with wine? It means that this wine is as the characteristic of restoring a man, renewing and reviving a person.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நான் சொல்லுவேன், வாழ்க்கையின் பாதையில அநேக முறையில நாம வந்து துவண்டு போய், காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, இனி என்னால் பிழைக்க முடியாது, வாழ முடியாது, மேல வர முடியாதுன்னு துவண்டு நிக்கிறோம் பாத்தீங்களா.
1: So even in a life journey, many times when we are totally down, when we are broken down, depressed, and we feel that we cannot come up anymore,
0: தம்மை கனம் பண்ணுகிறவர்கள தேவன் அவருடைய காயங்களிலேயே அவர்கள் வந்து அழிந்து போகாதபடி அவர்களை மீண்டும் கட்டி எழுப்பி மறுரூபப்படுத்தி அவர்களை தேவன் தூக்கி நிலைநிறுத்துகிறார்.
1: So the Lord, the people who honor the Lord will restore them such a way that they won't perish in the wounds that they had.
0: நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற தேவன்.
1: Our God is a God who restores everything.
0: நாம் இழந்தவைகளை நமக்கு திரும்ப தருகிற தேவன்.
1: Our God is a one who restores the one that we lost.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அதனாலதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்.
1: That's why those who wait on the Lord will renew their strength and they will soar up like eagles.
0: எழுந்து போனவைகளை திரும்ப தேடவும் கண்டடையவும் திரும்ப தரவும் தான் ஆண்டவர்
1: வந்த. The Lord came to give and restore things and give which we have lost.
0: இந்த திராட்சை ரசம் இழந்து போனவைகளை மீட்கும் ஒரு அடையாளமா இருக்கிறது.
1: So this wine symbolizes a restoration.
0: 1 தீமோத்தேயு 5:23ல
1: In 1 Timothy 5:23
0: அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்வாரு,
1: When Apostle Paul writes to Timothy, he says,
0: நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள் என்று சொல்வார்.
1: Here he says, stop drinking only water, but and use a little wine because of your stomach and your frequent illness.
0: அப்போ அவர் என்ன அங்க சொல்லுகிறாருன்னா, இந்த திராட்சை ரசம் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஒரு மனுஷனுடைய வயிற்றுல சரீரத்துல அவனுக்கு இருக்கிற பலவீனங்கள், துவண்டு போன ஒரு லைஃபை திரும்ப என்ன பண்ணுனா, உயிர்ப்பித்து அது திரும்ப கட்டி எழுப்பும்.
1: So here he says that this wine will actually, whatever illness or weakness a person may have in his body and in his mind and heart, this wine will restore him and renew him again.
0: அடிக்கடி பலவீனங்கள் நேர்ந்தாலும் இந்த திராட்சை ரசம் பலவீன பகுதிகளை உயிர்ப்பிக்கும்.
1: So though you have frequent illness, this wine will restore your those ill proper places.
0: இந்த திராட்சை ரசம் என்ன செய்யும்னா, காயப்பட்டவனுடைய காயங்களை ஆற்றும்.
1: So this wine will bandage the wounds of people who have wounds.
0: வழியிலே விழுந்து கிடக்கிறவனை திருப்ப எழுப்பி நிறுத்தும்.
1: So it will again make that person who have fallen down in his life to stand up.
0: ஒன்றும் செய்ய முடியாமல் படுத்து கிடக்கிறவனை திரும்ப நடக்க வைக்கும்.
1: It will make a person to walk who is totally down that he cannot do anything.
0: ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை கனம் பண்ணுவாயானால் நான் என்ன செய்வேன்னா, உன் திராட்சை ரசம் குறையாமல் நான் பார்த்துக்கொள்வேன்.
1: So the Lord says, if you honor me, then I will see that your wine is not short.
0: இன்னொரு விதமாய் சொன்னால்,
1: in other words,
0: நீ எப்பொழுதெல்லாம் துவண்டு போகிறாயோ, மீண்டும் மீண்டும் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய கிருபையை நான் உனக்கு தருவேன்.
1: Whenever you are depressed, I will give the grace of renewing a restoration in your life.
0: என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்.
1: My grace is sufficient for you and my strength will be made full perfect in your weakness.
0: பலவீனம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லல.
1: The Lord did not say that you will not have weakness.
0: பலவீனங்கள் வந்தாலும் என் கிருபை உன் பலவீனத்திற்கு போதுமானது.
1: But amidst your weakness, my grace is sufficient for you.
0: அந்த இடத்துல தேவனுடைய பலன் பரம்பரிபூரணமாய் விளங்கும்.
1: And the strength of the Lord will be made perfect in that place.
0: யாருக்கு இந்த ஆசீர்வாதம்?
1: And to whom is this blessing?
0: கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்.
1: The one who honors the Lord.
0: நான் சொல்லுவேன், இந்த கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்?
1: I tell you how many of people honor the Lord today.
0: முழு இருதயத்தோடு அவரை கனம் பண்ணும்போது,
1: when we honor the Lord with all our heart,
0: கர்த்தர் இன்றைக்கு திராட்சை ரசத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு தர்றார்.
1: The Lord will give the blessing of new wine in our life.
0: இந்த திராட்சை ரசம் என்ன செய்யும்?
1: What will this wine do?
0: அது ஒரு மனுஷனை மகிழ்விக்கும்.
1: It will make a person to rejoice.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இரண்டாவது, அந்த திராட்சை ரசம் ஒருவனோடு உடன்படிக்கை செய்யும்.
1: Second, this wine will make a relationship with God.
0: அந்த திராட்சை ரசம் ஒருவனை சீர்படுத்தும்.
1: And third, it will restore a person.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலையில் ஆண்டவரே, உம்முடைய திராட்சை ரசம் என்னுடைய வாழ்க்கையில வழிந்து ஓடுறதுக்கு ஏது விதமாக உமை நான் கனன் பண்ணி உமை உயர்த்த என்னை ஆசீர்வதியோன்னு கேட்போம்.
1: This morning let us ask Lord, let me honor you in such a way that my wine may overflow in my life, Lord.
0: கண்களை மூடுவோம்.
1: Let us close our eyes.
0: பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே,
1: our holy and merciful Father,
0: நாங்கள் உமை கனம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
1: Lord, we are called to honor you, Lord.
0: எங்களுடைய பொருளாலும் எங்கள் விளைவின் முதற் பலனாலும் உம்மை நாங்கள் கனம் பண்ணும் போது ஆண்டவரே, நீர் எங்களுடைய திராட்சை ரசத்தை, எங்கள் ஆலைகளை திராட்சை ரசத்தினால் புரண்டு ஓட பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
1: Lord, when we honor you with our possessions and with the first fruits of all your increase, and Lord, I know, we know that you make our vats overflow with new wine, Lord.
0: ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற மகிழ்ச்சிக்காக நன்றி.
1: Lord, thank you for the joy that you're giving, Lord.
0: எங்களோடு வைக்கிற நெருங்கிய உறவுக்காக நன்றி.
1: Lord, thank you for the intimate relationship that you're having with us.
0: எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நொறுங்கி போகும்போதும் எங்களை மறுபடியும் கட்டி எழுப்பி சீர்படுத்தி நிலைநிறுத்துகிற உம்முடைய அன்புக்காக நன்றி.
1: Lord, above all, thank you for the love of restoring us when we are totally depressed and broken down, Lord.
0: வல்லமையுள்ள நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்து.
1: Lord, glorify your great name in our life, Father.
0: பூரண கிருபை உண்டாயிருக்கட்டும்.
1: Lord, let your perfect grace uphold us.
0: உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
1: Let your name be magnified.
0: பலத்த கரங்கள் ஆளுகை செய்.
1: Let your mighty arm take care.
0: தொடர்ந்து உம்மை கனம் பண்ணுகிறதால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க கிருபை தாரும்.
1: Give us grace to experience the blessings through honoring you, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு குவளைக்குள் இருந்த தண்ணீரில் ஒரு தவளை நீந்திக் கொண்டிருந்தது. அப்பொழுது குவளையில் இருந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற்றப்பட்டது. உள்ளே இருந்த தவளையும் வெப்பநிலைக்கு ஏற்ப தன்னுடைய உடலை சமநிலைப்படுத்தி வந்தது. தொடர்ந்து தண்ணீர் சூடேற்றப்படும் பொழுது அது கொதிநிலைக்கு மிக அருகில் வந்தது. இப்பொழுது இதற்கு மேல் அந்த தவளையால் நீரின் வெப்பத்திற்கு ஏற்ப தன்னை சமநிலைப்படுத்த முடியவில்லை என்பதை உணர்ந்தது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணீரை விட்டு வெளியே குதித்துவிட வேண்டும் என்று அந்த தவளை தீர்மானம் செய்தது. இப்பொழுது அந்த தண்ணீரை விட்டு வெளியே குதிக்க முயற்சி செய்தது. ஆனால் தண்ணீரின் வெப்பத்திற்கு ஏற்ப தன்னுடைய உடலை சமநிலைப்படுத்துவதில் தன்னுடைய பலனையெல்லாம் இழந்து போய்விட்டது என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தது அந்த தவளை. முடிவு என்ன தெரியுமா? அப்படியே அந்த தவளை வந்து பலியானது. சரி, இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி. தவளையை கொன்றது எது? தண்ணீரின் கொதிநிலைதான் தவளையின் சாவிற்கு காரணம் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எப்பொழுது வெளியே குதிக்க வேண்டும் என்பதை குறித்த சரியாய் தீர்மானிக்க முடியாத நிலைதான் தவளையினுடைய சாவிற்கு காரணம். நம்முடைய வாழ்க்கையில் கூட மற்ற மக்களோடு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக நாம் சில சூழ்நிலைகளிலே ஒத்துப்போய்க் கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது நாம் ஒத்துப்போக வேண்டும், எப்பொழுது நமது தீர்மானத்தில் உறுதியாக இருந்து அந்த இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதை குறித்து தெளிந்த அறிவு நமக்கு தேவை. நமது சூழ்நிலையை நாம் நேருக்கு நேர் சந்தித்து சரியான செயல்களை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். நம்மை சுற்றியிருப்பவர்கள் நம்முடைய சரீரத்தையோ, நமது உணர்வுகளையோ, பண நிலைமையோ, ஆவிக்குரிய நிலையையோ, மனநிலையோ பாதிப்படைய செய்து கொண்டு இருப்பார்கள் என்றால், தொடர்ந்து அவ்வாறுதான் செயல்படுவார்கள் என்று நமக்கு தெரிந்தால், நமக்கு பலன் இருக்கும் பொழுதே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விட்டு நாம் வெளியேறுவது நமக்கு சிறந்தது. அதுபோல எந்த ஒரு பாவத்தை விட்டும் வெளியே வருவதை குறித்து நாம் தாமதம் செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய பாவமே நம்மை கொன்று போடும் என்பதையும் மறந்து போய்விடக்கூடாது. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என்ன, கவனமாக இருப்போமா?

God who leads us. எங்களுக்கு முன்பதாய் சொல்லுகிற தேவ பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கோணல்களை சபைப்படுத்துகிற தேவ பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற அந்த அற்புதமான வல்லமைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், ஹாலிலூயா. பெரியவராய், பரிசுத்தராய், சர்வ வல்லவராய் நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலிலூயா, ஹாலிலூயா, ஹாலிலூயா. Thank you, Jesus. Nandri Andure. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus.

இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கும் பார்வோனுடைய சேனைக்கும் இடையிலே சிக்கி நின்ற பொழுது பார்வோன் நினைத்தான், இவங்களுக்கு வழியே கிடையாது, இவங்களுக்கு இனி வழியே கிடையாது, இவர்கள் என்னுடைய கையில் சிக்கிக் கொண்டார்கள் என்று நினைத்தான். ஆனால் பாதை காட்டுகிற ஒரு தேவன், பாதை இல்லாத இடத்திலே பாதை காட்டுகிற தேவன், அவர்களுக்கு முன்பதாக செங்கடலிலும் ஒரு பாதையை திறந்து கொடுத்தாரே அந்த தேவனுக்கு முன்பதாக பார்வோன் தலை குனிந்து நின்றதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் முன்பதாய் சென்று பாதைகள் இல்லாத இடங்களிலே நமக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வமாக, பாதைகள் இல்லாத இடங்களிலே நமக்கு பாதையை உண்டு பண்ணுகிற தெய்வமாக நமக்கு முன்பதாய் செல்லுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹாலிலூயா, ஹாலிலூயா.

கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏராளமானவ, தாராளமானவ. ஹாலிலூயா, ஹாலிலூயா. அவர் குறைத்து கொடுக்கிற தெய்வம் அல்ல, அவர் தன்னுடைய கரத்தை குறுக்குகிறவர் அல்ல, அவர் கரத்தை நீட்டி நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஹாலிலூயா, ஹாலிலூயா சொல்லுங்களேன்.

ஆண்டவரே பாச்சலுங்க, ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் போதுமானவர். சொல்ல முடியுமா சத்தமா ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு போதுமானவர். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவீங்களா? நீர் ஒருவரே எனக்கு போதும். லார்ட், யூ ஆர் மோர் தன் இனப் ஃபார் மீ, யூ ஆர் மோர் தன் இனப் ஃபார் மீ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ், நீர் எனக்கு போதுமானவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் ஏராளமாய் தாராளமாய் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் குறைவாய் அல்ல. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சிங்க

நன்மையும் குறைவுபடாது. சொல்லுங்க, சரீர சுகத்திலே குறைவுபட மாட்டேன், சரீர சுகத்திலே குறைவுபட மாட்டேன், ஆண்டவரே பொருளாதாரத்திலே குறைவுபட மாட்டேன், இதிலுமே எனக்கு ஒரு குறைவு கிடையாது. நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருப்பதற்காக நமக்கு நன்றி.

சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நான் தேடுகிறதினால், உம்மை நான் தேடுகிறதினால், உம்மை நான் தேடுகிறதினாலே என் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைகளை நிறைவாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறீர். Lord, you are able to fulfill all my needs. You are able to fulfill all my needs. You are Jehovah Jireh. Jehovah Yireh. என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் காலை வழியிலும் தகப்பனே, உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you for the great privilege to come into your presence and to worship your heavenly Father. To make your heart glad. உடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், உடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் எங்களை நிறுத்தியிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. காலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். We have come with a lot of questions. எங்களுடைய இருதயங்களில் கேள்விகள் உண்டு, இருதயங்களில் அநேக யோசனைகள் உண்டு. ஆண்டவரே, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் தாமே. இந்த நாளில் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க சத்தத்தை எங்கள் செவிகள் கேட்கட்டும். எல்லாருடைய இருதயத்தையும் கதை திறந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் 11. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாப்பையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு இஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த இஸ்திரி வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த இஸ்திரி யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த இஸ்திரி கர்ப்பம் தரித்து தான் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாப்பின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாயிருக்கிறானா? ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டுக்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டுக்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவரின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடே சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்கு பிரவேசிப்பேனா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறுக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்து கொண்டான். காலமே தாவீது யோவாப்புக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாப்போடே யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி தான் அனுப்புகிற ஆளை நோக்கி, நீ யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்த்த போது ராஜாவுக்கு கோபம் எழும்பி அவர், நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா?
எருப்பே தேசத்தின் குமாரன் அபிமேலேக்கை கொன்றது யார்? தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு எந்திர கல்லின் துண்டை அவன் மேல் போட்டதினால் அல்லவோ அவன் செத்தான். நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உன்னோடே சொன்னால், அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல்லென்றான். அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவா பட்டணத்தில் சொல்லி அனுப்பின செய்திகளையெல்லாம் தாவீதுக்கு அறிவித்து தாவீதை பார்த்து, அந்த மனுஷர் கைமிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில்வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகர்கள் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபின்னத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பற்றிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடம் சொல் என்றான். தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவள் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். துக்கநாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது.

பலவீனங்கள் மறையட்டோ. உம்முடைய சிலுவை மரணத்தினா எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்தவர். உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்துவீராக. ஓ ராமா ஷகலரஹந்தரவனமா.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க

யுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனைகள், என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ சேர்ந்து

0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 28 சங்கீதம் 7 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனத்தில் சொல்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரையே நம்பியிருந்தால் நிச்சயம் எல்லாவற்றிலும் ஜெயம் கிடைக்கும். இது தாவீதனுடைய அனுபவபூர்வமான ஒரு வார்த்தை. நாம் சொல்லுவோம், பிரதர் நிறைய பிரச்சனை என்னை சூழ்ந்திருக்கு, காலையில் எந்திரிச்சாலே எனக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை நிற்கிறது, நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன் பிரதர், என் இருதயம் கலங்குகிறது, என்னால் சரியாக ஜெபிக்க முடியல, உபவாசிக்க முடியல, வசனத்தை வாசிக்க முடியல, ஜெபிக்க உட்கார்ந்தாலே பல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய சகோதர சகோதரிகள் புலம்புகிறார்கள். தாவீதனுடைய வாழ்க்கை பாருங்கள், அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கம். அவர் சொல்லும் சில நெருக்கமான வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். 31 சங்கீதத்திலே 9 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 9 வசனத்திலே சொல்லுவார், நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. 10 வசனத்திலே, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. 11 வசனத்திலே, என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன், வீதியில் என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். மீண்டுமாய் 31 சங்கீதம் 12 வசனத்திலே சொல்வார், செத்தவனைப் போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தைப் போலானேன். 13 வசனத்திலே, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும் இவ்வளோ பிரச்சனையை தாவீது சொல்கிறார். ஆனால் 31 சங்கீதம் 1 வசனத்திலும் 14 வசனத்திலும் வாசிக்கும் போது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். 14 வசனத்திலே, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். 31 சங்கீதம் 15 வசனத்திலே, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார். நான் கர்த்தரை நம்பியிருந்தேன், கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணினார், ஜெயம் கிடைக்க பண்ணினார், என் இருதயம் அவரையே நம்பியிருந்தது. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலும் தாவீது கர்த்தரை நம்பி இருந்தபடியினால் அவருக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கிடைத்தது. இன்னைக்கு உங்களை சூழ்ந்திருக்கிற நெருக்கமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், நீங்க அநேக காரியங்களை நம்பிக்கொண்டே இருக்கலாம், மனிதர்களை நம்பலாம், மனிதர்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருக்கிறே நலம், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நம்ம அநேக நேரங்களிலே பல காரியங்களை நம்பி இருந்தோம், ஜெயம் கிடைக்கவில்லை. இந்த தாவீதினுடைய அனுபவம், கர்த்தரை அவருடைய இருதயம் நம்பி இருந்தபடியினால் சகாயம் ஜெயம் கிடைத்தது. நாமும் இந்த காலை நேரத்திலே நம்மை சூழ்ந்திருக்கிற போராட்டங்களின் மத்தியிலே கர்த்தரையே நம்பி இருப்போமானால் நிச்சயம் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார், எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க பண்ணுவார், ஆண்டவர் ஒரு மகிமையான எதிர்காலத்தை தருவார். நம்முடைய இருதயம் கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கணும், கர்த்தரையே சார்ந்திருக்கணும், அப்ப நம்ம லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சிங் இருக்கும். தெய்வ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, நீங்க உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, நீங்க கர்த்தரை முழுவதுமா சார்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு பாதையில அடியெடுத்து வைக்கலாம், கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொண்டு அதை செய்து பாருங்கள், கர்த்தரை முழுவதுமாய் அண்டிக் கொள்ளுங்கள், நிச்சயம் ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தரை உங்கள் இருதயம் நம்பி இருக்கட்டும், நிச்சயம் ஜெயம் கிடைக்கும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உமது கரமும் உடைய பிள்ளைகளின் மீது இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் இருதயம் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் ஆண்டவரே அவர்கள் ஜெயமான ஒரு எதிர்காலத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
1: யெகோவா, நீர் ஒருவரே தெய்வம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்ச்சியிலே இதற்கான தலைப்பு கிருபையின் ஆவி. அதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தை சக்கரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் ஜெருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரலோக பிதாவையும் அதே சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறதையும் பார்க்கிறோம். வெளிப்பாடு 4:21. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்களாக எரிந்து கொண்டு இருந்தார். வெளிப்பாடு 4:5. ஆவியானவர் ஒருவர் தான், ஆனால் 7 அக்கினி தீபங்களாக தன்னை வெளிப்படுத்துகிறார். மலை ஒன்றாயிருந்தாலும் அதிலே 7 பர்வதங்கள் இருக்கிறது போல 7 வெளிப்பாடுகளோடு அவர் விளங்குகிறார். அதற்காக மொத்தம் 7 ஆவியானவர் இருக்கிறார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. ஆண்டவருடைய எல்லா வெளிப்பாடுகளுக்கும் தேவனுடைய கிருபையே முன் செல்லுகிறது. வேதத்தில் 2 இடங்களில், அதாவது சக்கரியா 12:10 இரண்டாவதாக எபிரேயர் 10:29 கிருபையின் ஆவியை குறித்து வாசித்து அறிகிறோம். கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் முன் செல்லுவது கர்த்தருடைய கிருபைதான். உங்களுக்கு ரட்சிப்பு அருளுவது கர்த்தருடைய கிருபை. பரிசுத்த ஆவியை தருவதும் அவருடைய கிருபையே. பரலோக சிங்காசனத்துக்கு உங்களை தகுதிப்படுத்துவதும் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் உங்களை மறுரூபமாக்குவதும் இந்த கிருபையே ஆகும். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். எஸ்ஐயா 16:5. கர்த்தர் கம்பீரமாய் உட்கார்ந்திருக்கிற ஆசனத்துக்கு பெயர் கிருபாசனம் என்பதாகும். அதிலிருந்து கர்த்தர் தம்முடைய அளவற்ற கிருபையை பொழிந்து கொண்டு இருக்கிறார். தாவீது கர்த்தருடைய கிருபையை அதிகம் அதிகமாய் புகழ்ந்தார். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். சங்கீதம் 31:16. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடம் கிருபியை கேளுங்கள். கர்த்தருடைய கிருபியை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்தில் நடந்த தாவீதை அவ்வளவு உயர்த்தி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியது கர்த்தருடைய கிருபி அல்லவா? அந்த தேவன் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். கிருபையின் ஆவியினால் அபிஷேகம் பண்ணியும் இருக்கிறார். உங்கள் மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவார். இன்றைக்கும் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்திலே மற்ற யாருக்கும் கிடைக்காத கிருபியை உங்களுக்கு பாராட்டி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே உங்களை பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறார். எகிப்தின் பாவ வழக்கத்தில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் உங்களை விடுவித்து தம்முடைய ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். ஆகவே தேவ கிருபியை போற்றி புகழுங்கள். உங்களுடைய நினைவுக்காக, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. 1 Cor 15:10. இப்படியான ஆவிக்குரிய செய்திகளையும் பாடல்களையும் உயிர்ப்பிக்கும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு G-Fan FM எமது இணையதள முகவரி www.gfanfm.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.

0: இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம். இந்த மூன்று நாட்களும் உங்களோடு கூட நான் தேவ சமூகத்தை தேவ சமூகத்தில் காத்திருந்த போது முன்னேறுவதின் எதிரிகள் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் பேசும்படியாக என்னோடு கூட இடைபெற்றார். மிஷனரி பெருவுளா என்று ஏன் ஐயா அழைக்கிறீர்கள் என்னை கேட்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேசத்திலே ஆங்காங்கே இருக்கும் போது ஏன் ஐயா இதை ஒரு மிஷனரி பெருவுளா என்று சொல்லி அறியப்படாத இடங்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிறதற்கு சபை துரிதப்பட வேண்டும் என்று சொல்வதற்கான ஒரு கூட்டத்தை ஏன் ஐயா நடத்துகிறீர்கள் என்று எண்ணத்தில் சிலர் கேட்கலாம். அதற்கு ஏற்ற காலமா இது என்றும் சிலர் தங்களுடைய இருதயத்திலே நினைக்கலாம். இந்த நேரத்தில் ஜனங்களை நம்பிக்கை இழந்திருக்கிற ஜனங்களை வியாபாரத்தில் நஷ்டம், பொருளாதாரம் தங்கி தேங்கி இருக்கிறது, அநேகருடைய காரியங்கள் அநேகருடைய வாழ்வின் காரியங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, அநேகருடைய சுகம் கெட்டுப்போயிருக்கிறது, அநேகர் தங்களுடைய காரியத்தில் என்ன செய்வது என்று குழம்பி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானுடைய வேலை திடீர் திடீரென்று உயர் நிலையில இருக்கிறவர்களுக்கும் பறிபோகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னமும் முன்னேறி சென்று இந்த தேசத்துக்கு தேவனுடைய செய்தியை அறிவி என்று சொல்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்துகிறது புத்தியீனம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கலாம். சபையாக, தனி மனிதனாக, குடும்பமாக முன்னேற வேண்டிய அளவுக்கு முன்னேறக்கூடாதபடி தடுத்து நிற்கிற அநேக சக்திகள் உங்கள் முன்னதாக என் முன்னதாக நிற்பதை புரிந்து கொள்வதற்குரிய காரியங்களை நம்முடைய இதயங்கள் ஏற்க மறுக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முன்னேறுவதின் எதிரிகள் என்கிற தலைப்பைத்தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசும்படியாக, விசேஷமாக கோவை பட்டணத்தில் பேசும்படியாக என்னோடு கூட இடைப்பட்டார். நான் உங்களுக்கு சொன்னேன், 70 செய்திகளை கொடுத்திருக்கிறேன், அத்தனையும் யூடியூபில் இருக்கிறது. சமயம் வாய்க்குமானால் நீங்கள் அதை கேளுங்கள், அது உங்களை நிச்சயமாக தட்டி எழுப்பும். ஒருவேளை நான் கர்நாடகாவில் பேசின ஆங்கிலத்தில் பேசி கனடாவில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசின கிட்டத்தட்ட 15 செய்திகள் மாத்திரம் உங்களுக்கு யூடியூபில் இப்பொழுது அவைலபிளாக இருக்காது. ஆனால் பின்னதாக நாங்கள் சில டைட்டில்ஸை கொடுத்து, தமிழ் டைட்டில்ஸை கொடுத்து அதை வெளியிட ஆயத்தப்படுகிறார்கள் என்னுடைய மீடியா துறையினர். அதையும் நீங்கள் கேட்டால் நலமாயிருக்கும். விசேஷமாக ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் அந்த கூட்டத்தில் அவர்கள் எழுதியிருந்தார்கள், மிஷன் இம்பாசிபிள் என்று எழுதி ஐயம் வருகிற இடத்துல ஒரு சிலுவையை போட்டு பாசிபிள் என்று எழுதியிருந்தார்கள். மிஷன் இஸ் பாசிபிள். எத்தனை பேர் சொல்றீங்க மிஷன் முடியும்? என்னையே தட்டி எழுப்பினது அந்த தலைப்பு. ஆகையினாலே நான் 4 15 தடவை அவர்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆண்டவர்களோடு கூட இடைபடுவார் இந்த தலைப்பின் கீழே என்று நான் பூரணமாக விசுவாசிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல வேண்டும். ஆண்டவர் சபையை பார்த்து அது சிறியதாய், பலனற்றதாய், பணமற்றதாய், வாய்ப்புகளற்றதாய், பயந்து நடுங்கி சந்தேகப்பட்டவர்களாய் இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்களும் நானும் அடிக்கடி யூஸ் பண்ணுகிறவைகள் தான். வாசிக்கலாம். இது தெரிந்தாலும் கூட என்னோடு கூட சேர்ந்து திருப்பி வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19 20 வசனத்தை வாசிக்கலாம்.
1: நீங்கள் புறப்பட்டு போய்,
0: நீங்கள் புறப்பட்டு போய்
1: சகல ஜாதிகளையும்
0: சீஷராக்குங்கள், பிதாதிகளையும் சீஷராக்கி
1: பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி
0: அவர்களுக்கு
1: உபதேசம் பண்ணுங்கள்
0: இதோ
1: உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும்
0: நான்
1: உங்களுடனே கூட இருக்கிறேன்
0: என்றார் என்றுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் முடிவடைகிறது. இதைத்தான் வேத பண்டிதர்கள் கிரேட் கமிஷன் என்று சொல்லுகிறார்கள், பெரிய கட்டளையாம். எனக்கு முன்னதாக சாட்சி கொடுத்த விஜய் சர்மா இங்கே அநேக காரியங்களை நேரமின்மையால் அவர் சொல்லவில்லை, நான் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட விரும்புகிறேன். இவர் தன்னுடைய கல்லூரி படிப்பின் நாட்களிலேயே கல்லுடைக்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை உண்டாக்கி அதன் மூலம் அவர்களை போஷிக்க வேண்டும் என்று 100 பிள்ளைகளை நாங்கள் விலைக்கு வாங்கினோம். நீங்கள் கேட்கலாம், என்னையா விலைக்கு வாங்கினீர்களா? ஆமையா, அவர்கள் அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள், குடும்பமாக விற்கப்பட்டிருந்தார்கள். சொற்ப தொகையை ஒரு மனிதனிடத்தில் கடனாய் வாங்கினதினால் அவன் ஒரு கல் குவாரியை வைத்திருந்ததினால் அவனுக்கு கையளித்து கொடுத்தார்கள். 5 வயதிலிருந்தே கல் உடைப்பார்கள் முழு குடும்பமும். அது ஒரு பெரிய கதை, என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன், நீ இல்லாவிடில் என்கிற புஸ்தகத்தில் நீங்கள் சிலர் வாசித்திருக்கலாம். அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டிய பணி உண்டானதினால அந்த மாஃபியாக்கள் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னதினால நாங்கள் பணம் கொடுத்து அவர்களை வாங்க வேண்டியிருந்தது. லிசன் சார், அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, சோறு போட வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக 2 ட்ரக்குகளை செய்வது, அதிலே அவருடைய தாய் தகப்பன் உடைக்கிற கல்லை எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்டிலே விற்று அதில் வருகிற பணத்தை இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை செய்ததினால் அந்த 2 ட்ரக்கையும் செய்வதற்குத்தான் சகோதரன் வந்தார். கவனிங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு நாங்கள் கிறிஸ்துவை காண்பித்துக் கொடுக்கத்தான் விரும்பவில்லை, போதிக்கவில்லை. கிறிஸ்தவத்தை எதிர்த்து இன்றைக்கு ஒரு புதிய ஏற்பாட்டை ஒரு கையிலே கொடுத்தால் கூட அடிக்க வருகிற ஒரு பகுதியில் நின்று பேசுகிறேன் என்று எனக்கு தெரியும். நன்றாய் கவனியுங்கள் என் சகோதரா, காதுகளை திறந்து கேட்டுப்பார். நான் சொல்லுகிற சத்தம் உனக்கு கேட்குமானால் நலமாயிருக்கும். ஏனையா இதை கொடுக்கிறோம்? அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு இங்கே வருகிறேன், புரியும். கயா பட்டணத்தில் புத்தனுக்கு ஞானம் பிறந்த பட்டணத்தில் கூட்டங்களை நடத்துவதற்கு காந்தி மைதானத்தினுடைய பெர்மிஷனுக்காக என்னுடைய 3 மிஷினரிகள் அங்கே போனார்கள். அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு விரோதமாக கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள் போராட்டம் அணியினதினால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தயங்கினார்கள். ஆகையினாலே நான் அவர்களை பார்த்து சொன்னேன், போங்கள், டிஎஸ்பியை போய் பாருங்கள், அவரிடத்தில் பேசுங்கள் என்று சொல்லி நான் போகவில்லை, என்னோடு கூட பணி செய்கிறவர்களை நான் அனுப்பி வைத்தேன். ஒருவர் பெயர் பாலேஸ்வர், அவர் பஜரங் தல் செக்ரட்டரியாக இருந்தவர். இன்னொருவர் பெயர் லக்ஷ்மண், அவர் நக்சல்பாரிகளின் கூட்டத்திலே துப்பாக்கி ஏந்தி சிந்தவர். இன்னொரு பேர் விக்டர், விக்டர் பாஸ்டருடைய பிள்ளை, ஆனால் ரயிலிலே கொள்ளையடிக்கிறவர். நல்லா கவனிங்க, சிலர் சொல்லுவாங்க கிறிஸ்துவ பெயர் வச்ச மாறியிருந்தா. இவர்களை குறித்து விவரமாக பேச விரும்பவில்லை. இவர்கள் போய் டிஎஸ்பி ஆபீஸில் நின்ற போது அந்த டிஎஸ்பி கேட்டிருக்க, ஐயான் வந்தீர்கள்? அப்போ சொன்ன, ஐயா நாங்கள் கூட்டம் நடத்த போறோம். உன் பேர் என்ன? பாலேஸ்வர். ஐய், இன்னொருத்தர் லட்சுமண். என்னடா செய்துகிட்டு இருந்தீங்க, என்னடா நீங்களே கூட்டம் நடத்துறதுக்கு, கிறிஸ்தவ கூட்டம் நடத்துறதுக்கு வந்திருக்கீங்களேன்னு கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஐயா வேத புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அதை நாங்கள் படித்தோம், துப்பாக்கியை தூக்கி போட்டு இப்போ இதை பிரசங்கம் பண்ணுறியா? அடிக்கிறத கம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ இயேசுவை உயர்த்துகிறோம். ட்ரெயின்ல இருக்கிறவங்க பொருள்லாம் பத்திரமா போயிட்டு இருக்கையா. அவர் எந்திரிச்சு நின்று விட்டார். இன்ஸ்பெக்டர்லாம் கூப்பிட்டார். மூணு இன்ஸ்பெக்டர் உண்டியான கயா பட்டணம் பெரிய பட்டணம், வாங்கடா வாங்கடா. எவனாவது புஸ்தகம் படிச்சேன்னு வார்த்தையில மார்க் இருக்கனா, இந்த புஸ்தகம் அதை செய்யணும்னா நம்மளே நின்று கூட்டம் நடத்தணும்டா, வாங்கடான்னு 200 போலீஸாரும் பாமெல்லாம் வைக்கிறதுக்கு வச்சிருந்ததுனால பாமெல்லாம் செக் பண்றதுக்கு அந்த ஸ்குவாடும் ஆமா அனுப்பித்தான் வச்சாங்க. ஏன்னா இந்த புஸ்தகம் தொட்டவனை மாத்தித்தான் ஆகும். நாங்க ஒன்றும் ஏசு ஏற்றுக்கொள்ளு மரம் மாதிரி உனக்கு ஒரு 1000 ரூபா தர்றோம் 10000 ரூபா தர்றோம் இன்னைக்கு புழுகிட்டு திரிகிறாங்களே புழுகு மூட்டைகள். நாங்க இயேசுவை காண்பிச்சோம், எங்க கையில இருக்கிற புஸ்தகம் இழுத்துச்சு, இயேசு பிரசங்கிக்கப்பட்டார். பயங்கர அவர் பாவ வாழ்க்கையை சொல்லல, பயங்கரமான பாவ வாழ்க்கை, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்களோ எங்க ஆட்கள். ஏன்னா மறுபடியும் பாவம் செய்யறவங்க போய் சைதான் பார்க்கணும்னு தந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் சாஃப்டாவே சொல்ல சொல்லியிருக்கோம். அந்த நிலையில தான்யா இந்த சத்திய வேதம் மாற்றிட்டு அப்போ ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துட்டு. இதுதான் வட இந்தியாவில் நடக்கிறது. இன்னைக்கு 25 வருஷம் ஆச்சு, ஒரு ஆளுக்கு இயேசு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டோம், நாங்கள் பரிசுத்தவான்கள் யார்ட்டையும் பேசுறது இல்லை டே, உங்களை பார்த்தாலே தெரியறது இல்லை. பார்த்தா அந்த ஆளு இயேசுக்காக ஏற்றுக்கொண்டான். ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துட்டு நாங்கள் சொன்னோம், நீ முதல்ல அபிஷேகம் பெறு, அது இல்லாமல் என்னத்தை ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னதுனால அன்றைக்கே கேட்டு பெற்றுக்கொண்டோம். எந்த காத்திருப்பு கூட்டம் போல வீட்டிலேயே காத்திருந்தா ஆண்டவர் ஊத்தி கொண்டிருக்கிறா. அவரே சொன்னதை கேட்டீங்க. படித்த பிறகு அது பெரிய கதை. இவர் வாழ்க்கை மாற்றப்பட்டதை பார்த்துதான் ஓடிப்போன மனைவி திரும்ப வந்துட்டா. சாத்தான் பார்த்தான், நீ திரும்ப வந்துட்டல, உனக்கு கேன்சர் தர்றேன்னா. ஆண்டவருடைய பலத்தில் நாமத்தில் நான் அவளை பார்க்கவும் இல்லை ஜபிக்கவும் இல்லை. எங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் வர்றது இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் சூப்பர் ஸ்டார்லாம் பணம் இருக்கிற இடம் போவாங்க, எங்கள் ஊரில் இல்லை. அவரும் அவருடைய மனைவியுமே ஜெபித்து கேன்சர்லேருந்து சம்பூர்ணமாக விடுதலை பெற்றிருக்காங்க. அவங்க தான் மொங்கேரில் வேலை செய்கிறாங்க, மொங்கேரில் வேலை செய்கிறாங்க. வில்லியம் கேரி கல்கத்தாவிலிருந்து கங்கை நதி வழியாகவே அன்றைக்கும் படகு விட்டார்கள், இப்பொழுதும் படகு விட ஆரம்பித்திருக்கார்கள். வசதிகள் இல்லாத இடத்துல வந்து இறங்கி ஹிந்தி வேதாமத்தை மொழிபெயர்க்க வேண்டும்ங்கிற வெறியோடு கூட பணிபுரிந்த அந்த அந்த இடத்துல இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கதவும் இல்லை ஜன்னலும் இல்லை. கோ கம் அண்ட் சீ. அதை பார்த்த நாங்கள் அழுதோம். அதனால் இங்கே வச்சிருவோம். இங்கே ஒரு ஆலயத்தையும் கட்டி ஒரு பார்சனேஜையும் கட்டி அந்த பகுதிகளில் கிறிஸ்துவை அறிவித்து வருகிறோம். ஒரு பெரிய அலலியா போடலாமா? அல்லது மரியோஸ் சொன்னார், அங்க போனது மாத்திரம் இல்ல, ஜெம்சனுடைய அர்த்தமே கோ எவாஞ்சலைஸ் மேக் டிசைபிள் செந்தம், அவங்களையே அவங்க ஆட்களை அதை செய்யறதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் விஜய் சர்மா அங்க இருக்கிறார். நீங்க அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு கொண்டு வந்தோம். இது திராட்சை கொலையினுடைய ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். தேங்க்யூ, நல்ல கவனிங்க. அப்ப இப்படி சொன்ன ஆண்டவர் இவங்க கிட்ட ஒன்னும் கொடுக்கல. லிசன், 12 பேர்ல ஒன்னு போய் சேர்ந்துச்சு. பணத்தின் மேல கண்ணை வைத்த யூதாஸ் நன்று கொண்டு நின்று செத்தான். இருக்கிறது 11 பேர். இவங்க பயங்கர பயந்தாங்கொள்ளிகள். ஆண்டவரை பணிந்து கொண்டான்னு அங்க போட்டிருக்கு, வாசிக்கலாம் அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு 28:16-17 வாசிக்கலாம்.
1: 11 சீஷர்களும்
0: கலிலேயாவிலே
1: இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு
0: போனார்கள்.
1: அங்கே அவர்கள் அவரை கண்டு
0: உயிர் தெழுந்த இயேசுவை கண்டு
1: பணிந்து கொண்டார்கள்.
0: சிலரோ
1: சந்தேகப்பட்டார்கள்.
0: கையில சோறு வாங்கி தின்னா அவர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியா வச்சிருந்தாரு. உங்ககிட்ட ஏதாவது மீன் இருக்கான்னு கேட்டாரு. இவனுங்க மீனையும் பிடிச்சானுங்க. ஆனாலும் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சிருக்கேன், தின்னு கொளுத்தானே வழிய சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்சம் உங்களை சொல்லல, அந்த 11 பேர் தான் தின்னு கொளுத்தான வழிய நம்ப மாட்டேங்கிறான். சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சம் உலுப்பி சொல்லுங்க. அவங்க அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அது அவங்கள அவங்களுக்கு பழிச்சிட்டு போட்டும். அவ சாப்பிட்ட பிறதான் சொல்றாரு, அப்பா உலகம் எங்கும் போங்க. ஒருத்தன் ஒருத்தன் மூளையை பார்க்கறான், நமக்கு சோறு கிடைக்கலன்னு தான் கடலுக்கு போனோம். இவர் என்னட்டா உலகம் முழுவதும் போறங்காது. இவர் பாலஸ்தீனா விட்டு வெளியே போல நம்மளை எல்லா ஊருக்கும் போய் சொல்றாரு. நல்லா கவனிங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, எங்கேயாவது கொஞ்சம் காசியாவது பேங்க்ல எங்களை போட்டு வச்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எவ்வளவு பேங்க் பேலன்ஸ். அவர் சொல்வாரு, யூதாஸ் நான்கு கொண்டு நின்று செத்தான், ட்ரெஷரர் போய் சேர்ந்துட்டார்ப்பா. அவங்களுக்கு எப்படி ஐயா தைரியம் வந்தது, எங்க ஐயா தைரியம் வந்தது, எப்படி ஐயா இன்றைக்கு நீயும் நானும் கர்த்தரே தெய்வம் என்று பாடுவதற்கு நமக்கு தைரியம் வந்திருக்கிறது. நல்லா கவனிங்க கவனிங்க. அப்ப அவங்களாலேயே முடிந்தது என்றால், அந்த கூட்டத்தில் இருந்த 11 ஆளிலே ஒருவனாய தோமா சந்தேக பர்வழி கையில இருந்த துவாரத்தில் நான் கைய போட்டு பார்த்தான் தாண்டா விசுவாசிப்பேன் சொன்ன தோமா இந்த மண்ணை தேடி வந்து உனக்கும் எனக்கும் கிறிஸ்துவை அறிவித்தது உண்மை என்றால், இன்றைக்கு உனக்கு வசதி உண்டு, என் கையில மைக்கும் உண்டு, என்னை கூட்டிட்டு போறதுக்கு நண்பருடைய காரும் உண்டு, என்னை தங்க வைப்பதற்கு நல்ல ஏசி ஓட்டலும் உண்டு, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆயிரங்கள் உண்டு. பக்கத்தில் இருக்குங்க, பக்கத்தில் இருக்க முகத்தை பார்த்துக்கலங்க, கையை தொட்டுறாதீங்க, ஷாக் அடிச்சிட போகுது. முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு யாராவது இருக்கிறாங்களா? அப்ப இவங்களுக்கு சொன்ன அதை அவர்கள் தலைமேற்கொண்டு சுவிசேஷத்தை இந்து நாடு என்று அன்றைக்கே இந்து தேசம் என்று அழைக்கப்பட்ட தேசத்திற்கு தோமா என்கிற சந்தேக பேர் வெளியே வந்து தன்னையே தந்தது உண்மை என்றால், இன்றைக்கு சபைக்கு சக்தி உண்டு. 8 பில்லியன் என்று சொல்லுகிறார்கள் உலகத்தின் ஜனத்தொகையில், 8 பில்லியன், 800 கோடி, 800 கோடியில 300 கோடிக்கு, கவனிங்கள், 800 கோடியில 300 கோடிக்கு அவன் ரோமன் கத்தலிக்கனா இருக்கலாம், அல்லது ஆங்கிலிக்கன் சபையை சேர்ந்தவனாயிருக்கலாம், அல்லது பெந்தகோஸ்தேக்காரனாயிருக்கலாம், எப்படியோ இயேசு என்கிற வார்த்தை வாயிலே போடப்பட்டிருக்கிறது. And the 11 people can go and shake the whole world. Why not you? Why not you? அன்னைக்கு சாதகமான அரசாங்கமா இருந்துச்சு. No! இயேசுவையே சிலுவையில் அறைய கொடுத்த அந்த அரசாங்கம் நீரோவை குறித்து சரித்திரம் சொல்கிறது, இயேசுவை சொன்னவர்களை மிருகங்களுக்கு இரையாக்கிற அந்த அரசாங்கம் இருந்தது. There was no government support as you enjoy in Tamil Nadu. நமக்கு ஓட்டு போட்டு கொண்டுட்டோம், அவர் வந்துட்டார், நமக்கு பாதுகாப்பையா அப்படி தள்ளுகிற தமிழகமே. There was an adverse government on the top. உலகம் முழுவதையும் பயமுறுத்தி தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்து நசுக்கக்கூடிய ஒரு பெரிய அரசாங்கம் இருந்தது. But that couldn't stop them. அவருடைய முன்னேற்றத்தை அது நிறுத்த முடியவில்லை. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவர் நவீனப்படுத்தலாமா? பணம் இல்லாம மாற்ற முடியவில்லை. இதயத்திலே கோழைத்தன்மை இருந்தது, ஆனால் அது மாற்ற முடியவில்லை. அதனாலதான் கடல் கடந்து நம்மையும் தேடி ஒரு சீசன் 11 பேர்ல ஒரு ஆளே இங்க வந்தார். தோமா இங்க வருவதற்கு முன்னதாக அரபிய கண்ட்ரிகளிலே அவர் வாழ்ந்தார் என்றும், இன்றைக்கும் ஓமன்ல போனீர்கள் என்றால் சஹார் என்று சொல்லப்படுகிற இடத்துல தோமையனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆலயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஓமனில் பணி செய்தவர்கள் இங்கே இருக்கலாம். I preached in that church. அந்த சபையில் நான் பேசியிருக்கிறேன். அப்பொழுது என்ன சொன்னார்கள்? தோமையர் அந்த நாட்களிலே மத்திய தரைக்கடல் வழியாக ஆப்பிரிக்காவை சுத்தி தங்களுக்கு உணவுப் பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வர வேண்டிய இடத்துல கப்பல் பழுதாகிவிட்டது. ஏனென்றால் இன்றைக்கு மோட்டர் போட் கிடையாது, பாயெல்லாம் கிழிந்து போயிருந்தது. கொள்ளையர்கள் இருந்த அந்த பகுதிகளில் தப்பித்து வர வேண்டியிருந்தது. இன்றைக்கும் பைரட்ஸ் கடல் கொள்ளைக்காரர்கள் நிறைந்திருக்கிற பகுதி. சோமாலியாவை பாருங்கள், எத்தியோப்பியாவின் அருகில் இருக்கிற அந்த பகுதியில் இன்றைக்கும் கடல் கொள்ளைக்காரர்கள் உண்டு. நீங்கள் கேட்கலாம், எப்படி ஐயா உங்களுக்கு தெரியும் என்று. ஏமன் நாட்டுக்கு, ஓமன் நாட்டுக்கு அல்ல, ஏமன் நாட்டுக்கு பிரசங்கம்படியாக போயிருந்தேன். அங்கே இருக்கிற சில கிறிஸ்தவர்களையாவது தைரியப்படுத்துவதற்கு கர்த்தன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அங்கே ராத்திரி வேளையில் பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரை ஆராதிக்கிற ஒரு சின்ன கருப்பர் கூட்டத்தை பார்த்தேன். டெய்லி காது கொடுத்து கேளுங்க. நான் கேட்டேன், எதுக்கு இவங்க 11 மணிக்கு வராங்க? இவங்கெல்லாம் துப்புரவு தொழிலாளிகள். இவங்கெல்லாம் வேலை செய்து சாயங்காலம் நகரத்தை சுத்தப்படுத்திட்டு அவங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் வேகமாக போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு தான் வர முடியும். Everyday 2 hours worshiping the Lord. தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று சொன்னேன். நான் அவங்களோடு கூட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு தங்கச்சி, அவளுக்கு மிஞ்சி போனால் 23 வயசு இருக்கும். நான் அவளை கேட்டேன், எம்மா அவன் பேர் என்னன்னு கேட்டேன். அவள் சொன்னா எமிலின்னு சொன்னான். இது என்ன கேட்ட பார் மாதிரி இருக்குன்னு, நீ எதுக்கும் அங்கே வந்தேன்னு கேட்டேன். ஐயா எங்கள் ஊரில் சோறு இல்லையா, என் குடும்பத்துக்கு நாதி இல்லையா, அதனால் ஏதாவது வேலை தேடினு கள்ள தோடியில் தான் வந்தேன். இங்கே எனக்கு கிடைச்ச வேலை துப்புரவு தொழில். என்ன படிச்சிருக்கிறேன்? எம்எஸ்சி. ஹலோ, ஐ எம் நாட் ஜோக்கிங் ஹியர். எம்எஸ்சி படிச்சிருக்கா, ஊரில் சோறு கிடைக்கலன்னு இங்கே வந்திருக்கா, எப்படியோ கடலை தாண்டி வந்திருக்கிறான், ஏமனில் வந்திருக்கிறான், கிடைச்ச வேலை துப்புரவு தொழிலாளி வேலை. ஆனால் தினந்தோறும் ராத்திரி 11 மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் தெய்வ சமூகத்தில் நிற்பதற்கு அவளுக்கு தெரியும். அந்த கடை கொள்ளற்காரர்களில் நான் சிலரை சந்தித்தேன். அவர்கள் மனம் திருப்பி இருக்கிறதை பார்த்தேன். ஆகினால் தான் தைரியமாக சொல்கிறேன், அந்த கடற்கரையெல்லாம் தாண்டி தோமா போன படகு இந்த ஓமானிலே வந்து தங்க நேரிட்டது. இனி இந்தியாவுக்கு போக வேண்டும் என்றால் அதில் இருக்கிற விழுந்துவிட்ட ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்று சொல்லி கப்பலை கரையில் வைத்து அதை பழுது பார்த்து கொண்டிருந்த நேரத்திலேயே அவர் அங்கே ஒரு சபையையே உண்டாக்கி விட்டார். மறுபடியும் ரெஸ்ட் ஹவுஸ் இன்ஸ்பெக்ஷன், ரெஸ்ட் ஹவுஸில் தங்கினா கூட சபையை உண்டாக்கிடுவாயா. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திஸ் வாஸ் தி ஏர்லி சர்ச். இதுதான் ஏழி சர்ச், இதுதான் ஆரம்ப கால சபம். ஆதி அன்பெல்லாம்

0: நல்ல கவனிங்க, நான் சொல்றது நல்ல கவனிங்க. தரிசனம் இல்லாத கூட்டர்களோடு கூட வழி நடந்து விடாதீர்கள். அந்த சின்ன குட்டி கூட்டம், 11 பேரை கொண்டிருந்த கூட்டம் இத்தனை தூரம் வர முடியுமானால், இன்றைக்கு பெரிய கூட்டமாக பெரும் திரளாக ஆயிரங்களை சபைக்குள்ளே அடக்கி வைத்து ஐஸ்வர்யவான்களையும் பணம் படைத்தவர்களையும் பிரபலமானவர்களையும் அடக்கி வைத்திருக்கிற இந்த சபைகள் இந்த தேசத்தை அசைத்திருக்க வேண்டுமே, அசைத்திருக்க வேண்டுமே. இதைத்தான் நான் ஆராய்ந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தடைப்பு முன்னேற்றத்தின் எதிரிகள். அவர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காக நான் வேதத்திற்குள்ளே பிரவேசித்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு கானானை சுதந்திரித்து போவதற்கு முன்பாக, அதுவும் யோர்தானுடைய ஓரத்திலே வந்த பின்னரும் 40 ஆண்டுகள் கீழ்ப்படியாமினால், அவிசுவாசத்தினால், ரிபலியன் அல்லது கலகத்தினால் அவர்கள் 40 நாளை 40 வருடமாக்கிவிட்ட அந்த சூழ்நிலையிலேயும் சுத்தி சுத்தி வந்து 40 நாளை 40 வருஷமாக்கிட்ட அந்த சூழ்நிலையில யோர்தானுக்கு இக்கரையில் இருந்து யோர்தானு கடந்து பிரவேசிக்கும் வரை நடந்த காரியங்களை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கவனியுங்கள், this may be told to you, this may be preached to you, this may be expounded to you, but listen to me through my eyes. என்னுடைய பார்வையில் இதை பார்க்க முடியாமல் உங்களை கேட்கிறேன். இந்த கதைகள் நமக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம், தெரிந்தவர்கள் விளக்கம் பெறாமல் இருக்கலாம். இதை நான் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட நாளில் இருந்து அல்ல, எகிப்தை விட்ட நாளில் இருந்து அல்ல, மாறாக ஜஸ்ட் நெக்ஸ்ட் டோ த ப்ராமிஸ்ட் லேண்ட், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம், வாக்குத்தத்த தேசம் பார்க்கும் தூரத்தில் இருந்த போது நடந்ததை சொல்கிறேன். நல்ல கவனிங்க, மோசே கீழ்ப்படியாமை நிமித்தமாக அந்த கானானுக்குள் பிரவேசிக்க கூடாதபடி தடுக்கப்பட்ட போது ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான், ஆண்டவரே கொஞ்சம் மனதிருங்க, கொஞ்சம் மனதிறங்குங்கள் என்று கேட்டபோது, நீ போமாட்ட, ஐ வில் ஷோ யூ. இந்த பக்கத்தில் ஒரு கொடுமுடியில் ஏற்றி வச்சு அந்த தேசம் முழுவதும் பார்க்கக்கூடிய அந்த தூசத்துருவத்தில் வந்தாச்சு. The whole crowd of 3 million people came to a place where they can see the promised land. நல்ல கவனிங்க, தாங்கள் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிற இச்சிக்கத்தக்க தேசம் என்று வேதம் சொல்கிறது. அந்த தேசத்தில் வந்தவங்க அதுக்கு பிறகு முன்னால் போமாட்டிக்கு வண்டி போமாட்டிக்கு போமாட்டிக்கு தள்ளி தள்ளி விட்டாலும் போமாட்டிக்கு. ஏன் காரணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட போகிறேன். முடிஞ்சதுன்னா இந்த 3 நாளில் 8 பகுதிகளை காண்பிக்க விரும்புகிறேன் அட்லீஸ்ட். நல்லா கவனிங்க, இப்போ யோர்தானுடைய இந்த கரையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்க்கக்கூடிய அளவில் ஒரு 30 லட்சம் ஜனம் கூடியிருக்கிறது. அந்த நேரத்திலேருந்து வாசிக்கலாம் எண்ணாகமம் 32வது அதிகாரம், எண்ணாகமங்களின் புஸ்தகம் 32வது. நீங்கள் சொல்லுவீங்க இது பழைய ஏற்பாட்டு கதை, ஏன்னா இப்போ எல்லாருமே பழைய ஏற்பாடெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைனு தூக்கி போட்டான். ஆனால் என் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை வாசித்துட்டு அதுக்கு பிறகு இதுக்கு வரலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், இவங்களுக்கு பழைய ஏற்பாட்டு வேண்டாமா, ஆனால் பைபிள் வேணுமா? ஆபிரகாமை குறித்து பேசுவான், ஆனால் பழைய ஏற்பாட்டு வேண்டாங்கிறான். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனம்.
1: இவைகள் எல்லாம்
0: திருஷ்டாந்தங்களாக
1: அவர்களுக்கு சம்பவித்தது,
0: இஸ்ரவேல் புத்திரருக்கு சம்பவித்தது,
1: உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள
0: நமக்கு
1: எச்சரிப்பு உண்டாகும்படி
0: எழுதப்பட்டும் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு சம்பவித்தவைகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் சம்பவிப்பதற்கு வாய்ப்புகளும் அதற்கேற்ற சூழ்நிலைகளும் உண்டு என்பதை அறிந்த பவுல் இந்த வசனத்தை தெளிவாக எழுதுகிறார். ஆகையினால் தான் பழையற்பாட்டு என்கிற நிழலை காட்டி நிஜமாக நடக்கிறவைகளையும் காட்டி பொருத்தி உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது எண்ணாகமங்களின் புஸ்தகம் 32 அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
1: ரூபன் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது.
0: தான் வேதனை. நல்லா கவனிங்க. 12 கோத்திரம், இப்போ கூட ஒன்று சேர்த்து 13 ஆயிடுச்சு. ஏன்னா மனாசேயும் எப்ராயும் சேர்ந்து கொண்டார்கள். யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் பலித்ததினாலே யோசேப்புக்கு 2 பங்கு கிடைத்து விட்டதுனாலே 13 கோத்திரம் ஆகிவிட்டது. ஆனால் ஒரு கோத்திரத்திற்கு ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்தை மாத்திரம் கொடுத்து விட்டார். ஆகையினால் மீண்டும் 12 மாறுகிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணையை கொஞ்சம் முதலாவது வாசிக்கலாம். ஆனால் அதற்கு முன்னதாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது, ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்ங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்காக ஷார்ட்டாக இருக்கிற ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை 2 வசனத்தில் பார்க்கலாம்.
1: என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து,
0: வார்த்தைகளை கவனிங்க, இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள்
1: எல்லாரும் எழுந்து.
0: பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாரும் உங்களையும் சேர்த்துதான். ஆமா, எல்லாரும் எழுந்து
1: இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள்.
0: போதும், இதான் ஆண்டவர் வச்சிருக்க பிளான். This was the plan architect by God. நீங்க எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னல, ஆபிரகாமுக்கே சொன்னல, அந்த தேசத்துக்கு போங்க. அதனால தான் கோடு போடுகிற வழக்கம். நீங்க எல்லாரும் தான் கோடு போடணும். ஆனா இப்போ 32 எண்ணாகமம் 1 வசனத்தை வாசிக்கலாம்.
1: ரூபன் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும்
0: திரளாயிருந்தது.
1: அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும்
0: பார்த்தபோது
1: அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள்.
0: கோடு போடுறதுக்கு வழக்கம் கண்டார்கள். போடுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. ஏவாளுக்கு பிடிச்ச பீடை தான் இவங்களையும் பிடிச்சிச்சு. சொல்லுங்க, ஏவாள் அக்காளுக்கு என்ன பீடை பிடிச்சிருந்ததோ அதுதான் இவங்களுக்கும் பிடிச்சிச்சு. பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. உங்களை சொல்லலை,

0: ஏன்னா பல இடங்கள் எழுதி நாகர்கோவில் வாசிகள்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கான். நாகர்கோவிலேருந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு எங்கள் ஸ்கூலுக்கு இன்டர்வியூக்கு வரும்போது நான் கேட்பேன், வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா, தமிழில் கேளுங்க அண்ணே, நல்ல கவனிங்க, வி ஹவ் கன் டவுன், நல்ல கவனிங்க. நம்ம எதையோ நினச்சி என்னத்தையோ எல்லாம் இழந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரியல, நம்மளை சுற்றி இருக்கிறது ஒன்றும் தெரியல. இவர்கள் தங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். கண்ட உடனே என்ன நேர உடனே என்ன சொன்னார்கள், ரெண்டாவது வசனம், ஆகையால் ரூபன் புத்திரருக்கும்
1: காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலியாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி.
0: அப்ப பயங்கர ரெப்ரசன்டேஷன் தான், முழு கேபினட்டுக்குமே பேசுறான். ஆமா, கமிட்டி மெம்பர் ஒருத்தரையும் விடல, எல்லாரையும் நோக்கி.
1: கர்த்த
0: நாலாவது வசனம்,
1: உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு.
0: ஆமா, இதெல்லாம் தெரியாது இல்ல மோசைக்கு, ஆடு மேய்ச்சவனுக்கே பாடம் படிச்சு கொடுக்குறான். ஏய், உங்களை தானே கட்டி 40 வருஷம் அந்த பாஸ்டர் போர் அடிச்சாரு, போர் அடிச்சாரு, போர் அடிக்கல, போர் அடிச்சு 40 years Moses was with them. வேதம் சொல்லி சபைக்கு உள்ளிருந்த மோசே, வெளியெல்லாம் இல்லை, அங்கிருந்து ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் சபை நடத்துவாங்க அமெரிக்காவில், இங்க மாதிரி இல்லை, உள்ள இருக்கிற மோசைக்கு சொல்றான், உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் ஏராளமாய் உண்டு. அடுத்த வசதி,
1: கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால்,
0: உமது கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால்
1: எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக, இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள்.
0: நல்ல கவனிங்க, ஆண்டவர் தெரியாம சொல்லிட்டாரு அந்த பக்கம் போங்கடான்ட்டு. ஆண்டவர் தெரியாம சொல்லார், எல்லோரும் எழுந்து யோர்தான கடந்து போகணும்ட்டு. உங்களுக்கு தெரியாதா, எனக்கு கொஞ்சம் வசதிகள் ஜாஸ்தி, எனக்கு கொஞ்சம் ஆடு மாடு ஜாஸ்தி, எனக்கு கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்கிற இடம் வேணும்ல, அதனால எங்களுக்கு கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க, எக்ஸப்ஷன், கொஞ்சம் கன்செஷன் கொடுங்க. நம்மளை மாதிரி தான், அதனால தான் அவங்க விற்கிற 120 ரூபா மக்கு 20 ரூபா தள்ளுபடி உடனே வாங்க. தள்ளுபடினு சொன்னாலே நமக்கு உடனே வந்துடும். இவன் தள்ளுபடி கேட்கிறான், எங்களை எக்ஸம்ட் பண்ணிடும், எங்களுக்கு மட்டும் இது கொடுக்காதீங்க. நல்லா கவனிங்க, அந்த பக்கம் எங்களை போக சொல்லக்கூடாது, தெரியுதா மோசே? ஆரோனுக்கு பதிலாக வந்திருக்கிற எலியேசரே, நீ போக சொல்லக்கூடாது, மூப்பர்களே கேளுங்கள், எங்களை அந்த பக்கம் போன்னு சொல்லக்கூடாது, தெரியுதா? பிகாஸ் we have got lot of things. இங்க மேட்ச் இருக்குது, அது மட்டும் இல்லாம சண்டை போடாமலே இந்த இடம் கிடைக்குது. ஆசீர்வாதம் வேணும், பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்க, உங்களை பற்றி தான் சொல்ல போறாங்க, சொல்லுங்க, பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க, ஆசீர்வாதம் வேணும், ஆனால் பாடுபடாமலே வேணும். மற்றவெல்லாம் போய் சண்டை போட்டு அதை சொந்த வாங்கணுமா, இவர் இருக்கிறத அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருவாராம், ஒரு கஷ்டம் இல்லாமல், ஒரு தொந்தரவு இல்லாமல், ஒரு பிச்சல் புடுங்க இல்லாமல் ஆசீர்வாதம் வரணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லையோ சொல்லுங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் பேர் இருப்பீங்களே, நல்லா சுதாரிச்சிட்டிங்க. நான் என் மனைவி அடிக்கடி பாடுகிற ஒரு பாடலுடைய கவி இப்படி தான் இருக்கேன்,

உங்களில் சிலருக்கு தெரியும், நான் இவ்வளோ துள்ளி துள்றேன், 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கும் தைரியம் இருக்குது, பலம் இருக்குது. நான் என் மனைவிக்கு எனக்கு ஒரு டீ கூட போட்டு கொடுக்குறதுக்கு பலன் இல்லை. ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் ஆன் த பேட். நல்லா கவனிங்க. ஆனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில நான் அங்கே இருக்கும்போது என் குடும்பத்தோடு என் பேரப்பிள்ளைகளோடு கூட சேர்ந்து எல்லாரும் கூட சேர்ந்து நாங்கள் ஆடி பாடி ஆண்டவரை ஆராதித்து வசனம் வாசித்து ஜபிக்கிறது வழக்கம். அன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. நானும் அவள் மட்டும் எங்கள் பெட்ரூமில் இருக்கிறோம். இப்போ எனக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு என் பெட்ரூமில் தனியாக போட்டு பிள்ளைகளோடு கூட அவள் தங்கியிருக்கேன். என்னுடைய 2 திருமணமாகாத பிள்ளைகளோடு அவள் தங்கியிருக்கிறாள். அங்கே இருந்து கைப்பிடியாக என் கடைசி மகள் கூட்டி கொண்டு, 2 மகளும் கூட்டி கொண்டு எங்கள் ரூமில் வச்சுட்டாங்க. அந்த பக்கம் ஒரு சேர், இந்த பக்கம் ஒரு சேரில் நான் உட்காந்துருக்கேன். எங்கள் பேர பிள்ளைங்களும் பிள்ளைகளும் வர்றது கொஞ்சம் லேட்டாச்சு. அப்போ நான் என் மனைவிட்ட கேட்குறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்ப இன்பமாக பாடுற ஒரு பாட்டை பாடுவோமா அப்படின்னு கேட்குறேன். அவளுக்கு நிறைய பாட்டுகள் பிடிக்கும். இப்போ அவளுக்கு மூச்சு சரியாக அவளுக்கு எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கிறதுனால பாட மாட்டேங்கிறாள். சாதாரணமாக 3 மணிக்கு 3.5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பாடுவாள். அதை கேட்டு தான் நான் எந்திரிப்பது வழக்கம். ஆனால் இப்போ அவளால் பாட முடியல. அவள் சொன்னால், டாடி பாடுறதுக்கு மூச்சு வாங்கிருமோன்னு இருக்குது. நான் சொன்னேன், யாரும் கேட்க போடலை டாடி, நம்ம 2 பேரும் தான் பாட போகிறோம், யார் கேட்டானே கேட்காட்டானே, அதனால் பாடுவோம். உனக்கு பிடிச்சமானது, உன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பாட்டு. நீ சில பாட்டில் பாடுவில்ல, பாடுக்கிறதுக்கு நீ ஒரு கவி மட்டும் சொல்லுமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுவோம். நாங்கள் கையை பிடிக்கலை. அந்த பக்கம் அவ, இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கும்போது அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இதுதான் மறுபடியும் பாட விரும்புகிறேன்.

0: நானோடு என் கண்ணில் கண்ணீர், ஆனந்த கண்ணீர், துக்கத்தோடு வரல. எனக்கு ஒரு டீ போட்டு, பிளாக் டீ போட்டு கொடுக்க முடியாது அவளால். டீ போட்டதை எடுத்து கொடுக்க முடியாது. அவளுடைய கையில் பார்க்கின்சன் இருக்கனால கொட்டிடுவேன்னு பயந்து கொடுக்கவும் மாட்டா. பட் ஸ்டில் ஆஃப்டர் ரன்னிங் வித் மீ ஃபார் 48 இயர்ஸ், இந்த பைத்தியத்தோட ஓடணும்னா சாதாரண ஓட முடியாது. நான் ஊழியத்துக்கு போன 2 வருஷத்தில் அவளுக்கு பீகாரில் கொண்டு வந்து விட்டேன். 48 இயர்ஸை முடிச்சிட்டோம் ஒன்னா, 49th இயர். ஆனால் பாட்டு, பிரியமான பாட்டு என்னென்னா, இன்பமான வாழ்க்கை வேண்டேன், இனிய செல்வம் சீரும் வேண்டேன், துன்பமற்ற சுகமும் வேண்டேன், நின் தொண்டு செய்யும் அடியேன். அவள் அழலை, நான் அழுவேன். குதிரைக்குட்டி மாதிரி துள்ளி ஊழியம் செய்த, நீ இப்போ படுக்கையில் ஆயிட்டடி அப்படின்னு சொல்லியும் மாத்திரம் இல்லை, இந்த சூழ்நிலையும் அர்ப்பணத்தில் தவறாமல் நிற்கிறாயே என்று நான் மகிழ்ந்தேன். என் மனைவிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இவங்களை பாருங்க, ஆடு மாடு நிறையா இருக்குது, சண்டை போடுறதுக்கும் ஒரு ஆள் இல்லை, நிலம் போல நிறையா இருக்குது, புல் நிறையா இருக்குது இங்கேயே. அதனால தான் வாசிக்கலாம், 6வது 7வது வசனம், 8வது வசனம், 6வது 7வது வசனம்.
1: அப்பொழுது மோசே,
0: உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில்,
1: நீங்கள் இங்கே இருப்பீர்களோ,
0: கர்த்தர்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு, அவர்கள் போகாதபடிக்கு,
0: அவர்களும் போக கூடாதபடிக்கு,
1: அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன?
0: நீந்தாண்டா கெட்ட, இடங்களில் மேய்த்திடுவார், மருந்து தண்ணீர் நடத்திடுவார், நீந்தான் கெட்ட. போறதுக்கு துடிக்கிறவரையும் திடநட்டு போக பண்ணினோம். மோசைக்கு கோபமே வந்துட்டு, உங்க பிதாக்கள் இப்படிதான் செஞ்சானுங்கடா, காசு காசு காசு காசு காசு காசு இருக்கிற இடம் சொர்க்கம் ஆயிட்டு, நீ காசு காசுன்னு பேசி உன் ஜனத்தையும் காசு காசுன்னு பேச வச்சு போக வேண்டிய நிறுத்திட்டீங்க. The whole congregation is supposed to move, but you stop them, you stop them. தேவன் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு தனி மனிதனுக்கு அல்ல. I'm talking to the church. தமிழகத்தில் வரும்போதெல்லாம் நிறைய காரில் பின்னால் வசனத்தை பாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்னைக்கு என் சகோதரன் சொன்னான், அங்கிள் முன்னால் போகிற காரை பார்த்தீங்களா, அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதியிருக்காங்க. இன்னும் அறியலையா? அவன் தெரியாமல் பள்ளிப்படத்தின் மேலே தான் இவன் கார் மேலே எழுதிட்டான். நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது வசனம் எழுதணும். ஹலோ, கேட்கறதுக்கு அறியப்படாத, அவர்களுக்கு அறியப்படாத தேவனுக்கு பலிபீடத்தில் எழுதியிருந்தான் ஐயா. அதை காரில் யாராவது எழுதிக்கிறவங்க இங்கே இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் ரிமூவ் தட். நான் அறிந்த தேவனுக்கு என்று சொல். ஹல்லேலூயா. நான் அறிந்திருக்கிற தேவன். நல்ல கவனிங்க, நான் கெடுகிறது மாத்திரமல்ல, இதைத்தான் என் ஆண்டவர் சொல்லு, என் ஆண்டவருடைய மார்பிலே தங்கின சீசன் எழுது. நான் இங்கே கை வைத்துக் கொள்ளுங்கள், வரலாம், வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம், யோவான் எழுதின முதல் நிருபம் 2வது அதிகாரத்தில் அவன் சொல்கிறதை பாருங்கள், நமக்கு தெரிந்தது. 15வது 16வது வசனம்,
1: உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும்,
0: உலகத்தில் உள்ளவைகளிலும்
1: அன்பு கூறாதிருங்கள்,
0: அன்பு கூறாதிருங்கள்.
1: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்,
0: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்,
1: அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை,
0: அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை.
1: ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும்,
0: கண்களின்
1: இச்சையும்,
0: ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய,
1: உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல,
0: அவைகள்
1: உலகத்தினால் உண்டானவைகள்.
0: நல்ல கவனிங்க, ஜீவனத்தின் பெருமை நிறைய ஆடு மாடு இருக்குது. பச்சை பசைன்னு இருக்கு, கண்களின் இச்சை. இது உன்னை அழைத்த, உன்னை கூப்பிட்ட, உன்னை அரவணைத்த உன் பிதாவின் இடத்தில் உண்டானது அல்ல. நாகர்கோவில் பட்டணத்தில் மூணு நாள் நான் பேசினது அப்பா தேடுகிறாரே, அது யூடியூப்ல இருக்கு, கேட்டு பாருங்க தயவு செய்து. Who is your father? What he wants to do in the church? சபைக்குள்ள அந்த பிதா என்ன செய்யறாரு, பிதாவின் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னுட்டு நான் மூணு நாள் பேசியிருக்கேன். அந்த செய்தியை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்ல, அறிவுக்காக சொல்றேன். Everybody was rejoicing on hearing the truth. என் பிதாவின் வீடு என்று சொன்னாரே, அந்த சபைக்குள்ள என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி ஐந்து காரியங்களை பேசியிருக்கிறேன். ரெண்டாவது நாளும் மூன்றாவது நாளும், முதல் நாளிலே பிதாவின் பிதாவை அடையாளம் கண்டு காட்டி கொடுத்தேன். ரெண்டாவது நாளும் மூன்றாவது நாளும் பிதாவின் வீட்டில் என்ன நடக்க வேண்டும் என்று காட்டி கொடுத்தேன். உன் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. When you have more things, your heart lost the sight of your father and you lose the attention of your father and you lost, not only lose, you lost the purpose of your father. உனக்கு பொருட்கள் பெருகிட்டுனா, வசதி வாய்ப்புகள் ஏராளமாயிட்டுனா, இந்த உலகத்தில் இருக்கான அந்த பிதா அவனுடைய காரியம் உள்ளே வந்துடும், உன் கண்களை மறைச்சிடும். உனக்கே தெரியாது இதுதான் இருக்குதான்னு தெரியாது. அதுதான் காத்புத்திரருக்கு நேரிட்டது. அது உன்னையும் கெடுத்து உன் பிள்ளைகளையும் கெடுத்துடும். நான் போகிற இடத்துல இந்த நாட்களை சொல்கிறது, என் பிள்ளை எங்கள் பிள்ளைங்களுக்கு பீகார்லேயும் சொல்கிறேன், முகேஷ் அம்பானி தன் பேர பிள்ளைங்க அமெரிக்காவில் இருந்து, அமெரிக்காவில் பிறந்ததுனால அமெரிக்கன் சிட்டிசனாகவே பிறந்து, எட்டு பெரிய நர்ஸஸ் ஸ்பெஷல் நர்ஸஸோடும் நாலு டாக்டரோடும் ஸ்பெஷல் பிளேனில் மும்பையில் வந்து இறங்கின போது முகேஷ் அம்பானியும் அவங்க வீட்டுக்காரமாகவும் பேர பிள்ளைங்களை வரவேற்கிறதுக்கு 300 கிலோ தங்கம் கொண்டு போனாங்களாம். ஹலோ, கவனிங்க, பேர பிள்ளைங்க வந்துட்டாங்க 300 கிலோ, அதாவது 1500 கோடி. அவங்க வீட்டு 26 மாடி வீட்டில் போய் ஹெலிகாப்டரில் இறங்கும் போது பிள்ளை அங்கேருந்து பார்க்கும்போது அவங்க அப்பாட்ட கேட்கும், அங்கே இன்னமும் சின்ன சின்னதாக தெரியுதே அது என்னது, ஏன்னா வீட்டை சுற்றி குடிச அந்த பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா, உனக்கு நான் தங்கம் கொடுத்தேன் அவனுக்கு என்னத்தை கொடுத்தேன் சொல்ல முடியுமா, அம்பானி தான் எனக்கு என்ன. கவனியுங்கள், உன் பிள்ளைக்கு நீ கொடுக்கறத குறித்தும் எச்சரிக்கையாரு, உன் பேர பிள்ளைக்கு மாற்றுறதை குறித்தும் எச்சரிக்கையாரு. நிறைய வச்சிருந்தீங்கன்னா வச்சிருங்க, கவனிங்கம்மா கவனிங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உங்கள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. தேவனால் உண்டானவுடன் ஜெனரலைஸ் பண்ணல, யுவர் ஃபாதர்.
2: எஸ்
0: தேவ ஜனமே, ஏன் இவங்க முன்னேற முடியல? மாடு ஆடை பார்த்தா நிறையா இருக்குது. ஐ எம் எ ரிச் மேன், ஐ நீட் அ ப்ரொட்டக்டிவ் பிளேஸ், செக்யூரிட்டி பிளேஸ். செக்யூர்டாக இருக்கிறதுல என் ஒய்ஃபும் பிள்ளைங்களும் விட்ட கூட கொஞ்சம் கொஞ்சம் டூர் அடிச்சுட்டு வந்துடலாம். இங்கே தான் ஒருத்தரும் சண்டை போட்டிருக்குல்ல, இங்கே தான் சண்டை போடாமல் எடுத்தாச்சு, கஷ்டப்படாமல் எடுத்துட்டேன். நேற்று ஒரு சகோதரன் தன்னுடைய காரியத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தான். கன்னியாகுமரிக்கு போங்க, அவரை சந்திச்சிங்கன்னா சொல்லுவார். நான் பேரை சொல்லியே சொல்கிறேன். அவர் சொன்னார், அண்ணே நான் வந்து எங்கள் வீட்டில் கஷ்டம்னு சொல்லிட்டு 1 ரூபா 50 பைசாக்கு நான் மண் சுமக்க போவேன், அதுலேயும் 1 வாரத்தை சம்பளத்தை சேர்த்து கொடுக்க மாட்டானுங்க, 5 ரூபா கொடுப்பான், மீதி எங்கடான்னு கேட்டால் இவ்வளோதான்டா வேலை செஞ்சால் செய்யணும்னு சொல்லிடுவான். வாரம் முழுவதும் எனக்கு 9 ரூபா கொடுக்கணும், 6 நாள் வேலை செஞ்சதுக்கு 5 ரூபா கொடுத்து காலால் உதச்சிருக்கான். நான் வீட்டுக்கு அழுதுகிட்டே வருவேன், என் வீட்டில் 9 பிள்ளைங்க, நான் தான் கடைசி. நல்லா கவனிங்க, அவர் தன்னுடைய எப்படியாக ஒரு படியிலிருந்து இன்னொரு படி, இன்னொரு படியிலிருந்து இன்னொரு படி, இன்னொரு படியிலிருந்து இன்னொரு படி வந்து இன்றைக்கு கன்னியாகுமரியில் ஒரு 5 மாடி ஹோட்டலுக்கும் அவருடைய மகன் டாக்டராக்கி, மருமகளும் டாக்டராகி பிள்ளையை பேர பிள்ளையை ஆசீர்வதிக்க முடியும் என்கிட்ட கொண்டு வந்தாங்க. அவர் சொன்னார், அண்ணே ஆண்டவர் என்னுடைய கையின் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதிச்சு, அதனால தான் நாங்கள் அங்கே கவர்னிங் போர்டு மீட்டிங் நடத்தினோம், அங்கே 25 பேர் தங்கினோம். அவர் சொன்னார், தங்குறதும் சாப்பாடும் உங்களை விட்டு கொண்டு விட்டுட்டு கொண்டு வர்றதும் எல்லாமே ஏன் செலவு தான், ஐ வில் நாட் சார்ஜ் யூ அட் ஆல். அதுக்கு காரணம் என்னென்ன தெரியுமாண்ணே, எனக்கு படுக்க பாய் கூட இல்லாமல் இருந்தது. மை ஹவுஸ் டிட்ன்ட் ஹேவ் ஓலப்பாய் கூட கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு கையில் சரியாக பலனாலும் அவங்க நெய்யவும் முடியாது, அதை போடவும் முடியாது. எனக்கு படுக்கிறது பாய் இல்லாமல் இருந்தது. இந்த தாழ்மை உள்ளவனை தூக்கி உயர வைத்து கொண்டு போயிருக்கிற ஆண்டவருக்கு என்னால் ஏன்றதை நான் செய்யலைன்னா யாருக்கு செய்வேனே. அதனால் இந்த ஹோட்டலில் நான் வாரம் 60 பேர் ஆயிலும் கூட்டி தேசத்துக்காக கதறேன், உங்களுக்காக கதறேன்னு சொல்லும்போது என்னை அறியாமலே என் கண்களில் கண்ணீர் வடிந்தது. மை டியர் பீப்புள் ஆஃப் காட், டு யூ என்ஜாய் வாட் காட் ஹஸ் கிவன் யூ, ஆர் யூ ஆர் திங்கிங் வென் அதர்ஸ் ஆர் இன் வார், உன் சகோதரர்கள் யுத்தத்திற்கு போகும்போது நீங்கள் இங்கு இருப்பீர்களோ. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், மோசே பார்த்து வாஞ்சித்த நகரம் கானானுக்குள்ள போகணும், கானானுக்குள்ள போகணும், ஆண்டவரே கானானுக்குள்ள போகணும். 120 years old Moses was pleading unto God because his heart was in Canaan. இருதயமே எங்க தான் இருக்கு, கானானுக்கு. ஆண்டவர் நீ பெண்மலை அடிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஒரு தடவை, இன்னொரு தடவை ஆண்டவர பேசாதடா, இன்னும் ஒரே ஒரு தடவை

இந்த கத்தரின் சித்தம் செய்திட நித்தம். என்னை தத்தம் செய்கிறதுக்கு ஆயத்தமாக வந்திருக்கேன். எங்களை ஆயத்தப்படுத்திடுங்க பிரதர் அகஷின் ஜபக்குமார். இந்த ரெண்டு நாள் நின்று எங்களுக்கு காட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல எழுந்துட்டு இந்த கடைசி அவிய ஜபமாக பாடி இந்த நாள் கூட்டத்தை முடிக்கலாம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா நான் இன்னும் 7 பாயிண்ட் பேசணும். ஒரு பாயிண்டில் பாதி தான் பேசியிருக்கேன். நாளைக்கு மீதம் இருக்கிறது பேசணும். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி உயிரதயத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, கத்தரின் சித்தம் பாய்க்க வேண்டியவர்களே, என் செல்வம் என்னை இழுத்து போட்டக்கூடாது, என் கண்களின் இச்சை என்னை முன்னேற முடியாதபடி எதிரியாய் மாறிடக்கூடாது, என் மாமிசத்தின் பெருமை என்னை முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிற எதிரியாய் மாறிடக்கூடாது.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஏமி பியாட்ரிஸ் கார் மைக்கேல் அம்மையார் 1867 அயர்லாந்து நாட்டில் பெல்பாஸ்ட் என்ற இடத்தில் பிறந்தவர். 1892 சீன தேசத்தில் ஊழியம் செய்ய புறப்பட்டுச் சென்றார்கள். ஆனால் அவர்கள் உடல்நிலை அந்த இடத்திற்கு ஒத்துழைக்கவில்லை. எனவே 1893 ஜப்பான் தேசத்தில் பணி செய்ய புறப்பட்டுச் சென்றார்கள். 2 ஜப்பான் தேசத்தில் பணி செய்த பின்னர் மீண்டும் இங்கிலாந்து தேசத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். ஆனால் 1895 நவம்பர் மாதத்தில் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் பணி செய்யும்படியாக புறப்பட்டு வந்தார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல வாலிப பெண்களும் சிறு பெண்களும் பெற்றோர்களாலேயே தவறான பாதைக்கு தள்ளப்பட்டதைக் கண்ட அம்மா அந்த பிள்ளைகளை மீட்டு எடுத்து டோனாவூர் என்னும் இடத்தில் அவர்களுக்கென ஒரு இல்லத்தை அமைத்து அவர்களுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் கற்க கல்வியும் கொடுத்து பல 100 பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள். 1931 அவர்கள் கீழே விழுந்த காரணத்தால் அதன்பின் தொடர்ந்து நடக்க முடியாதவர்களாய் சக்கர நாற்காலியில் இருந்தும் பின்னர் படுக்கையிலிருந்தும் பல ஆண்டுகள் தன்னுடைய பணியை கருத்தோடு தொடர்ந்தார்கள். ஒருமுறை தனது தனிமை வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போய் கலக்கம் நிறைந்த நேரத்தில் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மெல்லிய குரல் அவர்களை திடனடையச் செய்தது. அது நாம் வேத புத்தகத்தில் பார்க்கிற யோபுவின் வார்த்தைகள்தான். யோபு தன்னுடைய பாடு நேரத்திலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று எழுதியிருக்கிறார். அவருடைய வழிகள் நேர்த்தியானவை, அவர் என் வழியை செம்மையாக்குவார் என்ற இந்த நம்பிக்கை அவர்களை நிரப்பியது. அன்று முதல் அவர்கள் முன்வரும் நாட்களை குறித்து கவலை கொண்டதே இல்லை. தனக்கு முன் இருக்கும் சில அடிகளை மட்டும் பார்த்து கர்த்தருக்குள் திருப்தியோடு வாழ்ந்தார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு முன் செல்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களை பலப்படுத்தியது. நமது வாழ்விலும் நாம் தனிமையிலும் பாடுகளிலும் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என் வழியை அறிவார் என்ற நிச்சயம் நம்பிக்கை நமக்கு மன திருப்தியையும் மனதைரியத்தையும் நிச்சயமாகவே கொடுக்கும். ஏனென்றால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நம் உள்ளங்கையில் வைத்திருக்கும் மொபைல் போன் மூலம் எத்தனையோ காரியங்களை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நம்மை உண்டாக்கிய கடவுளுக்கு நம் அனைவரை குறித்த எல்லா காரியங்களும் எப்பொழுதும் தெரியும் என்ற உண்மை இன்றும் நமக்கு தைரியம் கொடுக்கிறதில்லையா?

ஆராதனை வர்ஷிப் என்ன தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள் நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். ஏதோ ஏதோ நான் பாடுறதுனாலும் சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரெண்டு கருத்து ஜி மேஜர்.

என்ன பழைய பாடல், அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடுபடுற தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையே நிறைவேறும். அத்தனுடைய ஆசீர்வாதம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 61:7. உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனையும் சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் போராட்டங்கள், நிந்தைகள், வெக்கங்கள், பிறரின் தூஷண வார்த்தைகளினால் அவமானங்கள் போன்றவற்றால் சத்துரு உங்களின் சந்தோஷம், சமாதானம், சுதந்திரம், மகிழ்ச்சி, சுகம் இவற்றை பறித்து கொண்டதின் நிமித்தமாய் அநேகர் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே என்று எலியாவை போல் சோர்ந்து போயும், சிலர் எத்தனை காலம் இவற்றில் போராடுவது என்று பயந்து போய் யோனாவை போல் தெய்வ சமூகத்தை தேடாமலும், மற்றும் சில யோபுவை போல விடாமல் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீருடன் விடுதலைக்காக, சுகத்திற்காக, அற்புதங்களுக்காக காத்திருக்கிறவர்களும் உண்டு. இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தம் ஜனங்களை சந்திக்க வருகிறார், ஆறுதல் தருகிறார். சாமலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக துதியின் ஆடையும் தருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் நித்திய மகிழ்ச்சியையும் தந்து இன்று உங்களை ஆசிர்வதிக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 நாம் வாசிக்கையில், அங்கே கணவனை இழந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் கணவனை இழந்ததோடு மட்டுமல்லாமல் கணவன் வாங்கிய கடனை அடைக்க முடியாததால் ஈடாக தன் 2 குமாரர்களையும் அடிமைகளாக கொடுக்க வேண்டிய நிலையிலும், மேலும் இவள் தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியானதினால் சமுதாயம் பேசிய ஏளனமான பேச்சுக்களை கேட்க சகியாமலும், வாழ்வதா சாவதா என்ற நிலையில் உதவுவார் ஒருவரும் இல்லாமையால் கண்ணீருடன் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற வேளையில் தாமே கர்த்தர் அவளின் கண்ணீருக்கு பதிலை தரும்படி எலியாவை அனுப்பி, 1 குடம் எண்ணெயை கொண்டு இரவல் வாங்கிய பாத்திரங்களில் போதும் என்கிற வரையில் அற்புதங்களை செய்து ஆசிர்வதிக்கிறதையும், அவளின் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக நிரம்பி வழிகிற ஆசிர்வாதத்தை தந்தும், இலச்சைக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சியை தந்தும் ஆசிர்வதிக்கிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் வெறுமை நிலைமைகளும், பற்றாக்குறைகளும், இழப்புகளும், நஷ்டங்கள், அவமானம், கடன், வியாதி, வறுமை, அடிமையாக்கப்படுகிற நிலை போன்றவைகளினால் சத்துருவானவன் கட்டி வைத்து அவற்றிலிருந்து மீண்டு வர முடியாமல், என்ன செய்வதென்று தெரியாமல், யாரும் அறியாமல் கண்ணீர் வடித்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்களை வெக்கப்படுத்தாதபடிக்கு இரட்டத்தனையான பலனை தரும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வந்து விசாரித்து உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தின் அளவின்படி உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விருப்பம் உள்ளவராய் கடந்து வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் வெறுமையாய் காணப்படுகின்ற பகுதிகளாகிய பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்த பாரத்தில், சரீரத்தில் காணப்படுகின்ற வியாதியின் நிமித்தமாய், மற்றும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விரும்புகிற காரியங்களில் பதில் கிடைக்காமல் காலதாமதம் ஆவதினாலும் சோர்ந்து போய் பலனற்று இனிமேல் முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு வெறுமையான பாத்திரங்களாய் காணப்பட்டும், சமுதாயத்திலும் உறவுகள், நண்பர்களின் தூஷண வார்த்தைகள், அவமானங்கள், நிந்தைகளினால் இலச்சையடைந்து காணப்படுகிற உங்களின் வெறுமையான சூழ்நிலையாகிய பாத்திரங்களை இன்றைக்கு கர்த்தர் போதும் என்கிற வரையில் நிரப்பும்படி சித்தம் கொண்டுள்ளார். ஆகவே இன்றைய நாளிலும் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்தும், இலச்சைக்கு பதிலாக சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் தந்து நீங்கள் வாழ்கிற தேசத்தில் உங்களை சாட்சிகளாய் நிறுத்தி இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் வெக்கத்தோடும் இலச்சையோடும் சந்தோஷம் மகிழ்ச்சி அற்று போய் வெறுமையான பாத்திரங்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வெறுமையான நிலைகளை மாற்றி நிரம்பி வழிகிற ஆசிர்வாதத்துக்குள் நடத்தி செல்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே,
இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

2 கொரிந்தியர் 12 அதிகாரம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதியல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3 வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியினனாயினேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகாபிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3 வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்படியாகட்டும், நான் உங்களுக்கு பாரமாயிருக்கவில்லை. ஆனாலும் உபாயமுள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா? தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்று விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும், மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாய் இருக்குமோ என்றும்
பயந்திருக்கிறேன்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். நீதிமொழிகள் 15:31. மியூசியம் ஒன்றில் மிகவும் விலையேற பெற்ற பழங்காலத்து ராஜாக்கள் பயன்படுத்திய அவர்கள் உடைகள், சிங்காசனங்கள் போன்றவைகள் வைக்கப்பட்டிருந்தன. பார்வையாளர்கள் அவைகளை தொட்டு தொட்டு பார்த்ததில் அதன் அழகிற்கும் பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் இல்லாமல் போனது. எனவே அந்த அருங்காட்சியகத்தின் நிர்வாகிகள் டூ நாட் டச் என்று எழுதப்பட்ட எச்சரிப்பு பலகைகளை பார்வையாளர்கள் கண்களில் படும்படி பல இடங்களில் வைத்திருந்தனர். ஆனாலும் பார்வையாளர்கள் அந்த எச்சரிப்பு பலகைகளை மதிக்கவில்லை. இப்போதும் பொருட்களை தொட்டுத்தான் பார்த்தனர். இந்த பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்று நிர்வாகிகள் யோசிக்க ஆரம்பித்தனர். அப்பொழுது அந்த அருங்காட்சியகத்தில் வேலை செய்த ஊழியர் ஒருவர் ஒரு யோசனையை சொன்னார். அதன்படி இப்போதும் பல இடங்களில் எச்சரிப்பு பலகைகள் வைக்கப்பட்டன. ஆனால் இம்முறை அந்த பலகைகளில் எச்சரிக்கை, இங்கு காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை தொட்டால் உடனடியாக உங்கள் கைகளை கழுவிவிடவும் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்த பார்வையாளர்களில் ஒருவர் கூட அங்கு இருந்த பொருட்களை தொட முன்வரவில்லை. ஒரே இரவில் அருங்காட்சியகத்தின் தீர்க்க முடியாத பிரச்சினைக்கு தீர்வு வந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நமக்கும் தேவனிடத்திலிருந்து பல கட்டளைகளும் எச்சரிப்புகளும் வருகின்றன. அவைகளை உடனடியாக கேட்டு கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள் நன்றாயிருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தொடர்ந்து மீறி நடப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்திலே குடியிருந்தார். ஜனங்கள் அவரை தேடிச் சென்றனர். அவர் ஜனங்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாதிருக்கிற மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று பிரசங்கித்தார். யோவான் ஸ்நானகனுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பிரியமானவர்களே, பயமுறுத்தப்பட்டால்தான் கீழ்ப்படிய வேண்டும் என்றில்லாமல் உடனடியாக தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு நடப்பது நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே தேவ கட்டளைகளை கேட்டவுடன் கீழ்ப்படிவோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: மத்தேயு 7:15-20 இருபதாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கவை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு அடையாளம், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இன்னைக்கு கள்ள தீர்க்க தரிசியினுடைய குணத்தை ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஒரு ஓனாய் போன்றவர், பட்சிக்கிற ஓனாய் போன்றவர், ஏமாற்றுகிறவர்கள், நம்மளை வஞ்சிப்பவர்கள். இன்னைக்கு எதையாவது ஒரு காரியத்தை சொல்லி, சத்தியம் இப்படியாக இருக்கிறது அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி, நீ அறிந்த சத்தியத்திலிருந்து உன்னை ஏமாற்றி அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்ப அவர்கள் உங்களை அவர்கள் வளைந்து கொள்வதுதான் இந்த கள்ள தீர்க்க தரிசிகளுடைய வேலையாக இருக்கிறது. இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் இப்போது அநேகம் ஏற்பட்டதுனால நாம நிச்சயமாகவே அவர்களுக்கு எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏன்னா டிவியை திறந்த அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பயங்கரமான மெசேஜுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவங்களெல்லாம் எப்படி நாம அடையாளம் கண்டுபிடிப்பது என்பது ஆண்டவர் ஒரு தெளிவா ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அவர்களை எப்படி நீ அறியணும்னா, அவர்களுடைய கனிகள்னாலதான் அவர்களை அறிய முடியும். நல்ல கனி கொடுத்தா அவங்க நல்ல ஊழியக்காரங்க, கெட்ட கனி கொடுத்தா அவங்க ஒரு கள்ள தீர்க்க தரிசிகள் என்று ஆண்டவர் அடையாளம் காண்பிக்கிறார். அவருடைய கனிகள்னாலே அவர்களை அறிவீர்கள். அதுதான் முக்கியமான பாயிண்ட். கள்ள தீர்க்க தரிசியும் நல்ல தீர்க்க தரிசியோ அல்லது நல்ல ஊழியக்காரன் கள்ள ஊழியக்காரனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அவருடைய கனிகள். கனிகள் என்றால் என்ன? அவருடைய ஆத்துமாக்கள், அவருடைய சபை மக்கள். இந்த சபை மக்களை பார்த்து அந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால இதுதான் இன்னைக்கு ஆண்டு கொடுத்த ஒரு அடையாளமாக இருக்குது. நல்ல ஊழியம் எது, கெட்ட ஊழியம் எது, நல்ல ஊழியக்காரர்கள் எது, கெட்ட ஊழியக்காரர்கள் எது, நல்ல தீர்க்கதரிசி யாரு, கெட்ட தீர்க்கதரிசி யாரு என்பது அவருடைய கனிகள் மூலமாக தான் அவர்களை அடையாளம் காண முடியும் என்பதை ஆண்டவர் தீரமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். நான் ஊழியத்தில் ஆரம்பத்தில் நான் இன்வால்வ் ஆகி சபையை வைத்து கொண்டு நடத்தும் பொழுது அநேகர் என்னுடைய சபையை சார்ந்தவர்கள். நான் ஒரு ப்ரோடஸ்டன் சபையில் இருந்தேன். அந்த ப்ரோடஸ்டன் சபையில் இருந்தவர்கள் என்னை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். இவர் பெந்தகோஸ்தே பாணியில் ஒரு சபை நடத்துகிறார், ஊழியம் சரியில்லை, ஆச்சா போச்சா, நம்ம கொள்கைக்கு விரோதமாக அவர் போறாரு, அப்படி இப்படிலாம் சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. எது டாப்ல இருந்தவங்க, எங்கள் சபையில் ஒரு மூப்பர்லாம் இருந்த ஒரு முக்கியஸ்தர்கள் அவர் பேசி கொண்டிருந்தார்கள். சென்னையிலே தலைமை ஸ்தாபனத்திலே பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசி கொண்டிருக்கும்போது அதிலே ஒருத்தவர் கலந்து கொண்டவர் பேசுகிறார், நீங்கள் பேசுறதெல்லாம் வந்து அவரை பார்க்காம அவரை கேள்விப்படாது, அதாவது அவரை அவருடைய ஊழியத்தை நீங்கள் பார்க்காம அவருடைய ஊழியத்தில் இருக்கிற கனிகளை பார்க்காம நீங்கள் பேசுறீங்க, அது தவறு, காதால் கேள்விப்பட்டு பேசுவது தவறு அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணும்போது அந்த மற்ற 4-5 பேர் அவரை சண்டை போட ஆரம்பித்தான். நீ எதனால் சொல்கிற, நீ எப்படி சொல்கிற, அவர் நல்லவர், நல்லா ஊழியம் பண்ணுறாருன்னு எப்படி கேசவனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடும்போது அப்போ அவர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒரு நல்லவராக கெட்டவராக நான் இன்ன வரைக்கும் அவர் மூஞ்ச கூட நான் பார்த்தது கிடையாது, பட் அவரோடு நான் க்ளோஸ் பண்ணி அவரை நெருக்கமான முறையில் பழகினதும் கிடையாது. ஆனால் அவருடைய வேதம் சொல்கிறது ஒருத்தவர் நல்லவரா கெட்டவரா என்பதை எதனால் அறிய முடியும், அவருடைய கனிகள் மூலமாக அறிய முடியும் என்று வேதம் சொல்கிறது. நான் வேதத்தின் அடிப்படையிலே நான் சொல்கிறேன், ஏனென்றால் அவர் நல்லா ஊழியம் பண்ணுறாரு அப்படின்றத நான் வேதத்தின் அடிப்படையிலே சொல்கிறேன். எப்படி சொல்கிறாய் அப்படி என்று அவரை கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், அவர் சபையிலிருந்து 2 ஆத்துமாக்கள் என்னுடைய சபைக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ என்னுடைய கண்ட்ரோலில், அண்டர் த கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அப்போ அவருடைய ஜபங்கள், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள், அவருடைய ஆவிக்குரிய ஆத்தும பாரங்கள், அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்க்குறேன். அப்போ அது மிகவும் அருமையாக இருக்கிறது, மிகவும் பிரத்யோகமாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்ட பிறகு, அப்போ நிச்சயமாக இவர்கள் எந்த மரத்து கனி, கேசவன் அனுப்பின கனி. அப்போ கேசவனும் நல்லா ஊழியம் பண்ணிக்கிறாரு, நல்லா பயிற்சி கொடுத்துக்கிறாரு. அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே நல்லா கனி கொடுக்குற ஒரு ஜீவியத்தில் இருக்கிறாங்க, ஊழியத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. அப்போ கனி நல்லா இருக்கிறதுனால மரமும் நல்லா இருக்கும்னு நான் தெரிஞ்சிருக்கிறேன். கேசவனை நான் பர்சனலாகவோ அல்லது அவருடைய ஊழியத்தை போய் பார்த்தோ நான் தெரிஞ்சு எனக்கு தெரியாத அனுபவம் கிடையாது. பட் அவர் அனுப்பின கனி எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, என்னுடைய ஊழியத்தில் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை வைத்து அவருடைய ஊழியத்தையும் அவரையும் நான் நல்லவர் என்றும் நல்ல ஊழியக்காரர் என்றும் நான் கூறுகிறேன் என்று சொல்கிறார். எல்லாம் வாயடைத்து போனார்களாம். ஏனென்றால் அவர் பேசுவது லீகலாக ஆண்டு

அதன்படி அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், அங்கீகாரம் கொடுப்பதும் அங்கீகாரம் கொடுக்காமல் இருப்பதும் அவருடைய கணிகளை வைத்தான். சில பேர் யாருமே தெரியாது, மூஞ்சும் தெரியாது ஒன்றும் தெரியாது, எங்கேயாவது யாரையாவது சொல்கிறத கேள்விப்பட்டு நம்ம டக்குன்னு என்ன செய்வோம், அவங்களே நியாயம் தீர்க்கிறோம். யாரையும் நம்ம கெட்ட ஊழியக்காரனும் சொல்ல தேவையில்லை, நல்ல ஊழியக்காரனும் சொல்ல தேவையில்லை. ஆண்டவர் சொல்கிற அந்த காரியத்தின்படி அவர்கள் கணிகள்னாலே அவர்கள் யார் என்பது தான் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அவங்க நல்ல ஊழியம் பண்ணுறாங்களா ஊழியம் பண்ணலையா என்பது அவள் கொடுக்குற நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். இது மாற்றி எதுவும் கொடுக்காது. நல்ல மரத்தில் வந்து ஒரு கெட்ட கனியோ அல்லது கெட்ட மரத்தில் போய் நல்ல கனியோ நிச்சயமாக வரவே வராது. அப்போ கனியை பார்த்து தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவர் நல்ல ஊழியம் கெட்ட ஊழியம் என்பதை அறிந்து கொள்கிறார். அப்போ இதை கேட்கிற நாம் இன்றைக்கி நல்ல தீர்க்கதரிசியா கெட்ட தீர்க்கதரிசியா என்பதை அவருடைய ஃப்ரூட்ஸ், அவருடைய நடக்கை, அவருடைய செயல்கள், அவரால் உருவாக்கப்பட்ட அநேக ஆத்துமாக்களுடைய செயல்கள் கிரியைகள் இதை பார்த்து தான் ஒரு ஊழியத்தையாக இருந்தாலும் ஒரு ஊழியக்காரியாக இருந்தாலும் நாம் நியாயம் தீர்க்க முடியும். அன்பால் இது ஆண்டுடைய அளவின்படி நியாயம் தீர்க்க முடியும். இது இல்லாதபடிக்கு நாம் வெறும் வாயால் கேள்விப்பட்டதை வைத்து யாரையும் நாம் குறை சொல்லவோ யாரையும் குற்றம் தீர்க்கவோ வேண்டாம். உண்மையிலே அந்த குற்றம் தீர்த்தவர்கள் எல்லாரும் வெக்கி நானும்படியாக ஆண்டவர் எங்கள் ஊழியத்தை ஆண்டவர் அபிவிருதமாய் ஆசீர்வதித்தார், இன்றைக்கும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக அநேகர் இன்னைக்கு அநேக இடத்துல சென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் கண்டுபிடிக்க ஒரு அருமையான வழியை கொடுத்துருக்கிறார். அந்த வழியை நாம் ஃபாலோ பண்ணுவோம். நாம் ஒரு நல்ல கனி கொடுக்குற ஒரு ஜீவியமாய் மாறுவோம். நம்ம மூலியமா அநேக நல்ல கனி கொடுக்குற கனிகளை நாம் உண்டாக்குவோம். ஆண்டவர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நல்ல கனி கொடுக்கிற மரமாக மாறுவோம். மற்றவர்களை பார்க்க வேண்டாம், ஆண்டவர் சொன்ன கனிகள் என்னவோ அந்த கனி நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து ஆண்டவருக்கென்று நாம் சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் சொல்லியிருக்கிறீர். அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் இருக்கணும். அவர்களை கனிகள்னாலே அவர்களை அறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். அதே போல நானும் நாங்களும் ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் மாற என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜோல்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ அன்பானே.

யூ ஆர் வர்தி லார்ட். ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. ஜீசஸ்.

உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு யாராவது கேட்டா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம வித்தியாசத்தை காமிக்கிறோமா? அவங்க வீட்லேயும் சண்டை இருக்கு, நம்ம வீட்லேயும் இருக்கு பிரதர். எப்படி அவங்க சண்டை போட்டு குடிக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம்? சண்டை போட்டு குடிக்கிறோம். அவங்க வீட்லேயும் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், நாங்களும் பிள்ளைகளை வளர்க்குறோம். அந்த ஃபெல்லோஷிப் வித்தியாசம் வேண்டும் நமக்கு. அவங்க நம்மளை பார்த்து வரணும், ஓ எப்படி நீங்கள் வந்து குடும்பம் நடத்துகிறீங்க. ஸோ ஒரு குடும்பம் நடத்தும் பொழுது அந்த குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா பொருளாதாரம், எக்கனாமி, பொருளாதார வாழ்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் ஒரே மனதோடு இருக்கணும். பொருளாதார வாழ்க்கையில் ஒருத்தர் பண ஆசையோடு ஒருத்தர் பண ஆசை இல்லாமல் இருந்தால் பிரச்சனை ஆயிரும். அல்லது ரெண்டு பேருமே பண ஆசை பிடித்தவங்களா இருந்தால் ரெண்டு குடும்பமும் நாசமாய் மாறிவிடும். ஒருத்தர் சோம்பேறியா இருந்தாருன்னா அந்த குடும்பம் அவ்வளவுதான், ரொம்ப ரிஸ்க், எப்பயுமே சண்டையாத்தான் இருக்கும். ஒருத்தர் ஊதாரியா இருந்தாருன்னு சொன்னா அப்படித்தான் இருக்கும். எப்பொழுதுமே வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஃபேமிலியா நீங்க எப்படி மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருப்போம்? இடரலா அல்லவா நம்ம இருப்போம். நிறைய வீடுகளிலே, வீட்டிலே வாக்குவாதம், சபையிலே அவர்கள் ஐக்கியமா இருக்கிறாங்க. வீட்டில் சண்டை, சபையில் ஐக்கியம். அப்பம் விட்டு ஆராதிக்கும் போது மாத்திரம் ஐக்கியம், வேற எல்லா இடத்துலையும் சண்டைகள் இருக்கு. பிரியமானவர்களே, நம்ம யாரையுமே ஆதாயப்படுத்த முடியாது, கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டேன். நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கிறோமோ, நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, தேவன் உங்கள் குடும்பத்தை எடுத்து அழகாக பயன்படுத்துவார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் ரட்சிக்கப்படாத மாமியாரை, ரட்சிக்கப்படாத மாமனாரை கூட எளிதாக கையாள முடியும். ஏனென்று கேட்டால், நீங்கள் அவங்களை விட ஞானத்தில் உயர்ந்தவங்களாக இருக்கிறீங்க. பிகாஸ் யூ ஆர் சேவ்டு ஒன். அல்லது ரட்சிக்கப்பட்ட நிலைமையில உங்கள் மாமியார் இருக்கிறாங்க, மாமனார் இருக்கிறாங்கன்னா இன்னும் ரொம்ப வசதி. நீங்கள் எல்லாம் எளிதாக என்ன செய்ய முடியும்? ஐக்கியமாக இருக்க முடியும் தானே? இன்னமும் நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா எப்படி இது? ஏன் நாம் இதை பேசுகிறோம்னு சொன்னா, தாவீதினுடைய பார்வையை பாருங்க. என்னுடைய வாழ்க்கையினால அவங்க என்ன செய்யக்கூடாது? இடறி போகக்கூடாது. சபையில, குடும்பத்துல, திருமணத்துல என் வாழ்க்கையினால யாரும் இடறி போகக்கூடாது நம்ம ஏன் நினைக்கிறதே இல்லை. ரொம்ப முக்கியமான ஒண்ணு, பிள்ளைகளை வளர்க்குதல்ல நிறைய நாம இடறக்கூடியவங்களா இருக்கிறோம். ஏன்? ஊழியர்களுடைய பிள்ளைகளே இடறி போய் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் ஊழியனுக்குரிய தகுதியை குறித்து பேசும்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். பழைய உடன்படிக்கையில் அப்படி ஒரு ரெக்யர்மெண்ட் ஆண்டவர் வைக்கவே இல்லை. சாமுவேலுடைய பிள்ளைகள் அவரை போல இல்ல, ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய பிள்ளைகளும் அந்த அளவுக்கு சரியானவர்களாக இல்லை. யோசுவாவைத்தான் தேவன் கொண்டு வந்தார். ஆனா அங்கெல்லாம் உன் பிள்ளை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நேரடியாக எந்த ஒரு கட்டளையையும் பார்க்க முடிவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்ட, அதாவது சபையின் காலத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தேவ ஊழியனை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், கண்காணியானவன், குற்றம் சாட்டப்படாதவனாக, ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்லுகிறது, அவனுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ண வைக்க முடியும்னு தெரியுது. முடியாது என்று யாருமே சொல்ல முடியாது, முடியும். ஏன் முடியலன்னு சொன்னா, முடிய வேண்டிய வயதிலே நீங்கள் அதை விட்டு விட்டதுனால. அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு அற்புதமான வயது. அவங்க மனசு வெள்ளையா இருக்கிற ஒரு வயது. அந்த வயதுல நீங்கள் எதை திணித்தீர்களோ, எதை கண்டுக்காம விட்டுட்டீங்களோ, அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். சண்டேஸ் கிளாஸ்ல ஒரு கதையை சொல்லி கொடுப்பாங்க சிறு பிள்ளைகளுக்கு. ஆனால் அந்த கதை, நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த கதை பார்த்தா சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை, பேரண்ட்ஸுக்கு தான். அதை போய்கிட்டு இவங்க எங்கே சொல்றதுன்னா, சண்டேஸ் கிளாஸில் போய் சொல்லி கொடுக்குறது. பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை, பேரண்ட்ஸுக்கு தான் தேவை. என்னன்னு கேட்டால், ஒரு பையனை கொண்டிருக்கிற ஒரு அம்மா, இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, அந்த பையனை ரொம்ப ஆசாசையாக வளர்த்துருக்காங்க. ஸோ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், முத நாள் ஒன்றாம் படிக்கும் போது ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் அங்கே பக்கத்தில் இருக்கிற யாருடைய பென்சிலையோ திருடிட்டு வந்துட்டான். இப்போ இந்த அம்மா பார்க்குது, பரவாயில்லை, நம்ம வீட்டில் ஒரு பென்சில் இல்லை. அந்த அம்மா துணி தைக்கிற அம்மா, நான் துணிக்கு வந்து அதை கோடு போடுவதற்கு நான் பயன்படுத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி கோடு போட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இவன் போய் என்ன பண்ணியிருக்கிறான், கொஞ்ச நாள் கழித்து அதே மாதிரி ஒரு இடத்துல சாப்பிட்ற அந்த டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வந்துட்டான். இந்த அம்மா பார்த்துருக்கு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒன்று இல்லை. இப்படி ஒவ்வொரு வருடமும் அவன் எதையோ ஒன்றை தூக்கிட்டு வர்றான். இந்த அம்மா எதையுமே பண்ணல,
இப்ப அந்த பையன் பெருசா வளர்ந்துட்டான், மிகப்பெரிய திருடனா மாறிட்டான். கடைசியில பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த பையனை பிடிச்சு கொண்டு போய் ஜெயில வச்சிருச்சு. ஒரு நாள் எங்க அம்மாவை நான் பார்க்கணும்னு சொல்லி அனுப்புறான். இந்த அம்மா போறாங்க, அவன் அந்த கம்பிக்கு அந்த பக்கம் இருக்கிறான், இந்த அம்மா இந்த பக்கம் இருக்கிறாங்க. பக்கத்துல இந்த அம்மாவை வர சொல்லுகிறான். இந்த அம்மா அழுகுது, ஏன்டா இப்படி தப்பு பண்ணிட்டு இப்படி போயிட்ட. பக்கத்துல வர சொல்லுகிறான். பக்கத்துல வந்த உடனே அந்த அம்மாவுடைய மூக்கை கடிச்சிட்டான், கடிச்சு துப்பிட்டான், ரத்தம் கொட்டுது. ஒரே வார்த்தை, நான் முத முத பென்சிலை திருடும் போது என்னை அடித்து இது தப்புன்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு நான் இங்க வந்திருக்க மாட்டேன். தப்பு யாரு மேல, அம்மா மேலையா பையன் மேலையா? ஒரு குறிப்பிட்ட வயதுல அரியா பருவத்துல அவங்களுக்குள்ளாக மதியினம் ஒட்டி இருக்கும், எதை பார்த்தாலும் அட்ராக்ஷனா இருக்கும். அவங்க தூக்கிட்டு வரும் பொழுது முழு பொறுப்பு பேரண்ட்ஸ் உடையது. அன்னைக்கு ஒரு பெரம்பை எடுத்து ஒரு அடி அடிக்கிறதுனால அந்த குழந்தை மரிக்காது, ஐயோ அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு ஓடி போக போகுதா? ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு நீங்க அதை விட்டது அந்த பையனை ஜெயில கொண்டு வந்து விட்டுருக்கு. இன்னைக்கு பாருங்க, எல்லா கற்பழிப்பு குற்றம் பண்ணுகிறவன், குழந்தைகளை கொள்ளுகிறவன், திருடுகிறவன், பாம் வைக்கிறவன், என்னென்ன வேலை பண்றாங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய பேரண்ட்ஸ் சரியா வளர்க்காதனால வந்திருக்கிறவங்க. தன்னுடைய அப்பா அம்மா மாத்திரம் அவங்கள அந்த இடத்துல கண்டிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருப்பாங்களா? எங்க வீட்டிலே நான் பாக்குறேன், எங்க தெருவிலே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த இவ்வளவு சின்ன சின்ன பசங்க, ஒரு 5 வயசு பையன், 6 வயசு பையன், 7 வயசு பையன், அவன் என்ன பண்றான், கீழே கிடக்குற அந்த சிகரெட்டு அந்த பீடியை எடுத்து வச்சுக்கிட்டு தெரியாம அந்த காட்டுக்குள்ள போயிட்டு சிகரெட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒரு நாள் நான் போய் சொல்லிட்டு வந்தேன், டேய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன், அவங்களுடைய கண்ணுலையும் சரி எதுலையும் சரி ஒரு துளி அளவு கூட பயம் இல்லை. உங்க அப்பாட்ட சொல்லவா அம்மாட்ட சொல்லவா? வேணாண்ணா அப்படிங்கிறானுங்க. அவ்வளவுதான், அவங்க கிட்ட பயமும் இல்லை ஒன்றும் இல்லை. நீ சொன்னாலும் சொல்லிக்கேங்கிற மாதிரி தான் அது இருக்கு. நம்ம வீட்டிலனா நாம பயந்து நடுங்குவோம், ஐயோ அப்படின்னு சொல்லி. யாரு மேல தவறு? நீங்க எப்படி பிள்ளைகளை வளர்க்குறீங்களோ அது சபையில மற்ற எல்லாரும் பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, வீட்டுல நல்லா செல்லம் கொடுக்கறது, சபையில வந்து இவங்க சேட்டை பண்ணுவாங்க, அங்க போட்டு அடிக்கிறது எல்லாரும் முன்னாடி. ஏன்னா இவங்களுக்கு மானம் போகுது, ஐயோ எல்லாரும் முன்னாடி அழுதுகிட்டு இருக்கிறானே. வெளி இடத்துல கூட்டிட்டு போகும்போது அங்க அவங்க அழுவாங்க கத்துவாங்க, இவங்களுக்கு அவமானமா இருக்கும், அங்க போட்டு அடிக்கிறது. வீட்டுல நீங்க ஒன்ன சொல்லி தராம அது சபையிலையும் வராது, வெளியிலையும் வராது, எங்கேயுமே வராது. வீட்டுல சொல்லி கொடுங்க. நாம ஒண்ணு நம்மளுடைய பிள்ளைகளை அடிமையாக நடத்தவில்லை, அவங்களுக்கு நல்லா வாங்கி கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் நீங்கள் சொல்லுவதை கேட்கும்படிக்கு அதை வைங்க. அவங்க ஸ்கூல்ல எப்படி இருக்கிறாங்க, நிறைய நம்மளுடைய சபையில இருக்கிற பிள்ளைகள் ஸ்கூல்ல வாலிப பசங்க ரவுடின்னு பேர் வாங்கியிருக்கிறாங்க. தன்னுடைய படிக்கக்கூடிய வாத்தியார்களுக்கு பட்ட பெயரை வச்சு அவங்களை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள். நாம இங்க சபையில என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு கன்னத்தை காமிச்சா இன்னொரு கன்னத்தை அடி, இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிப்பார். இங்க இருக்கிற வாலிபன் என்ன பண்றான், இங்க கிட்டார் வாசித்துக்கிட்டு இருக்கான், கீபோர்டு வாசித்து கொண்டிருக்கிறான், பாடல் பாடுகிறான், அல்லேலூயா சொல்லுகிறான், ஆனால் காலேஜுக்கு போயிட்டா ரவுடியா மாறிடுறான். எவ்வளவு வெக்க கேடு! நிறைய இடங்கள்ல ஊழியர்களுடைய பிள்ளைகளே அப்படி இருக்கிறாங்க. இவங்க வேலைக்கு போற இடத்துலயே சரி, சில இடங்கள்ல நீ எல்லாம் கிறிஸ்தவனா இப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய சாட்சியா சொல்லுவாங்க, சில கிறிஸ்தவ பையங்க யாரு இத்தனைக்கும் பாரம்பரிய சபையெல்லாம் இல்லை, நல்ல பெண்டிகாஸ்ட்னு சொல்றவங்க, ஏஜின்னு சொல்றவங்க, நாங்கள் வசனத்தோட இருக்கிறோம், டெய்லி கர்த்தரோட பேசுறேன், அவங்க அப்பா 1000 பேர் இருக்கிறார், 2000, அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள் இவங்க வந்து என்கிட்ட சில சமயம் சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் அவங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, ஆனா சபையில போய் எப்படி இருக்கிறாங்க, ஆராதனை வீரராய் திகழ்கிறார்கள், காலேஜுக்கு வந்தா எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப மோசங்க, எதையுமே செய்யறதில்லை, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதில்லை, எதுவுமே பண்றதில்லை. அவங்களுடைய டீச்சர் இவங்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, இவங்கெல்லாம் எப்படிங்க கிறிஸ்டியன்ஸ், பைபிள்லாம் வாசிக்க மாட்டானா, இவ்வளோ மோசமா இருக்கிறான், எதையுமே செய்ய மாட்டேங்கிறான். இப்படி இருக்கு பாத்தீங்களா. நாம நினைக்கிறோம் நம்மளுடைய பிள்ளைகள் இங்க ஏதோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க கல்லூரியில எப்படி இருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துல எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இல்லைன்னு சொன்னா அது மற்ற சபையில் இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கு இடரலை உண்டாக்கும். என்னையெல்லாம் சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க, டே அந்த வீட்டு பையன் கூட சேரவே சேராதுன்னு சொல்லி வளர்ப்பாங்க. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அக்கறம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அங்க போய் சேர்ந்தேன்னா அவன் இது ஒட்டிக்கணும். இன்னைக்கு நாம சபையிலே சில இடங்கள் இப்படி சொல்ல வேண்டிய சூழல்ல வந்துட்டோமோன்னு நினைக்கிறேன். சபைக்குள்ள அஜய்யோ அந்த பையன் கூட சேராத, இந்த பையன் கூட சேராதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரிய பெரிய சபைகள்ல பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவேதான் கிறிஸ்துவினுடைய சத்தியம் போய் சேர மாட்டேங்குது, ஜனங்களுக்கு நாம் இடரலா இருக்கிறோம். தயவு செய்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க.

அவியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்கள் நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம் இன் அனுதின தியானம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. டொர்னாடோ டிம் என்ற விமானி தன்னுடைய அனுபவத்தை இவ்விதமாக கூறினார். விமானத்தை இரவு நேரத்தில் தரையிறக்குவது என்பது பகல் நேரத்தை விட மிகவும் வித்தியாசமானது, கடினமானது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவியின் துணையோடுதான் நான் விமானத்தை தரையிறக்குவேன். பகல் நேரத்தில் தரையிறங்கும் இடத்தை நன்றாக கண்களால் பார்க்க முடியும். ஏதாவது ஆபத்து நிறைந்த இடமா, தடைகள் ஏதேனும் இருக்கிறதா என்று என் சொந்த கண்களாலே பார்த்து விடுவேன். ஆனால் இரவு நேரத்தில் விமானத்தின் கீழே இருக்கும் பகுதிகள் இருட்டாக இருக்கும். எனவே விமான நிலையத்திலிருந்து நான் என் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்க பச்சை மற்றும் வெள்ளை நிற ஒளியை பயன்படுத்தி நான் எங்கு தரையிறங்க வேண்டுமென்று பாதுகாப்பாக என்னை வழிநடத்துவார்கள். அந்த ஒளியை பார்த்ததும் தான் எனக்கு சமாதானமாக இருக்கும். விமானம் ஓடு பாதையில் தரையிறங்கியதும் அந்த பாதையில் மட்டும் சரியாக விமானத்தை ஓட்டிச் செல்வதற்காக அந்த பாதையின் இரு பக்கங்களிலும் வரிசையாக விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். குழப்பத்தை தவிர்ப்பதற்காக விமான ஓடு பாதையின் விளக்கு நேரமும் டாக்ஸி பாதைகளின் விளக்கு நேரமும் வெவ்வேறாக இருக்கும். இரவு நேரத்தில் விளக்குகளின் வெளிச்சம் இல்லாமலும் விமான நிலையத்தின் வழிகாட்டுதல் இல்லாமலும் விமானத்தை தரையிறக்குவதை பற்றி யோசிக்கவே முடியாது என்று அவர் கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நமது வாழ்க்கையிலும் சில சமயங்களில் இருள் சூழ்ந்து விடுகிறது. எந்த பாதையில் பயணிப்பது என்று தெரியாதபடி கார் இருள் நம்மை மூடி போட்டு விடுகிறது. அந்த சமயங்களில் நாம் தேவனுடைய வழிநடத்துதலைத்தான் நாட வேண்டும். நமக்கு எந்த பாதையில் செல்வது என்று தெரியாவிட்டாலும் நம்மை ஆபத்தில்லாத சரியான பாதையில் சுகமாய் வழிநடத்த நம் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் காட்டும் பாதையில் நாம் நடந்தால் நமக்கு ஆபத்து இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இரவும் பகலும் வனாந்திரத்திலே பிரயாணம் செய்தார்கள். இரவிலே அவர்களை வழிநடத்த தேவன் அக்கினி ஸ்தம்பத்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த அக்கினி இரவு நேரத்தில் அவர்களை குளிர் தாக்காமல் பாதுகாத்தது. இரவில் வழிநடக்க அவர்களுக்கு வெளிச்சமும் தந்தது. இஸ்ரவேலர் எப்போது பயணம் செய்யாமல் பாளையம் இறங்க வேண்டும், எப்போது பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று தேவனே அவர்களை வழிநடத்தினார். தேவன் ஆபத்தும் யுத்தமும் நிறைந்த பாதைகளை அவர்களுக்கு தவிர்த்து சமாதானமான வேறு பாதையிலே நடத்தினார். அவர்களுக்கு எதிராய் வந்தவர்களை தேவனே விரட்டினார். தேவனே அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே வழிநடத்தினார். ஆனால் அந்த இஸ்ரவேலரிலும் அநேகர் தேவனுடைய வழிகளில் நடக்க மனமில்லாமல் முறுமுறுத்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே அவர்களுடைய பிணங்கள் வனாந்திரத்திலே விழுந்தன. ஆம் பிரியமானவர்களே, வனாந்திரமான இந்த உலகத்தில் நமக்கு தேவை தேவ வழிகாட்டுதல். நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போதும் நம் ஜெப நேரத்திலும் சபையில் போதகர் மூலமாகவும் தேவன் நம்மோடு பேசுவார், நம்மை உணர்த்துவார். நாம் அதற்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டும் பாதையில் நடந்தால் நாம் ஆபத்தில்லாமல் பத்திரமாய் பயணிக்கலாம். ஆகவே தேவன் காட்டும் வழிகளில் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம்.